இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிய உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, உங்களிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று நலம் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர செய்கின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை. முதலில் அத்தை மக ரத்தினம் ஏ என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். அள்ளி அள்ளி வீசுதம்மா என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: சரி சரி சரி சரி
1: சரி சரி. வணக்கம் என் அன்பர்களுக்கு, இப்பொழுது அட்டலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. உங்களுடைய தமிழ் வானொலியோடு இருந்திருப்போம். உங்களோட காட்டலியில் இப்பொழுது இணைந்து எம்முடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம்.
2: இந்த பயலுக்கு நாங்க வச்சு கொடுத்தேன், எங்க காசு கேக்குறான். எல்லாம் திருத்த
3: சிவா, உனக்கு நடந்த வேற யார் நடக்க கூடாது. அந்த ஆண்டவன் தான் தைரியத்தை கொடுக்கணும்.
2: என்னதான் தைரியத்தோ, இந்த அவமானத்தை ஏற்க முடியும். மூத்த மனுஷன் நானு, அதே தாங்க முடியல.
0: தாங்க முடிய சொன்னிய, விஷம் குடிச்சிட்டு தாவு.
2: ஓடி போனது உன் மாமொண்ணு, நான் எதுக்கு கவலைப்படணும்? விஷம் குடிச்சு சாகணும்.
0: அதே தான் நான் கேக்குறேன். என் மாம்பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்க வேண்டாம்னு போயிட்டா, அதுக்கு அது கவலைப்படணும்.
2: என்ன பேசுற நீ?

0: தொட்ட போன எலெக்ஷன் நீ ஆளுங்கட்சிக்கு ஓட்டியா எதிர்கட்சிக்கு ஓட்டு
1: போட்டு
0: டெல்லியில இருக்கிற வாஜ்பாய் ஆத்தூர்ல இருக்கிற இந்த சேயன் ஓட்டு போடலன்னு சாப்பிடாம தூங்க நினைச்சு கவலைப்படுவாரா? சரவணன் வாடா. என்னன்னா இவனுக்கு முருகன் பிடிக்கும், எனக்கு ஆஞ்சநேயர் எனக்கு பாபாவை பிடிக்கும், கடவுளையே இவரை பிடிக்கும், இவருக்கு அதுன்னு பிரிச்சு வச்சிருக்கும். நான் ஒரு சாதாரண மனுஷன், காமம் பொண்ணுக்கு எனக்கு பிடிக்காம போனதுல ஆச்சரியம், அது அவளுடைய ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம், இதுக்கு நான் அது பண்ணும் கவலைப்பட வேண்டியது நானா இல்லையா? மாமன் பொண்ணா
1: நிச்சயமா சத்தியமா அந்த பொண்ணு.
0: அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துட்டியா ஊர் நியாயம் பேசினால்தான் குடிக்க தண்ணி இல்லாம இருக்கும். போய் வேலையப்பா யார்
2: என்னடா செய்ய முடியும்? நாட்டுக்கு நாள் நடக்கிறதுக்களை சொல்லும் போது நாலு பேர் எதிர்ப்பு சொல்லா செய்வாங்க. கள்ளத்து கேட்டா அது வீடு கட்ட கத்துக்கிறா, முட்டையை கேட்டா அதை ஆஃப் போட கத்துக்கணும், தக்காளி எதுவும் கேட்டா போடா கோபிட்டு போயிட்டே இருக்கா. ஓகே நில்லுங்கடா, இலை பரட்டீங்களா? வாங்கடா இங்க பாத்தீங்களாடா, இதுங்களை பெத்துப்பட்டு இதுங்க அப்பா அடுத்த குழந்தை ரெடி பண்ணிட்டு குடிசைக்குள்ள போய் இருக்கு. தலையாடா எல்லாம் ஒரே சிக்கு போய் இதை இப்படியே முதல்ல போடு வரும், சைட்ல வரும், ஈரே பேனாகும், அப்புறம் இது சொரிஞ்சு சொரிஞ்சு தலை சோரியாசிஸ் வந்து.
3: தலைவா இப்ப நீ தான் கருத்து சொல்ல வர,
2: தலைய பத்தி தான்டா கருத்து சொல்ல போறேன், கட்டிக்கோல காட்டுறாத
1: போறேன். நம்ம குழந்தை வாங்கடா,
2: இப்பதான்டா நீங்க மண் போட்ட குட்டி மாதிரி இருக்கு.
4: அடப்பாவி பாடி காட்டு கோயில் நேர்ந்துட்ட குடிய இப்படி வெட்டிட்டியா? காட்டு முனிசா இது
2: பொதுக்கு நிறைய கருத்து சொல்ல இருந்துச்சு, அதுக்கு நோட்ஸ் இருந்துச்சு, அதனால தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். பை பை, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய அனுதாபங்கள். சீர்மிகிட்டு
5: பத்து மணிக்கு சீக்கிரம் குளிச்சு
2: பாய்.
0: சரி இவ்வளவு பெருசா இருக்கு, இது எப்படி சீவீங்க?
2: ட்ரெயின்ல ஓட விட்டுட்டு உள்ள சொரியிற வேண்டியதா? கார்ச்சன் குழாயில வாயை வச்சு
0: குடிக்கிற
2: மாதிரி குடிக்கிறான் பாருங்க. அதாவது காதல கிடைக்காத பொண்ணுங்களும் காதலியே கிடைக்காத பெண்களும் அங்கங்க அட்ட அலையுங்கல்ல, அதுங்கெல்லாம் இன்னைக்கு மீட் பண்ணி நட்பாகி அசமா போறதுதான் மேட்சிங் டே. ஐயோ விழுந்தாரே, எதிர ராசி
0: உன்னாங்க அறிவு கடை உனக்கு எதிர்கட்சியில சாவ பார்த்த எல்லாத்துக்கு போற ரோச பாத்துறதுக்காக தான்.
2: ஏன் இந்த சூம்போன ரோஜாவையே எவனாலிட்ட லவர்ஸ் குடிய ஒரு வள பூவையோ ஒரு காலிஃபிளவர் பூவையோ கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு கோட்டையோ அவங்க அம்மா சென்னையாவது சமைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொன்ன அந்த பொண்ணு கொடுத்திருப்பாங்க. போடா போ, அசந்திருந்தேன்னா உன் பாலையை மாட்டிருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து மலர் வச்சிருக்கோம், போ போ. ஒரு வீரன் நிமிக்க முடியலையே,
3: இல்லையா? அப்படி இருக்கான்
2: இது தெருவுல கீழே வச்சுக்கடா, இப்ப மாடல் ஆயிட்டா. ஏய்
0: கருத்து
2: சொல்லுங்க.

0: மூணு பசுவுக்கு கூட காப்பாத்துறதுக்கு பசுவதை தடுப்பு சட்டம்னு இருக்கு. ஒரே உள்ள காக்கா குருவியை காத்துறதுக்கு கூட ப்ளூ கிராஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு. ஆனா இந்த மனுஷனை காப்பாத்துறதுக்கு ஒரு அமைப்பே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றேன்?
1: ஆஹா, கருத்து கந்தசாமி உங்களை பார்த்து இதை கருத்து சொல்றேன். இதை வச்சு எப்படியாச்சும் பண்ணும்.
2: நமக்கு இருக்கிற
0: சும்மா இந்த சங்கிலியால மனநலம் கட்டி வச்சதுனாலதான் ஏர்வாடியில பல பேர் கருகி செத்தாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டு உங்களை பாத்தியா மறுபடியால கட்டி வச்சிருக்காங்கப்பா.
1: என்னவானே சிறகை வைக்கும் பறவைகளே, என் கதையேட்டால் உங்கள் சிறதன்னால் முடியும்.
3: அவனை பார்த்தா பாதி விட்ட மாதிரி தெரியல போலாம்.
0: அட நீ வேற பின்ன அவனை பார்த்தா மெரிட் ஓனர் மாதிரியா தெரியுது. நல்லா பாரு, கபாலத்துல சேது வையும் கண்ணு காசியும் வச்சுக்கிறான். பாவம், நான் போய் இப்ப ரிலீஸ்
3: பண்ணிட்டு
0: கந்தசாமி ஒரு காயில
1: இறங்கிட்டானா
0: எல்லாம் அடிக்க போகுது.
4: சார், புடிச்சு வச்ச தீர்த்து விட்டான்
0: சார்.
4: ஆமா, பிரியாணி சாப்பிடறதுக்குள்ள எப்படி பண்ணிட்டியடா?
0: பிரியாணி கூட போனீங்களா?
4: ஆமா.
0: ஏன் அப்படியே செகண்ட் பார்த்துட்டு உள்ள வர
4: வேண்டிய
5: Let us see parade gorgeous angels and handsome youth with blues, cross hatches and the sandblasted jacket. What's the cut and style?

0: டாக்டர்.
1: எங்க போனான்? போலீஸ் வேற விரட்டு. என்ன பண்ணுவீங்க? I'm
2: sorry, I have to catch the Bombay flight. That's why I'm rushing.
3: Hey, you there?
2: Yeah, I'm this Maggie came on the chain.
0: Maggie? Ah, அது என்ன மேகி?
2: போன் பண்ண டூரிஸ்ட் நான் ரெடி ஆயிடுவேன். நூடுல்ஸ் மாதிரி பா.
1: இன்னைக்கு இருந்து சொல்ல
2: இருக்கிறதா? நோ சான்ஸ். ஆக்சுவலி பாம்பேல இன்னைக்கு நைட் ரித்திக் ரோஷன் அவனுக்கு டேட்டிங். டிங் டிங்,
1: 1 lakh தர.
2: 1 lakh? ஓ ஸ்டூபிட். 1 lakh எல்லாம் ஆமீர்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க கொடுக்கறது. ஆக்சுவலா என்னுடைய பாம்பே மார்க்கெட் ரேட் டாக்ஸியா.
1: எனக்கு எல்லாம் ஓகே. ஆனா நீ சார்
2: முஸ்டாஷ். ஆக்சுவலி ஐ அண்டர்கான் ஒன்னு ஆப்பன். நான் பொம்பளையா மாறிட்டே டாக்டர் சொல்லி 30 days கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன். இன்னையோட டைஸ் முடியுது. ஈவினிங் 7 o'clock நீ சார் அதுவே ஊதுரும். ஃபார் ஆஃப் அங்கு கடவுள் புலி வச்சான். அதை சுத்தி நான் கோலம் போறேன்.
1: கோலம் போடுறது
2: எவ்ரிதிங் சாட் ட்ரிங்க் யூ டோன்ட் கிரேசி போ. தேங்க்யூ. டேக் இட். What brand is this, Willy?
0: God.
1: That's not a...
2: Capital for this.
0: What?
2: Urka. Wait, you're going to DTS sound? Tell me.
1: நான்
2: முதல்ல போயிட்டேனே.
1: எனக்கு ரொம்ப அவசரம்.
2: ஐயோ, ஏன் உனக்கு புரியல? ஐயோ, அதுக்கு தாண்டி
1: போறேன். தூங்கிட்டியா
2: அப்பாவி? தூங்குறவனை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்ட முதல் நீதான். இப்ப தாசிதாசன் கதவை தட்டு பக்கத்துல வந்து உட்காந்து அதுக்குள்ள வச்சுட்டியாடா.
1: எனக்கு ஒரு சந்தேகம்.
2: அந்த இடத்துல என்னடா உனக்கு?
1: ஒரு ஒரு பையன் எதுக்கு முத்தம் தருவா?
2: அவன் லைஃப் அவுறது குடுக்கறது தான். இதெல்லாம் வயசப்படுறா? அந்த என்ன வயசு இருக்கும்?
1: ஒரு 17-18.
2: அந்த பையனுக்கு
1: இருக்கும்
2: சந்தேகமே இல்ல. இது டாவ் மேட்டர். காதல்
1: எதுனா காதல் வருது?
2: வேற வெட்டில அதனால வருது. முதல்ல போய் பூரா போயிட்டு வந்து தூங்கு.
0: என்னடா
1: தூக்கம் வராம அவதிப்பட்ட கொடுக்க மாட்டேன். அப்புறம் தூக்கம்
2: கொரியர்ல வந்துச்சு.

0: இதெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ இஷ்டானந்த சுவாமிகளை கும்பிட்டா வரும்.
1: யாரு
0: தாண்டா எல்லாத்துக்குமே ஹெட் அப்பார்ட்மெண்ட் அக்கா, நான் என்ன வேணும்னு கேட்கறமோ உடனே கொடுத்துருவா. உதாரணத்துக்கு தூக்கம் வேணும், தூக்கம் வேணும்னாக்கா அவரு தூக்கத்தை கொடுத்துருவா.
1: அது
0: இது ஒண்ணு
2: தூங்கணும், தூங்கணும், தூங்கணும், தூங்கணும், தூங்கணும்.
0: என்னடா பண்ற, காத்துல ஹான் அடிச்சுக்கிற. டேய் மேல பாவி ஏதாவது தத்தான் கூப்பிடறான்னு வந்து சென்டர்ல படுத்து போதா? கொசுல தண்ணியில கரைச்சு நல்லா தூக்கம். சுஷ்மிதா இதா
3: வந்துட்டேன்,
0: ஏந்தி அஞ்சலி பட கிளைமாக்ஸ் மாறிக்கிறேனா? நான் இல்லடா, இந்த ஏரியாவே எந்திரிச்சு.
1: என்ன
0: பொறுத்த வரைக்கும் சிரிச்சா பால் பாதகா பாலே பட்டாரேடா. ஆனா நீ என்ன தூங்க விட மாட்டேங்கிறியடா.
3: தூங்கும்
0: ஒருத்தன் பாலறா, ஒருத்தன் காப்போடுறா, மொத்தம் தூக்கத்துல கல்ல போட்டியடா. ஹாய் ஹாய் ஹாய்
4: ஹாய் அங்கிள், அங்கிள் ஹவ் யூ?
5: ஓகே ஓகே, ஹூ ஆர் யூ?
4: என்ன அங்கிள்? சிவா.
5: அது என்ன அங்கிள்?
4: வா
5: இண்டிகோ ஸ்டார், இத சீலிங்ல ஒட்ட வச்சு படுத்துக்கிட்டே ஆகாயத்து பாக்குற ஒரு வரும்.
0: என்ன வாட்டர் அடிச்சு குப்புறப்படுத்த அப்புறம் எதுவுமே தெரியாது.
5: அதுவும் இஷ்டம். அது என்ன விலை? 2500
0: ரூபாயா?
5: ஆமா
0: கொஞ்சம் குறையுது.
5: குறையுது
0: 2500 குறையுது.
5: செக்யூரிட்டி அங்கிள் சொல்லுவா
0: இவ்வளவு
4: அங்கிள் 2500 கொடுத்து வாங்குறதுல மொட்டை மாடல போட்டு பார்த்தா ஃப்ரீயாவே ஸ்டார்ட் பண்ணலாம்.
5: அது உன் இஷ்டம்.
0: இது வாங்க, இது தருவீங்களா? இதை வாங்கினா
5: மாட்டே
0: பிசினஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாதா?
5: அட்ஜஸ்ட்மெண்டே பிசினஸ் ஆயிட்டா?
4: அங்கிள் அங்க பாரு, சொல்லி வராரு.
0: ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அசம்பிளி தான் நல்லா ஆறு வாருன்னு வாரிட்டு கட்டில பிளாஸ்டிக் சேர கையில கூட அனுப்பிடுவானுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு.
2: அன்னைக்கு அவசரத்துல முத்தோட போயிட்டான். இன்னைக்கு வந்து என் கையச்சி எனக்கு நரி சொல்லி தன் கையோட சேர்த்து
0: ஐயோ என்ன பண்ண போறான். உங்களுக்குள்ள என்னென்னமோ நடக்கும். அப்ப உயிர் நண்பன் தான் போறது.
4: யாரு உன்னத்தாண்டா?
0: புரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. அது எப்படி ஒரு பிகர் ஓட இப்பெல்லாம் பிகர் என்று வருவதனில் வந்து விட்டான். மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் நாரிடம்னு சரியா தாண்டா இருக்காரு பாப்பியா. புண்பட்டதடா நண்பனும், ஐயோ கண்டுக்காம போவது இந்த பெண்ணும். இது சாலமன் சொல்லடா, அதே கசின் பிரதர் சாலமன் அப்ப இருக்கிறாரு. அப்ப இங்க பாரு, கருப்பு மட்டும் வச்சு ட்ரெஸ் போட்டு.
4: அது இல்ல பராபர்.
6: எனக்கு எல்லாமே இப்ப ஞாபகத்துக்கு வந்தது. நேத்து நைட் ஷோ இல்லனா நினைச்சு கூட பார்க்க முடியல. Thank you so much.
0: இன்னைக்கு நைட்டும் தூங்குறான் போல தெரியுதே. இடிக்கிறனே.
6: வெல்கம் டு தி ஃபெஸ்டிவல் சார்.
0: Excuse me?
6: Yes.
0: Hey, எல்லாரும் பிளேட்டை வச்சுட்டு அரைஞ்சிட்டு
6: இருக்காங்க. Food festival.
0: Food festival. You can move your ass. Food festival. தமிழம் தான் முதல்ல அரிசி மாவு அவி இட்லி தான். ஏ கொஞ்சம் எலாபரேட்டா போட்டு தோசை அதையே உட ஒன்னா அடிக்கி செஞ்சேன்னா அதுக்குள்ள உருளைக்கிழங்கு ஒழிச்சு மசால் தோசை. நேற்று மிஞ்சி போன இல்லையே இன்னைக்கு ஊத் போட்டு உப்புமான்னு கண்டுபிடிச்சான். இதெல்லாம் கண்டுபிடிச்ச தமிழா இன்னைக்கு இல்ல ஃபுட்டுக்காதான் ஃபெஸ்டிவல்னு வந்துகிட்டு இருக்கான். இவங்க என்னடானா ஏசி ரூமுக்குள்ள ஏகப்பட்ட புது ஐட்டங்களை கண்டுபிடிச்சு பிளேட்டு பிளேட்டா வச்சு தின்னு ஏண்டி பெருத்து.
6: என்ன சொன்ன?
0: நான் ஏதோ சைட்டுக்கு கரசு
6: சைட்டியா? என்னது அது? ஒரு பிளேட் வேணும். எங்கக்கோ
0: சொசைட்டி ஒரு பிளேட் வேணுமா? அந்த பக்கம் வச்சு வைக்கிறாங்க. போ சொசைட்டியவே சாப்பிடுறீங்களா? பிரியா மாட்டேன்ட்ட அந்த பொண்ணு. ஓகேயா?
6: அதுக்கிட்டே
0: கேட்டுக்கிறேன்.
4: பிரபு எனக்கு ஒரு ஓகே. ஹாய் சார்.
6: ஹாய்
0: சாரி தெரிஞ்சு
6: போச்சு.
0: போல இருக்கு
4: யாரா வீட்டுக்குள்ள பல்ட்டி அடிப்பேன்?

0: உயர்ந்தா போய் தூக்கு.
1: இந்த தனுஷ் தொடக்கூடாது, கடைசி வரைக்கும் சொந்த கால நிப்பான். நெப்போலியன்
0: ஊர் உலகத்துல எல்லாம் நடக்குறான், ஒரு தொழில் இருக்கு, தொழில முடிச்சு சாயங்காலம் போறான். இதையும் ஒரு தொழில வச்சிருக்கேன், எங்க அப்பா கஷ்டப்படி சம்பாதிச்சான், சுத்தப்பட குடிச்சு அழைச்சிருவேன்.
1: அண்ணா சின்ன பையன் எல்லாம் ஏத்துவான் அந்த கலவை. 10 கோடி, 5 கோடி எனக்கு, 5 கோடி உனக்கு.
0: என்ன பாக பெரிய பண்ணிக்கல?
1: தேவையில்ல எனக்கு, 1000 ருபீஸ். 1000 ருபீஸ்
0: என்ன பிறவியோ? இந்த
2: தெரியுது. இருந்தாலும் கௌரவம் பார்ட் டைம் ஜாப் பாக்குறேன். இந்த மாதிரி இளைஞ வரைக்கும் இந்த உலக அரங்கில தலைந்து நிக்கும்டா.
3: சார் ஐஸ்கிரீம் கொடுங்க.
2: ஓகே சார், எனக்கு 2 கோடியும் கொடுத்துருங்க.
3: சார் மிஷின் ரிப்பேர் வரா,
2: அப்ப அது வரைக்கும் நான் என்ன பண்றது? ஒரு கப்பை கொடுங்க.
3: ஓகே
2: போங்க. ஏன்னா நம்ம நாட்டுல எப்பவுமே ஐஸ்கிரீம் மிஷினும் லிப்டும் ரிப்பேர் இருக்குது.
3: இப்ப நிறைய சொல்லுங்க, நீ ரிப்பேர் ஆயிடு.
2: சரி சொல்றேன், சொல்லுங்க. தேங்க்யூ கொடுங்க. இப்ப என்னன்னா நீ நானு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ உன் ஆளு பாக்குறதுக்கு அப்படி போச்சுன்னு வை, இப்ப நீ என்ன பண்ணுவ? நீ
3: நான் இங்க உட்கார்ந்துக்க சந்தியாவை பாக்கறேன்.
2: ஏன் அதோட இன்னொன்னு பண்ண, அவ அட்ரஸ்க்கு ஊருக்கு லெட்டர்ல ரிஜிஸ்டர் போஸ்ட்
3: அனுப்பேன்.
2: டேய் அப்படி எகிரி குச்சி 2 டிக்கெட் வாங்கி, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பாக்ஸ் பணம் பார்க்க வேண்டாமா?
3: என்ன நீங்க உட்காந்து இருக்க ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி கையில பணம் வேற இல்ல, இப்படி ஒண்ணு விட்டுட்டு போவோம்.
2: ஏண்டா டேய், காதலிய விட ஃபுட் ஐஸ்கிரீம் ஆடா முக்கியம். முட்டாத்தனமா பேசி
3: டேய், காதலியோட ஃப்ரெண்டும் ஐமும் முக்கியம் இல்ல.
2: டேய் டேய் டேய், அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதடா. ஐயோ நாதே திருப்பி எனக்கு ஆப்டாதே. இப்ப நான் வந்து
4: என்ன சொல்ல, நானும் உனமா ஃப்ரெண்ட் லவ் பண்றதுக்கு கூட வந்தேன், பாதியா அத்து விட்டு போயிட்டான். அதனால டேபிள் துடைச்சிட்டு இருக்கேன். இந்த இனிமே தொட
3: 1 மினிட்.
2: ஓ கதவை தர கேண்டா அவ்வளவு லேட்டா? இங்க எதுக்கு எதுக்கு வந்தி? நான் உங்க கூட தான் தங்கிக்கிறேன்.
3: உன்னை தேடி போலீஸ் வந்து,
2: போலீஸ் தேடி எதுக்குடா?
3: கருப்பு என்னத்த பண்ணி தொழிச்சோ? அடிச்சு பாரு, போலீஸ் வந்தா நீங்க இல்லன்னு சொல்லிடுறேன். ஒரு வாரத்துக்கு இந்த பக்கம் வராது.

0: வாங்கிட்டு வா.
1: அண்ணே இது வாழைப்பூ தானே?
0: கத்திரிக்காய் பார், பாவாடெல்லாம் இருக்கு.
1: பேர மாத்திட்டாங்களா?
2: பாப்பா பாப்பா, பிச்சைக்காரன் தொல்ல தாங்க முடியலப்பா.
3: அப்பா என்னடா இது, இவ்வளவு குண்டா இருந்தா இத வச்சு எப்படி விளையாடுறது?
4: இப்ப நீ என்ன சொன்ன? அதான பார்த்தேன்,
3: அது கையில இருக்கும்போது கோலி குண்டு மாதிரி இருக்கு, நம்ம கையில பெருசா தெரியுது.
0: என்னடா போல் பண்ணல?
3: வேணாண்டா, நான் இந்த விளையாட்டுக்கே வரல. நமக்கு இந்த கபடி, உரிய அடிக்கிறது, வீரப்பன் போலீஸ் இப்படி தமிழர்கள் விளையாட்டு தான் லைக்.
0: ஏன் கில்லி தாண்ட விட்ட?
3: முடிஞ்சா நீ தாண்டி பாரு.
0: உன்னை போய் கூட்டு வந்த பாரு, வேஸ்ட்.
3: அதை பாரு, ஊதினாலே பத்து பின்னு விழுது.
4: ஹாய்
3: ஹாய் ஹாய்.
4: உங்க எல்லாரும் தேடி ரூம்க்கு போனேன், அப்புறம் புக் ஸ்டாலுக்கு போனேன்.
0: இன்னைக்கு சண்டே ஆச்சு, அதான் நாங்க அப்படி ஊர சுத்த கிளம்பி.
3: ஆமாப்பா, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. ஏய் பீசா ஆர்டர் பண்ணுப்பா, கேஷ் இவங்க கிட்ட வாங்கி.
0: ரெண்டு ரெண்டு.
4: இன்னைக்கு எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு.
3: அப்படியா? டேய் பீசா கேன்சல்.
4: ஏ
0: அது இன்னைக்கு ஈவினிங் வீட்டுல பார்ட்டின்னு சொல்லிட்டல, இன்னைக்கு மத்தியானத்துல இருந்தே வயிற்ற காலையே வச்சுப்பான்.
3: என்ன அதிகம் புகழாத
5: அண்ணா, உங்களுக்கு கொடுக்கலன்னு
6: சொன்னாரு. யாரு அண்ணா? எங்க
5: முடிய பிச்சுக்கலாம் போல.
6: ஹெல்மெட்டை கழட்டிட்டு பிச்சுக்கையா?
3: கொடுத்த காசு குவார்டர் வாங்கி அடிச்சனே, இப்ப பொக்கேக்கு என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை யாருக்காவது தங்கச்சங்கரி காணாம போயிடுச்சா? அப்ப வாசல்ல கிடக்குற பத்து பவுன் தங்கச்சங்கரி யாரும் ஓடுதுங்க? சீக்கிரம் போய் எடுத்துக்கங்க. வா. தங்கம்னா போதும், பெத்த தாயவே உத்திரவாளுவ போல தெரியுது.
7: ஹலோ, கிளாட் டு மீட் யூ. நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டா?
3: இல்ல.
7: அப்புறம் யாரு நீங்க?
3: அவரோட எனிமி.
7: தொண்டையில ப்ராப்ளம்.
8: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
7: யார் சார்?
8: டாய்லெட்டுக்கு எப்படி போனோம்?
3: எல்லாரும் போற மாதிரி தான் போனோம். போயா?
7: அவர் எந்த பக்கம் போகணும்னு கேட்காரு. நீங்க முன்னாடி போங்க.
8: தேங்க்யூ சார்.
7: சியர்ஸ்.
3: என்ன சார் இது, அக்கிரமமா இருக்குது. முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடி கையாட்டுறீங்க, ஆனா அந்த கரெக்டா முன்னாடி போறான் பாருங்க.
7: இது ட்ரிங்கர்ஸ் லாங்குவேஜ், உங்களுக்கு புரியாது. நாங்க எல்லாம் தலைகீழா தான் சொல்றோம்.
3: தலைகீழா? அப்ப சாப்பிடுறதுக்கு எப்படி, இந்த வழிதானா?
7: ஆமா.
3: அடடா, ஐயோ, இந்த வில்லேஜ்ல இருந்து வந்த பசங்களோடய பெரிய பேஜார்ப்பா. ஏதாவது ஒரு பொண்ண காதலிக்க வேண்டியது, அது தோத்து போச்சுன்னா தாடி வளர்த்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இதெல்லாம் தேவையாடா? காதல்ங்கிறது ஒரு சிட்டி பஸ் மாதிரி, அது ஒண்ணு போனா இன்னொன்னு வரும், அதுவும் போச்சுன்னா அடுத்தது வரும், அதுவும் இல்லையா ஆட்டோ, அதுவும் கிடைக்கலையா ஒரு மண்ணுலாரி பிடிச்சாது போற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்டா.
9: எட்டு மணிக்கு ஏறிய பாக்கணும்னு சொன்னல? சொன்னல?
3: ஆமா சொன்னேன்.
10: ஹாய், ஐ அம் பிரதாப்.
3: வச்சுக்கங்க.
10: உங்க பேர் சொல்லவே இல்ல.
3: இங்க கேட்கவே இல்லையே.
10: அப்படி இல்ல, அடுத்தவங்க உங்க பேர் சொல்லும் போது நம்ம நம்ம பேர் சொல்றது மேனர்ஸ்.
3: மேனர்ஸ்? அப்புறம் ஏன் பேர் சொல்ல முடியாது? நீங்க உங்க பேர் சொன்னீங்க.
10: ஓ காட்.
3: ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறதுனால என்ன பத்தி நான் சொல்றேன். என்னோட பேரு அடல் பிகாரி வாஜ்பாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்ல, ரூம் பாய்னு சொல்ற அளவுக்கு சின்ன ஆளும் இல்ல. என்னோட பேரு கருத்து கன்சாமி. கருத்து சொல்றதா நம்ம நாட்டுல யாருக்கும் பிடிக்காதே, அதனால என் பேரை கே கேன்னு சுருக்கி வச்சுக்கிட்டேன். 102 கோடி உள்ள இந்திய ஜனத்தொகையில எனக்கு மட்டும் எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்? ஏன்னா போன வாரம் தான் எங்க தாத்தாவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து கார்டு வந்துச்சு, அதை கொண்டே அவருடைய சமாதியில வச்சுட்டு ஓஹோன்னு அழுதுட்டு வந்தவே நான். அன்னைக்கு வெட்டம் வந்தா பகலெல்லாம் மோர், நைட் ஆனா பீர், ஊர் சுத்துறதுக்கு ஃப்ரெண்டோட காரு, பக்கத்து தெருவில் பாரு, பட்டின பக்கத்துலாம் சீ சோறு, அங்க கிடைக்கிறா சுண்டி சோறு, ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அன்று வேறு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான்.
10: இதெல்லாம் நான் கேட்கலையே.
3: நீங்க கேட்கல, இருந்தாலும் பேர் சொல்லும் போது கூடவே டீட்டெயில்ஸ் சொல்லணும், அதான் மேனர்ஸ் சொல்லிவிட்டீங்க.
10: ஓகே ஓகே மிஸ்டர் கேகே, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா?
3: சார் போதில் இருக்காரு சார், ஆல்ரெடி ஆட்டம் அடிச்சிட்டு இருக்கிறோம்.
7: எங்க
10: சார் போனோம்?
7: டி நகர் போனோம்.
10: 75 ரூபா கொடு சார்.
7: வடபழனி இருந்து டி நகர் போறதுக்கு 75 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி.
10: போட்டு 100 ரூபாய் ஆயிடுச்சுங்க சார்.
7: நம்ம கம்பெனியா? ஏறு ஏறு.

0: அதுக்குள்ள டீலர் வந்துருச்சா?
1: டிரைவர், கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வடபழனியிலிருந்து டி நகர் வந்துட்டேன்.
0: டி நகரா?
1: தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லதில்ல, எனக்கு நல்லது. இந்தாங்க 100 ரூபீஸ், சேஞ்ச் டு கீப். கீப் த சேஞ்ச்.
0: என்னது,
1: நம்ம திரும்பினால இதுதான் கண்ணில் படுது? கிங் ஆடின் பார்,
0: டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கே.
2: டிரைவர், அவசரமா ஒரு கருத்து சொல்ல, டி நகர் போகணும், வண்டி எடு.
1: ஓகே சார். பிரதர், ஊருக்கு புதுசா?
2: பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குறேன்?
1: எங்க போறேன்?
2: டி நகர் போறேன்.
1: தயா டி நகர்
2: தண்ணி அடிச்சுட்டாரா?
0: ஆமா சார்.
2: சரி, நான் பாத்துக்கிறேன். தண்ணி அடிச்சா அவனுக்கு ஐட்டம் ரெண்டு ரெண்டா தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது?
1: தம்பி, இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு.
2: தூக்கவும் இல்ல, அமுக்கவும் இல்ல. டிரைவர், வண்டி எடு.
1: டி நகருக்கு போறேன்னு சொல்லி டி நகர்ல இந்த வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடு.
3: நீ போ சார், இதான் டி நகர்.
2: உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அடா பாவீங்களா, நாம எல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போயிதான் ஏன் தகராறு பண்ணுவோம்? எது நம்ம ஏரியான்றது நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. இதோ பாரியா, கிங் ஓடியன் பப்னு போட்டுருக்கு பாத்தியா, வடபழனிலே 2 மீட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயிலு, இன்னொன்னு இந்த பாரு. அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ.
1: இல்ல, இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச்.
2: உன்னை கையெடுத்து கும்பிடுறையா? நான் நடந்தே போறேன்.
1: எங்க
2: டிநகர்
3: போறேன்?
2: பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா? என்ன அனாவசியமா 2 லார்ஜ் அடிக்க வச்சிருவோம் போல இருக்க.
1: 2 லார்ஜ் அடிக்கலாமா?
2: லார்ஜா? இது என்னது? இது
1: இதே டிநகர் பிரான்ச்.
2: அப்ப வடபழனில போய் அடிப்புமா?
1: ரொம்ப நல்லா இருக்கும்.
2: அப்ப ஏறி உட்கார், இந்த இருக்கிற ஆட்டோ ஏறி உட்கார்.
1: பாத்து ஏறு.
2: இந்த நானும் வர்றேன். ஸ்டார்ட் பண்ணி.
3: ஒன்னும்
2: டிசைட் பண்ண முடியலையே, கன்ஃபியூஷனா இருக்குது.
4: என்ன கன்சாமி, இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைக்கலாம்ல?
2: உன்ட்ட மெனு கேட்டுட்டு சமைக்கலான் இருக்கிறேன். கோழி பிரியாணி ஓகேயா உனக்கு?
4: ஏதாவது பண்ணித்தூல.
2: அதுக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
4: எவ்வளவு நேரம்?
2: அது எனக்கு தெரியாது. இந்த முட்டை பொறிஞ்சு அதுக்குள்ள இருந்து கோழி வந்து அதுக்கப்புறம் தான் பிரியாணி பண்ண முடியும். கோச்சுக்காது. நான் என்ன பண்ண முடியும்? வீட்டுல சிலிண்டர் தீர்ந்து போச்சு, எப்படி சமைக்கிறது?
4: ஒரு அர்ஜென்ட்டுக்கு பக்கத்து வீட்டுல போய் கேட்கலாம்ல?
2: பக்கத்து வீட்டு மாமிகிட்ட போய் அர்ஜென்ட்னா கேட்டேன், அவங்க பாத்ரூம் கட்டி உடனே போகுறாங்க. நம்ம பசி எங்க அவங்களுக்கு புரியுது?
4: ஏன்னா தெளிவா கேஸ் சிலிண்டர் வேணும்னு கேட்க வேண்டியது. அதனால அர்ஜென்ட்னு சும்மா முட்டையை கேக்குறேன்.
2: டென்ஷன் ஆகாதரா, வீட்டுல பழைய கும்பிட்டு எடுப்பு இருக்கு, அதுலயே எதையாவது சமைச்சு போடுறேன்.
4: வேண்டாம்ப்பா, நீ சமைச்சதை சாப்பிட்டு மறுபடியும் அருணா ஓடி போயிட போற.
2: என்னப்பா, செகண்ட் ஷோ முடிஞ்சு போறியா? லிப்ட் வேணுமா?
5: உடம்புக்கு லிப்ட் வேணாம் சார், இந்த வயித்துக்கு தான் கொஞ்சம் ஃபுட் வேணும்.
2: வயித்துக்கு ஃபுட்டா? என்னடா நீ பிச்சை எடுக்கறியா? அச்சி, வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவ மாதிரி இருக்கிற பேண்ட் சட்டை வேற போட்டுருக்கிற. நீங்க எல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்கட ஆகும்?
5: நேத்து வரைக்கும் ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார், அதுக்கு மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல.
2: மக்களை பத்தி பேசாதடா. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டாயுது. உயிரோட இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டான், ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பால ஊத்துற உலகண்டாயுது.
5: ஆமா,
2: இதோ பாடுறா, கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள்னு சொல்லிருக்காருடா.
5: யார் சொன்னா சார்?
2: பாவேந்தர் பாரதி தாசன். அதனால கைத்தொழில கேவலமா நினைக்காது. நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய். போ,
5: நாளைல இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
2: படவா, நாளையில இருந்தா? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்யு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள். அதனால இன்னைக்கே செய்யா.
5: அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்?
2: இப்பயே பண்ணிக்கிற, போடா நல்லாடுறா. என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற?
5: பர்சேடா,
2: பர்சா? ஏதோ கை தொழில்லாம் சொன்னியடா.
5: ஆமாண்டா, இது கை, இது தொழில்.
2: அது கரெக்ட், நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன் போல இருக்கு. எனக்கு வாய் சரியில்ல, டைமும் சரியில்லை போல
5: இருக்குது.
2: ஆஹா, இப்படித்தான் நான் வாயால மாட்டேன். ஏப்பா, இப்படி எல்லாரும் சங்கிலி தொடரா கொள்ளை அடிச்சீங்கன்னா நாட்டுல எப்படிரா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க?
5: சங்கிலியா? அவர்ரா சங்கிலியா?
2: கண்டினியூஸா மாட்டுறேன் இவங்கிட்ட. நீ வாயவே தரக்கூடாது. இந்த
5: கைத்தல போடு.
2: ஆமா, இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட. நாசமா போ. எப்ப ஆள விடு, ஃப்ரெண்டு கிட்ட பைக்க குடுக்கணும்.
5: பைக்க குடுறா?
2: பைக்கையாவது விடேண்டா.
5: நீ எங்க போற?
2: நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போனோம்.
5: நான் ஆவடி வரைக்கும் போனோம். எத்தனா தூரம்?
2: ஆவடிதான் தூரம்.
5: அப்ப இறங்கி
2: ஃப்ரெண்டு கேட்டா என்ன சொல்றது?
5: டேங்க் ஃபுல்லா இருக்கா?
2: இப்பதான்டா ஃபுல் பண்ண.
5: கீரு இதான் கீரா?
2: அது டயர். போய் தொலடா. இரு இரு, உன்ன விஜயகுமார் சார்ட்ட நல்லா மாட்டி விடுற.
5: சொல்லிக்கோ, நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே.
2: மஞ்சுளா மேடமா? அட பாவி, இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு.
5: என்னடா நாலு பேர் இருக்கும், மூணு பேர் தான் ஊத்துறேன்.
2: நீ யாருன்னே தெரியாது, இவ்வளவு வருஷமா எங்க கூடவே இருக்கிற. உன்ட இதை பத்தி நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? ஏன்டா இத்தனை வருஷமா ஓசியில வாங்கி குடிக்கிற? இல்ல உனக்கு தெரிய வேண்டாம், இவன் தண்ணி அடிக்க மாட்டான்னு.
5: இல்ல, நாலு கல்யாணம் ஒரு ஃபீலிங் அடிப்பான்னு
2: நினைச்சேன். போடா டேய் போடா. கல்யாணம் பண்ணிக்கிறத பொண்ணு ஓடி போனப்பவே அவன் தண்ணி அடிக்கிறதா? அவன் காதலி நல்லா ஒட்டி உரசி முத்தம் கொடுக்கற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் சொல்லிட்டு போனாலே, அப்ப கூட அவன் குடிக்கிறடா. ஆனா அதே பொண்ணு அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு மேரேஜ் இன்விடேஷன் கொண்டாந்து நீட்டினாலே, அப்ப கூட அவன் குடிக்கிறடா. அப்பெல்லாம் குடிக்காதவன் இப்ப குடிப்பானாடா, இப்ப குடிப்பானா, இப்ப குடிப்பானாடா சொல்றா. இப்ப எதுக்காகடா குடிச்ச? அவளை மறக்கணுன்றக்காக தானே
5: குடிச்சா? நம்மள மறந்துடுவோம், காதலி மட்டும்தான் நினைவுல இருப்பா. நான் எப்பவுமே அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அதனாலதான் என் குடிச்சேன்.
6: சரி சரி சரி சரி சரி சரி சரி.
7: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் இந்த பாடல்களை கேட்போம். வாழ்வை வளமாக்கும் விநாயகர் நிவேதனம். விநாயகருக்கு மோதகம், கரும்பு, அவல், பொறி ஆகியவற்றை படைக்க வேண்டும். இந்த நிவேதன பொருட்களுக்குள் பெரும் தத்துவம் அடங்கியிருக்கிறது. அது என்ன என்பதை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையே வளமாகும். மோதகம், இதன் வெளிப்பகுதி வெள்ளையாகவும் உள்ளே மஞ்சள் நிற இனிப்பு பூரணமும் இருக்கிறது. மனதை வெள்ளையாக வைத்துக் கொண்டால் கண்ணுக்கு தெரியாத இறைவனை அடையலாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் படைக்கப்படுகிறது. கரும்பு, கடிப்பதற்கு கடினமானாலும் இனிப்பானது. வாழ்க்கையும் அப்படித்தான், கஷ்டப்பட்டால் இனிமையை காணலாம் என்ற தத்துவத்தின்படி படைக்கப்படுகிறது. அவல், பொறி, இவை ஊதினாலேயே பறக்கக்கூடியவை. இப்பொருட்கள் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை ஊதி தள்ளிவிடவும் விட வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்போம்.

பிள்ளையாரை பெண் வடிவில் காணும் மரபு தமிழகத்தில் இருந்திருக்கின்றது. பெண்மை கோலம் கொண்ட பிள்ளையார் கணேசினி என்றும் கஜானனி என்றும் வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் தூண் ஒன்றில் ஒரு காலை ஊன்றியும் மற்றொரு காலை மடக்கியும் நர்த்தனம் ஆடும் இவர் பெண் உரு கொண்டு இரு கரங்களில் அபய வரத முத்திரைகளை கொண்டு நிற்கிறார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சுவாமி சன்னதி நுழைவு வாயில் கணேசினியின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. அவரது கால்கள் புலிக்கால்களாக அமைந்திருப்பதால் வியாக்ரபாத கணேசினி என்று அழைக்கப்படுகிறார். ஒரு பாடலை கேட்போம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள், பைபிள் சிந்தனைகள். சகோதரனையும் சகோதரியையும் திட்டக்கூடாது. அவர்களை திட்டுபவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். எளிய மனம் கொண்டவர்களை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நாம் துன்பப்படும் போது அவர் நம்மை மீட்பர். அடிமையாய் இருந்தாலும், உரிமை பெற்ற குடிமகனாக இருந்தாலும், நன்மை செய்யும் ஒவ்வொருவரும் கடவுளிடம் இருந்து நன்மையே பெறுவர். ஒருவர் பொய்பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். தீய சொல்லில் இருந்து உங்கள் நாவை காத்து கொள்ளுங்கள். வஞ்சக மொழியை உங்கள் வாய்விட்டு விலக்கிவிடுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

கவனம் சிதறக்கூடாது. ஆலயத்திற்கு சென்றால் நம் கவனம் போதகரின் பிரசங்கத்தில் இருக்க வேண்டும். ஆனால் சிலர் அதை கவனித்து கேட்பது இல்லை. பக்கத்தில் இருப்பவரிடம் வேறு எதையாவது பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் தூங்கி வழிகிறார்கள். சிலருக்கு பிரசங்கம் போரடிக்கிறது. யார் பிரசங்கத்தை ஊன்றி கவனித்து தேவ வார்த்தையை கேட்கிறாரோ அவர்கள் மனதை கர்த்தர் குளிரச் செய்வார். ஆண்டவரின் சன்னிதானத்திற்கு சென்றால் அவரிடம், கர்த்தரே, என்னோடு கூட பேசும். உம்முடைய ஞானமான ஆலோசனைகளை எனக்கு தாரும். உம்மை எண்ணும் என் இருதயம் குளிர வகை செய்யும் என்று முழு மனதோடு ஜெபியுங்கள். அவரிடம் உங்கள் பாரங்களை இறக்கி வையுங்கள். அவர் நம்மை அவரோடு அணைத்துக் கொள்வார். இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ பாடலை கேட்போம்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். பொன்மொழி கேட்போமா? நபிகள் நாயகம் நமக்கு வழங்கிய நல்லுரைகளை கேட்போம். செயல்கள் எல்லாம் அதன் எண்ணத்தை பொறுத்தே நடைபெறுகின்றன. இன்னும் மனிதனுக்கு எண்ணியதே கிடைக்கும். எவர் தனது எண்ணங்களை மறுமையின் பக்கம் திருப்புகின்றாரோ அவருடைய கவலைகள் எண்ணங்கள் அனைத்திற்கும் இறைவன் பொறுப்பு ஏற்றுக் கொள்கிறான். உங்களின் உள்ளங்களையும் உங்களின் செயல்களையும் பார்த்தே இறைவன் தீர்ப்பளிக்கின்றான். பிறருடைய குற்றங்களை தேடி அலையாதீர்கள். நீங்கள் உயர்ந்த நிலை அடைவதற்காக பிறர் மீது பொறாமை கொள்ளாதீர்கள். பிறரை புறம் பேசாதீர்கள். பிறரிடம் முகம் சுழிக்காதீர்கள். உங்களில் ஒருவருக்கொருவர் உடன் பிறவிகளாக வாழுங்கள் என்பது நபிகள் நாயகம் கூறிய பொன்மொழிகள் ஆகும். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

என்ன வகையான உணவு வகைகளை சாப்பிடலாம் என நபிகள் நாயகம் கூறுகிறார். கனி வகைகளில் பேரீச்சையும் மாதுளையும் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமானவை. மாதுளையை அதன் உள்தோலுடன் சாப்பிட்டால் அது குடலை வலுப்படுத்தும். நபிகள் நாயகம் அவர்கள் பேரீச்சையுடன் தர்பூஷணி பழத்தையும் சாப்பிடுவார். ஒன்றின் உஷ்ணம் மற்றதின் குளிர்ச்சியை சமமாக்கிவிடும் என்று இதற்கு காரணம் சொல்கிறார். மேலும் பேரீச்சம்பழத்துடன் வெள்ளரிக்காயையும் சேர்த்து கொண்டார். நாயகத்திற்கு சுரைக்காய் மிகவும் பிடிக்கும். இறைச்சி சமைக்கும் போது அதில் அதிகமாக சுரைக்காயை போட வேண்டும் என தமது துணைவியார் ஆயிஷா அம்மையாரிடம் சொல்வார். கவலை நிரம்பிய மனதிற்கு அது புத்துணர்வு ஊட்டும் மருந்தாக இருக்கும் என்பார். இலந்தை, திராட்சை, அத்தி ஆகியவையும் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பழ வகைகள் ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்போம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணையும் நான் மதுரையில் இருந்து அனு சாத்தப்பன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக முதலில் நமது சிந்தனைக்கு, மனிதன் எதையோ பேசட்டுமே மனசை பார்த்துக்க நல்லபடி சொல்கிறார் சாந்தானந்தர். பிறர் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் நினைத்தாலும் கவலைப்படாதீர்கள். பிறரை பற்றி நீங்களும் சிந்திக்க கூடாது. உங்கள் மனதுக்கு நீங்கள் நல்லவராக இருந்தால் போதும். பிறருக்கு இயன்ற உதவி செய்யுங்கள். மற்றவர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உத்தமர்களின் வரிசையில் உங்களை முதலிடம் பெறச் செய்வது கடவுளின் பொறுப்பு. அன்றாடம் அரை நிமிட நேரம் ஒதுக்கி நீங்கள் மன தூய்மை கொண்டவரா என்பதை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். தவறுகளை திருத்திக் கொள்ள இது உதவியாக இருக்கும். தர்மத்தின் வழியில் மட்டும் செல்லுங்கள். அது ஒன்றே நல்வாழ்வுக்கு துணை நிற்கும். உலக ஆசைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவை நம்மை பாவத்தில் தள்ளிவிடும். கணவருக்கு பணிவிடை செய்வதை தவிர வேறு எதையும் பதிவிறதை எண்ணமாட்டாள். அதுபோல கடவுளை சரணடைந்த பக்தன் அவரை தவிர வேறொன்றை சிந்திக்க மாட்டான். சிந்திக்கும் ஆற்றல் மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கிறது. அதனால் நன்றியுடன் கடவுளை வழிபடாமல் போனால் மனிதன் விலங்கு நிலைக்கு தாழ்ந்து விடுவான். தன்னம்பிக்கை விடாமுயற்சியுடன் உழைப்பில் ஈடுபட்டால் கடவுளின் அருள் துணை நிற்கும். அவன் வாழ்வில் எல்லா மேன்மைகளையும் அடைவான். ஒழுக்கம் மனிதனின் உயிருக்கு சமம். படிப்பு, பணம், புகழ் என அனைத்து செல்வங்களை பெற்றிருந்தாலும் ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவற்றுள் பயன் இல்லை. நதி வழியே ஓடும் தண்ணீர் கடலை சென்று அடைவது போல உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் என்றாவது ஒரு நாள் கடவுளை சென்று அடைவது உறுதி. மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வதன் நோக்கம் உடல் நலனை காப்பதுதான். அதுபோல கடவுளால் கொடுக்கப்படும் சோதனை அனுபவங்களும் நம்மை பண்படுத்துவதற்கான முயற்சியே ஆகும். உண்பதற்காக உலகில் வாழ்வது கூடாது. நாவை முதலில் கட்டுப்படுத்த வேண்டும். எல்லாம் தானாகவே அடங்கிவிடும். உள்ளத்தில் கர்வம் இருந்தால் சொல்லும் செயலும் முரண்படும். அடக்கம் இருந்தால் சொல்லும் செயலும் ஒன்றுபடும். கடவுள் சிந்தனையோடு உணவை உட்கொள்ள வேண்டும். இதை பின்பற்றினால் சாப்பிடும் அனைத்தும் அவருக்கு படைக்கப்பட்ட பிரசாதமாகிவிடும். வாழ்நாள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. காலம் மதிப்பு மிக்கது. எப்பொழுதும் நல்ல பணியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக்குங்கள். சத்திரத்தில் சில நாள் தங்குவது போல மனிதனுக்கு உலக வாழ்வு என்பது சில காலம் மட்டுமே. சத்திரத்திற்கு உரிமையானவன் ஒருவன் இருப்பது போல உலகிற்கு கடவுளே உரிமையாளர் என்கிறார் சாந்தானந்தர். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது MTR FM. இது MTR நேரம், இது தகவல் அறியும் நேரம். சோழர் கால துறைமுகப்பட்டினம் பூம்புகார். பூம்பட்டின நாகரீகம் சோழ பேரரசர்களின் தலைநகரமாகவும் துறைமுகப்பட்டினமாகவும் இருந்தது காவிரி பூம்பட்டினம். இது பூம்புகார் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. கடல் கோள் காரணமாக இந்த நகரம் அழிந்து போனது. 2ஆம் நூற்றாண்டில் இந்தியா வந்த ரோம் நாட்டு சுற்றுலா பயணி தாலமி பூம்புகார் முக்கிய வணிக நகரமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் இந்த நகரை கெபாரிஸ் எம்போரியன் என்று கூறியுள்ளார். திருச்சியை அடுத்த உறையூர் சோழர்களின் தலைநகராக இருந்தது. கரிகாலன் பூம்புகாரை தன்னுடைய 2வது தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். பட்டினப்பாலை, அகநானூறு, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற தமிழ் இலக்கியங்களில் பூம்புகார் நகரை பற்றிய குறிப்புகள் உள்ளன. பெரியதும் சிறியதுமான படகு துறைகளும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடந்ததை பற்றியும் பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் என்று நீளும் அந்த பாடலின் எந்தெந்த ஊர்களில் இருந்து என்னென்ன பொருட்கள் வந்தன என்பதை பட்டியலிடுகிறது. அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளவை என்ன என்றால், அரேபிய நாட்டிலிருந்து கடல் வழியாக குதிரைகள் வந்தன. ஏற்றுமதிக்காக சேர நாட்டில் பகுதியிலிருந்து தோணிகளில் கருங்கரி என்று சொல்லப்படும் மிளகு மூட்டைகள் வந்தன. கலிங்க பகுதியில், அதாவது தற்போதைய ஒடிசா, அங்கிருந்து பொன்னும் மணியும் வந்து இறங்கின. பாண்டிய நாட்டு துறையிலிருந்து முத்துக்கள் வந்தன. ஈழத்திலிருந்தும் காழகத்தில் இருந்தும், அதாவது தற்போதைய மியான்மர், சில பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. காற்று வருவதற்காக மான் கண் போல ஜன்னல் வைத்த மாளிகைகள் கட்டப்பட்டிருந்தன. நகரில் பொருட்களை கூவி விற்கும் வணிகர்கள், பொருட்களை சேமித்து வைத்திருந்த பண்டகசாலைகள் இருந்தன. பட்டு, பருத்தி போன்றவற்றின் நூல்களால் நுட்பமாக தைக்கும் காருகர் எனப்படும் தையல் கலைஞர்கள் இருந்தார்கள். உணவுப் பொருட்களை வகை வாரியாக பிரித்து விற்பனை செய்ய கூல வீதி இருந்தது. அந்த வீதியில் கள்ளை விற்கும் மகளிர், மீனை விற்கும் பரதவர், உப்பு வெற்றிலை வாசனைப் பொருட்களை விற்கின்றவர்கள், பல வகை மாமிசங்களை விற்பனை செய்பவர்கள் நிறைந்திருந்தார்கள். வெண்கலத்தட்டார், செம்புத்தட்டார், மரத்தச்சர், இரும்புக்கன்னார், குயவர், மண் அச்சுகளை செய்து தருபவர், பொற்கொல்லர், தோல் பொருட்கள் செய்பவர், சித்திரக்காரர்கள், பொம்மைகள் பாவைகள் செய்பவர்கள் வினைவலர் வீதியில் இருந்தார்கள். நாளங்காடி, அதாவது பகல் நேரச்சந்தை, அல்லங்காடி, இரவு நேரச்சந்தை என பெருநகர் ஒரு பெரும் வணிக கூடமாக திகழ்ந்திருக்கிறது. சூழல், குழல், யாழ், இசைக்கருவிகளை மீட்டுபவர்கள் பாணர் வீதியில் வசித்தனர். இவர்களைத் தவிர அரசர்கள் வாழும் வீதி, தேரோடும் வீதி, பார்ப்பனர்கள், உழவர்கள், மருத்துவர்கள் வாழும் வீதி என முறைப்படி வீதிகள் பிரிக்கப்பட்டிருந்தன. பட்டினப்பாக்கத்தில் குதிரைக்காரர்கள், யானைப்பாகர்கள், தேரோட்டிகள், பெருவணிகர்கள் வசித்தனர். மறுவூர் பாக்கத்தில் சாதாரண படை வீரர்கள், சாதாரண கணிகையர் வசித்து வந்தனர். பூம்புகாரில் இந்திர விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. அரசனே விழாவை முன்னின்று நடத்தியுள்ளான். இந்திரனுக்கு விழா எடுக்கும் நாட்களில் அந்நகரத்தில் இருந்த எல்லா தெய்வங்களுக்கும் விழா எடுக்கப்படும் மரபு கடைபிடிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் எடுக்கும் இந்த விழா அரசன் ஊரில் இல்லாத காரணத்தினால் நடத்தப்படவில்லை. அதனால் கடல் பொங்கி நகர் அழிந்ததாய் காரணம் சொல்லப்படுகின்றது. இணைந்திருங்கள், இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.
1: அங்க என்ன பண்ற? நான் தூங்க போறேன். நீ இன்னும் தூங்கலையா?

ஞாபக மறதிக்கு விடை கொடுப்போமா? மாணவர்கள், இளைஞர்கள், அலுவலர்கள், முதியவர்கள் என அனைவரும் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனை ஞாபக மறதி. பொதுவாக ஞாபக மறதி என்பது இரு வகைப்படும். ஒன்று தற்காலிகமானது, மற்றொன்று நிரந்தரமானது. இரண்டாம் வகை வயோதிகம் காரணமாகவும் மூளை மற்றும் நரம்பு மண்டல பிரச்சனைகள் காரணமாகவும் வெகு சிலருக்கு மட்டுமே ஏற்படுகிறது. இவ்வகை ஞாபக மறதியை தீர்க்க மருத்துவரின் உதவி தேவைப்படும். ஆனால் முதலாம் வகை பொதுவாக அனைவருக்கும் வரக்கூடியது. அது பெரும்பாலானோரின் அன்றாட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக அமைகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தால், இன்றைய அவசர சூழலில் ஏற்படும் அதீத பதற்றம், வேலைப்பழு மற்றும் மன உளைச்சல். உடலியல் காரணங்களை காட்டிலும் உளவியல் காரணிகளே மறதிக்கு பெரும்பாலும் காரணமாகிறது. தன்னம்பிக்கை குறையும் போதும், மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதினாலும், தாழ்வு மனப்பான்மையினாலும், தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகளினாலும் மறதி ஏற்படுகிறது. இது தவிர ஊட்டச்சத்து குறைவு, தவறான பழக்க வழக்கங்கள், பிடிக்காத பணி, குடும்பம் மற்றும் அலுவலக சூழல் போன்றவற்றாலும் ஞாபக மறதி ஏற்படுகிறது. இதற்கு தீர்வுதான் என்ன? அன்றாடம் ஏற்படும் ஞாபக மறதியை சில எளிய பயிற்சிகள் மூலம் பெருமளவு குறைத்துவிட முடியும். இதற்கு எந்த ஒரு காரியத்திற்கும் திட்டமிடுதல் அவசியம். உதாரணமாக, மறுநாள் செய்ய வேண்டிய பணிகளுக்கு முதல் நாள் இரவே ஒரு அட்டவணை தயாரித்துக் கொள்ளுதல் வேண்டும். அவற்றை ஒரு தாளிலோ அல்லது அலைபேசியிலோ குறித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மனதை ஒருமுகப்படுத்த பயிற்சி எடுக்க வேண்டும். இதனால் வலுக்கட்டாயமாக கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டும் என்பது இல்லை. இறைச்சலில் இருந்து விடுபட்டு நமக்கு பிடித்த சுற்றுச்சூழலில் மனதுக்கு பிடித்த இசையையோ அல்லது பாடல்களையோ கேட்கலாம். அன்றாடம் குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்கினால் உடலோடு சேர்ந்து மனமும் புத்துணர்வு பெறும். பொழுதுபோக்கில் அதிக கவனம் செலுத்தாமல் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கிவிடுதல் நலம். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்னும் மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் குழப்பம் தவிர்க்கலாம். மல்டி டாஸ்கிங் என்னும் அடிப்படையில் பல்வேறு வேலைகளை ஒரே நேரத்தில் இழுத்து போட்டு கொண்டு செய்யாமல் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது. கோபம், பொறாமை, அச்சம், குழப்பம் உள்ளிட்ட தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தலும் உடற்பயிற்சி தரும் ஊக்கமும் ஞாபக மறதியை விரட்டும். இணைந்திருங்கள், ஒரு நல்ல பாடலை கேட்கலாம்.

எம்டிஆர் நேரம் தொடர்கிறது. இப்பொழுது நீதி நூல்களில் நிர்வாகம். வேம்பும் வெல்லமும் தக்காரும் தக்க வரலாறும் தண்ணீர்மை எக்காலும் குன்றல் இலராவர் அக்காரம் யாவரே தின்னினும் கையாதாம் கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. நல்லவர்கள் என்றும் நல்லவர்களே, அதுபோல கெட்டவர்கள் என்றும் கெட்டவரே. பொதுவாக இரு தரப்பினரும் தம் குணத்தை மாற்றிக்கொள்வது இல்லை. நல்லவர்கள் எல்லோரிடத்திலும் நல்லவர்களாகவே நடந்து கொள்வார்கள். கெட்டவர்கள் தம்மை போல கெட்டவர்களிடம் மட்டுமல்லாமல் நல்லவர்களிடம் கூட கெட்டவர்களாகவே நடந்து கொள்வார்கள். இவர் மிகவும் நல்லவராயிற்றே, இவருக்கு போய் நாம் கெடுதல் செய்யலாமா என்று கெட்டவர்கள் நினைப்பது இல்லை. நல்லவர்கள் இந்த நபர் கெட்டவராயிற்றே, இவருக்கு நாம் நல்லது செய்ய வேண்டுமா என்று யோசித்து தயங்குவதில்லை. நல்லவர்கள் எல்லாருக்குமே நன்மை செய்வார்கள். இதை இரண்டு உதாரணங்கள் மூலம் இந்த நாலடியார் பாடல் விளக்குகிறது. அதாவது, கரும்பு சாறு யார் சாப்பிட்டாலும் இனிக்கும், இவர் கெட்டவர், ஆகவே இவருக்கு நான் கசப்பாக இருப்பேன் என்று கரும்பு சாறு நடந்து கொள்வது இல்லை. அதுபோல யார் தின்றாலும் வேம்பு கசக்கும், தின்பவர் தேவராயிற்றே என்பதால் வேம்பு இனிப்பதில்லை. சிந்தித்து பார்க்க இயலாத கரும்பு வேம்பு இரண்டின் இயல்பு இப்படி என்றால், சிந்தித்து பார்க்கும் மனிதன் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டாமா? கெட்டவர்களுக்கும் நல்லது செய்வதே மனித பண்பு. அதைத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நான நன்னயம் செய்துவிடல் என்றார். நாம் ஒருவருக்கு கெடுதல் செய்து இருந்த போதிலும் அவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரே என்று வெட்கப்பட்டு போகும் நபர் அதுவரை சிலருக்கு வேம்பாக இருந்தாலும் பிறகு எல்லோருக்கும் கரும்பாக இருப்பர். கரும்பு மனிதர்கள் பிறரை கரும்பு ஆக்குவார்கள், ஆனால் வேம்பு மனிதர்கள் என்றும் எவருக்கும் வேம்புதான். ஆடுகோடு ஆடுகோடாகி அதரிடை நின்றதூம் கால் கொண்ட கண்ணே களிரணைக்கும் கந்தாகும் வாழ்தலும் அன்னகத்தே ஒன்றவன் தாழ்வின்றி தன்னை செய்யின். கொஞ்சம் கரடுமுரடான வார்த்தைகளைக் கண்டு நாம் இரண்டு போய்விட வேண்டாம். மிகச்சாதாரண சமாச்சாரம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளில் சில இன்று புழக்கத்தில் இல்லை, அவ்வளவுதான். எவனோ ஒருவன் தாழ்வின்றி தன்னை ஒரு ஆளாக்கிக் கொள்கின்றானோ அவன் வளரக்கூடியவன், வளர்ந்து உதவக்கூடியவன், மனிதனின் முயற்சி பயனளிக்கும் என்பதை நல்ல உதாரணத்துடன் எடுத்துச் சொல்லும் பாடல் இது. முயற்சி உடைமை பற்றி சொல்லாத நீதி நூல்கள் தமிழிலே இல்லை என்றே சொல்லலாம். நெடுஞ்சாலைகளில் சில இடங்களில் மிகப்பெரிய மரங்களை பார்க்கிறோம் அல்லவா? அவை தம் பரந்த கிளைகளுடன் பெரியதொரு வட்டத்திற்கு நிழல் பரப்புகின்றன. காரில் நெடுந்தொலைவு செல்லும் பயணிகள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். ஆதியில் அந்த மரங்கள் எல்லாம் தளிர்களாக இருந்து வளர்ந்தவையே ஆகும். ஆடுகோடு என்றால் ஆடுகின்ற இளம் செடி என்று அர்த்தம். மரம் தன் இளநிலையில் காற்றில் ஆடக்கூடியதாகத்தானே இருந்திருக்கும். ஆனால் வளர்ந்த பின்னரோ அந்த மரத்தில் யானையை கூட கட்டி வைக்க முடிகிறது. வாழ்க்கையும் ஒரு ஆடுகோடு களிர் அணைக்கும் கந்து ஆவது போலத்தான். மழையை தாங்கி வெயிலில் வாடி காற்றில் அசைந்து வேர் பிடிப்பினை விட்டுவிடாமல் வளர்வது அல்லவா மரம். மனிதனும் அதுபோல இருக்க வேண்டும். இளவயதில் தன் காலில் நிற்பதற்கு சிரமப்படுகிறான். விதி அசைத்து பார்க்கிறது, ஆனால் தாக்கு பிடிக்கிறான். வளர்ந்த பின்னால் திரண்டு பருத்து உரமேறிய மரம் போல மனிதனும் பலருக்கு ஆதரவாக இருக்கின்றான், இருக்க வேண்டும். மரமே களிர் அணைக்கும் கந்து ஆகும் பொழுது மனிதன் பிறருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டாமா? இணைந்திருங்கள், பாடலை கேட்கலாம்.

இனி திருத்தலம் உலா வரலாமா? நம் உள்ளார்ந்த பக்தியை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தி பரவசப்படுவதற்கு மட்டுமல்ல ஆலயங்கள், தன்னை தேடி வரும் உண்மையான பக்தன் சுயநலமின்றி வேண்டிடும் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி அருள் புரிவதற்காகவும் அவை அமைந்துள்ளன. இந்த வகையில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 18வது தலமாக போற்றி வணங்கப்படுவது திருக்கருகாவூர், சம்பந்தர் மற்றும் அப்பரால் பாடப்பெற்றது. கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த ஊர். திரு என்பது இத்தலத்தை உயர்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது. கருகாவூர் என்பது கரு பிளஸ் கா பிளஸ் ஊர் என பிரித்து பொருள் கொண்டால் இத்தலத்தின் சிறப்பை எளிதில் புரிந்து கொள்ளலாம். கருகாவூர் என்பதற்கு வயிற்றில் உள்ள கருவை காத்து ரட்சிக்கின்ற ஊர் என்று பொருள். திருமணமான ஒரு பெண் முழுமை பெறுவதற்கு அவள் தாய்மை பேற்றை அடைய வேண்டும். ஆனால் மணமான எல்லா பெண்களுக்கும் இது அமைவது இல்லை. அத்தகைய பெண்கள் திருக்கருகாவூரில் குடிகொண்டுள்ள அன்னை கர்ப்பரட்சாம்பிகையை முறைப்படி வழிபட்டால் தாய்மை பேறு உண்டாகும் என்பது ஐதீகம். குழந்தை இல்லாதவர்கள் அந்த பாக்கியம் பெறவும் கன்னியர்களுக்கு திருமணம் கூடி வரவும் கருகாத்த நாயகியை வேண்டி தூய நெய்யால் சன்னதிப்படியை மெழுகி கோலமிட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள். அம்மன் திருப்பாதத்தில் வைத்து மந்தரிக்கப்பட்ட நெய்யை 48 நாட்கள் தொடர்ந்து தம்பதிகள் இரவில் சிறிதளவு உட்கொண்டு வந்தால் குழந்தை பேறு அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. பிரார்த்தனை நிறைவேறியதும் குழந்தையுடன் வந்து தொட்டில் கட்டி துலாபாரம் செய்து நன்றியுடன் வழிபட வேண்டும். கருவுற்ற பெண்கள் கருக்காத்த நாயகியை வணங்கி அம்மன் பாதத்தில் விளக்கு எண்ணெய் வைத்து வாங்கி செல்கின்றனர். கர்ப்பிணிகள் 5 அல்லது 7 மாதத்தில் இருந்தே வயிற்றில் இந்த விளக்கெண்ணெய் தடவி வர நலம் உண்டாகும். கருகாத்த நாயகி என்ற சிறப்பு இந்த அம்மனுக்கு உண்டாக காரணமான இந்த தல வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளலாமா? வடமொழியில் ஸ்கந்த புராணத்தில் உள்ள க்ஷேத்ர வைபவ காண்டத்தில் சனத்குமார சங்கதியில் நாரதருக்கு சனத்குமாரர் கூறுவதாக இந்த தல வரலாறு அமைந்துள்ளது. முல்லை வனமான இத்தலத்தில் கௌதமர், கார்கேயர் என்ற 2 முனிவர்கள் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தனர். நித்ருவ முனிவரும் அவரது மனைவி வேதிகையும் இங்கு தங்கி முனிவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தனர். தங்களுக்கு குழந்தை இல்லாத ஏக்கத்தால் ஒரு நாள் முனிவர்களிடம் கவலை தோய்ந்த குரலில் இவர்கள் சொன்னார்கள். அதற்கு, இங்கு எழுந்தருளியுள்ள சிவனையும் அம்பாளையும் வணங்கினால் வேண்டியது கிட்டும் என்று அருள் ஆசி வழங்கினார் முனிவர்கள். அதன்படி முல்லைவனத்தில் எழுந்தருளியுள்ள அவர்களை வணங்கினார்கள் இந்த தம்பதியர். தங்களுக்கு குழந்தை பேறு வாய்க்க வேண்டும் என்று உருக்கமாக பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். தெய்வங்களின் பரிபூர்ண ஆசை இவர்களுக்கு கிடைத்தது. அந்த ஆசையின்படி கர்ப்பவதியானாள் வேதிகை. அப்பொழுது கடும் வெயில் காலம். வேதிகையின் கணவரான நித்ருவ முனிவர் க்ஷேத்ராடனம் போயிருந்தார். அன்றைய தினம் அவளுக்கு பேறுகால அவஸ்தை ஏற்பட்டது. அந்த நேரம் பார்த்து ஊர்துவர் என்ற முனிவர் பிட்சை கேட்டு வாசலில் நின்றார். முனிவரின் குரல் கேட்டும் வேதிகையால் எழக்கூட முடியவில்லை. குரல் கொடுக்கவும் இயலாத அளவு வலி தாங்க முடியவில்லை. வேதிகையின் அவஸ்தை பற்றி அறியாத ஊர்துவர் அவளை தன்னை அவமதிக்கிறாள் என்று நினைத்து கொண்டு அவளுக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது சாபம் கொடுத்து விட்டார். அவ்வளவுதான், வேதிகையின் கரு அடுத்த நிமிடமே கலைந்து போனது. அன்னை கர்ப்பரட்சாம்பிகையால் கிடைத்த குழந்தை பாக்கியம் இப்படி ஆகிவிட்டதே என அந்த அன்னியிடமே போய் நின்றாள் வேதிகை. அம்மா, இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கவும் அம்பாள் அவள் முன் தோன்றினாள். கலைத்த கருவை ஒரு குடத்துக்குள் ஆவாகனம் செய்து, வேதிகை கவலை வேண்டாம், கலைந்த உன் கரு இந்த குடத்தில் பத்திரமாக இருக்கிறது, உனக்கு இதிலிருந்தே குழந்தை கிடைக்கும் என்றாள். அதன்படி குடத்தை தன்வசமே வைத்திருந்து குழந்தை பிறக்கும் வரை காப்பாற்றி கொடுத்தாள் அந்த குழந்தைதான் நறுவன். அம்பாளின் அருள் மகிமை அனுபவத்தால் உணர்ந்த வேதிகை, அன்னையே, இனி இந்த தலத்தில் நீ கர்ப்பரட்சாம்பிகை என்ற பெயரில் எழுந்தருளி கருத்தரித்தவர்களையும் அவர்களது கருவையும் என்றென்றும் உடனிருந்து காப்பாற்ற வேண்டும். கர்ப்பவதிகள் சுகப்பிரசவம் காண வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அம்பாளும் அவ்வாறே அருள் பாலித்தாள். குழந்தை நறுவனுக்கு தாய்ப்பால் இல்லாததால் அம்பாளே காமதேனுவை அனுப்பி பால் கொடுக்கச் செய்தாள்.
காமதேனு தல் கான் குளம்பில் கீறவும் ஒரு பால் குளம் தோன்றியது. அது ஆலயத்திற்கு முன்புறம் இன்றும் காணப்படுகிறது. இதை க்ஷீரகுண்டம் என்பார்கள். க்ஷீரம் என்றால் பால். மாதவிடாய் கோளாறு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களும் திருக்கருகாவூர் வந்து கர்ப்பரட்சாம்பிகையை வழிபட்டு நலம் பெறுகின்றனர். இங்குள்ள சிவனின் திருநாமம் முல்லைவனநாதர். மகப்பேறு அளிப்பதால் கர்ப்பபுரீஸ்வரர் என்றும் அழைப்பர். கர்ப்பரட்சாம்பிகை மிகவும் அழகாக காட்சி தருகிறார். கர்ப்பரட்சகி, கருகாத்த நாயகி, கரும்பனையாள் என்றெல்லாம் இவளுக்கு பெயர்கள் உண்டு. 5.5 அடி உயரத்தில் இடது கையை இடுப்பில் வைத்தபடி, அதாவது கர்ப்பத்தை தாங்கியபடி அருள் பாலிக்கின்ற திருக்காட்சி நம்மை மிகவும் பரவசப்படுத்தும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு நாட்டின் அரசன் மிகவும் நல்லவன், நீதிமான், சைவ உணவுகளையே உண்பான். அவனை எப்படியாவது அசைவம் சாப்பிட வைக்க வேண்டும் என திட்டம் போட்டான் அரண்மனை சமையல்காரன், சமையலில் மகா கெட்டிக்காரன். ஒரு பறவையை சமைத்து சைவ உணவுடன் லாபகமாக கலந்து அரசனுக்கு பரிமாறிவிட்டான். அரசனும் சமையல்காரனே ஆகா ஓஹோவென புகழ்ந்து தள்ளிக்கொண்டே சாப்பிட்டான். இது போன்ற உணவு தினமும் வேண்டுமென்று உத்தரவும் போட்டுவிட்டான். சமையல்காரனும் அதன்படியே செய்தான். இந்த கதையை சொன்னவர் கிருஷ்ணர், கேட்டவர் கௌரவர்களின் தந்தை திருதராஷ்டிரன். கதையை முடித்த கிருஷ்ணன், திருதராஷ்டிரரே, இப்பொழுது சொல்லும், இந்த சமையல்காரன் குற்றவாளியா ராஜா குற்றவாளியா என்றான். திருதராஷ்டிரன் தெளிவாக சொன்னான், ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் அனைத்தையும் பகுத்தறிந்து கண்டுபிடிக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும். சமையல்காரன் செய்தது சிறு குற்றம். ஒரு உணவில் கூட மாற்றம் இருப்பதை அறியாத ராஜா நாட்டை எப்படி ஆள முடியும்? அவனே குற்றவாளி என்றான். உடனே கிருஷ்ணர் சொன்னார், நீங்களும் இதே தவற்றைத்தான் செய்கிறீர்கள் திருதராஷ்டிரரே. உங்கள் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை தடுத்து நிறுத்தாமல் அழிவுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன, நான் சொல்வது சரிதானே என்று கேட்கவும் திருதராஷ்டிரனால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. நம்பிக்கையை நெஞ்சில் வை. இன்னொரு குட்டி கதை. ஒரு முறை சிவனும் பார்வதியும் கங்கை கரைக்கு வந்தனர். ஏராளமான மக்கள் நீராடி கொண்டிருந்தனர். அப்பொழுது பார்வதி சிவனிடம், ஐயனே, இங்கு இவ்வளவு மக்கள் குளிக்கிறார்கள், கங்கையில் குளித்தால் சொர்க்கம் என்றீர்கள், ஆனால் சொர்க்கம் நிரம்பவே இல்லையே, என்ன காரணம் என்றாள். சிவன் உடனே முதியவராக மாறி பார்வதியையும் முதியவளாக ஆக்கினார். பார்வதி, நான் கங்கையில் மூழ்குவது போல நடிக்கிறேன், பாவம் செய்யாத யாராவது ஒருவர் என் கணவரை காப்பாற்றுங்களேன் என நீ சத்தம் போடு, நடப்பதை வேடிக்கைப்பார் என்றார். சொன்னபடி கங்கையில் மூழ்குவது போல நடித்தார். கரையில் நின்றவர்கள் நீரில் பாய முயன்றதும் பார்வதி அவர்களிடம், உங்களில் பாவம் செய்யாதவர் மட்டுமே என் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தாள். எல்லோரும் பின்வாங்கிய நேரத்தில் ஒரு இளைஞன் மட்டும் கங்கையில் குதித்து முதியவரான சிவனை தூக்கி வந்தான். அப்பா, நீ பாவமே செய்யவில்லையா என்று பார்வதி கேட்டாள். பாட்டி, நான் பாவம் செய்தவன் தான், ஆனால் கங்கையில் என் உடல் பட்டவுடன் நான் செய்த பாவங்கள் தான் பறந்திருக்குமே, அதுதானே நாம் காலம் காலமான நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். பார்த்தாயா பார்வதி, இந்த இளைஞன் கங்கையை பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு இல்லை. அவர்கள் கடமைக்கு இதில் நீராடுகிறார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே சொர்க்கம் வர முடியும் என்றார். ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, எதிலும் நம்பிக்கை வையுங்கள், வெற்றி கனியை பறியுங்கள். பாடலை கேட்போமா?

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானலையில் இனிவரும் ஒரு மணி நேரத்திற்கு பொதிகை தென்றல் நிகழ்ச்சிக்காக இந்த நேரத்தில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சரி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து. நலந்தானே அன்பு உறவுகளே, நலமே சிறக்க எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி இன்றும் பொதிகையில் ஊற்றெடுக்கும் தென்றல் இசைதாகம் தீர்க்க எம்டிஆர் வானலையில் உங்களை தேடி நாடி ஓடி வருகிறது. காரணத்தோடு யாரையும் நேசிக்காதே, காரணம் இன்றி யாரையும் வெறுக்காதே, இரண்டுமே உன்னை காயப்படுத்தும் என்ற கருத்துக்களை சுமந்து வரும் பாடல்

நம்ம இந்த நேரத்தில் இணைத்திருப்பது பதிகை தென்றல். உங்களது கவலைகளை விளம்பரப்படுத்தி பயனில்லை, ஏனெனில் அவற்றை யாரும் வாங்க மாட்டார்கள் என்ற வரிகளை கடந்து மலரும் அடுத்த பாடல்.

மன்றிய தமிழ் எம்டிஆர் வானொலியோடு இணைந்திருக்கும் உறவுகளே, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அளவுக்கு மீறிய நாணயமும் கட்டுப்பாடும் உறுதியும் தியாக உணர்வும் வேண்டும் என்ற கருத்துக்களை விதைத்து தொடரும் பாடல்

இனிமையாக இந்த நேரத்தில் வீசிக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். மின்சாரம் இல்லாத பொழுது தேடப்படும் மெழுகுபத்தியைப் போல சிலர் தேவைப்படும் பொழுது மட்டும் தேடப்படுகிறார்கள் என்ற வரிகளை கடந்து ஒலிக்கும் அடுத்த பாடல்

0: பாடும் பெண்
1: காற்றலையில் ஓர் இசையலை மதிய தமிழ் எம்டிஆர் வானலை. தன்னை தாழ்த்தி பேசுபவரை வீழ்த்தி பேசிடல் நன்றென்று நம் உன்னதமான உயரப்போகும் உயர்விற்கு அவர்களால் அடிக்கப்படும் ஆரம்ப மணி என கொள்வோமே என்ற கருத்துக்களை கடந்து மலரும் அடுத்த பாடல்.

இனிமையான இந்த நேரத்தில் காற்றில் கலக்கும் ராகங்கள் பொதிகை தென்றலில். உண்மையை பேசி ஒருவருடைய மனம் நோகுமென்றால் மௌனம் பேசி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது மேல் என்ற வரிகளை கடந்து மலரும் அடுத்த பாடல்

விண்ணோடு முகிலோடும் காற்றலையில் இசையின் இசையாய் விளையாடிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். உன்னை தேவையில்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகவே தெரியும் என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்.

ஒன்றியதமிழ் எம்டிஆர் வானொலியில் பொதிகை ஜென்றல். நம் சுயமதிப்பை இழந்துதான் ஒருவரின் அன்பையோ நெருக்கத்தையோ பெற முடியும் என்றால் அதற்கு அனாதையாக இருப்பதே மேல் என்ற கருத்துக்களை கடந்து வளரும் அடுத்த பாடல்

நாம் இணைந்திருப்பது பதிகை தென்றல். நெருப்பு விறகை அழித்து விடுவது போல பொறாமை நமது நற்செயல்களை அழித்துவிடும் என்ற வரிகளை கடந்து இணையும் அடுத்த பாடல்

கவிதமேல் எம்டிஆர் வானலையில் பொறிகை தென்றல். நீ நினைப்பது போல் உன் நிழல் கூட நடப்பதில்லை, பிறகு ஏன் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய் என்ற கருத்துக்களை கடந்து இணையும் மற்றும் ஒரு பாடல்.

இனிய பாடல்களுடன் கருத்துக்களை சுமந்து வருவது பதிகை தென்றல். கோவப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தமல்ல, அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரியது என்ற வரிகளை கடந்து மலரும் நிறைவு பாடல்

மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வந்தியத்தமிழ் MTR வானொலியில் ஒலித்து சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்துணை உறவுகளுக்கும் மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் குவைத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: ஒன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். அன்பு உறவுகளுடன் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறும் இந்த நல்ல வேளையிலே காற்றோடு காற்றாக வந்து இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

காற்றோடு காற்றாக காத்து கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்வுகளை கேட்க வந்து எண்ணும் உங்களுக்கு காற்றலையில் கலந்து வந்த நான் இப்பொழுது முதல் படைக்க இருக்கின்றேன். பாட்டும் பதமும் காற்றலையிலே. வாரம் ஒருமுறை மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது உங்கள் காதோரம் சிந்திக்கும் வண்ணம். 227 வாரங்களை வெகு விமர்சையாக கடந்து வந்த மொன்றியல் தமிழ் வானொலி இன்று 228வது மேடையாக தரும் பாட்டும் பதமும் கேட்க இருக்கின்றீர்கள். இன்றைய பாட்டும் பதமும் 228 அலங்கரிக்கும் இந்த வேளையிலே என்னுடைய தயாரிப்பான 72வது படைப்பு அரங்கேறுகின்றது. வளமையாக வரும் பாட்டும் பதங்களும் சிறப்பான கருத்துக்களையும் சீரான பாடல்களையும் தந்து மகிழ்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அந்த பாடல்கள் அத்தனையும் வாழ்வியல், பொருளியல், அரசியல், நெறிமுறைகள், அறம் என்பவற்றை போதித்துக் கொண்டு வரும் வேளையிலே இன்றும் வாழ்வின் உண்மையான ஒன்று, நிதர்சனமான ஒரு உண்மையை எடுத்து கூற வருகின்றது அன்பு உறவுகளே. இன்றைய அந்த உண்மையான நிதர்சனத்தை நான் 10 பதங்களுக்குள் அடக்கி அதை ஒரு வாக்கியமாக்கி அந்த வாக்கியத்திற்கு முதல் பதங்களாக நல்ல நல்ல திரைப்படத்து பாடல்களை காதுக்கு இனிய கீதங்களும் கருத்துக்கு இனியதுமாக தெரிந்தெடுத்து வந்து காற்றலையில் படைக்க உள்ளேன். நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் 228 10 பதங்களுள் முதல் பதத்தை ஒலிக்க வைக்கின்றேன். ஜெய் பீம் என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல்.

இந்த பொல்லாத உலகத்திலே என்று ஆரம்பித்த அந்த பாடல் இந்த என்ற பதத்தை தந்து செல்லும் வேளையில் அந்த இந்த என்ற பதத்தை எடுத்து சென்று இன்றைய 10 பதங்களின் முதலாவது பதமாக பதிந்து கொள்வோம். பத்து பாடல்களுடன் பயணிக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் 228வது பாட்டும் பதமும் முதலாவது பதத்தை கண்டுவிட்டது. இரண்டாவது பதத்தை நாங்கள் கண்டுகொள்வதற்காக அவர் ஒரு பாடல் தருகின்றார். அந்த பாடல் காஷ்மீர் காதலி என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடலை தெரிவு செய்து இங்கு கொண்டு வந்து பொருத்துகின்றேன். கேட்போமா அந்த பாடலை?

அழகிய செந்நிற வானம் என்று ஆரம்பித்து பாடியது அந்த பாடல். அதிலே அழகிய என்ற பதம் முதல் பதமாக ஒலித்தது. அந்த பதத்தை எடுத்து சென்று நாங்கள் முதலாவது பதத்தோடு சேர்த்துக் கொள்வோம், இந்த அழகிய என்று வந்துவிட்டது. மூன்றாவது பதம் எதுவென்று நாங்கள் தேடும் வேளையிலே அசோக்குமார் என்ற அற்புதமான ஒரு பழைய திரைப்படத்து பாடலின் உண்மை நிதர்சனமான கருத்தோடு வரும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். கேட்போமா அந்த பாடலையும்?

பூமியில் மானிட ஜென்மம் எடுத்தது. பூமியில் மானிட ஜென்மம் எடுத்தது என்று அசோக் குமார் திரைப்படத்தில் எங்களுடைய எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய குரலில் வந்த பாடல். அந்த பாடல் பூமியில் என்ற பதம் தந்து செல்கின்றது. மூன்றாவது பதம் பூமியில் என்ற பதம் வந்துவிட்டது. இந்த அழகிய பூமியில் அப்படி என்றால் நான்காவது பதம், அதற்காக ஒரு பாடல் திருமாங்கல்யம் என்ற திரைப்படத்தில் எனக்கு கிடைத்தது, அது பொருத்தமாக இருக்கின்றது என்று அந்த பாடலை அளிக்கின்றேன் காற்றலையில்.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாட்டும் பதமும் 228 முன்றியில் தமிழ் வானொலியின் காற்றலையில். நான்காவது பதத்தை நாங்கள் தேடி வரும் வேளையிலே திருமாங்கல்யம் திரைப்படம் பாடி சென்றது. ஜனனம் ஒரு வழி என்று வரியை தாங்கி முழு வரியையும் பாடியது எங்களுக்காக. அதிலே நாங்கள் முதல் பதமான ஜனனம் என்பதை எடுத்து கொண்டு சென்று பொருத்தினால் இந்த அழகிய பூமியில் ஜனனம் என்று வந்துவிட்டது நான்கு பதங்கள். அப்படி என்றால் 228வது பாட்டும் பதத்தின் 5வது பதத்தை தெரிந்து கொள்ள, அண்மையிலே பிரபல்யமாக வந்து கானா பாடல்களை திரைப்படத்திலும் தனிமையிலும் பாடிக்கொண்டிருக்கும் அன்பு பாடகர் கானா பாலா அவர்கள் பாடிய ஆல்பத்திலிருந்து ஒரு பாடலை எனக்கு சரியாக பொருந்தியது. அந்த பாடல் என்ன பாடல் என்று கேட்போமா?

அந்த பாடலின் முதல் பதம் மரணம் எல்லோருக்கும் என்று ஆரம்பித்த வேளையிலே மரணம் என்ற பதத்தை எடுப்போம். நான்காவது பதம் ஜனனம், அதை பொருத்தி ஐந்தாவது பதம் மரணத்தையும் பொருத்தி படிப்போம் பாதி 228வது பாட்டும் பதத்தை. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் என்று வந்துவிட்டது. ஆமாம், இந்த அழகிய பூமியிலே ஜனனம் மரணம் அனைத்து உயிர்களுக்கும், மானிடருக்கு மட்டும் என்றல்ல, அனைத்து உயிர்களுக்கும் ஜனனம் உண்டு மரணம் உண்டு. எப்படி உண்டு என்பதைத்தான் பின்வரும் அடுத்த ஐந்து பதங்களும் எங்களுக்கு விளக்கி வைக்கப் போகின்றது ஒரு உண்மையான உண்மையை. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் என்று படித்து விட்டோம். அப்படி என்றால் ஆறாவது பதம் ஒரு புதிர் போட்டு விட்டு செல்கின்ற பதங்களாக இருக்கின்ற வேளையில் 228வது பாட்டம் பதத்தின் ஆறாவது பதத்தை கண்டுபிடிக்க இந்த பாடலை கேட்போம். பிச்சை பணக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இரண்டும் ஒன்றோடு என்று வருகின்ற அந்த பதம், அந்த பாடலே இரண்டும் என்ற பதத்தை நாங்கள் எடுப்போம் ஆறாவது பதமாக. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும், ஆமாம் இந்த இரண்டும் முக்கியமான இரண்டு, ஒரு உயிர் பிறக்கவும் அது இறக்கவும், பிறந்து உடன் இறக்கின்றது, வாழ்ந்து முடித்து வயது வந்து முதிர்ந்து இறக்கின்றது, இடையிலேயும் இறக்கின்றது. அதனால் அதில் இரண்டு விதமான உண்மைகளை கூறுகிற, மரணம் என்பது எப்படி உண்மையோ அதுபோன்று ஜனனம் என்பதும் உண்மை என்பதைத்தான் இந்த இன்றைய பாட்டும் பதமும் 228 என்னுடைய படைப்பான 72 கொண்டு வந்து தருகின்றது. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும், அப்படி என்றால் ஏழாவது படத்து பதத்துக்கு செல்லத்தான் வேண்டும். ஏழாவது பதம் இதுவென்று கண்டுபிடிக்கத்தான் வேண்டும். அந்த பதத்தை நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக அப்பா டாட்டா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். கேட்போமா அந்த பாடலை?

இல்லாத பிள்ளைக்கு நான் என்ற பாடல் தான் அந்த பாடல். முதலே தொகையாரா வந்தாலும் விருத்தம் வந்தாலும் பாடலாக வருகின்றது இல்லாத பிள்ளைக்கு நான் என்று. அந்த வரியிலே இல்லாத என்ற பதத்தை நாங்கள் எடுப்போம், படிப்போம். இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத, இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத அப்படி என்றால் எட்டாவது பதம் என்ன கூறப்போகின்றது, என்ன கருத்தை தரப்போகின்றது, எப்படி இதை கொண்டு சென்று முடிக்கப் போகின்றது? பணக்கார பெண் என்ற திரைப்படத்து பாடல்தான் எட்டாவது பதத்தை கொண்டு வந்து தருகின்றது. கேட்போம் அந்த பாடலை.

நாள் நல்ல நாள் என்ற இனிமையான அந்த பாடலில் முதல் வரியான முதல் பதமான நாள் என்பதை எடுத்து கொண்டு சென்று எட்டாவது பதமாக பொருத்துவோம். இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள், இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள் அப்படி என்றால் ஒன்பதாவது பதம் எதை கூறப்போகின்றது, எங்கள் கருத்தை எங்கே கொண்டு சென்று தரப்போகின்றது கேட்போமா? கோ என்ற ஒரு புதிய திரைப்படுத்து பாடல், கோ என்ற திரைப்படுத்து பாடலில் வருகின்றது அந்த முதல் வரி, அதை கேட்போமா?

இதுவரை இல்லாத என்ற அந்த பாடலே இதுவரை என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சென்று ஒன்பதாவது பதமாக பொருத்தி படிப்போம். இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள் இதுவரை, இதுவரை பத்தாவது பதம் வந்து முழுமையாக்குகின்றது. இன்றைய பாட்டும் பதமும் 228. அதற்காக நாங்கள் பத்தாவது பதத்தை கேட்கத்தான் வேணும். அதற்காக பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலில் அற்புதமாக வரும் ஒரு பக்தி பாடல் இதற்கு சரியான பதிலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

இல்லை என்பான் யாரடா என்று அழுத்தம் திருத்தமாக அந்த பாடல் கூறும் வேளையிலே இல்லை என்ற பதத்தை நாங்கள் பெற்று சென்று முழுமையாக்குவோம் என்ற பாட்டும் பதமும் 228-ன் 72வது படைப்பை. எங்கே நீங்களும் படியுங்கள், நானும் படிக்கின்றேன். படித்து பார்ப்போம், உண்மையை அறிவோம். இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள் இதுவரை இல்லை. எவ்வளவு அற்புதமான ஆழமான உண்மை! ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள், ஒவ்வொரு நாளும், தினமும், அனுதினமும், எல்லா வேளைகளிலும் பிறப்பும் நடக்கின்றது, இறப்பும் நடக்கின்றது. அது இல்லாத பிறப்பும் இறப்பும் என்ற அந்த படைப்பு அழிவு என்ற அது இல்லாத நாள் ஒரு நாளும் இல்லை. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள் இதுவரை இல்லை. இதுவரைக்கும் அப்படி ஒரு நாளை நாங்கள் பிறந்தவர் அத்தனை பேரும் மறந்தவர்கள் தான். பிறப்பு, ஒவ்வொரு நாளும் பிறப்பு இருக்கின்றது. உலகத்தை எடுத்துக்கொண்ட உலகத்திலே சகல ஜீவராசிகளிலும் பிறப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அதற்கேற்ப இறப்பும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் தான் இந்த உலகம் உருண்டோடுகின்றது. பிறப்பவர்கள் எல்லோரும் தங்கிவிட்டால் இந்த உலகில் வாழ்க்கைக்கு மற்றவர்கள் வந்து வாழ முடியாது. அதேபோன்று பிறப்பவர்கள் அனைவரும் இறந்து விட்டால் புதிதாக யார் வரப்போகின்றால், அதனால் படைப்பும் அழிப்பும் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஜனனமும் மரணமும் தினமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றதால் அது நடைபெறாத நாள் என்று ஒன்று இல்லை என்ற அற்புதமான உண்மையை இன்றைய பாட்டும் பதமும் 228 திட்ட தெளிவாக உங்களுக்கு 10 பதங்களோடு காற்றலையில் எங்கள் காதோரம் தந்து சிந்திக்க வைத்திருக்கின்றது இல்லையா? உண்மையை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்காக நாங்கள் அறவழியில் நடந்து செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிறப்பும் அந்த ஜனனமும் மரணமும் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும், வாழ்க்கையும் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பவர்களே. இன்றைய பாட்டும் பதமும் 228 அலங்கரிக்க என்னுடைய 72வதை அரங்கேற்ற வழிதந்த முன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி, கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் என் அன்பு நன்றியை வணக்கத்தையும் கூறி, மீண்டும் 229வது பாட்டும் பதத்தில் நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இன்றைய பாட்டும் பதமும் 228 நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு தடவை படிப்போம் இந்த உண்மையை. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள் இதுவரை இல்லை. நிறைவான ஒரு வாக்கியம், நிறைவான ஒரு உண்மை, உண்மையான உண்மை நிதர்சனமானது. இதை நாங்கள் உணர்ந்து நடந்து கொள்வோம். இதிலே இன்பமும் துன்பமும் இருக்கின்றது. இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான ஆழமான உண்மையையும் அங்கே பொதிஞ்சிருக்கின்றது. இதுவரை நேரமும் நீங்கள் காது கொடுத்து கேட்டு மகிழ்ந்த பாட்டும் பதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் என்று கூறி நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

காற்றலையில் கலந்து வானலையில் புகுந்து வானொலியில் வந்து உங்களுக்கு வணக்கம் கூறி இணைகின்றேன். சிந்தனை செல்வன். நேர்களை, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாமும் நலம் என்று கூறி இணைத்துக் கொள்கின்றேன் உங்களை மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில்.

காற்றினிலே வரும் கீதம். மொன்றியல் தமிழ் வானொலி தரும் காற்றினிலே வரும் கீதம் மனதுக்கு இதமாகவும் மகிழ்வாகவும் ஓர் புத்துணர்வையும் கொடுக்கும் இதமான நிகழ்வாக அமைகின்றது. வாரம் ஒரு முறை மலரும் காற்றினிலே வரும் கீதம் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்குது என்று எத்தனையோ உறவுகள் எங்கள் முகநூலில் பதிந்திருக்கின்றார்கள். அன்பு உறவுகளை உங்களுக்காக காற்றலைக்கு கொண்டு வந்து தரும் பாடல்கள் எப்பொழுதும் ரம்மியமானதாக மனதுக்கு இதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய காற்றிலே வரும் கீதம் வருகின்றது. காற்றலையில் முதலாக

கேட்டுக்கொண்டிருப்பது காற்றினிலே வரும் கீதம். தந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. காற்றினிலே வரும் கீதம் தரும் கீதங்கள் கேட்பதற்கு ரம்மியமாகவும் உற்சாகமும் பெரும் களிப்பையும் தந்து கொண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறிக்கொண்டு காற்றினிலே வரும் கீதம் ஓடிவரும் வேகத்தில் தந்துவிட்டேன் காற்றலையில் கெட்டிடுவோம் நாம் அனைவரும்.

மொழிகள் தமிழ் வானொலி தரும் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் காற்றினிலே வரும் கீதம் தொடுத்துவிட்டு அந்த பாடல் மனதிலே இனிக்க இனிக்க வந்து தேறியதை நீங்கள் கேட்டு ரசித்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணும் வேளையில் கூட காற்றினிலே வரும் கீதம் கலந்து விடுகிறது இப்பொழுது மொழிகள் தமிழ் வானொலியின் காற்றலையிலே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வாரம் தோறும் மலரும் காற்றிலே வரும் கீதம். காற்றிலே வரும் கீதம் தேர்ந்தெடுத்து வந்து தரும் கவிதையோடு சேர்ந்தது. கவிதை இனத்தைச் சேர்ந்தாலும் அந்த பாடலங்கள் உள்ளத்திற்கு மகிழ்வை கொடுத்து நேரத்தை இன்பமாக கழிக்க காற்றலையில் வந்தங்களோடு கலந்து கொள்கின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றிலே வரும் கீதம் என்பது யாவரும் அறிந்ததே. காற்றிலே வரும் கீதம் வரும் வேளையிலே அமைதியான கீதங்களை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து எங்களை மகிழ அடைய செய்துவிட்டு மறைந்து விடவில்லை. தொடர்ந்தே வந்துவிடும் அந்த கவிதைகளோடு சேர்ந்து அந்த காலங்களும். அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடலும் மொன்றியல் தமிழ் வானொலி தேடி எடுத்து வந்து தருகின்றது காற்றலையில். காற்றிலே வரும் கீதங்களுள் கீதமாக

ஆமாம், காற்றினிலே வரும் கீதம் மொன்றியல் தமிழ் வானொலியின் நாதம் என்றும் உங்கள் காதுகளில் ஒலிக்க வாரத்தில் வந்து உங்கள் வீடு தோறும் வாசலில் வந்து இனிக்கின்றது இந்த காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் ஓடி வந்து தருகின்றது இன்னும் ஒரு பாடலை. அந்த பாடல் எதுவென்று கேட்கும் வேளையில் எங்கள் உள்ளம் இனித்திடும் என்றது என் எண்ணம்.

முதல் முதல் பார்த்தது உண்டு, முதல் முதல் கிள்ளி பார்த்ததும் உண்டு என்று காற்றலையில் இனிமையான பாடல்களை எளிமையான முறையில் இதமாக கேட்டு ரசித்திட தரும் காற்றினிலே வரும் கீதம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். வாரத்தில் மலரும் இந்த காற்றினிலே வரும் கீதம் தரும் பாடல் அத்தனை மனதை வருடிச் செல்வதை நீங்கள் காண்கின்றீர்கள் அல்லவா? அந்த வகையில் அடுத்த பாடல் என்ன செய்கின்றது, எதை ஆரம்பித்து வருகின்றது என்று எண்ணும் வேளையில் காற்றினிலே தவழ்ந்து வந்து ரீங்காரமிட்டு எங்களுக்கு நாதகானம் புரிய வருகின்றது அன்பு உறவுகளே.

காற்றினிலே வரும் கீதம் தரும் நாதம் என்றென்றும் தரும் மோகம். உறவுகளை நீங்கள் மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்தே காற்றினிலே வரும் கீதம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த வேளை, மயக்கும் கீதங்களை இனிக்கும் இதமான ராகங்களுடன் தகுந்த நேரத்தில் எங்களுக்கு தந்து மனதுக்கு மகிழ்ச்சியை மீட்டிக்கொண்டு காற்றலையில் மீண்டும் பெற இருக்கின்றது காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வரும் நாதம்.

காற்றலையில் கலந்து வானலையில் புகுந்து வானொலியில் வந்து எங்கள் வாசலிலே நின்று எங்கள் காதோரம் ஒலித்து செல்லும் காற்றினிலே வரும் கீதம் இது. மொன்றியல் தமிழ் வானொலி தரும் நாதம். மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிடும் காற்றினிலே வரும் கீதம் வந்து காதுகளில் புகுந்து எங்கள் நெஞ்சம் அதில் இன்பமளிக்க வருகின்றது. அடுத்த பாடல்

காற்றிலே வரும் கீதம் காதுக்கு இனிய கீதங்களை கொண்டு வந்து தரும் வேளையில் அது மனதுக்கும் இனியதாக இருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் சிறப்பு. உறவுகளே, உலகமெங்கும் இருந்தும் பல் சுவை நிகழ்வுகளை 24 மணி நேரமும் வானொலி நாகரிகத்துடன் பயிற்றப்பட்ட பண்பட்ட பயிற்சியாளர்களால் தீட்டப்பட்ட அறிவிப்பாளர்களும் கலைஞர்களும் தொடர்ந்து நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கும் வேளை அந்த நிகழ்வுகளை நீங்கள் கேட்பதற்கு செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இந்த எழுத்துக்களை மட்டும் நீங்கள் அழுத்திவிட்டால் இணையதளத்தில் 24 மணி நேரமும் கேட்டு மகிழ்வதோடல்லாமல் இலகுவான முறையில் நீங்கள் கையிலே கொண்டு சென்று செல்லும் இடமெங்களெல்லாம் தூக்கி சென்று கேட்கக்கூடிய வகையில் ஒரு இன்டர்நெட் வானொலியை மொன்றியல் தமிழ் வானொலி தருவித்து உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது. தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

காற்றினிலே வரும் கீதமங்களில் இதயத்துக்கு இதமான பாடல்களை தந்து மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேளை காற்றலையில் தவழ்ந்து வந்து உங்கள் காதுகளுக்கு இனிமை அளிக்கின்றது அடுத்த பாடல்.

நிறைவு பெற்றது காற்றிலே வரும் கீதம். உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்த காற்றிலே வரும் கீதம் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுவரை நேரமும் காற்றிலே வரும் கீதம் நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு, இனிவரும் நிகழ்வுகளை எடுத்துச் செல்ல வந்திருக்கும் என் சகோதர அறிவிப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வரவேற்பு கூறி வணக்கத்துடன் உள்வாங்கி, மீண்டும் ஒரு காற்றிலே வரும் கீதங்களுடன் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு, காற்றலையிலிருந்து இப்பொழுது விடைபெறுகின்றேன். அன்பும் நன்றியும் கூறிக்கொண்டு, சிந்தனை செல்வன்.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்திருக்கும் இந்த வேளையில் அன்பு உறவுகளை, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்துடன் இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஏ நெஞ்சே என்ற வரி கொண்ட பாடல். அந்த பாடல் ஏப்ரல் மாதத்தில் என்ற திரைப்பட பாடலாகும். இந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன்.
1: படவென அடிக்கிட்டு இதயம் தட தட துடிக்கிட்டு எம்கள் சர சர சரவென சுழலித்து விட்டிகள்

அவரை தொடர்ந்து பாட இருக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல், அன்பே ஆர்வயிரே என்று மனதுருகி பாடும் அந்த பாடல் செவ்வந்தி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு கொள்ள காத்துக்கொண்டு இருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலே மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்திலே அன்பு டிரான்சி.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னுமோர் பாடல், நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள் என்ற ஜானகி சபதம் திரைப்படுத்து பாடல். ஒலிக்க இருக்கும் இந்த பாடலுக்கு உரிமை கோருகின்றார் விஜயராணி, ஈழமணி திருநாடு, மத்திய மாகாணம் ஹண்டியில் இரு

இவர்கள் கேட்கும் இந்த வேளையிலே தான் கனடா மொன்றியலில் தனுஷன் ஒரு பாடலை அடரா சக்கை அடரா சக்கை என்ற திரைப்படத்திலிருந்து அடிதா அடிதா அடிதா என்று பாட வைக்கின்றார் விறுவிறுப்பாக.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்பு பாடல்கள். அந்த வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி தந்த பாடல். அடுக்குமல்லி திரைப்படுத்து பாடல் என்று கேட்க இருக்கின்றார். தென்னம் மரத்தின் என்று ஆரம்பிக்கின்றது முதல்வரி இந்த பாடலுக்கு.

மரம் தீ நின்று

நான் பார்க்கும் தெரியுது.

நாட்டியமும் போராடே.

தங்கி பாரத்தோடு தங்கி பாரத்தோடு தங்கி.

உறங்கும் தேடி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஒன்றாக கூடி மகிழ்ந்திடுவோம் என்ற வேளையில் உங்களை நாடி ஓடிவரும் பாடல்கள் அடுத்த பாடல் பாஸ்கரன் மாலா. இவர்கள் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். அதர்மம் என்ற திரைப்படுத்து பாடல்தான் இன்று அவர்கள் பாட வைக்கின்றார்கள். முத்துமணி முத்துமணி என்று வரி எடுத்து பாடுகின்றது இருவர் குரலிலே அந்த பாடல்.

அவர்களை தொடர்ந்து அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து சிட்னி மாநகரத்து ரமணி தந்திருக்கின்றார். அடடா அடடா இவ என்று கூறும் நாலு பொண்ணு நாலு பசங்க என்ற திரைப்படத்து பாடல்.

இந்த பாடலை கேட்டு எங்களுக்கு வரும் அடுத்த பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்துதான். நீண்ட கால உறவு, பனி விழும் மலர்வனம் என்ற நினைவெல்லாம் நித்யா திரைப்படுத்து பாடலை கேட்க வைக்கின்றார் தன்னோடு கேதீஸ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை முடிந்து வந்தவுடன் இணைந்து கொண்ட அன்பு உறவுகளாக, கனடா வான்கூவரிலிருந்து இளவரசி தருகின்றார் ஒரு பாடல். பஞ்சாங்கம் பார்க்காதே என்ற தவசி திருப்படுத்து பாடலை.

அவரை தொடர்ந்து இணைந்து விடுகின்றார் அன்புடன் வென்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தி அவர்களும். பழமுதிர் சோலையிலே என்ற ஒரு பாடல் தொடக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போமே அந்த பாடலையும்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கேளாய் மகனே என்ற பாடல், உத்தமன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை சிங்காரபூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் பழமை போல என்றும் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா மாநகரம். நிரேஷன், நீங்கள் தந்த பாடல். நியூ என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல், காலையில் தினமும் கண்விழித்தாள் என்று கூறும் பாடலைத்தான் இன்று அவருக்கு விருப்பம் என்றபடியால் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல், ஐரோப்பிய மண்ணை விட்டு ஈழமணி திருநாடு சென்று ஓய்விலே இருந்தாலும் எங்களை மறவாமல் நீ வருவாய் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு தேவதை என்று ஆரம்பிக்கும் பாடலை என்னவள் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்றும் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். சர்வதேச நேர்விருப்ப நிகழ்ச்சியை அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. திக்கு தெரியாத காட்டில் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தது அந்த பாடல் ஒலிக்கின்றது இறுதி பாடலாக. கேட்டதெல்லாம் நான் தருவேன் என்ற வரி எடுத்து இனிமையாக

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து எங்களை மகிழ வைத்தது என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த உறவுகளுக்கும் கேட்டு மகிழ்ந்த உலகளாக இருக்கும் இனிய நேயர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

உளமை போல என்றும் நேயர் நேரத்துக்கான முதல் பாடலை கேட்போம். மறந்தே போச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்படியான ஒரு பாடல் அத்தையா மாமியா திரைப்படத்தில் பாடிய அந்த பாடல் இன்று பாட வருகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் உங்களுக்கான பாடலாக. நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி வில்லாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். கேட்போம் அனைவரும்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடல். ஒரு தாயின் வயிற்றில் என்ற முதல் வரியோடு உரிமை குரல் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. வளமையாக வாழ்த்துக்கள் கூறி இணைந்து கொள்வார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. இன்றும் அவர் கேட்கும் இந்த பாடலை வளமை போல கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா இவர்களோடு குமார், அருணா, கர்ண், ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று ஒலித்துக் கொண்டிருப்பது நேயர் நேரம் பாடல்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து அன்புடன் எஸ் சேப்பு விஜயராகவன் ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகாஷ்வாணி நீயே என் ராணி என்ற பாடல், பிரியமுடன் என்ற திரைப்படத்திலிருந்து. எங்கே கேட்போமா?

கோயில் மணி ஓசை என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்து பாடல் ஒன்றை இன்று கேட்டிருக்கின்றார் அன்புடன் நீண்ட கால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர்கள் மட்டுமில்லாமல் அவரது உறவுகளாக இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹான பர்வின், நசீகா ரைப்பாக, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்க அந்த பாடல் பாட இருக்கின்றது. ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்திலே என்ற பல்லவியோடு சரணங்களையும்

முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களை நாங்கள் காது கொடுக்கும் வேளையிலே இது முன்றில் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்திற்கான பாடல் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அடுத்து வரும் பாடலை தர இருக்கின்றார் அன்புடனே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி அனுஷியா கிருஷ்ணன் அவர்களோடு அனந்தராமன் ஐயா அப்பா விஜயம் அம்மா உறவுகளும் கேட்கின்றார்கள். குங்கும பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை என்ற பாடல் மரகதம் திரைப்படத்தில் இருந்தது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற ஒரு இனிமையான பாடல், அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். சந்தனராஜ் அவர்களே, உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் என்று கேட்கும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படுத்தும் பாடலாக இருக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் என்ற மனப்பந்தல் திரைப்படுத்து பாடல் நீங்கள் கேட்ட வேளையில் உங்களுக்காக ஒலிக்கின்றது. அந்த பாடலை உங்களோடு இணைந்து என்றும் போல் இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் அவர்கள் மட்டுமல்ல நற்பவி நறுமுகையாள், தமிழினியாள் இவர்களும் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த பாடல். ரதீஷ், நீங்கள் தந்த பாடல் ஒலிக்க நாங்களும் கேட்க இருக்கின்றோம். எழுதுகிறாள் ஒரு புது கவிதை என்ற சரணாலயம் திரைப்படுத்தும் பாடல்.

இந்த பாடல்களோடு இணைந்து இன்னும் ஒரு பாடல் கேட்போம். வளைகுடாமன் குவைத் நாடு ஜோர்ஜ் நீண்டகால உறவு கேட்கும் பாடலாக ரிதம் திரைப்படத்திலிருந்து காற்றே என் வாசல் வந்தாய் என்ற பாடல்தான் அந்த பாடல். ஜோர்ஜ் உங்களோடு நாங்களும்

0: இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன் தன் பாடலை உலக மக்களோடு கேட்க வேண்டும் என்று விரும்பியவளை அமைதியாக இறுதி பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை என்ற திரைப்படத்து பாடல். பாடும் பாடல் சுமை தாங்கி ஏன் என்று அழுகின்றது. இந்த பாடல் தான் அவரது அந்த பாடல். இதோ ஒலிக்கின்றது பாடல். அனைவரும் செவிமடுப் போவோம்.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

புது வெள்ளம். பொங்கும் புது வெள்ளம் 43. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா காலியகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று கேட்பதோடு நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையை கேட்டு மகிழ்ந்திடுவோம். பொங்கும் புது வெள்ளத்தில், பாய்ந்து வரும் வெள்ளத்தில் எங்கள் காதூரம் இனித்தோடும் பாடல்களாக புதிய புதிய திரைப்படுத்து பாடல்களை. புதிய திரைப்படங்களாக புதிய தயாரிப்பாளர்கள் கலைஞர்களோடு உருவாகி வரும் பாடல்களுள் இன்று முதலாவது பாடலை தர இருக்கின்றேன். ஏ சக்கரையே சக்கரையே என்ற பாடல் ஹாய் என்ற திரைப்படத்தில் இருந்து.

ஹாய் திரைப்படத்தில் இருந்து சர்க்கரையே சர்க்கரையே என்று கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் எங்கள் தங்கம் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தா தா தையா என்ற வரி எடுத்து பாடி மகள வைக்கின்றது இதோ காற்றலையே.

இன்று ஜனரஞ்சகமாக ஒழித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று அவளோடு எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படுத்த பாடல் ஒன்று இன்றும் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பால் மழை என்ற முதல் வரியை கொண்டு இனிமையாக ஒலிக்கின்றது காதோரம் பொங்கும் புது வெள்ளத்திலே.

உறவுகளை, நாங்கள் கடந்த வாரங்களில் 42 வாரமாக பாடும் பொங்கும் புதுவெள்ளம் கேட்ட எங்களுக்கு இன்று 43rd வாரமாக தரும் பொங்கும் புதுவெள்ளம் மிகவும் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது. 2026 ஆண்டில் வெளிவர இருக்கும் திரைப்படத்து பாடல்களையும் இதில் சேர்ந்து வருகின்றன. கேட்டு மகளும் இந்த வேளையில் அடுத்து ஒரு பாடல் பொங்கும் புதுவெள்ளத்தை அலங்கரித்து ஒலிக்க இருக்கின்றது. மகுடம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் காத்தாக வாழப்போறேன் என்று கூறி பாடுகின்றது.

பலமுறை கேட்டாலும் சிறுவர்களை யாகஸ்திக்கும் பாடலாக இன்று ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஒரு பாடல், நாங்க நாலு பேரு என்று கூறும் வரி கொண்ட இனிமையான ஒரு பாடல். கருப்பு என்ற திரைப்படத்திலிருந்து இப்போது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பொங்கும் புதுவெள்ளம் 43 பாடுகின்றது.

ரசிக உள்ளங்களிலும் காத்து கொண்டிருக்கும் ஒரு திரைப்படம் டாக் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்த பாடல்களுள் ஒரு பாடல் கடந்த வாரமும் கேட்ட வேளையில் இந்த வாரம் ஒரு பாடல் பாட இருக்கின்றது. ஒன் ஸ்டெப் வச்சா என்ற வரியை கொண்டு முழுவதையும் பாடி எங்களை மகிழ வைக்கும் கிடுகிடுப்பான ஒரு பாடல் கேட்போமா?

உறவுகளே, பொங்கும் புதுவெள்ளத்தில் அண்மையிலே திரைக்கு வர இருக்கின்ற புதுப்படங்களாக தெரிவு செய்து அந்த திரைப்படங்களின் பாடல்கள் வெளியேறியவுடன் உங்களுக்கு உடனடியாக தந்து கொண்டிருக்கின்றதும் ஒன்றிய தமிழ் வானொலி. அந்த வகையில் இன்றும் பாட்டு பாட நாங்கள் கேட்டு மகள 43வது பொங்கும் புதுவெள்ளம் தரும் அடுத்த பாடலும், இந்த திரைப்படம் வந்துவிட்டதா வரவில்லையா, வர இருக்கின்றதா, அண்மையிலே வந்துவிட்டதா, ஆனால் பாடல்கள் வெளிவந்துவிட்டன, காதல் கதை இசுலவா என்ற திரைப்படம் ஒன்று. அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எங்கோ கேட்டு நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தான் என்று எண்ணுகிறேன். இருப்பினும் எங்கள் வானொலியில் இன்று ஒலிக்கின்றது, பிடிக்காது என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இப்பொழுது ஓடிக்கொண்டிருந்த படங்கள் ஓட இருக்கின்ற படங்களிலே சிறந்த படமாக புள்ளிகளை பெற்றுக் கொண்டு வரும் ஒரு படம் திரைப்படம் ஓம் என்ற திரைப்படம். தனுஷ் மம்முட்டி இவர்கள் இணைந்து நடக்கும் படமாக அறிகின்றோம். அந்த திரைப்படத்தில் வரும் ஒரு பாடலில் வாடியம்மா என்ற வரி எடுத்து ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலையும் இப்பொழுது நாங்கள் பொங்கும் புதுவெள்ளும் 43 கேட்போமே.

புருஷன் திரைப்படத்து பாடலும் ஒன்று வெளிவர இருக்கின்றது. அந்த பாடலும் நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்பொழுது இந்த திரை நிகழ்ச்சியிலும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். நடிகர் விஷால் நீண்ட நாட்களுக்கு பின்பு நடித்த திரைப்படங்கள் ஒரு படம் என்று அறிய கிடக்கின்றது. பல விமர்சனங்களை பெற்றிருந்த வேளையிலே வந்த பாடலும் விண்ணை முட்டும் என்ற வரி எடுத்து பாட இருக்கின்றது. இன்றைய ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு பொங்கும் புதுவெள்ளத்து 43வது பொங்கும் புதுவெள்ளமாக தரும் பாடல்கள் ஒரு பாடலாக புருஷன் என்ற திரைப்படத்து பாடல். மீண்டும் கூறுகின்றேன், விண்ணை முட்டும் என்ற பாடல்.

இப்பொழுது பேச்சு வழிகளில் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற பேச்சுக்கு உரித்தான பாடலாக சர்தார் என்ற திரைப்படம், சர்தார் திரைப்படம் முன்பும் வந்த வேளையில் இப்பொழுது சர்தார் 2 என்ற திரைப்படம் என்று கூறுகின்றார்கள். அப்படி ஒரு திரைப்படம், அதிலே மயில் வீரா என்ற முதல்வர் எடுத்து பாடும் ஒரு பாடல் இறுதி பாடலாக வந்து இன்று பொங்கும் புதுவெள்ளம் 43 நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் புதுவெள்ளம் ஒன்றியல் தமிழ் வானொலி தந்தது. மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில் சந்திப்போம் என்று இன்ற புதிய கலைஞர்களின் பாடல்களாக வெளியே வந்திருக்கின்றன. அந்த திரைப்படங்களை பார்த்து அதில் நல்ல படங்கள், வேண்டிய படங்கள், வேண்டாத படங்கள் என்று நீங்கள் தீர்மானித்தாலும் இவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு கலை உலக வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

ஒலிக்க இருக்கும் நேயர் நேர்த்துக்கான முதல் பாடல் பேசு மனமே பேசு என்ற பாடல். புதிய வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தஞ்சாவூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் இருந்து. அவர் கேட்கும் அந்த பாடலை வளமை போல இன்றும் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்.

வசந்த மாளிகை திரைப்படத்து பாடல் கலைமகள் கைப்பொருளே என்று பாடுகின்றது இப்பொழுது. இந்த பாடலை வளமை போல என்றும் இன்றைய நாள் வாழ்த்துக்களை எழுதி வணக்கத்தோடு கேட்கின்றார் மயிலை பட்டாபி அவர்கள், தமிழ்நாடு மயிலாப்பூரில் இருந்து. இன்று இவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒலித்து காற்றலையில் மலர்ந்து வரும் நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் புதுச்சேரி மாநிலம் மேல ஓடுதுறை காரைக்கால் மாவட்டம் எஸ்ஏபு விஜய ராகவன் அவர் நன்றியும் வணக்கமும் கூறி 1964 ஆண்டு திரைக்கு வந்த கர்ணன் என்ற திரைப்படத்து பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் பகுத்ததடா என்ற பாடலை கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

இவர்களோடு இணைந்துதான் தெய்வத்தின் தெய்வம் திரைப்படுத்த பாடலை கேட்க இருக்கின்றார். வளமையாக எங்களோடு நீண்டகால உறவாக இருக்கும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் அந்த இனிமையான பாடலை அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிவான், ரிபாகா, இம்ரான் இவர்களோடு ஷாகில் உலக தமிழர்கள் அனைவரும் கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, என்னை விட்டு உன்னினைவை பிரிக்க முடியுமா என்ற பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரிக்கும் பாடல்கள் அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடலை கேட்பதற்கு முன், இது சர்வதேச நேயர் நேரத்துக்கான பாடல் என்பதை தெரிந்து கொள்வோம்.

தொடரும் பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் என்று நாங்கள் அழைக்கும் அன்பு சரவணன் அவர்கள். சரவணா, நீங்கள் கேட்கும் பாடல் என்னை காதலித்தால் மட்டும் போதுமா என்று கேட்கும் பாடல். ஆசை முகம் திரைப்படுத்திருந்து பாட வைக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணையும் வேளை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்களும் ரிஸ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் மலையூர் மம்மட்டியான் திரைப்படுத்து பாடல். சின்ன பொண்ணு சேலை என்று வரியெடுத்து பாடுகின்றது, அது செண்பகப்பு போல என்றும் கூறுகின்றது.

இனிமையான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த பாடல் கேட்க கேட்க திகட்டாத பாடலாக தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, நீங்களும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நட்பவி நரமுகையாள், தமிழினியாள் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு அற்புதமான பாடல் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்று பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அன்புடனே தொடர்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக மக்களோடு கேட்க வேண்டும் என்று சுமை தாங்கி சாய்ந்தால் சுமையென்ன ஆகும் என்ற பாடலை தந்திருக்கும் வேளையிலே அந்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

மீண்டும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார் அன்புடனே தர்மபுரி தகடூர் சாந்தி சந்துரு நிர்மலா இவர்கள் இணைந்து நதி எங்கே போகிறது என்று கேட்கும் இனிமையான பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருந்து.

பிரமுகரோடு உறவுகளாக வந்து அழகூரில் பூத்தவளே என்ற பாடல் திருமலை திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் பாடுகின்றது வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோஜ் அவர்களுக்காக.

அடுத்து வரும் பாடலை தருகின்றார் அன்பு உறவு கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ். தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஈச்சி எலுமிச்சி என்று பாடுகின்றது அந்த பாடல்.

ஒலிக்கும் பாடல்களோடும் மீண்டும் ஒரு பாடல். சிதம்பரம் வண்டிகை சிலுபை சந்தானராஜ் நீங்கள் தந்த பாடல். ஒலியின் விரல்கள் என்று திருந்தடா காதல் திருடா என்ற திரைப்படுத்து பாடலாக கேட்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் ஒலித்துகின்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த பாடல் குங்கும பொட்டு குலுங்குதடி என்ற இது சத்தியம் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்க விரும்புகின்றோம் என்று எழுதியிருக்கின்றார் உலக தமிழர்களோடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுசிய கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் அவரோடு இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மாமோ என்றன் பேரன் குழந்தை அழகனோ பேரிடும் பாட்டன் உருவமோ என்றன் பேரன் குழந்தை அழகனோ

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, உங்களிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று நலம் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரச் செய்கின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை. முதலில் அத்தை மக ரத்தினம் ஏ என்ற திரைப்படுத்து பாடல் கேட்போம். அள்ளி அள்ளி வீசுதம்மா என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடல். மலரே தொன்றல் பாடும் பாடல் என்ற பாடல் வீட்டில் விசேஷமுங்க என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

செந்தபாளையில் தான் மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி ஒரு பாடலை தருகின்றார். பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படத்து பாடல். போய்வா நதி அலையே என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் தரும் பாடல் பந்தா என்ற திரைப்படுத்த பாடல், கண்ணுக்குள்ளே புன்னகைக்கும் என்ற வரி முதல் வரியை கொண்ட பாடல்.

ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

நிலவோ நிலவோ நிலவோ என்று பாட வருகின்றது நிலவேவா திரைப்படத்து பாடல் ஒன்று. இந்த பாடலை ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து வளமை போல என்றும் பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்திலிருந்து கேட்கின்றார்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் நீண்ட கால உறவு. எங்களோடு இசை பயணம் செய்யும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்து கேதிஸ் நீங்கள் தந்த பாடல் செங்கரும்பு தங்கக்கட்டி என்ற பாடல். அதை விட ரகசியம் என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய வழி ஒலிக்கின்றது பாடல்.

0: எனக்கு தடையேது உள்ளே தாமர பூவட்டு தாவணி போட்டாலும் காத்துக்கு தடையேது உள்ளே ஒன்ன அழுவது சுகமாக உள்ளே கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி
1: தங்கரும்பு தங்கக்கட்டு

இவர்கள் வந்த வேளையில் சிட்னி மாநகரத்து ரமணியும் வந்து விடுவார். அவர் தருகின்றார் தன்னுடைய பாடலை பூமி பந்து என்ற திரைப்படத்திலிருந்து, பூமி பந்து ஏனோ சுத்துதுக என்ற பாடலை.

ஒன்றிய தமிழ் வானொலியின் சர்வதேச நேரை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடல். அழகி தரிசனம் என்ற முதல் வரி ஆணை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். உறங்கும் தேடி ஒன்றாக கூடி மகிழ்ந்துடுவோம் வாருங்கள் என்று மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி வந்த வேளையிலே நீங்கள் தெரிவு செய்து அனுப்பி வைத்த பாடல்கள் உங்களை தேடி ஒலிக்கின்றது. அந்த வரிசையில் அடுத்த பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து ராஜா என்பார் மந்திரி என்பார் என்ற ஒரு வரி கொண்ட பாடல். புவனா ஒரு கேள்விக்குறி என்ற திரைப்படத்திலிருந்து அன்புக்குரிய மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

இவர் தந்துவிட்டால் உடனே ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிரோஷன் ஒரு பாடல் தருவார். அப்பாவி என்ற திரைப்படத்து பாடல், யாரோ யாரோ இவள் என்று பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அப்படி என்றால் ஐரோப்பிய மண் என்னவளின் பாடலும் பெற வேண்டுமே என்று நாங்கள் எண்ணும் வேளைகளிலே மலர்களிலே ஆராதனை என்ற கரும்புவில் பாடலை ஈழமணி திருநாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றால் எங்களை மறவாமல்.

வேளையில்தான் எங்கள் அன்பு உறவுகளாக விடுமுறை எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு தாய்நாட்டுக்கு சென்று மீண்டும் கனடா வந்தவர்கள் வன்கூவர் மாநிலத்து இளவரசி அவர்களும் தந்திருக்கின்றார் என்று பாடலை வணக்கம் பலமுறை சொன்னேன் என்று கூறிக்கொண்டு அவள் அவன் ஒரு சரித்திரம் திரைப்படுத்தி பாடல்தான் அந்த பாடல்.

அவர் வந்துவிட்டால் அவர் தோழி வசந்தியும் வந்துவிடுவார் அல்லவா. வன்குவோர் மாநிலம் வசந்தி, நீங்களும் வந்துவிட்டீர்கள், தந்துவிட்டீர்கள் என்று பாடல், கண்டேன் எங்கும் என்ற காற்றிலே வரும் கீதம் பாடலை.

இறுதியாக ஒரு பாடலை கனடா காபை சேன ஆசான் அவர்கள் அன்புடன் தருகின்றார். சந்தன மார்பிலே என்ற இனிமையான பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தினமும் வளமை போல் நாங்கள் கேட்கும் பாடலாக, பாடல்களாக, நேயர் விருப்பத்து பாடல், சர்வதேச நேயர்களுக்காக. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன். இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய முடிவெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

பொக்கிசம் நேயர் விருப்பம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடல்கள். வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM நேயர் நேரம். உங்களோடு நான் என்றும் அன்புடன் சிந்தனை செல்வர். வளமை போல இன்றும் அரங்கறி சென்றது மொன்றியால் தமிழ் வானொலியின் நேரொலியிலே பொக்கிஷம். பொக்கிஷம் நிகழ்வுக்கு இணைந்து பொக்கிஷத்தை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்று வெற்றிகளை பெற்றவர்கள் தங்கள் மன விருப்பத்திற்கேற்ற பாடல்களை அனுப்பி வைத்தவர்களை அவை பொக்கிஷம் நேயர் விருப்பமாக ஒலிபரப்பாக இருக்கின்றது. முதலில் உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இந்த வேளையிலே தான் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம் நிகழ்வில் வந்து இணைந்த உறவினர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் பொக்கிஷம் நேயர் விருப்பமாக ஒலிக்க இருக்கும் வேளையில் முதல் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் லண்டன் இங்கிலாந்து நாட்டிலிருந்து வந்து இணைந்து புள்ளிகளை பெற்று நிகழ்ச்சியை அலங்கரித்த கஸ்தூரி தந்த பாடல். அவருக்கு விருப்பமான பாடல் மறுபிறவி திரைப்படத்திலிருந்து ஏடி பூங்கொடி என்று பாடுகின்றது இப்பொழுது.

அடுத்ததாக வந்து இணைந்த அன்பு உறவு கிருஷ்ணகிரியிலிருந்து என்று வந்திருந்தார் கே எஸ் கிருஷ்ணன். கே எஸ் கிருஷ்ணன், நீங்கள் அழகாக விளையாடி இறுதி வரை நின்று நன்றாக பேசி மகிழ்ந்த வேளையில் உங்களுக்கு ஒரு பாடல் என்று விருப்பமாக கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. ஹரிச்சந்திரா என்ற திரைப்படத்தில் பாடிய யார் பொய் சொல்லுவார் இந்த வேளை என்ற அந்த பாடல்.

0: இன்று வந்து இணைந்த நேயர்களுள் மிகவும் சிறப்பாக இணைந்தவர் அன்பு தேவா நாச்சியார் கோவில் இருந்து. அவர் வந்து ஒரு பாடல் தந்தார், உயர்ந்த உள்ளம் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் வந்தாள் மகாலட்சுமி என்று பாடுகின்றது. அவருக்காக நாங்கள் முனைந்து கேட்போம்.
1: வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அவள்

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பொக்கிஷம் நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள், நேயர் விருப்ப பாடல்களை அனுப்பிவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் இருந்து வந்து இணைந்த அன்பு ஞானசேகரன் ஒரு பாடல் தந்திருந்தார். ஆண்டுகள் பல கடந்து விட்டது, இருப்பினும் பொம்மை என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் பாடிய நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற ஒரு கருத்தாளம் உள்ள ஒரு பாடல்.

நல்லது கண்ணே நன்றி உனக்கு என்ற ஒரு பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்பட பாடல். இன்று வந்து அழகாக மகிழ்வாக விளையாடி சென்ற நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன், நீங்கள் தந்த பாடல் அல்லவா? இதோ அந்த பாடலை உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்கின்றோம். நல்லது கண்ணே.

ஓடுதான் பலமுறை அழைத்தும் இடம் கிடையாமல் இருந்தும் மீண்டும் முயற்சியோடு ஓடி வந்து இணைந்து கொண்டார் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமளா பிரபா. மகிழ்வாக பேசி மகிழ்ந்து நிகழ்ச்சியை அலங்கரித்த அவர் பேசியது நான் இல்லை கண்ணன் தானே என்ற பாடலை தருகின்றார். அந்த பாடல் செங்கமல தீவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

நானும் இருக்கின்றேன் உங்களோடு. பொக்கிஷத்தில் கலந்து சிறப்பிக்க வந்து ஓடி வந்தார் தர்மபுரியிலிருந்து அன்பு மகள் சாந்தி. நீங்களும் வந்து சிறப்பாக விளையாடி பெட்டிகளை திறந்து அழகாக கண்டுபிடித்துவிட்டு பொன்மேனி உருகுது என்ற பாடலை மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள் அல்லவா? இதோ அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

இன்று வந்து விளையாடிய அன்பு உறவினர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடி புள்ளிகளை பகிர்ந்தெடுத்த வேளையில் இறுதியாக வந்து இதோ நான் வருகிறேன் என்று வந்து இணைந்து தர்மபுரி ராஜராஜன் அவர்கள் இணைந்து சிறப்பாக விளையாடி வெற்றி புள்ளிகளை பெற்று வெற்றியையும் பெற்றுக்கொண்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் ஆகா கல்யாணம் என்ற திரைப்படத்தில் இருக்கின்றது தாருங்கள் என்றபடியால் மலையின் சாரலில் என்ற பாடலாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவர் தந்திருந்த வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது இறுதி பாடலாக வந்து இன்றைய நிகழ்ச்சியை அழகாக நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

காதுக்கினிய கீதங்களை அழகாக கேட்டு மகிழ்ந்தோம் என்று பொக்கிஷத்தை அலங்கரித்த இந்த உறவினர்கள் தந்த பாடல்களாக, அவர்கள் தங்கள் விருப்பமாக கேட்டாலும் எங்களுக்கும் விருப்பமாகத்தான் இருந்தது இந்த பாடல், மகிழ்ச்சி அடைந்தோம் என்று கூறி இறுதி பாடலை தந்த நான் மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம் தானே என்று கூறி காற்றறிந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெறுகிறேன் இறைவன் துணையுடன். அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது மூன்றில் தமிழ் வானொலியின் சர்வதேச வானொலியாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வானொலியின் அறிவன் கிழமைகளில் நிகழும் பொக்கிஷம் நிகழ்வை அலங்கரித்த அன்பு உறவினர்கள் மகிழ்வாக தந்த பாடலை அவர்களும் மகிழ்ந்து நாங்களும் கேட்கும் வகையில் ஒலித்து நிறைவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை பொறு என்றும் நேர் நிறத்தை அலங்கரிக்கும் முதற் பாடல் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட உயர்ந்தவர்கள் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் நீங்கள் தந்த வேளையிலே உங்களோடு இணைந்து வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சீரலாதன் சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வரசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அன்று மந்திரம் சொன்னான், கண்ணன் அன்று கீதை சொன்னான், மகன் சொன்னதே

பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. அற்புதமான ஒரு பாடல். பணக்காரர் குடும்பம் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார் வளமை போல என்றும். தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை அவரது உறவுகளாக இன்று மீண்டும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாக, இம்ரான், ஷாகில் இவர்களும் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள்.

என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற ஒரு பாடல் பணத்தோட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது நேயர் நேரத்திலே. அந்த பாடலை வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி எழுதி கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். தன்னோடு ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி. கலகத்தில் பிறப்பது தான் நீதி, மனம் கலங்காதே மதிமயங்காதே, கலங்காதே மதிமயங்காதே. என்னதான்

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அன்புடன் கேட்கின்றார். அருணாச்சலம் திரைப்படத்து பாடலாக மாத்தாடு மாத்தாடு மல்லிகை என்று வரியெடுத்து பாடுகின்றது அவருக்கான பாடல்.

இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிக்கின்ற பாடல் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் வளமை போல நீண்டகால உறவு என்று கேட்கும் வேளையில் இஸ்மான் நாசார் நஜீமா ஜமான் தௌபி இவர்களும் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல் சாந்து பொட்டு சந்தன பொட்டு என்ற வரி எடுத்து தேவர் மகன் திரைப்படத்தில் இருந்து.

சுச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ணாடி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பால திரிப்பா திரிவச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க போ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் ஒலிக்கும் நேயர் விருப்பத்திற்கான நேயர் நேர பாடல்கள்.

நேர் நிறத்தை அலங்கரித்து காற்றலையில் வளம்பெறும் அடுத்த பாடல் குங்கும பொட்டின் மங்களம். குடியிருந்த கோயில் திரைப்படுத்து பாடல் அல்லவா? இந்த பாடலை விரும்பி கேட்கின்ற தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன். அவர் கேட்கும் இந்த பாடலை அவருடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் கேட்கின்றார்கள்.

பூங்காற்றே தீண்டாதே என்ற ஒரு அற்புதமான பாடல் குங்கும சிமிழ் திரைப்படத்தில் ஒலித்தது. இன்று அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் விருப்பத்தில் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா அவர்களோடு மதுஸ்ரீ சிவசங்கரன், மேலும் நற்பவி நர்மகியாள், தமிழினியாள் இவர்களும்.

அடுத்து வரும் பாடல் வழக்கமாக வளமை பொறு என்றும் வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி கேட்கின்றார் அன்பு உறவு. உபய வேதாந்தபுரம் திருவாரூர் மாவட்டம் சோமஸ்கந்தன் அவர் கேட்ட அந்த பாடல் செவ்வரளி தோட்டத்திலே என்று பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து செவிமடுக்கின்றார்கள்.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடலை தந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் வந்து நேயர் நேரத்திலே பஞ்சபூதம் திரைப்படத்து பாடல் ஒன்றும் ஒலிக்க இருக்கின்றது. ராஜா தீ ஒரு ரோஜா பூ என்ற பாடல். இந்த பாடல் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோர் விரும்பும் பாடலாகும்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் இனிமையான பாடலை தந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த பாடல். கேரள மாநிலத்திலிருந்து நீங்கள் கேட்க விரும்பும் பாடலாக என்னடா பார்வை என்று சம்பவக்காரி சம்பவக்காரி என்ற வரியோடு வந்து பாடும் பாடல் காட்டா குஸ்தி 2 என்ற திரைப்படத்து பாடலாக புதிய திரைப்படம் கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து ஒரு பாடல் இனிக்க இனிக்க ஒலிக்க வைக்கின்றார். வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் என்ற ஒரு கலகலப்பான பாடல். கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து நீண்ட கால உறவு, எங்கள் அன்பு உறவு ஜோர்ஜ். உங்கள் பாடல் காற்றலை நிரம்பலை உங்களோடு நாங்கள் முனைகின்றோம், கேட்டு மகிழ்கின்றோம்.

அடுத்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் எங்கள் அன்பு உறவு பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். அவர் தந்த பாடல் தனியே தன்னன் தனியே என்ற ரிதம் திரைப்படுத்த பாடல்.

இந்த பாடல்களை நேர் நேரத்தில் கேட்டு மகளிர் மேடையில் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் இனிமையான பாடல் குங்கும பொட்டுக்காரா என்று முதலாளி திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார். இனிமையான

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: சர்வதேச நேயர் விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒரு பாடல், கொம்பு சீவி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். அந்த பாடல் உன்னை நான் பார்க்கிறேன் என்ற பாடல் தான் ஒலிக்கின்றது.
1: டேய் மதுரை மல்லிகை தானா ஃபேமஸ்
2: சார்? மதுரை எல்லாத்துக்கும் ஃபேமஸ் சார், எல்லாத்துக்கும் ஃபேமஸ்.

0: பச்சல்ல இருக்குமா?
1: இன்னும் விளையலப்பா.
2: இங்க கிடைக்கும்ல
0: ஐயா? இருக்கா?
3: இல்ல சாமி, வந்துடாது இந்த பக்கம்.
0: ஐயா
4: ஜடோ,
0: ஒண்ணும் இல்ல, பொருள் இருக்கா?
4: கோழி ஜோடு வந்த பொருள் எப்படி கிடைக்கும்?

அவரை தொடர்ந்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலிருந்து அன்புடனே டிராஞ்சி மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்ற ஒரு பாடல் நீங்காத நினைவு திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தது.

அவர் தெரிவு செய்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் வீழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். ஏ பாடல் ஒன்று என்று வரி எடுத்து பிரியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவர்கள் கேட்டு பாடலை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் ஏகன் என்ற அநேகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை வளமை போல இன்றும் கனடாவிலிருந்து மொன்றியல் தனுஷன் கேட்டிருக்கின்றார். ஆத்தாடி ஆத்தாடி என்று வரி எடுத்து அந்த பாடல் பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிக்கின்ற நேர் நேரத்து பாடல்களுள் தொடரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தெரிவு செய்து தந்திருக்கின்றார். ஒரு பாடல், மீண்டும் பிறந்தேனோ என்று கேட்கும் லவ் மேரேஜ் என்ற திரைப்படத்து பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க வைக்கின்றார்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தங்கள் பாடலை. உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற ஒரு பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து. வழமை போல இன்றும் நீண்ட கால உறவு கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து வளமையாக ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஓ நெஞ்சமே என்று பாட வைக்கின்றார்கள் எனக்காக காத்திரு திரைப்படத்தில் இருந்து.

இவர்களோடுதான் வளமை போல மீண்டும் ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படுத்த பாடலை ஹே ஆத்தா ஆத்தோரமா வாரியா என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர்கிட்ட பாடல்.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது முந்தையில் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அந்த புள்ளியிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார் சிங்காரபூமி சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம். சின்னத்தாய் திரைப்படுத்து பாடலை தான் தந்திருக்கின்றார். நான் ஏரிக்கரை மேலிருந்து என்ற வரியை முதல் வரியாக கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு பாடல் அன்னையின் நினைவாக ஒலிக்க வைக்கின்றார். சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து நீயே நீயே என்ற வரி எடுத்து பாடும்படி அன்பு நிரேஷன் அவர்கள் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரில் இருந்து.

ஐரோப்பிய மன்னன்றவுடன் ஈழமணி திரு நாடிலே ஓய்விலே இருக்கின்ற என்னவள் அங்கிருந்து எங்களை மறவாமல் ஒரு பாடல் தருகின்றார். ராஜாத்தி ரோஜா கிளி என்ற ஒரு திரைப்படத்து பாடல், நீண்ட நாள் காற்றலைக்கு வராத ஒரு அற்புதமான பாடல். ஓடைன்னா நல்லோடை என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடலை எங்களையும் கேட்க வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

எத்தனை திட்டிக்கும் தேனான பாடலை கேட்ட எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் நினைவாலே சிலை செய்து என்ற வரி தாங்கிய அந்தமான் காதலி திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தருபவர் வளமை போல இன்றும் நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தந்தவர் கா வை சேனா ஆசான் அவர்கள். அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர் கனடாவில் இருந்து.

அன்பு உறவுகளை நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்களையும் மகள வைத்து செல்லும் வேளையிலே மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கின்றேன் என்று காற்றலிந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் எட்டாவது மாதத்தின் இறுதி நாள் 31வது நாள் 2026வது ஆண்டிலே எட்டு மாதத்தை கடந்து விட்டோம் என்றுதான் கூற வேண்டும். இன்னும் கடக்கவில்லை. நீங்கள் இரவு நேரத்துக்கு வந்துவிட்டீர்கள். நாங்கள் இன்னும் பகலிலே தான் இருக்கின்றோம். எங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 10:33 நிமிடத்தை காட்டும் வேளையில் உங்களுக்கு 8:03 நிமிடம் என்று காட்டுகின்றது. வழமை போல 9 மணிக்கு ஆரம்பமாகும் நிகழ்வு இன்று 8 மணிக்கு என்று நேற்று கூறியவுடன் எல்லோரும் நீங்கள் ஆயத்தமாக இருந்ததுக்கு நன்றி. அது மட்டுமில்லாமல் காலையிலேயே ஒரு பதவி போட்ட உடனே அன்பு மகள் சியாமலா காத்திருக்கிறோமப்பா என்றும் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் தன் கடமையிலே தவறாமல் சரியான நேரத்துக்கு அவர் பாட்டு சவாரி 160 எல்லோரும் இணைந்துடுவோம் என்று அன்போடு இணைந்த வேளையிலே அவர் எழுத்து மூலம் எனக்கு அறிவித்தபடியும் அதைத் தொடர்ந்து ஞானசேகரன் அவர்கள் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இருப்பினும் பணிமுடியவுக்கு காலதாமதம் ஆகலாம், இருப்பினும் முயற்சிக்கின்றேன் என்றும் அன்புடன் கிருஷ்ணன் அவர்களும் நாங்கள் வரவேற்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே மீண்டும் பாட்டு சவாரி 160 சிறக்க வாழ்த்துக்களையும் தந்திருக்கும் இவர்கள் அனைவருக்கும் குறிப்பாக ஜெகபிரசாதிக் அவர்கள் வாழ்த்துக்களையும் தந்திருக்கின்றார். இவர்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்து அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானம் நான் பெற்று அறிய அன்பு தமிழையும் வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் எல்லோருடைய தாழ் பணிந்து நான் வணங்கி என் அன்பு உறவுகளே முகந்தறிந்து தெரியாதவர்களே உங்களுக்கும் என் இதே அன்பை தந்து வருக வருக ஒன்று வரவேற்று இன்றைய நிகழ்வான பாட்டு சவாரியை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று எண்ணுகின்றேன்.

வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றது பாட்டு சவாரி 160. 160 பாட்டு சவாரியை நாங்கள் கேட்கும் வேளையிலே சவாரி என்றால் நாங்கள் உடனே அறியக்கூடியதாக இருக்கும். சவாரி என்பது ஓடி முந்தி செல்லுதல் அல்லது ஒரு விடயத்தை விரைவாக செய்து முதலாவதாக வருவது. இப்படியாக மனிதர்களுக்கு சவாரி, மிருகங்களுக்கிலே சவாரி, பறவைகளுக்கிலே சவாரி என்று எல்லாவற்றிலும் சவாரி இருக்கின்றது. இந்த சவாரி என்பதைத்தான் நாங்களும் வாழ்க்கை பயணத்திலும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆதலால் இன்று நாங்கள் இந்த முன்றியல் தமிழ் வானொலியிலே வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமைகளில் நாங்கள் பாட்டு சவாரி செய்வது வழக்கம். அதற்காக பாட்டு சவாரியிலே 5 பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்து இந்த 5 பாடல்களுக்கும் சிறந்த பாடல் எதுவென நாங்கள் வந்து வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்கு கூட இரகசியமாக, நீங்கள் அளிக்கும் வாக்குகள் பத்திரமாக இருக்கப்பட்டு அது இறுதியிலே வாக்குகள் எண்ணிக்கை பார்த்து எந்த பாடல் முதல் பாடல் என்று தெரிவு செய்து தருவது வழக்கம். அந்த வகையில் நாங்கள் இன்றும் 5 பாடல்களை காண இருக்கின்றோம் என்பது உறவுகளே. அதற்கு முன்பு ஒரு சிறு பரீட்சை நடப்பது வழக்கம்தானே. இன்னும் ஒரு போட்டி, உங்களுக்குள்ளே ஒரு போட்டியை வைப்போம். பாட்டு சவாரி பாடல்கள் 5 பாடி சவாரி செய்து எந்த பாடல் எங்களை கவர்ந்து கொள்ளுகின்றது என்று வாக்களிக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு சவாரியை தருகின்றேன். எங்களுக்கு வந்து இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்கு உள்ளும் ஒரு சவாரி. 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 31வது நாள் திங்கட்கிழமை வளமை போல ஒலிக்க இருக்கும் இந்த பாட்டு சவாரி 5 பாடல்களும் முதல் பதத்தை என்ன பதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று ஒரு சிறு குறிப்பு தரும் வேளையில் அதை வைத்து நீங்கள் எந்த பாடல் என்று என்ன பதம் என்று எழுதிவிட்டால் உங்களுக்காக ஒரு வெற்றி பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியிலேயே ஒலிபரப்பப்படும். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் இன்றும் இந்த 5 பாடலும் என்ன பாடல் என்று கூற இருக்கின்றேன். அந்த 5 பாடலையும் எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது என்பதை எண்ணும் வேளையிலே தரவுகளை தருகின்றேன். நன்றாக கேளுங்கள். அனைவரும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம் என்ற வகையிலே 5 பாடல்களுக்கும் முதல் பதமாக ஒரு பதம் வருகின்றது. அந்த பதம் 4 எழுத்துக்களை கொண்டது. 4 எழுத்துக்களை கொண்டது. இந்த 4 எழுத்துக்களும் மனிதருக்குள்ளே உள்ள உறவு முறையை கொண்டாடுகின்றது. மனிதர்களுக்குள்ளே உள்ள உறவு முறை, அது உயிர்கள் அத்தனைக்கும் இருக்கின்றது அந்த உறவு முறை என்பது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தோழன், தோழி என்றது போன்று உறவு முறைகள் பல உண்டு. அதில் மிகவும் பிரபல்யமான ஒரு உறவு இந்த 4 எழுத்தை கொண்ட உறவு. எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது. அதற்கு பலர் பாடல்களையும் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று 5 பாடல்களும் கொண்டு வருவது ஒரு பதத்தை தான். அது என்னவென்று கூறுங்கள். உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. 1 நிமிடத்துக்குள்ளே யார் முதலில் தருகின்றாரோ அவர்களுக்கு இந்த பாடல் ஒரு வெற்றி பாடல் கிடைக்கும். பார்ப்போம், வாருங்கள். எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம் யாருடைய உறவு என்று சொல்லி ஒருவர் எழுதிவிட்டார். பார்ப்போம் மற்ற என்ன நேரம் இருக்கின்றது. 1 நிமிடத்துக்குள்ளே எத்தனை பேர் எழுதுகின்றீர் என்று பார்ப்போம். 4 எழுத்துக்களை கொண்ட பதம். இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கூடி பிறந்தவர்கள்தான் அல்லது இரத்த உறவுகளுக்குள் தான் இந்த உறவு இருக்க வேண்டும் என்பதை அல்ல. இன்னும் ஒரு தகவலை தருகின்றேன். 2வது நபரும் எழுதிவிட்டார். இன்னும் நேரம் இருக்கின்றது. பார்ப்போம் எத்தனை பேர் எழுதுகின்றார்கள் என்று, எந்த யார் தருவது சரி என்று பார்ப்போம். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இந்த நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருவர் பதில் தந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம், இன்னும் வருவதற்கு இன்னும் சில வினாடிகள் இருக்கின்றன. இன்னும் சில நொடிகள் என்றுதான் கூற வேண்டும். முன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரிக்கு 5 பாடல்கள். அந்த 5 பாடல்களும் முதலில் தாங்கி வரும் பதம் எதுவென்று கேட்டது. இருவர் தந்திருக்கின்றார்கள் பதிலை. அந்த இருவருடைய பதில்களும் தந்து நேரம் சரியாக வந்துவிட்டது. இப்பொழுது பார்ப்போம் யாருடைய பதில் சரியாக இருக்கின்றது என்று. அதற்கு முன்பு

பாட்டு சவாரி 160 அலங்கரிக்கும் இன்றைய பாடல் 4 எழுத்துக்களை கொண்டது என்று கூறினேன். இங்கே கிருஷ்ணன் அவர்களும் ஜெகபிரசாதிக் அவர்களும் 2 பேரும் எழுதியிருக்கிறார்கள். அண்ணன் என்ற உறவு, அண்ணன் என்றது ஒரு சிறந்த உறவு தான். ஆனால் இன்று பாடலில் வருவது நான் சொன்ன எல்லாவற்றையும் விட சிறந்ததொரு உறவு என்று நண்பன் என்று வருகின்றது. நண்பன் என்ற பதத்திலே 4 பதங்களும் இந்த 5 பதங்களும் வருகின்றது. இந்த பதத்துக்காக தங்கள் நேரத்தை உடனடியாக பயன்படுத்தி எனக்கு பதிலை எழுதின உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நல்லது அன்பு உறவுகளை, இப்பொழுது நண்பன் என்ற பதம் தாங்கி வரும் பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக 5 பாடல்களை கேட்கும் எங்களுக்கு இன்று நாங்கள் 29 பாகை 20 பாகையிலே இப்பொழுது இருக்கின்றோம். இது 24 வரை செல்லலாம், பின்பு 16 வரைக்கும் வரும் என்று கூறுவோம். குறைந்த பகல் ஒரு மழை குணம் போன்று இருக்கின்றது. ஆனால் மழை வருவதற்கான அத்தாட்சிகள் எதுவும் இல்லை. நீங்களும் வரும்பொழுது உங்கள் காலநிலையை கூறிக்கொள்ளலாம். நன்றி உறவுகளே. இப்பொழுது பாடல்களை பார்ப்போம். பாடல்கள் எப்படி வருகின்றது என்று பார்ப்போம். நினைத்தாலே இனிக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து பென்னி டாயல் அவர்களோடு விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல் முதலில் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நண்பன் என்ற பதம் தாங்கி முதலில் ஒலிக்க இருக்கின்றது. நினைத்தாலே இனிக்கும் என்று பின்பு வந்த திரைப்படத்து பாடல்.

பாடல் நினைத்தாலே இனிக்கும் என்று பின்பு வந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்து பாடல் பென்னி டாயல் அவர்கள் விஜய் ஆண்டனியின் இசையிலே பாடியிருந்தார். நண்பனை பார்த்த தேதி மட்டும், நண்பன் என்ற முதல் பதத்தோடு ஒழித்த முதல் பாடலை கேட்ட எங்களுக்கு இரண்டாவது பதம் இதோ என்னையும் விடுங்கள் நானும் வருகின்றேன் என்று இரண்டாவது வரிசையில் நிற்கின்றது. மங்காத்தா என்ற திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ அவர்களோடு இணைந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களும் பாட வேண்டும் என்று யுவன் சங்கர் ராஜா அவர்களே இசை அமைத்திருக்கின்றார். மங்காத்தா திரைப்படத்தில் நண்பனே என்னையே என்று கூறும் ஒரு பாடலாக வருகின்றது, கேட்போம்.

மங்காத்தா என்ற திரைப்படத்திலிருந்து மதுசூரி யுவன் சங்கர் ராஜா இவர்களை குரலிலே யுவன் சங்கர் ராஜாவின் இசையிலே கேட்டு மகிழ்ந்தோம் என் நண்பனே என்னையே என்ற பாடல். அப்படி என்றால் மூன்றாவது நண்பன் சட்டம் என்ற திரைப்படத்தில் வருகின்றது. கங்கை அமரன் அவர்களுடைய இசையிலே உலக நாயகன் கமலஹாசன் அவர்களோடு பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் பாடிய ஒரு பாடல் நண்பன் என்று ஆரம்பிக்கின்றது. அந்த பாடலையும் மூன்றாவது பாடல் வரிசையிலிருந்து கேட்போம்.

கங்கை அமரன் அவர்களுடைய இசையில் ஒலித்த சட்டம் திரைப்படத்திலிருந்து உலக நாயகனும் பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் பாடிய நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடலை மூன்றாவது வரிசையில் ஓடி பாட கேட்டோம். அப்படி என்றால் நான்காவது வரிசையில் நின்று பாடும் பாடல் எதுவோ என்று எண்ணுகிறீர்களா? அந்த பாடலும் ஒலிக்க இருக்கிறது இங்கிலீஷ் காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. சின்ன குயில் சித்ரா அம்மா பாட வேண்டும் என்று எங்களுடைய தேவா அவர்கள் இசை அமைத்திருக்கின்றார். எங்கே அந்த பாடலை கேட்போமா இப்பொழுது?

ஏழமணி தொலைநாட்டில் இருந்து அருள், அன்புடன் மகள் ஷியாமலா, அன்புடன் மகளே சாந்தி, நீங்களும் வணக்கம் கூறி இணைந்து விட்டீர்கள். வருக வருக என்று உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். நான்காவது வரியில் நின்று ஓடிய இந்த பாடல் இங்கிலீஷ்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து சின்ன குயில் சித்ரா அம்மா பாடியிருக்கின்றார் தேவா அவர்களுடைய இசையிலே. அப்படி என்றால் இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றதல்லவா, ஐந்தாவது பாடல். அது எந்த படத்தில் என்று நீங்கள் எண்ணும் வேளையிலே அந்த பாடல் சரவடி சரண் என்பவர் இசையமைத்து மூஷ் என்பவர் பாடியிருக்கின்றார் காஞ்சனா 3 என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை. எங்கே அந்த பாடலையும் கேட்டுவிடுவோம்.

0: காஞ்சனா 3 என்ற திரைப்படத்தில் மஷ் என்பவர் பாடுவதற்காக சரண் வெடி சரண் அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல் கேட்டோம். உறவுகளை நாங்கள் 5 பாடல்களையும் கேட்டு முடிந்து விட்டோம். இறுதியாக இடையிலே வந்தவர்கள் அடடா, அதற்கிடையிலே பாடல் தொடங்கி முடிந்து விட்டதா, 4வது பாடல் வந்து விட்டதா என்று ஆச்சரியமாக கேட்கிறீர்கள். இன்று 8 மணிக்கு நிகழ்ச்சி என்பதை நேற்றே கூறி வைத்து விட்டேன். காலையில் நான் பதில் போட்டு எல்லோரும் வரவேற்றிருந்தார்கள். அதனால் இன்று உங்களுடைய 8 மணிக்கு ஆரம்பித்து விட்டது என்னுடைய நியமனம் காரணமாக. இப்பொழுது ஒலித்த பாடல்களை பார்ப்போம். நண்பனை பார்த்த தேதி என்ற நினைத்தாலே இனிக்கும் என்ற புதிய திரைப்படத்து பாடல் பென்னி டாயல், விஜய் ஆண்டனி இவர்களுடைய இசையும் குரலிலையும் வந்தது. அடுத்தது மங்காத்தா என்ற திரைப்படத்திலும் மதுஸ்ரீ, யுவன் சங்கர் ராஜா இவர்கள் இருவரும் பாடும் பொழுது யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து கொடுத்த நண்பனே என்னையே என்ற பாடலும், 3வதாக நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடலை சட்டம் திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்களோடு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் இணைந்து பாடிய பாடல் தந்துவிட்டார்கள். அதைத் தொடர்ந்து 4வது பாடலாக நண்பனே நண்பனே என்ற வரி கொண்ட பாடலை இங்கிலீஷ்காரன் திரைப்படத்திலிருந்து சின்னக்குயில் சித்ரா அவர்கள் பாட வேண்டும் என்று தேவா அவர்கள் இசை கொடுத்து கொடுத்தார்கள். இறுதியாக 5வது பாடல் நண்பனுக்கு கோயில் கட்டு என்ற பாடலை காஞ்சனா 3 என்ற திரைப்படத்தில் மஷ் பாடுவதற்காக சரவடி சரண் இசை கொடுத்திருக்கின்றார். இந்த 5 பாடல்களும் இன்று நண்பன் என்ற பதத்திலே ஒலித்த பாடல்களாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். வந்தவர்களுக்கு நன்றியை கூறி வரவேற்றுக் கொண்டேன். இங்கே இத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் எனக்கு தெரிகின்ற, அத்தனை பேரோட வாக்களும் நீங்கள் நன்றாக சிந்தித்து வரலாம். இப்பொழுது பாடல்களை தந்திருக்கிறேன். பாடல்களினுடைய வரிகள் அங்கே புலனத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றது, பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது பல்லவி சரணங்கள் பாட வருகின்றது. நன்றாக கேட்டு உங்கள் வாக்கினை வந்து அழியுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு இணைய வேண்டும், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வோம். அந்த வகையில் இப்பொழுது பாடல்கள் ஒலிக்கின்றது. தேவா வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் தேவா, வணக்கம். முதல் நேராக வருகின்றீர்கள், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோயிலிருந்து 6 தேவா.
0: ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வந்தபடியால் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். நாங்களும் ஓம் நமச்சிவாய என்று அன்போடு கூறி பக்தியோடு உங்களை வரவேற்கின்றோம். வருக வருக, எப்படி இருக்கின்றீர்கள்? உங்கள் உங்கள் நாட்டில் இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது தேவா?
1: சுமாரான வெப்பத்துல தான் இருக்கும்.
0: வெப்பம்தான் சிறப்பு.
1: வெப்பத்திலே வெப்பம்
0: எங்களுக்கு தேவையில்லை.
1: வெப்பம் ஐயாது,
0: வெப்பம் இல்லாமல்
1: வாழ
0: வெப்பத்திலே ஒரு வெப்பம், அது வெப்பமும் வெப்பம் என்று இருக்கின்றது. வெப்பமும் வெப்பம்,
1: சரி. நம்ம உடம்புல ஒரு வெப்பம், அதுல ஒரு வெப்பம்,
0: அதுல வெப்பம். வெப்பம் இல்லாத ஐயா, ஒரு அறிவிழந்து கிடப்பவன், மயங்கி கிடப்பவன், வருத்த நிலையில இருப்பவன் உடனே தொட்டு பார்ப்பது உடல் வெப்பம் எப்படி இருக்கின்றது தானே. உடலே வெப்பம் இல்லை என்றால் முடிந்தது அளவு இல்லைன்னு. சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு
1: ரேவதி அம்மாவுக்கு நேத்தி முடிவு செஞ்சாங்கல்ல, அது அருமையாவும் அன்பாகவும் எல்லாரையும் மனசை தொட்டுச்சியா.
0: சிறப்பு.
1: அவங்க வாழை தாய்ங்கிறத நிரூபிச்சிட்டாங்க.
0: அவங்க
1: வந்து ஒரு வாழை தாய் மாதிரியா.
0: வாழ்த்துக்கள், நன்றி.
1: நல்ல பொறுமையா இருந்து செஞ்சாங்க.
0: உங்களுடைய வாழ்த்துக்கள் அவை சென்றடையும். இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடி சென்று வாக்கினை அழைப்போமா?
1: ஆமாம்,
0: வாருங்கள் போவோம் பாக்கிச்சாவடிக்கு.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருங்கள் பாறேன். காற்றலைக்கு வந்துவிட்டோம் தேவா. உங்கள் வாக்கு நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை இன்று ஒலிபரப்ப வேண்டும்.
1: சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை அந்த பாட்டியா
0: பாடி காட்டுகிறீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் பாட்டு முடுக்குது உங்களுக்கு. சின்னஞ்சிறு பெண் போலே
1: நீங்க டைத்தை மாத்திட்டீங்களா? நைட்டே நான் படுத்திருந்தேனா பார்த்து கட்டிக்கிட்டே இருந்தானா பாட்டை என்ன டயத்தை மாத்தினீங்களா? ஆகா நேயர்கள் எல்லாம் முழிக்க போறாங்க.
0: இல்ல இல்ல இல்ல நேற்று தினம் நான் கூறியிருந்தேன் தானே நிகழ்ச்சியில
1: கூறியிருந்தேன்.
0: அறிவிச்சிட்டீங்க காலையில அது
1: மாதிரி எப்பயுமே அறிவிச்சா அது எல்லா நேயர்களுக்கும் நல்லா
0: விருப்பமானவர்கள் வந்து செல்லாம நிகழ்ச்சியை நான் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாமல் விடுவதை விட கொஞ்சம் முன்னாடி வருகிறேன் என்று உங்களோட அனுமதி எல்லாம் கேட்டு.
1: அதே மாதிரி எல்லாரும் பாடின பாட்டுங்க எல்லாரும் பாட்டியும் கேட்டேன் எல்லாரும் ரெண்டு ரெண்டு பாட்டு பண்ணாலும் எல்லாருமே நிகழ்ச்சி இது போடாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க பாட்டுக்கு இது போடுவீங்களா இடையில இடையில போடுவீங்களா அதெல்லாம் எல்லாமே ஓடிச்சு.
0: ஆமா ஆமா அது போட்டு நான் நல்லது நல்லது ஐயா வாழ்த்துக்கள் தேவா. உங்கள் பாடல் ஒலிபரப்பாகும். உங்களுடைய வாக்குக்கு நன்றி. பார்ப்போம் உங்கள் பாடல் வெற்றி பெறுகிறதா என்று முடிவிலே. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த உறவுகள் மூவர் ஒரே நேரத்தில் அழைத்திருள் எங்கே மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களை இணைத்துக் கொள்வேன். நான் இப்பொழுது வந்துவிட்டார் அடுத்த உறவு. அவரை இணைப்போம். அவர் நின்று விட்டது அவருடைய இணைப்பு. அழைக்க வேண்டும் சரியான இலக்கத்தோடு 6478764615 என்ற இலக்கத்தோடு நீங்கள் அணைந்து இணைந்து கொள்ளலாம் என்பது. உறவுகளே ஒருவர் வந்து இணைந்து வாக்களித்து விட்டு சென்று விட்டார். பார்ப்போம் இரண்டாவது வாக்கு யாருடைய வாக்கு. எங்கே இருவர் ஒரே நேரத்தில் அழைத்தீர்கள். இப்பொழுது யாருக்கு அந்த அழைப்பு கிடைக்கின்றது என்று பார்ப்போம். மூவர் அழைக்கின்றீர்கள். எங்கே பார்ப்போம் யாருக்கு இந்த அழைப்பு கிடைக்கின்றது. ராஜராஜன் வழக்கறிஞர் கிடைச்சிருக்கு. வணக்கம் வணக்கம் வழக்கறிஞர் அவர்களே. ராஜராஜன் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ராஜராஜன். எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன்.
0: சரி அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது தர்மபுரியிலே?
2: காலநிலை வறண்ட வானிலை.
0: வாழ்த்துக்கள். அது நிறைந்து இருக்கும் தானே உங்கள் பணிகளை எல்லாம் செய்வதற்கு. மழை இல்லாமல் துன்பம் இல்லை. ஓடி சென்று உங்களால் வேலை பார்க்கலாம். ராஜராஜன் வந்தவுடன் எங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். எங்களுக்கு நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும். அதற்கு எங்களுக்கு ஒருவர் இருக்கின்றார் என்ற துணிவோடு இருக்கின்றோம். நன்றி. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு 5 பாடல்களையும் கேட்டீர்கள் தானே. வாக்குச்சாவடிக்கு செல்வோம்.
2: கேட்டேன் கேட்டேன்.
0: வாக்குச்சாவடிக்கு செல்வோம் பாருங்கள். செல்வோம்

0: காட்டலைக்கு வந்து விட்டோம் ராஜராஜன். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முறை எப்படி இருந்தது பாடல்களை கேட்கும் பொழுது? பாடல்களின் பெயரை கூறாமல் பாடல்கள் அப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: ஐயா, அருமையாக இருந்ததுங்க. அனைத்து பாடல்களுமே வந்து நண்பர்களை வந்து இது பண்ணி வச்சதுனால. அந்த தீம் வந்து நண்பர்கள் தீமா இருந்தது. ஏன்னா இப்ப உறவுகளுக்கு அடுத்து வந்து நண்பர்கள், சில நண்பர்களே நம்மளுக்கு வந்து உறவுகளா கிடைச்சிருக்காங்க. நேரகன்ற ஒரு பேர்ல வந்து நம்மளுக்கு உறவுகளாகவே வந்ததுனால நம்ம உறவுகள் சொல்லிய வந்து ஒரு குரூப்பே கிரியேட் பண்ணிருக்கோம். வானொலி நேயர்கள்
0: வாழ்த்துக்கள்.
1: எம்டிஆர் உறவுகள், நன்றிங்க, நன்றிங்க. ஐயாவுக்கு முதல் நன்றி.
0: நன்றி உங்களுக்கு தான் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். இது உங்கள் அன்னை, உங்களுடைய மாமா எல்லோரும் வளர்த்த வானொலி. நீங்களும் வந்து இணைந்தீர்கள், அதுக்காக நாங்கள் நன்றி. உங்களுக்காக என்ன பாடல் நேயர் விருப்பத்திலே தர வேண்டும்? நான் விருப்பமான பாடல்
1: ஐயா பாஷா படத்திலிருந்து ரஜினி அடி வாங்குற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், அது வேண்டாம்.
0: நன்றி ராஜராஜன், நீங்கள் இணைந்தது பெரும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். பார்ப்ப முடிவிலே. நன்றி ஐயா,
1: நன்றி.
0: அடுத்தவரவுடன்
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: அடுத்த உறவு வாக்களிப்பதற்காக ஓடி வந்து விட்டார். வணக்கம், வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நான் உங்களுடைய ஆதார் அட்டை சரியா நான் கூறியது?
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நலமா இருக்குன்னு உங்கள் பெயரை நான் கே எஸ் கிருஷ்ணன் என்று படித்தேன், அது சரியாக இருக்கின்றது ஆதார் அட்டையில் பாருங்கள்.
2: கே எஸ் கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம், திருப்பூர்.
0: ஓ, அப்படியும் இருக்கின்றதா? நான் அதை கூறவில்லை. என்ன பயணத்தில் இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. அப்பா, போக்கும் போக்கும் பரத்தும் புணர்வு மிலா புண்ணியனி. சரி, எப்படி இருக்கிறது பயணம்?
2: நன்றாக இருக்கு.
0: பேருந்தில் பேருந்தில் இருக்கின்றீர்கள். தனியே இருக்கின்றீர்களா, தம்பதிகளா இருக்கின்றீர்களா? தனிமைதான் இன்னும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. சரி, நாங்கள் ஒருத்தோட வாக்குச்சாவடி போவோம் பாருங்க. இந்த தனிமையை குழப்புவதற்காக

0: வந்து விட்டோம் காட்டலைக்கு வந்து விட்டோம். உங்களுடைய பேருந்து சத்தம் போடுகின்றது. எங்களை விரைவாக போகும்படியாக உங்களுக்காக என்ன பாடல் தர வேண்டும்? நான் நல்ல பாடல் நல்ல உறவென்று எழுதியிருந்தீர்கள், ஆனால் அது கொஞ்சம் மாறிவிட்டது இல்லையா? இருப்பினும் உங்களோட முயற்சிக்கு நன்றி. கொண்டு வாருங்கள். என்ன பாடல்
1: படம் வந்து சிம்லா ஸ்பெஷல் படம்.
0: என்ன பாடல்?
1: படம் சிம்லா ஸ்பெஷல் படம்.
0: ஓ சிம்லா ஸ்பெஷல், அதுல என்ன பாடல் வேண்டும்?
1: உனக்கு என்ன மேலே என்ற ஒரு பாடல்.
0: உனக்கு என்ன மேலே நன்றாய், கமலஹாசன் நடிப்பில் வருகிறது. உனக்கு என்ன மேலே நன்றாய், இனிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன். பயணம் கவனமாக, பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக வாருங்கள். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவுடன் உங்களுடைய சத்தம் வரும் மாதிரி அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அடுத்த உறவாக வருகின்றார் அருள் அவர்கள், இளமணி திருநாட்டிலிருந்து அழைக்கின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் அருள், வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா, ஓமாக இருக்கிறீங்களா?
0: ஓம் ஓம் ஓம் ஓம் நம சிவாய. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இருக்கிறேன் ஐயா. உங்களோட அவர் சின்ன பேராண்டி கதைக்க போறாரு, அவங்களோட கரகாலம் கதைச்சாம் தாத்தாவோட.
0: ஓ, அவரும் வாக்கு சாவடியில வந்து வாக்களிக்க போகின்றாரோ? வணக்கம், வணக்கம் பேராண்டி, வணக்கம். வணக்கம், வணக்கம் பேராண்டி. நலமாக இருக்கிறீர்களா ஐயா? எங்க மாமாவோட பயணம் செய்கிறீர்கள்? வீட்டில் இருக்கின்றீர்களா, வெளியே செல்கின்றீர்களா? வீட்டில் இருக்கின்றீர்களா? அம்மா அம்மா நலமாக இருக்கின்றாவா? தாத்தா பாட்டி நலமாக இருக்கின்றார்களா? எல்லாரும் இருக்கின்ற. ஓம் ஓம், வாழ்த்துக்கள், வாழ்த்து. சரி, இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் கேட்க விருப்பமா? எங்களிடத்தில் என்ன பாடல் கேட்க விருப்பம்?
3: என்ன பாட்டு உங்களுக்கு விருப்பம் அதை சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க.
0: அவருக்கு விருப்பம் இல்ல பாடல் கேட்க.
4: என்ன
0: ஐயா இருங்க, நாங்கள் வாக்களிக்க போவோம், வாக்குச்சாவடி போவோம். பாருங்கள், பேரனோடு பேசியது மகிழ்வாக இருக்கிறது, மகிழ்வாக இருக்கணும் அவருக்கு என்னுடைய ஆசைகள். பாருங்கள், வாக்குச்சாவடி போவோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். அருள், நீங்கள் வந்து வாக்களிக்க வந்தவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பார்ப்போம் முடிவில் உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள், உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு சிகரம் படத்துல நகரம் இப்போ சிகரம் அந்த
0: அகரம் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு
1: அகரம் இப்போ
0: அகரம் இப்போ சிகரம் ஆச்சு அந்த பாடல். அந்த பாடல் முன்பு ஒரு தடவை கேட்டிருக்கிறீர்கள், அதான் எனக்கு ஞாபகம். அப்ப எப்படி உங்களோட நிலைமையோட போது காலையில தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீங்களா?
1: இப்ப நல்லூர் நல்லூர் யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன் ஐயா.
0: நல்லூர் கொடியேற்றம் ஆரம்பித்து விட்டது
1: என்ன? ஓ,
0: எத்தனையாவது திருவிழா என்று?
1: இன்று ஐந்தாம் திருவிழா.
0: ஐந்து? ஓ, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: பதினைஞ்சாம் திருவிழாவா?
0: மகன் பதினஞ்சு. சரி சரி, அவருக்கு அது பதினஞ்சு போல இருக்காக்கும், அதை கொடுங்க. அவருக்கு பாட்டு வேண்டாமா? அவருக்கு வேண்டாம். என்ன
1: அவருக்கு என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? தாத்தா கேட்கிறேன், மங்களம் மங்களம் பாட்டான் தாத்தா அவருக்கு.
0: அது என்ன பாட்டு மங்களம் மங்களம்?
1: அது அவர் அவர் சும்மா அந்த இதுல பஜனையில கடைசியா மங்களம் சொல்லி படிக்கிற
0: பாட்டு
1: சொல்லுங்க.
0: பேராண்டின குரல், என்ன பெயர்? மானா கணேசோ?
1: கவேசா. கவேசா
0: தவேசனா?
1: கவேஸ்.
0: மானா தவேசன?
1: மானா
0: தவேஸ். உங்களுக்கு மங்களம் வேண்டுமா? மங்களத்துல என்ன பாடல் உங்களை விருப்பம்? மங்களம் என்று பாடல். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் மங்களம் உண்டாகட்டும். முதல் மாமாக்கு மங்களம் உண்டாக. மாமா எப்ப மங்களம்? வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா. அம்மா நலமா இருக்கிறாவா?
0: கொஞ்சம் உடல் நல குறைவு தான் என்று அவருக்கு வைத்திய பரிசோதனை இருக்கின்றது. அதனால தான் நிகழ்ச்சியை நான் முன்னமே கொண்டு வந்தேன். குணம் வந்து சுகம் வந்துவிடும். ஆனால் நிகழ்ச்சி நிர்வாகம் எல்லாம் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கார். காற்றலையில் வந்து ஒரு மணி நேரம் இருந்து உங்களோட பேசுவது கொஞ்சம் கடினமாக, அதனால்தான் இன்னும் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கார் மகனே. மாமாவும் மருமகனும் வந்து வாழ்த்து செய்தி வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மீண்டும் என்னையா கதைக்க போற? என்ன பேச போறீர்கள் தவேஷ்? என்ன கூறுங்கள் தவேஷ்.
2: என்னுடைய
0: அம்மாவுக்கு பேர் அம்மா. உங்களுடைய அம்மாவுக்கு?
2: தவச்செல்வி.
0: ஓ, தவச்செல்வி, அது எனக்கு தெரியும். உங்க அப்பாவுக்கு?
1: நன்றி சொல்லுங்க தாத்தா.
2: நான் இது
0: நவநீதன். நன்றி நன்றி. அழகாக பேசுகிறீர்கள். பாடசாலை செல்கின்றீர்களா? தங்கராசா. நல்ல தங்கராசாவின் வீரன். நல்ல தங்க பவுனாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது நல்ல சாதகங்கள் எல்லாம். நன்றி நன்றி நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் பேராண்டி வந்து இணைந்ததுக்கு. சிறப்பாக உங்களோட குரலை கேட்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அருள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
1: நன்றி.
0: ஓம் ஓம் ஓம். இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில ஈழமணி திருநாட்டிலிருந்து மாமனும் மருமகனும் வந்து இணைந்து விட்டு சென்றார்கள். இப்பொழுது எங்களுக்கு எங்களுடைய ஒரு வந்து விட்டார். யாம் இருக்க பயமேன். வணக்கம் சரவணன். வணக்கம்.
3: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
0: அரசடி குப்பம் நெய்வேலி சரவணன். அவர் அப்படியே ஆதார் அட்டையை சமர்த்தி வைத்து விட்டார். சரியாக இருக்கின்றது சரவணா? நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் இருக்கின்றோம்.
0: நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். உங்களோட கால நிலை எப்படி? நாங்கள் 20 வகையில தான் இருக்கின்றோம். நீங்கள் எத்தனை நிலை இருக்கின்றீர்கள்
3: இன்னைக்கு? கால நிலை பார்த்தீங்கன்னா கடுமையில் தான் இன்னைக்கும்.
0: அப்படியா? இந்த மாதம் உங்களுக்கு அரசரிக்குப்பம் பகுதியிலே அதிகமான வெயிலா இருக்கும். ஏன்னா சுத்தி பெற உங்களுக்கு கானகம் இருக்கின்றது. கானகத்தின் நடுவிலே இருக்கின்ற ஊருக்கு வெப்பம் அதிகமா இருக்கும். அதை சொல்றது எப்படி என்றால், சொல்லுவார் நடுப்பகுதியில் இருக்கின்றீர்கள் நீங்கள். உங்களை சுத்தி கானகம் இருக்கின்றது. கானகத்தில் இருக்கும் பொழுது வெப்பம் இருக்கத்தான் செய்யும். அமுக்கம் என்று சொல்லுவார். அமுக்கம் என்று சொல்லுவார். அங்கே
3: அந்த மரங்களுக்கு நிறைய அதிகமாக அந்த நீர்கள் தேவைப்படுத்துக்கொள்வார்கள்.
0: அவர்கள் எழுத்து நன்றாக எழுத்து விட்டு மேலே விடுவார்கள். அது ஆவியாக தெரியும், மீண்டும் மழையாக வரும். இரண்டு நாட்களில் உங்களுக்கு மழைக்கு இடம் உண்டு என்று என்றால், வெப்பம் அதிகமாகி கொண்டு சென்றால் உடனே மழை ஒன்று வரும். இது அனுபவத்திலே கூறுகிறேன், ஆராய்ச்சியில கூறவில்லை.
3: ஆமா, இப்படி இந்த மாதிரி கடுமையான ஒரு மதிய வேலையில கடுமையான வெயில்லாம் இருக்கும்போது அந்த நீர்ப்பாசன பகுதிகளுக்கு செல்லும் போது அப்படியே அப்படி குளுமையாக இருக்கும். அதை தாண்டி அதை கடந்து மற்றொரு பகுதிக்கு செல்லும்போது திரும்ப அந்த வெப்பம் தாக்குதல் நமக்கு தெரியும்.
0: இந்த நேரத்திலேதான் நீங்கள் அந்த கானல் நீரை பார்க்க முடியும். கானல் நீர் புரியுமா உங்களுக்கு என்னவென்று? ஒரு திரைப்படம் அந்த பானுமதியமான திரைப்படம் கானல் நீர். அதாவது நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு அரை மைல் தூரத்துக்குள்ளே நின்று இப்படி நல்ல வெயிலுக்கே உற்று பார்க்கும்போது அந்த வீதியின் முன்னே நாங்கள் நிற்பதற்கு முன்னாலே அனல் ஒன்று ஓடிக்கணும். அந்த அலை கடல் அலை போன்று தோன்றும் எங்களுக்கு, அலை ஓடுவது போன்று. அது கானல் அலை, சரியோ? அந்த பானத்து வனத்தில் இருக்கிற மான்கள் எல்லாம் சரியான கோடை காலத்தில் நீர் வற்றி போனால் கானலை நீர் என்று நம்பி ஓடுமாம். அந்த நீர் அலையை கண்டுவிடும், அங்கே தண்ணி இருக்குது என்று அந்த மான்கள் ஓடும். அங்கே ஓடி போனால் அங்கே கிடையாது, அதை சொல்கிறது கானல் நீர் என்று. இப்பொழுது நீங்கள் அதை காணலாம், இந்த வெப்பத்திலே உங்கள் ஊரிலே காணலாம் அந்த கானல் நீரை. விட்டு பாருங்கள், நல்ல மதிய வேளையிலே வெளியே நின்று பாருங்கள், கொஞ்சம் தூரம் தள்ளி குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த அனல் வீசிக்கொண்டிருக்கும். சிறப்பு. நாங்கள் ஒருத்தர் காற்றிலே விட்டு வாக்குச்சாவடிக்கு சென்றால் என்ன?
3: செல்வோம்
0: செல்வோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு சிறுவனா. ஐந்து பாடலும் கேட்கும்போது நீங்கள் என்ன நினைத்தீர்கள்?
1: ஐந்து பாடல்களும் எல்லாமே ஒரு அருமையான பாடல்கள்,
0: சிறப்பாக இருந்த பாடல்கள் தானே, இசை தானேன்னு. சரி, இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலே ஒலிபரப்ப வேண்டும் நான்?
1: படம் கண்ணன் வருவான்.
0: கண்ணன் வருவான், அதுல என்ன பாடல் ஐயா?
1: ஆமா, இவர் அந்த படத்துல ஒரு நல்ல பாடல்.
0: ஓ, ஒரு நல்ல பாடல் அடித்தால் வருமோ?
1: பூவிலும் மெல்லிய பூங்கொடி.
0: அட்டேங்க அப்பா, பூவிலும் மெல்லிதா ஐயா, எங்கே கண்டீர்கள்?
1: அந்த பாடலை தேர்வு செய்து கொண்டுதான் படத்தை என்ன எந்த படம்
0: தெரியும்
1: படத்தை சொல்லிவிட்டேன். பாடல் வந்து திடீர்னு
0: பூவிலும் மெல்லிய பூங்கொடி தானே. அப்படி பாடல எம்மண்டுகளும் ஒரு மாதிரி இருக்கிறது.
1: பூவினு மெல்லிய பூங்கொடி,
0: அதுதான் பாடல், அதுதான் பாடல். வாழ்த்துக்கள். அப்ப பூவிலும் மெல்லிய பூங்கொடியை நீங்கள் பார்த்தீர்களா?
1: பூங்குடி இருக்குமா, இப்படி இருக்கும்.
0: இது பூவுக்கு, பூவில் பூவே மென்மையானது, அதை விட அதுல கொடி வந்து மென்மையானதாமே. பூவிலும் மெல்லிய பூங்கொடி என்று வருகின்றது. நல்ல நல்ல பாடல்களை கேட்கின்றீர்கள் அப்பா, கெட்டிக்கார, நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் போல் தெரிகின்றது. பூ மெல்லியதா, இடை மெல்லியதா, கொடி மெல்லியதா என்று பார்க்கின்ற. வாழ்த்துக்கள் சரவணா, சிறப்பு.
1: இப்போது பாத்தீங்கன்னா பாடல் தான் மெல்லியது,
0: பாடல் மெல்லிந்தே போய்விட்டது. என்ன அங்கே அடிய வெங்கல கடைக யானை பூந்தவரை வட்டார் பிட்டார் என்ற தாளங்கள் அடிக்க. சிறப்பு சிறவனா, மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த இன்னொரு கேள்வி சரவணா, சரவணா, சரவணன், இன்னொரு கேள்வி. இந்த 8 மணிக்கு ஆரம்பித்தது உங்களுக்கு இடையூறு இல்லையா?
1: தெரியல, நான் பழக்கமாக 9 மணிக்கு தான் நிகழ்ச்சி வரும்போது, ஒரு 8:50 பார்க்கும்போது சரி என்ன நிகழ்ச்சி உண்டா இல்லையான்னு போய் பார்க்கும்போது தான் 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு.
0: அப்ப நீங்கள் புலனம் படிப்பது இல்லையா? புலனத்தில் நான் இன்று காலையிலையும் பதிவு போட்டிருந்தேன், நேற்று உங்களோட வந்த வேலை நேற்றைய நிகழ்ச்சியே கூறியிருந்தேன் காரணத்தை. இன்று 8 மணிக்கு ஆரம்பிக்கின்றோம் என்று இன்று காலையில புலனத்திலும் ஒரு ஞாபகப்படுத்தினேன், இலங்கை இந்திய நேரம் 8 மணிக்கு ஆரம்பிக்கும், இணைவோம் என்று போட்டியபோது எல்லோரும் நன்றியும் வாழ்த்துக்களும் போட்டு ஆயத்தமாக இருந்து வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பன். அப்ப நீங்கள் புலனம் பார்க்க வேண்டும், புலனத்தை பார்க்க வேண்டும். அதிலே நான் பதிவு தருவேன் உங்களுக்கு, இன்று நிகழ்ச்சி எப்படி போகும், என்ன நிகழ்ச்சி இருக்கின்றது, இருக்குமா இருக்காதா என்று கூட நான் அதிலே தருவேன். சரியா, நன்றி. புலனத்தை கவனித்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதிலே நீங்கள் உங்கள் கருத்துக்களை எல்லாம் எழுதுவீர்கள் தானே, அதில் எழுதுங்கள். பாடல் நல்ல பாடல்கள் எல்லாம் கேட்டு எழுதுகிறீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை அலங்கரியுங்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்ல போகின்றேன், மீண்டும் சந்திப்போம் சரவணா, நன்றி.
1: நன்றி
0: சரவணா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக அன்பு மகள் ஷியாமலா அழைக்கின்றார். அவர் வாக்கு கண்டவுடன், வாக்களிப்பதற்குடன் ஷியாமலா ஓடி வந்து விட்டார். வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: வணக்கம், நல்லா இருக்கேன்ப்பா.
0: எனக்கு குரல் மாதிரி இருக்கம்மா, என்ன நடந்தது?
2: இருசக்கர வாகனத்துல போகும்போது பின்னாடி வந்து குடிகார குடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு, அவங்க ரெண்டு பேரு வந்து பின்னாடி எல்லாம் மோதி கீழே விழுந்து காலு உடஞ்சிருச்சு. காலு அதுல நைட்டு திடீர்னு 10 மணிக்கு கிளம்பி வந்தேன் நான். அதனாலதான் இது பாடல் கேட்டேன். பதிவெல்லாம் எதுவும் போட முடியல என்னால.
0: நேற்று தினம் நீங்க நான் இங்க 65 மகள் வர முடியாது என்று எழுதியிருக்காரு. இப்பொழுது எங்கயா அவர்?
2: இஞ்சிக்குடி வந்துட்டேன்ப்பா, இஞ்சிக்குள்ளதான் இருக்கேன். காலையில நேரம் மருத்துவமனைக்கே போயிட்டேன், மதியம் வந்தா வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு அவளுக்கு ஆபரேஷன் சிகிச்சை மாலை நேரத்தில் நடந்துச்சு, 6 மணிக்கு முடிச்சு இதுக்கு அது கொண்டு வந்தாங்க, அவார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உடஞ்சிருந்தா மாவு கட்டு மட்டும் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
0: என்ன கையிலே
2: காலுப்பா, காலுலதான். வண்டி எல்லாம் ஒன்னும் ஆகல, எதுவும் வண்டிக்கு எதுவும் ஆகல. இவ விழுந்துட்டு வண்டி காலில் விழுந்துச்சா என்னன்னு தெரியல, அது அவளால இது பண்ண முடியல. அடிப்பட்ட வேகத்துக்கு உடஞ்சி நுணுங்கிருச்சு, அந்த எலும்பு வந்து நொறுங்கி இருக்க மாதிரி. அதனால அந்த சில்வர் பிளேட் எதுவும் வைப்பாங்கல்ல, அது மாதிரி பண்ணிருக்காங்க.
0: கவனமா இருக்கணும், பாதுகாப்பா கவனித்துக் கொள்ளுங்கள்.
2: அது ஆக்சுவலா நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், இல்லைன்னா மருத்துவமனையில இருந்தா வந்திருக்க முடியாது. வீட்டுக்குதான், அவங்க வீட்டுலதான் இருக்கிறேன் நான். அவ பாப்பா படிக்கிறா, ஒன்பதாவது படிக்கிறா, அவ தனியா இருப்பாளேன்னு அவ கூட தான் இப்ப இருக்கிறேன் நான். அங்க வீடு கொஞ்சம் உள்ள போகணும் நான், என் வீட்டுக்கு அங்க போகணும்.
0: விரைவில் குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். குணமடையும் இளம் வயதுல, விரைவில் அது குணமாயிரும், குணமாயிரும். சரி, இப்பொழுது நாங்க பாடல்களை கேட்டோம், ஒரு தடவை வாக்குச்சாவடி
2: பாடலா
0: போவோம் பாருங்கள். எப்படித்தான் வாழ்க்கை என்றது பல இன்னல்கள் நிறைந்ததுதான்.

0: மறந்து விட்டோம் வாக்குச்சாவடிக்கு சாமலா. உங்கள் செய்தியை கேட்டு நாங்கள் துன்பட்டோம். அவருக்கு விரைவில் குணமடைய வேண்டும், கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன பாடல் உங்களுக்கு அவர் விரும்ப வேண்டும் மகளே?
1: படம் அவள் தந்த உறவுப்பா.
0: மகள் தந்த உறவு அதானே?
1: அவள் தந்த உறவு
0: அதுல என்ன பாடல்?
1: மஞ்சளித்த நிலவாக மை பூசும் கலையாக மாலை கட்டும் மலராக ஆனந்தம். அந்த பாட்டு பா.
0: ஓ,
1: மஞ்சளிட்ட நிலவாக.
0: மஞ்சளிட்ட நிலவாக வாழ்த்து. நல்ல பாடல் அந்த பாடல். அது என் காற்றலைக்கு வரவில்லை, உங்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். நீங்கள் நல்ல பாடலுக்கு வாக்களித்திருக்கின்றீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து.
1: உங்கள் வாழ்த்து பழிக்கிட்டுப்பா.
0: நன்றி மகளே. பழியை என்னிடம் போட.
2: நன்றி.

நேரம் சரியாக கனடாவில் 11:41 காட்டும் இந்த வேளையில் இளமணி திருநாடு இந்தியா போன்ற நாடுகள் தென்னகத்திலே 9:11 இரவு நேரமாக இருக்கின்றது. வழமையாக 9 ஆரம்பித்து கொண்ட நிகழ்வு இன்று 8 ஆரம்பித்து 1 தாண்டிவிட்டது. நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வேளையில் ஒத்துழைப்பு தருவதற்கு என்னுடைய நன்றிகள். நேற்றைய தினம் நான் அறிவித்தபடி நீங்கள் அதை ஆயத்தமாக இருந்து காலையில் நான் உங்களுக்கு எங்கள் காலையில் உங்கள் மாலையில் நான் போட்ட பதிவையும் புலனத்தை பார்த்து கொண்டீர்கள், வந்துவிட்டீர்கள், இணைந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இந்த புலனத்தை நாங்கள் வைத்துக் கொள்வது உறவுகள் என்று அன்பு உறவுகள் அன்பு என்று ஒன்று, இரண்டாவது தளம் என்று இன்னொரு தளம் இருக்கின்றது, நேயர் நேரம் என்ற தளம். நேயர் நேரம் என்ற தளத்தில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் எழுதி அனுப்பிவீர்கள். அந்த பாடல்களை சேகரித்து அதிலே நாங்கள் உங்களுக்கு அந்த பாடலை நேயர் நேரத்தில் அல்லது விடுமுறை விருப்பத்தில் தருவோம். அதைவிட நேரலையில் வந்து நாங்கள் பங்கு பெற்றதற்கு அன்பு உறவுகள் பகுதியிலே உங்கள் கருத்துக்கள் பரிமாற்றங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துவது, ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிற கருத்துக்களை நாங்கள் படித்துக் கொள்ளும் வேளையிலே நானும் இடையே எங்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றி சில குறிப்புகளை தருவேன். ஆரம்பிப்பது 8 இன்று எந்த நிகழ்ச்சி என்று இடையிடையே போடும் நடைபெறாது விட்டால் நான் இன்று வர முடியாது என்ற செய்தியையும் உங்களுக்கு தருவேன். உங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்றது, ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் பல புலனத்தை இடையே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதிலே தான் நீங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றீர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்தி என்ன. உங்களுக்குள்ளே நீங்கள் அதை பேசிக்கொள்வதை நானும் பார்த்து மகிழ்ந்து கொள்கிறேன். உறவுகள் எப்படி உறவாடி கொண்டிருக்கின்றார்களே என்று வாழ்த்துக்கள். அதை வாழ்த்துக்களை எழுதி கொள்வீர்கள், பிறந்த நாளை அறிவிப்பீர்கள், அதன் மூலம் நாங்கள் அதை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. என்னுடைய இரவு நேரம் ஒரு 1:30 போல் இருக்கின்றது. நான் நன்றாக உறங்கிவிட்டேன் நள்ளிரவு. இப்பொழுது பார்த்தேன் காலையிலே நண்பர் ஜெகவர் சாதிக் அவர்கள் ஒரு தடவை எனக்கு அழைப்பு விட்டிருந்தார். என்ன என்று தெரியவில்லை. அவர் மீண்டும் அழைத்து என்னவென்று பதிந்து விட்டால் எனக்கு தெரியும். அடுத்து ஒரு குறிப்பு, நண்பர் ஜெகவர் சாதிக் அவர்கள் நீங்கள் வானொலிக்கு இப்பொழுது வர முடியாது என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய அந்த கால எல்லை முடிய வேண்டும். அது மட்டுமல்ல, கவலையோடு இருக்கின்றீர்கள். நாங்களும் உங்களோடு இணைந்திருக்கோம். நீங்கள் இந்த வாக்களிப்பதில் நீங்கள் பங்களிப்புக்க வேண்டுமென்றால் நீங்கள் அழைத்து வாக்கை தரவிட்டாலும் எல்லோருடைய சம்மதத்தினுடைய என்னுடைய பெயரில் இருக்கின்ற தளத்தில் என்னுடைய பெயருக்கு நீங்கள் உங்கள் வாக்கினை பதிந்து விடுங்கள். அதை நான் இரகசியமாக இங்கே புகுத்தி கொள்வேன். ஆனால் நான் கூறிக்கொள்வேன் அவரும் வாக்களித்திருக்கின்றார் என்று. நன்றி. எந்த பாடல் என்னுடைய இதில் எழுதுங்கள். இது இந்த அன்பு உறவுகள் தளத்தில் எழுத வேண்டாம், என்னுடைய தளத்திலே, என்ன வழக்கமாக என்னோட பேசுகிற தளத்தில், நீங்கள் செய்தி போடுற தளத்திலே, அதிலே பாடலை எந்த பாடல் நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள் என்று நீங்கள் குறித்து விடுங்கள். அந்த வாக்கினை நான் சேர்த்து கொள்கிறேன் உறவுகளுக்கு அறிவித்து விட்டு. ஆனால் எந்த பாடல் என்று அறிவிக்க மாட்டேன். வாக்கு அளித்திருக்கின்றார் என்று நான் கூறுவேன். அந்த வேளையில் ஒரு நியதி என்ன, வாக்களிப்பது ஒரு புறம் இருந்தால் நீங்கள் எங்களோடு இருக்கின்றீர்கள், எங்களோடு கொஞ்சம் உறவாடுகின்றீர்கள், உறவாடும் பொழுது கொஞ்சம் இலகுவாக இருக்கும், உங்களுக்கு மனத்தில் உள்ள பாரம் கொஞ்சம் குறையும் என்று கூறிக்கொண்டு தொடர்போம் நிகழ்ச்சியை. வாருங்கள், அடுத்த உறவு யாராக இருக்கலாம், எங்கே பார்ப்போம்.

0: வளமை போல வாக்களிப்பது உரிமை என்பதை எண்ணிக்கொண்டு ஓடி வந்து விட்டார். தன் கடமையை நிறைவேற்ற அன்பு ஜோர்ஜ் குவைத்தல் இருந்து. வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம் மன்னரே. வணக்கம்.
1: வணக்கம் பேரரசர்.
0: அன்பு மகனே, மகனே, நான் மன்னவர் என்பது நீங்கள் பேரரசு என்பது உண்மையிலே சரியான அன்பின் பிணைப்பு. மகிழ்வாக இருக்கு. நலமா
1: இருக்கு.
0: அது அன்பினால் வந்தது பேரா என்ன? அது நலமா இருக்கின்றீங்களா மகனே?
1: நண்பர்
0: ஊரில் எல்லோரும் நலம் தானே? நாங்கள் நலமாக
1: மகளாக
0: இருக்கணும். அம்மா தான் கொஞ்சம் சோர்வாக இருக்குங்க. மற்றபடி ஒன்றுமில்லை. சிறப்பு குளிர் குறைந்து கொண்டு சென்று விட்டது. அங்கே காலநிலை உங்களுக்கு குவைத்தில் எப்படி இருக்குன்றது? வெப்பம் தான் இப்பொழுது என்ன?
1: சூடு இருக்குது ஐயா. சூடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது ஐயா. இன்னும் இல்லை, சூடு இருந்துன்னா இருக்கு.
0: அப்போ இன்னும் இருக்கத்தான் செய்கிறது என்ன?
1: ஆமாம் ஆமாங்க.
0: பணியிலே இருக்கு,
1: மாதம் முழுவதும் இருக்கும்.
0: பணியிலே இருக்கின்றீர்கள் தெரிகின்றது. நாங்கள் காற்றலைக்கு போ விட்டு வாக்குச்சாவடிக்கு போவோம். பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. உங்களுடைய பாடல், நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். பார்க்கலாம் என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும். ஜோர்ஜ்
1: அந்நியன் திரைப்படத்துல இருந்து ரெண்டக்க ரெண்டக்க.
0: ரெண்டாக்காவா உங்களுக்கு? ரெண்டாக்காவா?
1: ஆமா,
0: வாழ்த்துக்கள். நலமாக இருங்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி ஐயா. நீங்கள் உங்கள் பணியை கவனியுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் ஜோஜ் அவர்கள் பணியிலே இருந்தாலும் எங்களுடைய வானொலியை தான் காதிலே குச்சி அந்த ஒலிவாங்கியை போட்டு கேட்டுக்கொண்டிருப்பார் என்பது தெரியும். முன்னில் தமிழ் வானொலியை கேட்கும்போது அவருக்கு உறவுகளோடு உலாவுகிறேன் என்ற ஒரு எண்ணம் வரும். ஏனென்றால் அவர் ஊர் விட்டு ஊர் சென்று அங்கே பணியிலே இருக்கின்றார். அவருடைய பணி வித்தியாசமானது சிறப்பான பணி. அவர் மட்டும்தான் அங்கே எல்லாம் செய்ய வேண்டும். அப்படியான நிலையிலும் எங்கள் வானொலியை மறவாமல், வாக்களிப்பை மறவாமல் வந்து வாக்களித்துக் கொள்வார். இடையிலே நேர் நேரம் விடுமுறை விருப்பத்துக்கு பாடல்களை தந்து கொண்டிருப்பார். வாழ்த்துக்கள் ஜோர்ஜ், உங்களுடைய பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட ரெண்டக்கா ரெண்டக்கா நிகழ்ச்சியிலே ஒலிக்கும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி என்று உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது நேர் நேரம். அந்த நேரத்துக்கு முன்பு இந்த பாடல் இணைந்து வரும் பகல் வேளையிலே. எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார் இளத. அவர் விடுமுறை நாட்களில் புதுச்சேரிக்கு சென்ற வேளையில் கூட, இந்தியாவுக்கு சென்ற வேளையில் கூட அங்கிருந்து இணைந்து கொண்டு பாடல்களையும் தருவார். இந்த வாக்கு மட்டும் அவருக்கு மிகவும் முக்கியமானது என்று ஓடி வந்து வாக்களிப்பார். அவருக்கு உங்கள் எல்லோருடைய சார்பிலும் உடல் நலம் வளம் பெற்று வாழ வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம்.

இடையிடையே பல்லவி சரணங்கள் என்ற ஐந்து பாடலுக்குமானது ஒலித்து கொண்டிருப்பது. அன்பு உறவுகள், ஒரு சிலர் காலம் தாமதமாக வந்து முதல் பாடல்கள் எதுவென்று தெரியாமல் இருந்து திண்டாடுகின்றார்கள் என்பதை அறிகிறேன். அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த ஐந்து பாடல்களும் இப்பொழுது பல்லவி சரணங்களை தந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் புலனத்தில் பாடல்களின் வரிகள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றன.

0: வணக்கம் மகனே ஞானசேகர், வந்து விட்டீர்கள். வணக்கம். வணக்கம்.
1: இல்ல வணக்கம் அப்பா. வணக்கம். இனிய நண்பகல் வணக்கம் அப்பா.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு அற்புதமான இரவு வணக்கத்தை தருகிறேன். பணி முடிந்து வந்து விட்டீர்களா? முடி பார்ப்போம் என்று எழுதியீர்கள்.
1: வந்து கோயில தான்ப்பா இருக்கா? இன்னும் கிளம்பல. பயணமே தான்ப்பா போறோம்.
0: சரி சரி, நாங்கள் நான் உடனே உங்களை நான் வாக்குச்சாவடி கொண்டு செல்கிறேன். பாருங்கள்,

0: தனக்கு கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி நிகழ்ச்சி ஆரம்பித்துவிட்டது என்று தெரியும். இங்கே எழுதியிருந்தீர்கள், நான் படித்துக்கொண்டேன். நான் வர முடியுமோ தெரியாது, முடியாத வேலை, இருப்பினும் பார்ப்போம் என்று வாக்களிப்பது என்னுடைய உரிமை என்பதை உறுதிப்படுத்தி வாக்களித்தீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடல் ஞானசேகரன் நான் ஒளிபரப்ப வேண்டும், அதையும் குறிவிட்டால் நீங்கள் விடை பெறலாம். என்ன பாடல்?
1: 16 வயதுலப்பா ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு.
0: அற்புதமான ஒரு பாடல், நல்ல ஒரு கருத்து, ஒரு விழிப்புணர்வான பாடல், ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. இனிமையான பாடல். அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். ஆன்மீகத்தில் இருக்கும் உங்களை நான் தடையவில்லை, இருப்பினும் ஓடி வந்து வாக்களிக்க வந்து உங்களுடைய கடமையை நிறைவேற்றியதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஞானசேகரன்.
1: நன்றி அப்பா, நன்றி. மீண்டும் இணைப்போம்.
0: நன்றி. நன்றி.

நண்பனை பார்த்த தேதி என்ற பாடல், இரண்டாவதாக நண்பனே என் நண்பனே என்னையே என்ற பாடல், மூன்றாவதாக நண்பனே எனது உயிர் நண்பனே என்றும், நான்காவதாக நண்பனே நண்பனே என்றும், ஐந்தாவதாக நண்பனுக்கு கோயிலக்கட்டு என்ற பாடலும் ஒலித்தனவல்லவா ஒன்றன் பின் ஒன்றாக. பின்பு வந்து இணைந்தவர்களுக்கு இது உதவியாக இருந்திருக்கும். இப்பொழுது வரகுறையாக கேட்டு கேட்டு தன்னுடைய வாக்கினை அளிக்க வேண்டும் என்று ஓடி வந்தார். ஆலய பணியில் இருந்த வழியிலேயும் ஞானசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் இணைந்து சிறப்பித்தமைக்கு. அதேபோன்று பணி அதிகமான பணி சுமையாக இருந்தாலும் நிறுத்திவிட்டு ஒரு தடவை ஓடி வந்து ஒரு அரை நிமிடமாவது இணங்கி விடுவோம், வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு ஓடி வந்து தங்கள் கடமையை நிறைவேற்றிய ஜோஜ், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தவர்கள் இன்று ஒரு மணி நேரம் முந்தினாலே நாங்கள் இணைய வேண்டும் என்று எல்லோரும் அக்கறை எடுத்து ஓடி வந்து இணைந்து வாக்களித்திருக்கின்றேன். உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாக்குச்சாவடிக்கெல்லாம் வயது வந்தவர்கள் தான் பெற வேணும், ஆனால் எங்களுடைய அருள் வந்து வயது வராத சின்ன குழந்தையும் அழைத்து கொண்டு வந்து விட்டார். அதனால் நாங்கள் வழி அவரோடு பேசிக்கொண்டு பார்த்தால் அவர் நன்றாக பேசுகின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு. உறவுகள் இல்லை என்று ஓடி வந்து எதிரிகளாக வந்து வாழ்ந்த இந்த நாட்டிலே உறவுகள் எங்கே என்று தேடிய வேளையில் எனக்கு எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேரை குழந்தைகள் நினைக்க புலகாங்கிதம் அடைகின்றது. என் உறவுகள் இறைவனுக்கு நன்றி. நீங்கள் எல்லோரும் என் உறவுகளாக இருப்பதை எண்ணி. சரி, அடுத்த நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள். முதலாவது ஒளி இப்பொழுதுதான் கிடைக்கின்றது. முதலாவது ஒளியை தந்து விட்டார்கள் அவர்கள். இன்னும் இரண்டு ஒளி தருவார்கள். அதற்கிடையில் நீங்கள் வருபவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. பிந்தி வந்தவர்கள் பாடல்கள் ஐந்தையும் இப்பொழுது தெரிந்திருப்பீர்கள். தெரிந்து கொண்டு வந்து உங்கள் வாக்கினை தாருங்கள்.

0: சிறந்த பாடல்கள் எங்களுக்கு பிடிக்காத பாடல்களாக, விருப்பமில்லாத பாடல்களாக இருந்தாலும் வாக்களிப்பது எங்கள் கடமை. தேர்தல் என்று ஒன்று வரும்பொழுது நல்லபுறம் கெட்டபுறம் உள்ளதுக்கே நல்லதை பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த 5 பாடல்களும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த 5 பாடல்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு நல்லதாக தெரிந்திருக்கத்தானே வேண்டும். அதனால் இணையுங்கள், இன்னும் நேரம் இருக்கின்றது. 3வது ஒளி கிடைப்பதற்கு ஓடி வந்து உங்கள் வாக்கினை தாருங்கள். அன்புடன் வந்துவிட்டார் மகள் சாந்தி. வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம். நல்லமா இருக்கு. கடைசி பாட்டு இதுக்கு அதுக்குள்ளே 4 பாடல்கள் போய்விட்டு என்று எழுதி நேற்று கூறினேன் தானே மகளே, என்று நாங்கள் 8 மணிக்கு ஆரம்பிப்போம் என்று இல்லையா?
1: எங்களை
0: ஆட்கொள்வது எது? நேரம் தானே மகளே, நேரம் தானே உலகத்தை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது நீங்கள் பாடல்களை கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நான் அதனால் தான் திருப்பி திருப்பி கூறியிருந்தேன், நீங்கள் பாடல் முதல் பாடல் கேட்காம இருந்திருக்கலாம். அங்கே புலனத்திலும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் தெரிவு செய்தோண்டு வந்துவிட்டீர்கள். வாக்குச்சாடிப்போம். அடுத்த ஒளி கிடைப்பதற்குள் வாக்கை பதிவோம். பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் மகளே. அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்? அவர்களை மறக்க முடியாது எந்த காலத்திலும், இல்லையா? பாடல்கள் அப்படி இருந்தது. இதற்கு முன்பு கேட்ட பாடல், கேட்காத பாடல் போல எல்லாம் இருக்கும். கேட்ட பாடல்கள்,
1: கேட்ட பாடல் சிலது, கேட்காத பாடல் சிலது.
0: நீங்கள் கேட்ட பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். உங்கள் தெரிவுக்கு நீங்கள் தெரிந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். பார்ப்போம் முடிவிலே. இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள் நேயர் விருப்பத்திற்காக? உங்கள் நேயர் விருப்பத்திலே தருவதற்கு
1: முத்து மணி மாலை எல்லாம் கீழே விழுந்த வாட்டி ஒரு பாட்டு வரும், அறுந்து
0: விட்டது.
1: அந்த பாடல்
0: விளையாடி முடியும் பொழுது அந்த முத்து அவர் வந்து திகைத்து போவார். அவர் வந்து எடுக்கவா கோர்க்கவா என்று கேட்டார். அந்த பாடல் அது அப்புறம் இருக்கிறதா? சரி, அந்த பாடலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இல்லை என்றால் இப்பொழுது மகள் சாமலா எழுதி விடுவார் என்று எண்ணுகிறேன். நீங்கள் முடிந்தால் நீங்களும் எழுதி விடுங்கள். நன்றி மகளே, இணைப்புக்கு வாழ்த்துக்கள். காலம் தாமதித்தாலும் வந்து புகுந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி.
1: கடமைகளை எல்லாம் முடித்து வரலே.
0: ஆமா ஆமா, வாழ்த்துக்கள் சாந்தி, வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையம் 3வது ஒளி கிடைத்திருக்கின்றது. சாந்தி கெட்டிக்காரே, லக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம். நீங்கள் வந்து விட்டீர்கள். அதுக்கு முன்பே இப்பொழுது ஒளி கிடைத்திருக்கின்றது. அவர்கள் வாக்குச்சாவடியை அடைக்கப் போகின்றார்கள். நாங்கள் தாமதித்து வைப்பிக்க முடியாது, அவர்களை கேட்க முடியாது. இன்னும் சிலர் வருவார்கள் என்று வர இருக்கின்றார்கள். அவர்கள் வரவில்லை, ஆனால் நான் தடுத்து வைக்க முடியாது. அவர்கள் அடைத்து கொள்ளுகின்றார்கள்.

சிறப்பு சாந்தி தன்னுடைய பாடலை எழுதியிருக்கார். கர்ணன் திரைப்படத்திலிருந்து என் உயிர் தோழி கேளொரு செய்தி. இனிமையான அந்த பாடலை நானும் நினைத்தேன், ஆனால் எனக்கும் தீர்க்கமாக கூற முடியல. அவர் குறிப்பிட்டார் அவருடைய பாடல் ஒலிபரப்பப்படும் என்றைய நேயர் அந்த நேரம் நிகழ்ச்சியின் வேளையிலே. இப்பொழுது வந்து உறவுகள் வாக்குகளை தந்திருக்கின்றீர்கள். எண்ணிக்கைகள் நடைபெற்று கொண்டிருந்து எனக்கு இன்னும் கையில் கிடைக்கவில்லை, கிடைத்தவுடன் தருகின்றேன். அதுவரை பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 12:15 எங்களுக்கு காட்டும் வேளையிலே இளமணி திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:45 என்று காட்டுகின்றது. அன்பு உறவுகளே, நாங்கள் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்னுடைய கடமையை நான் செய்வதற்கு ஒத்துழைப்பாக இருந்து உங்களுக்கு நன்றி. அந்த வேளையிலே நாங்கள் எங்கள் வைத்திய நியமனத்துக்கு செல்வதற்கு தடையேதும் இல்லாமல் செல்ல நீங்கள் வழிசமைத்து தந்திருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாடல்களின் எண்ணிக்கையை தருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இருக்கும் வரை நான் உங்களுக்கு ஒரு பாடலை ஒளிபரப்பலாம் என்று எண்ணுகிறேன். இந்த பாடல்களில் இப்பொழுது தரமாட்டேன், இப்பொழுது தந்தால் எல்லோருடைய பாடலையும் தர வேண்டும். நண்பர் ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம், முடிந்தால் பாடல் எழுதிவிடுங்கள், நீங்கள் வாக்கினை தருவதென்றாலும் தாருங்கள் என்று. ஆனால் அவருக்கு அந்த மனோ நிலையில் அவர் இல்லை போல் எனக்கு நன்றாக தெரிகின்றது. மேலும் அவர் ஆறுதல் அடைய வேண்டும். அந்த வகையிலே அவருடைய வாக்கு வந்திருந்தால் நான் கூறியிருப்பேன், அவர் எழுதவில்லை. இப்பொழுது ஒரு இனிமையான ஒரு பாடல் ஒன்று கேட்போம். இந்த பாடலை கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை மங்களகரமாக முடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அவருடைய வாக்கு எண்ணிக்கை எனது கருத்துக்கு வர காத்து கொண்டிருக்கின்றேன். அந்த பாடல் எதுவாக இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? மகிழ்வான ஒரு பாடல். அந்த பாடல் வந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு பாடல்தான். அவர் இன்று மறைந்து விட்டார் என்றாலும் அவர் குரலே வரும் பாடலை கேட்போம்.
1: A new era of comfort is here.
0: இது பாடல் அல்ல, இது வந்து விளம்பரமாக இருக்கின்றது. இங்கே எடுத்தவுடன் யூ வலைத்தளத்தில் தானே நாங்கள் பாடல்களை தேடுவது, உடனே விளம்பரம் வந்துவிடும். விளம்பரம் இல்லை என்றால் அவர்களுடைய தளமும் இயங்காது தானே. இதோ பாடல்.

பாடல் முடிவில் உங்களுக்கு இன்றைய தேர்தல் முடிவுகள் தெரிய வரும். அது வந்தவுடன் சரவணன் நீங்கள் இணைப்பில் இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இன்று சரவணன் நீங்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியை பற்றி ஒரு தொகுப்புரை தர வேண்டும். ஆயத்தமாகுங்கள்.

0: சாந்தா உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்லமுதன் போல நிலவோடு சேர்ந்த குளிர் என்றால் இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்
2: ஞாபகம் வந்தாச்சு. நடக்கட்டும்.

அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் அழியாத ஒரு காவிய பாடல். இந்த பாடலோடு தென்னகத்து திரைப்படத்துறை தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இடம்பெற்ற அந்த பாடலும் அந்த பாடகி அன்னை எஸ் ஜானகி அம்மாவும் அவர் தன்னுடைய புகழுடலை விட்டு செல்லும் பொழுது இந்த பாடலை விட்டு சென்றது தான் பேர் பேறு என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அவர் இருக்கும் வரை இருந்த பாடல் அவர் இறந்த பின்பும் அது உயிரோடு இருக்கின்றது என்பதை எண்ணும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. விரைவில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இப்பொழுது என்னுடைய கரத்திலே எண்ணிக்கு பாடல்கள், அதாவது தேர்தலின் முடிவுகள் கிடைத்திருக்கின்றன. எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் எந்த பாடல் திறந்த பாடலாக இருக்கும், என்னுடைய பாடலா உன்னுடைய பாடலா என்று. மொத்தம் 9 உறவினர்கள் நீங்கள் வந்து அழகாக இந்த தருணத்திலே வாக்களித்திருக்கின்றீர்கள். நான் நேற்றைய தினம் தந்த அறிவித்தலின் படி இன்று ஆரம்பத்தை நாங்கள் முதலிலே ஆரம்பித்து விடுவோம் என்ற எண்ணத்திலே ஓடி வந்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து நிகழ்த்தும் வேளையிலே ஓடி வந்து வாக்கினை அழகாக மகிழ்வாக சிறப்பாக தந்து வெற்றி பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இங்கே 5 பாடல்கள் ஓடியன உங்களுக்கு தெரியும். நண்பனை பார்த்த தேதி, நண்பனே என் நண்பனே என்னையே, நண்பனே எனது உயிர் நண்பனே, நண்பனே நண்பனே, நண்பனுக்கு கோவில் கட்டு என்ற பாடல் வந்த 5 பாடல்களையும், 2வது வரிசையில் ஓடிய பாடல் நண்பனே என் நண்பனே என்னையே என்ற பாடலும், 4வதாக பாடிய நண்பனே நண்பனே என்ற பாடலும், 5வதாக பாடிய நண்பனுக்கு கோயில் கட்டு என்ற பாடலும் இந்த வாரம் கட்டுப்பணத்தை இழந்திருக்கின்றன. அவர்களுக்கு யாரும் முதல் பாடலாக அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அதனால் 2 பாடல்கள் தான் இந்த இன்று 1வதாகவும் 2வதாகவும் தெரிவு செய்யப்படுகின்றது. அப்படியானால் 2வது பாடலாக எந்த பாடலாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே, நண்பனை பார்த்த தேதி என்று முதலில் பாடிய பாடல் இருவருடைய உள்ளத்தை தொட்டு 2வது இடத்தை பெற்றிருக்கின்றதென்றால், 9 பேரில் 2 இருவர் அந்த பாடலுக்கு தந்தால் மிகுதி 7 பேர் நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற சட்டம் திரைப்படத்தில் கமலஹாசன் ஐயா அவர்களோடு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் பாடிய கங்கை அமரனுடைய இசையில் வந்த அந்த பாடல் 7 உறவினர்களின் உள்ளத்தை தொட்டு 1வது இடத்தை பெருவெற்றியாக பெற்றிருக்கின்றது. இந்த பாடலை தெரிவு செய்த உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த உறவுகளாக தேவா, கிருஷ்ணன், அருள், சரவணன், ஷியாமலா, ஜோர்ஜ், ஞானசேகரன் இவர்கள் அந்த வெற்றிக்குரியவர் ஆகிறார்கள். ஆனால் 5 பாடலும் சிறந்த பாடல்கள் தான். தளத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது வந்த பாடல்கள் சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். 5 சிறந்த பாடல்கள் தான். அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய இந்த படைப்பு சிறப்பான படைப்பு. அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரியும் பொழுது பிரத்யேகமாக இந்த 1வது பாடலுக்கு வாழ்த்தினை தெரிவித்து அவர்களுக்கு இது அனுப்பி வைக்கப்படும். அந்த பாடலை தெரிவு செய்த உறவுகளை உங்கள் ரசனைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதை போன்று இன்னும் ஒரு சிலர் வந்திருந்தாலும் சிலபடி மாறி இருக்கலாம் ரசனைகள். இருப்பினும் இந்த பாடல் என்று சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்கே சரவணன் நீங்கள் வரலாம், வந்து உங்களுடைய உடனே மகள் ஜாமலா அப்பா என்று வாழ்த்து பறித்திருக்கின்ற எல்லோருக்கும் தானே நான் கூறுவது மகளே. சரி, எங்கே சரவணன் வாருங்கள், ஒரு சிற்றுரை தாருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை பற்றி ஒரு உங்களுடைய கருத்தினை பார்ப்போம். ஓடி வாருங்கள், நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் மொழி என்று சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டது நண்பனே எனது உயிர் நண்பனே.

சரவணன் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அவரும் பாதியிலே தான் வந்து கேட்டிருந்தேன் நிகழ்ச்சியை என்று கூறியபடியால் அவரால் கூற முடியவில்லை போல் இருக்கு. இருப்பினும் தொகுத்து நான் தந்துவிட்டேன். எல்லா பாடலும் சிறந்த பாடல்கள், அதற்குள்ளே சிறந்த பாடலாக என்று இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 31வது நாள் இறுதி நாள் பாட்டு சவாரி 160 கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டு சவாரி 160 வந்த 5 பாடல்களுக்குள்ளும் சிறந்த பாடலாக சட்டம் திரைப்படுத்த பாடல், உலகநாயகனும் பாடநிலாவும் இணைந்து பாடிய கங்கை அமரன் இசையிலே உடைய நண்பனே, எனது உயிர் நண்பனே தெரிவு செய்து பதிவாகின்றது இந்த வார சிறந்த பாடலாக. அன்பு உறவுகளே, நீங்கள் 9 உறவுகளும் வந்து இணைந்து ஒத்துழைத்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தவைக்கு இல்லாமல் இறைவனிடம் நன்றி கூறும் வேளையிலே எங்களுக்கு வல்லமை தந்து சிறப்பித்த இறைவா, அன்பு, கருணை, சாந்தம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் நாங்கள் காத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைவா என்று வணங்கி அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு நான் அவர்கள் தாழ்படைந்து வணங்கி உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி எல்லாம் வல்ல இறைவனம் விடைபெற்று நன்றி கூறி காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 160. மீண்டும் சந்திப்போம். அதுவரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று உங்கள் அனைவருக்கும் கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு 9வது மாதம் 4வது நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் 11:33 முற்பகல்.

0: வணக்கம் கூறி இணைந்த நான் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, உறவுகளே, உங்களுக்கும் வணக்கம் வைத்து வருக வருக என்று அழைக்கின்றேன். இன்றைய நாள் கதம்பத்திற்கு இந்த வேளை என் அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இன்றைய நாள் கிருஷ்ண அஷ்டமி என்று உலகெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் சைவ இந்து மக்களின் புண்ணியமான விசேஷ தினமான என்று எல்லோருக்கும் அந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இணைந்து கொள்ளும் இந்த வேளையிலே இன்றைய நாள் கதம்பத்தில் நாங்கள் காணப்போவது வாரத்தில் ஒரு நாள் இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா. பக்தி கொண்டாடுவோம் என்ற பக்தி வேளையில் இணைவோம்.
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: அன்புடனே பக்தி வேளையை அலங்கரிப்பதற்காக அன்பு மகள் ஷியாமலா, அன்புடன் ஜெகவர் சாதிக் அவர்கள், அவரை தொடர்ந்து இப்பொழுது விஜயராகவன் அவர்களும் அழைத்து அவர்கள் தங்களுடைய பதிவினை தருகின்றார்கள். நாங்கள் இணைந்திருக்கின்றோம், பக்தி வேளை கொண்டாடுவோம், பக்தியோடு வாழ்வோம் என்று இணைய வரும் எல்லோருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிப்போம். வாருங்கள் பக்தி வேளைக்கு. 6477464615 இன்றைய நாள் கிருஷ்ண ஜெயந்தி என்று எல்லோரும் அறிவித்து இங்கே தங்கள் தங்கள் செல்வ குழந்தைகளுக்கெல்லாம் கிருஷ்ணரை போன்று அந்த நிறங்களிலே வண்ணங்களிலே ஆடைகளை உடுத்தி வணக்கம் கூறி வாழ்த்துக்களும் கூட்டு பரிமாறிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து சவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து சவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திரு
0: பக்தி வேளை நிகழ்வை அலங்கரிக்க இணையம் முதல் நேர இணைத்துக் கொள்வோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதல இயேசு விஜயரவன்.
0: ஆதார் அட்டையுடன் வந்து இணைந்து விட்டார் பக்தி வேளைக்கு எங்கள் அன்பு நீண்ட கால உறவு சேப்பு விஜயராகவன் அவர்கள் புதுச்சேரியில் இருந்து. எப்படி இருக்கின்றீர்கள் விஜயராகவன்? நீங்கள் விஜயராகவன்?
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் கூறிவிட்டேன். வணக்கம் கூறி இணைந்து கொண்டோம். நலமாக இருக்கின்றீர்களா? கனடா மக்கள் எல்லோரும் நலமா இருக்கின்றார்கள் என்னால் கூற முடியாது. நலமாகவும் நலமில்லாமலும் இருக்கின்றார்கள். நான் நலமாக இருக்கின்றேன். மீராமாவும் நலம், ஆனால் பூர்ண நலம் இல்லாமல் இருக்கின்றார். கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கின்றார். அங்கே உங்கள் நீங்கள் எல்லோரும் நலமா இருக்கின்ற செய்தியை கேட்டு மகிழ்ந்தோம். காலநிலை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை வெயில் அதிகமாக தான் இருக்கிறது. மழை அறிவிச்சிருக்கிறார்கள் 3 நாளைக்கு 3 தினங்களுக்கு. இன்னும் மழை வரவில்லை.
0: 3 நாள் மழை எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று தந்திருக்கின்றார்கள்?
2: இன்று முதல் சொல்லியிருக்காங்க.
0: அப்ப நாங்கள் இன்னும் உங்களுக்கு இந்த நாள் முடியவில்லை, முடிவதற்கிடையிலே வரும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
2: வருவது போல் தெரியவில்லை. வெயில் கடுமையாக இருக்கு. ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் மழை பெய்து
0: கொண்டிருக்கிறது. பகல் வேளையில் வெயில் அடித்தது, இப்பொழுது இரவு நேரம். இன்னும் இப்பொழுது நேரம் உங்களுக்கு சரியா 9:07 காட்டுகின்றது. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே அடுத்த நாள் பிறந்துவிடும். இரவு நேரம் 12 மணி சென்றுவிடும். அதற்கிடையிலே மழை வரும் என்று எண்ணுகிறீர்களா? வரும். நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா மழை வரும் என்று? அந்த ஆகாயத்தை பார்க்கும் பொழுது, காற்றினுடைய தன்மையை பார்க்கும் போது, வெப்பத்தின் தன்மையை உணரும் போது மழை வரலாம் என்று எண்ணுகிறீர்களா?
2: இன்னைக்கு கண்டிப்பா வந்தாகணும். ஏன்னா கோகுலாஷ்டமி இல்ல, இன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்த நாள். எப்படியாவது மழை தூராமல் இருக்காது, விடியறதுக்குள்ள மழை பெய்யும்.
0: பார்ப்போம் அந்த எப்படி உங்களை நம்பிக்கை வீண் போகாது. கிருஷ்ணாஷ்டமிக்கு மழை பெற வேண்டும், அது ஒரு நீங்கள் கூறுகின்றீர்கள். அப்படியா, நாளையிலே மழை பெறும் என்று எங்கே பார்ப்போம் பெறுகின்றதா என்று அறிவோம். சரி,
2: தஞ்சை மாவட்டம், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள ஆடுதுறை அருகில் உள்ள கோவிந்தபுரத்துல இன்னைக்கு வந்து கோகுலாஷ்டமி மிக அருமையாக சிறப்பாக கொண்டாடி
0: கொண்டிருக்கிறார்கள்.
2: சென்று வந்தேன், காலையில போயிட்டு வந்துட்டேன் நானு.
0: என்றுதானே அந்த வீடுகளிலே எல்லாம் அந்த குழந்தை பிள்ளையினுடைய காலடி போன்று சுண்ணாம்பிலே அந்த மாவிலே கரைத்து அதிலே அடையாளம் வைத்து அவர் வருவது போன்ற பாதம் எல்லாம் வைப்பார்கள், அப்படி செய்தீர்களா நீங்களும்?
2: செய்துவிட்டு நான் போயிட்டு வந்து விட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இரவு வரத்துக்கு ரொம்ப தூரம், ரொம்ப தூரம் எனக்கு
0: ஆடுதுறைக்கு.
2: அதனால அங்க நல்ல நிகழ்ச்சிகள் கச்சேரிகள்லாம் நடக்கும். அந்த வடநாட்டு வந்து அந்த செய்வார்கள் அந்த பூஜைகள் எல்லாம்.
0: கிருஷ்ணர் பிறந்த நாள் என்று கண்ணன் என்று எண்ணுகிறார்கள். கிருஷ்ணன் பிறந்த நாள் தான் என்று, கண்ணாவதாரம் இல்ல, கிருஷ்ண அவதாரத்திலே கிருஷ்ணன் பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார். ஆனால் அதை இல்லங்களிலே எல்லாம் மகிழ்வாக குழந்தைகளுக்கு சோடித்து அந்த அவர் வருவது ஒன்று பாதங்களை எல்லாம் வைத்து அழகாக செய்வார்கள். பண்ணல இனிப்பு
2: தமிழ்நாட்டு தமிழ் பாரம்பரியத்தில் அது உண்டுயா? ஆனால் வடநாட்டில் அவர் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். அவர்
0: ஆமாம், அவர் அங்கு பிறந்தாலும் நாங்களும் வணங்குகிறோம் தானே
2: ஜராவன்.
0: அதனால் அதை கொண்டாடுவதில் பிழை இல்லை தானே, ஒரு பிறந்த நாள் தானே இல்லையா?
2: ஆமாயா, நானும் அவர் பிறந்த நாள் தான் நானும் பிறந்திருக்கேன். அவர் பேருந்தான் என் பேரும் விஜயராகவன்.
0: அப்ப விஜயராக பெருமாள், அவர் விஜயராகவன், நீங்கள் குட்டி விஜயராகவன், அப்படிதான் குட்டி கிருஷ்ணன், அப்படியா? அதே அப்ப இன்று உங்களுக்கு பிறந்த நாளா? அவருடைய பிறந்த நாள் எண்ணி விட்டேன், பார்த்தீர்களா? நான் தவறாக எண்ணி விட்டேன். அவருடைய பெயரை அந்த அந்த ஞாபகமாக உங்களுக்கு அவருடைய பெயரை உங்களுக்கு விஜய ராகவன் என்று பெயரை வைத்திருந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ராகவன், வாழ்த்துக்கள் விஜயராகவன். சரி, எப்படி கொண்டாடினீர்கள் நீங்கள் இன்று அந்த விஜயதசமி, அதாவது கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடினீர்கள்? வீட்டிலே என்ன செய்தீர்கள்?
2: வீட்டில் பூஜைகள்லாம் செய்து விட்டு சென்று போயிட்டு வந்துட்டேன். எனக்கு இரவு நான் அங்கே தங்கி வர முடியாது, அவ்வளவு தூரம், ரொம்ப தூரம் அது. காரு எங்கள் காரைக்கலுக்கும் அந்த ஆடுதுறை கும்பகோணத்துக்கு அருகில்
0: பாதுகாப்பை கருதி நீங்கள் முன்னேறி வந்து அப்ப அங்கே தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களா? அப்படியே அப்படியே கொண்டாடுவார்களா? இரவிரவாக கொண்டாடுவார்கள்.
2: இரவுதையா நல்ல சிறப்பா செய்வாங்க அங்க. நான் ரெண்டு மூணு தடவை இரவுல போயிட்டு வந்திருக்கேன் அப்பலாம்.
0: வாழ்த்துக்கள் சார். சரி, இந்த நல்ல நாள்லயே நாங்கள் உங்களுக்கும் வாழ்த்து. என்ன பாடலை கேட்டு மகள போகிறீர்கள்?
2: அந்த ஆயப்பாடி மாளிகையில் அந்த பாடல ஒளிபரப்பு.
0: ஆயர்பாடி மாளிகையில் இதை நேற்று என்னுடைய விஜய

வணக்கம் வணக்கம் வணக்கம் என் அன்பு உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

காற்றலையில் கலந்து வந்த வேளையிலே உங்களுக்கு வணக்கம் கூறியதோடு அல்லாமல், என் அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தந்து கொள்கின்றேன். அனைவரும் நலம் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் இணைந்து முன்னியல் தமிழ் வானொலியில் காண இருப்பது கதம்பம். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் ஒன்பதாவது மாதத்தின் பன்னிரெண்டாவது நாள் காற்றலையில் நாங்கள் கலந்து கொள்ள இருக்கும் கதம்பத்திற்கு வந்த வேளையிலே முதற்கண் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நான் அறிய வைத்த அன்பு தமிழ், இவற்றிற்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் என்று அணிந்து அறிந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களுக்கு ஓம் நமசிவாய என்று கூறுவதோடு என் தாய் தந்தையர் தமிழுக்கு என் தலை வணங்கி அன்பு கூறி அன்பு செலுத்தி நன்றி கூறி உலகளாக இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உங்கள் பொறுமைக்கும் ஆதரவுக்கும் என்றென்றும் நன்றி கூறும் நான் காற்றலையில் இணைந்து சிறப்பிப்போம் இன்றைய நிகழ்வை என்று கூறிக்கொண்டு இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் என்று கூறியிருந்தேன் அல்லவா. நீங்களும் நலமாக வளமாக இருந்து கொண்டு இப்பொழுது இணைவோம் என்று நான் அறிவித்த உடனே உடனடியாக எனக்கு பதிலும் இங்கே போட்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் இந்த வேளையிலே அவர்கள் நான் வருவேன் என்று தெரிந்து கொண்டு நான் ஆரம்பத்திலேயே இன்று கதம்பம் தருவது பாட்டுக்கு பதில் என்றவுடன் அன்பு மகள் ஷியாமலா உடனே காத்திருக்கிறோம் அப்பா என்று வரவேற்பு தந்தவர்கள் ஞானசேகரன், நாகப்பன், அத்துடன் எங்கள் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்களும் வணக்கம் கூறி எல்லோரையும் வருக வருக என்று கூறும் வேளையிலே மகள் ஷியாமலா பெருமூச்சு விட்டு வந்தாச்சு அப்பா வந்தாச்சு என்று கூறி கொண்டு வந்து இருக்கின்றார். வாழ்த்துக்களை என அன்பு உறவுகளே, உங்களை வரவேற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் உறவுகளை மீண்டும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய கதம்பத்துக்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய கதம்பம் தருவது எதுவாக இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்.

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இந்த பாடல் வந்தவுடன் பாட்டுக்கு பதில் பாட்டு என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். வாரத்தில் ஒரு நாள் மலரும் கதம்பத்தை அலங்கரிப்பதற்காக நாங்கள் அன்று கூடி ஒரு பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற ஒரு போட்டியை வைக்கும் வேளையிலே ஒரு பாடலை கூறிவிட்டால் அந்த பாடல்கள் முதல் வரியை சொன்னவுடன் இத்தனை பாடல்கள் எங்கள் உள்ளத்திலே தோன்றுகின்றது, எங்கள் ஞாபகத்திலே கிடந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அவற்றை வெளியே கொண்டு வரவுக்கு வேகம் வேண்டும். அந்த வேகத்தை விவேகமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளுகின்றோம். அந்த விவேகம் என்னவென்றால், ஒருவர் தரும் பாடலின் முதல் வரியில் வெறும் முதல் பதமோ இரண்டாவது பதமோ நான்கு ஐந்து பதங்களை கொண்டது ஒரு வரி, அதிலே ஒரு பாடலுக்கு ஒரு வரி அந்த பதத்துக்கு ஆரம்பிக்கும் ஒரு பாடலை தெரிந்து கொண்டு வந்து தரப்போகின்றோம். அதை எப்படி தரப்போகின்றோம்? விரைவாக தரப்போகின்றோம். விரைவாக தரும்பொழுது நாங்கள் அழைக்கும் அழைப்புக்குள் அடுத்தவருக்கு இடையூறாக இருக்கலாம், அடுத்தவருடைய அழைப்பு உங்களுக்கும் இடையூறாக அழைப்பவருக்கும் இடையூறாக இருக்கலாம். போட்டி போட்டி கொண்டு நான் முந்தி நீன் முந்தி என்று ஓடிக்கொண்டு வர வேண்டும். இதுதான் பாட்டுக்கு பதில் பாட்டு. இது ஒரு போட்டியாக நிகழ்வது. இறுதியிலே பார்த்தால் நாங்கள் 200 பாடல்களை எதிர்பார்த்து இந்த போட்டியை ஆரம்பித்து விட்டால் அந்த 200 பாடல்களையும் நீங்கள் வந்து சேர்த்து விடுவீர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே. எத்தனை பேர் வந்து சேர்க்கப் போகிறீர்கள், ஒவ்வொருவரும் எத்தனை பாடல்களை தருகின்றார்கள், அவருடைய நினைவு எப்படி இருக்கின்றது, அவருடைய வலைத்தளத்தின் அழைப்பு ஒலி இணைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை எல்லாம் கண்காணித்து யார் முதலில் அதிகமான பாடலை தருகிறதோ அவர் வெற்றியாளர் என்று தெரிவு செய்கின்றோம். இந்த பாட்டு இது நடைபெற்ற நிகழ்வு திரும்பவும் மீண்டும் மீண்டும் கூறுவதில் பலனில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். புதிதாக பலர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், இங்கே எழுதி இருக்கின்றார்கள், நாங்களும் பங்கு பெறலாமா, பாட்டுக்கு பாட்டு பதில் பாட்டு என்றால் என்ன என்பதை பற்றி அவர்களுக்கு பொதுவாக குறிப்பிட்ட எல்லோரும் ஒரே நேரத்தில் புரிந்து கொள்வார். இரண்டாவது, அழைக்கும் என்பது உறவுகள் எந்த பாடலுக்கு நான் எந்த பாடலே உள்ள ஒரு பதத்துக்கு இந்த பதத்தை தருகின்றேன் என்று கூறி வர வேண்டும். என்னமோ ஒன்று பாடினாரே அதில் ஒன்று வந்துச்சே அப்படியெல்லாம் கூறக்கூடாது. நீங்கள் தருகின்ற பாடல் எந்த பாடலுக்கு எந்த பாடலில் வந்த பதத்துக்கு நீங்கள் பாடல் தரப்போகின்றீர்கள் என்று உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்துக்குள்ளே வந்து பாடி காட்ட வேண்டும். படத்தின் பேர் கதையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. பாடல் வரி முதல் பதம் இன்னாடைய பாடல் அவ்வளோதான். வணக்கமும் கூற தேவையில்லை. நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு முறையும் உழைத்து வணக்கம் கூறவும் தேவையில்லை. அதனால் உங்களுடைய பாடல் கிடைத்தவுடன் அப்படியா என்று நான் சரி என்றவுடன் நீங்கள் உடனே உங்களை அறியாமல் நீங்களாகவே துண்டிக்க வேண்டும். அநேகருடைய இணைப்பை நான் துண்டித்து இந்த அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலவரைக்கு வந்து வருபவர்கள் தங்கிவிடுகிறார்கள். அங்கே தேங்கி இருந்தோண்டு ஒருவருக்கொரு மிகவும் போட்டி பலமாக இருக்கின்றது. அழைக்கிறீர்கள், பாடலை சொல்லுகிறீர்கள், ஆ என்று நான் ஓகே என்றவுடன் நீங்களுடனே அதை நீங்களாகவே துண்டிக்க வேண்டும். பலரை நான் பார்த்துருக்கின்றேன், வச்சு கொண்டிருப்பீர்கள், நான் கூறி முடியும் மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள், அது முடிந்தளவுக்கு அதுக்கு கதை சொல்ல பார்ப்பீர்கள், பாடலை கேட்டவுடன் வரியை பாடிக்கொண்டு போக பார்ப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு தெரியாத பாடலாம் முதல் சொல்ல மட்டும் சொல்லி போட்டு ஓடிவிடுவீர்கள் அப்படின்னு சிலர் இருக்கின்றார்கள். இரண்டாவது பேர் தெரியாதவருக்கு, ஆனால் எங்களுக்கு தேவை முதல் வரி. எத்தனை பாடல்களை உங்களால் தர முடியும்? கோடிக்கணக்கான பாடல்கள் கொட்டி கிடக்கின்றன எங்களது தென்னகத்து தமிழ் திரைப்படத்துறையில். அடுத்து, உலகத்தில் துன்பங்கள் நிச்சயமாக வருவது வழக்கம், சோகங்கள் வருவது வழக்கம், அதற்காக துஞ்சித்து போகக்கூடாது. எங்களுக்கு மட்டும்தான் சோகம் என்று எண்ணக்கூடாது. வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை. இன்பம் வேண்டுமென்றால் துன்பத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும். பிறவியில் எடுத்து வந்த வேளையிலே ஒரு பிறவியிலும் நாங்கள் செய்த கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் அனுசரணையாக ஆதரவாக மன ஆறுதலை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொள்ளலாம். சரி, இப்பொழுது நாங்கள் ஆரம்பிப்போம், நின்று நேரம் பேசுகின்றேன். இப்பொழுது எங்களுடைய காலநிலை ஒரு தடவை கூறத்தானே வேண்டும். உங்களுக்கு 18 பாகையில் இருக்கின்றோம். இது படிப்படியாக கூடி 22 பாகை வரை செல்லும், மீண்டும் குறைந்து வந்துவிடும். அப்படியான காலநிலைக்கு வந்துவிட்டோம். இப்போ பகல் நல்ல பகலாக இருக்கின்றது. இன்றைய பகல் 12:32 என்று இருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே வாருங்கள் என்று கூறிவிட்டேன் அல்லவா. பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வரத்தான் போகின்றீர்கள், ஆனால் என்ன பாடலுடன் நீங்கள் வருவீர்கள் என்பதை எங்களுக்கு தெரிய வேண்டுமே. எங்களுக்கு தெரிவதற்காக ஒரு பாடலை நான் இங்கே தெரிவு செய்து வைத்திருக்கின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் அதில் வரும் முதல் வரியை தொட்டு அந்த முதல் வரியிலே எந்த பதங்கள் வந்ததோ அந்த பதத்திலே ஒரு பதத்துக்கு நீங்கள் பாடலை கொண்டு வரலாம். அப்படி என்றால் அது என்ன பதம் என்று தானே எண்ணிக்கொண்டு காத்து கொண்டு இங்கே காத்து கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு தெரிகின்றது. அதற்கான பாடலை இப்பொழுது தருகின்றேன். பாடுகின்றது அந்த பாடல்.

இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பிக்கும் போது இதுதான் முதல் பாட்டு. காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது. இந்த ஆறு பதங்களை எங்கொண்ட முதல்வரில் நீங்கள் இந்த ஆறுலேயே எந்த பதத்துக்கும் பாடலே கொண்டு வரலாம். எங்கே ஆரம்பித்து விட்டது? 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான இலக்கத்தோடு ஓடி வாருங்கள், இணையுங்கள், பாடல்களை குவியுங்கள்.

0: முதலில் வரும் நேயரை இணைப்போம், பார்ப்போம் யார் வருகின்றார்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
1: பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே.
0: வாழ்த்துக்கள், சென்று வாருங்கள். பூங்குயில் வாசமே என்று கேட்டவர் விட்டார். அவன் இங்கே சியாமலா வந்து விட்டார். சியாமலா மாறி அடித்து விட்டார். அவர்தான் முதல் நேயர். ஆனால் அவர் மாறி அழைத்திருந்தால் இருப்பினும் வருவார் என்று நினைக்கிறேன். அடுத்த உறவாக யார் வர போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். எங்கே அழைப்பு ஒன்று வந்து ஒன்று பாடல் ஒன்று பாடிக்கொண்டிருக்கு. எங்கே பாடுகின்றது? யாருடைய பாடல்? யாருடைய ஒலி ஒலித்துக் கொண்டிருக்கிறது என் உறவுகளே? வணக்கம். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம். இரண்டு நேரம் வணக்கத்தையும் தருகிறேன். நலமாக இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. சந்தன்ராஜ் பயணத்தில் இருந்து கொண்டே கேட்கின்ற நல்ல பாடலாக இருக்கின்றது. எங்கே வணக்கம் சியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம். என்ன சியாமலா,
2: என்னுடைய
0: வாழ்த்துக்கள். இனிமையான ஒரு பாடல் பாடலா தருகின்ற உங்களுடைய முதல் பாடலா. நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம். உங்களுடைய ஒலி எனக்கு புரியவில்லை சந்தன்ராஜ். அங்க இறைச்சலாக இருக்கின்றது, என்ன கூறுங்கள்?
3: காலை நேரம் இதமானது.
0: காலை நிரமிதமானது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். இங்கே யாரோ ஒருவருடைய அழைப்பு எனக்கு வரும்பொழுது அங்கே ஒலிக்கின்றது, இங்கே எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. பாடலும் கேட்கின்றது, எது ஒன்று தெரியவில்லை. சரி, பார்ப்போம், பாருங்கள். அடுத்த உறவாக யார் தரப்போகின்றீர்கள் பாடலை? எல்லோருடைய அழைப்பும் துண்டிக்கப்படுகின்றது. இங்கே இப்பொழுது கிருஷ்ணன், சந்தன்ராஜ், சியாமலா மூவரும் இணைந்தீர்கள். உங்கள் மூவருடைய இணைப்பிலும் இன்னொரு இணைப்பு ஒலித்து கொண்டிருக்கின்றது. யாருடைய தெரியாது அது. சியாமலா உங்களுடைய இணைப்பிலே தான் பிழை இருக்கின்றது போல் இருக்கு.
2: ஆமா,
0: நேரம் நேரம் நல்லம். அந்த வழியில் அங்கே உங்களுக்கு வேறு ஏதாவது ஒலி கேட்கின்றதா? வேற வானொலி எதுவும் கேட்கின்றதா?
2: இல்லப்பா, யாரோ பேசும்போது மட்டும்தான் கேட்டுச்சு. சந்தன் ராஜா யாரோ பேசினாங்க, அப்பதான் கொஞ்சம்
0: நல்லது. கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம்.
4: மாலையில் யாரோ மனதோடு பேசுறேன்.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடல மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான் தருகின்றீர்கள். உங்களுக்கு அங்கே போகிற ஏதோ ஒரு தொடர்படுகிறது. என்ன பாடல் ஐயா?
4: பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா?
0: ஓ, பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள். பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்குது. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா? வாழ்த்துக்கள். அடுத்த பாடல். அடுத்த பாடலை தருவது மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான். கொண்டு வாருங்கள்.
4: நேரம் இது நேரம் நெஞ்சில் ஒரு பாட்டு.
0: அந்த பாடல் வந்து விட்டது. அந்த பாடல் வந்து விட்டது.
4: பாட்டு ஒரு பாட்டு.
0: வாழ்த்துக்கள். பாட்டு ஒரு பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை சியாமலா நீங்கள் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா உங்கள் பகுதியிலே தான் உங்கள் உங்கள் உங்கள் தொலைபேசியில் ஒரு எது ஒலி ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. என்ன பாடல் சியாமலா? என்ன பாடல்?
2: அப்பா சந்தன். அப்பா சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. மாலையில். மாலையில் யார்? மாலை பொழுதின் மயக்கத்திலேப்பா.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நல்ல பாடல். மா பார்க்கலாட்சி. மாலை பொழுதின் மயக்கத்தில். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போ?

0: அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு உங்கள் வானம் நீங்கள் பேசும் இடத்தில் பேர்கோலி வந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே கிருஷ்ணன் ஒரு தடவை வந்தார், மறு தடவை காணவில்லை, வர வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஓடி வாருங்கள், தாருங்கள். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்.
1: மயக்கம் என்ன தயக்கம் என்ன?
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மயக்கம் என்ன தயக்கம் என்ன? வாழ்த்துக்கள். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? வாழ்த்துக்கள். அடுத்தது மீண்டும் சந்தன்ராஜ், நீங்கள் தான் பாருங்கள். சந்தன்ராஜ்
1: காலை தென்றல் பாடி வரும் நேரம்.
0: வாழ்த்துக்கள் காலை தென்றல். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யாத்திர போகின்றீர்கள்? சியாமலா தர போகின்றார். வணக்கம் சியாமலா. வணக்கம்.
2: அப்பா யாரோடி யாரோடி எந்த ஊர் அந்த பாட்டுப்பா?
0: யாரோடி யாரோடி பிரச்சனை,
2: யாரோடு யாரோ நீ எந்த ஊர் அந்த?
0: ஓ, யாரோடு யாரோ நீ எந்த?
2: யாரோடு யாரோ அப்படி வரும்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ், நீங்களும் தர போகின்றீர்கள். கொண்டு பாருங்கள்.
1: தென்றலிலே மிதந்து வரும் தேவமங்கலம்.
0: வாழ்த்துக்கள். தென்றலிலே மிதந்து வரும், தென்றலிலே மிதந்து வரும். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? மீண்டும் சந்தன்ராஜ் உங்கள் பாடல் தான், வாருங்கள். கொண்டு வாருங்கள்.
1: தலைவர் பாட்டு வர வந்துருச்சு. நெஞ்சில் மாமலை
0: போட்டு மாமலை. வாழ்த்துக்கள். நெஞ்சில் மாமலை நல்ல பாடல். அடுத்தது மீண்டும் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம்யா. நீ இல்லாத போது
0: அதில் அதிகமா நீங்கள் தார வாழ்தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நீ இல்லாத போது இனிமை. அடுத்த வாழ்ல யார் தர போகின்றீர்கள்? அடுத்த வாழ்ல மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: யாரோ பின்பாட்டு பாடையா?
0: ஓ, யாரோ பின்பாடு பாடுறாருங்களா? வாழ்த்துக்கு பாடட்டும் பாடட்டும். யாரோ பின்பாட்டு பாட சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் சியாமலா உங்களுடைய பாடல். கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால். அது
0: ஓ நல்ல பாடல். தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால். தென்றலோடு உடன் பிறந்தால். எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்கள் உங்களுடைய பாடல். இருவருக்கும் தான் போட்டியாக
1: இருக்கின்றது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல பாடல். நெஞ்சு நிலே நெஞ்சு நிலே நெஞ்சு நிலே நெஞ்சு நிலே ஊஞ்சல். மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுடைய இணைப்பு இல்லை. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பாட்டு பாடவா பார்த்து பேசுவா? பாட்டு பாடவா பார்த்து பேசுவா? சந்தன்ராஜ் வந்து விட்டீர்களோ, வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: ஊர் ஊரா போகும் இந்த உடம்பு.
0: ஓ, ஊர் ஊரா போகும் இந்த உடம்பு. ஊர் ஊரா போகும் இந்த உடம்பு. வாழ்த்துக்கள். அந்த வழியிலே தான் ஞானசேகரனோட வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானா.
3: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்களுக்கு உங்களுக்கு நான் உங்களுடைய இரவு வணக்கத்தை தருகிறோம். இணைந்து விட்டோம், ஐக்கியமாகி விட்டோம். நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
3: நலமாக வளமாக மகிழ்வாகவும் தங்கள் ஆசிர்வாதம் அம்மாவின் ஆசிர்வாதம் அன்பர்கள் ஆசிர்வாதம் உள்ளேனப்பா.
0: சிறப்பு. எல்லோருடைய அன்பும் ஆசீர்வாதம் ஒருவருக்கு கிடைக்கட்டும். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
3: தென்றல் வந்து என்னை தொடும்.
0: ஓ, தென்றல் வந்து என்னை தொடும். இனிமையான பாடல். தென்றல் தந்திருக்கிறீர்கள். தென்றல் வந்து என்னை தொடும். சிறப்பு சிறப்பு. ஓடிவாருங்கள் மீண்டும் அடுத்த பாடலை கொண்டு. அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? சியாமலா நீங்கள் தான். சியாமலா.
2: அப்பா நெஞ்சினிலே நினைவு முகம் அந்த பாட்டுப்பா.
0: நெஞ்சினிலே நினைவு முகம் நல்ல பாடல். ஆமாம் ஆமாம் சியாமலா. நெஞ்சினிலே நினைவு முகம். அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? நெஞ்சினிலே போய் ஞானசேகரனும் வந்து இணைந்து விட்டார். கிருஷ்ணன் நின்று விட்டார். அவர் ஓய்ந்து விட்டார். அவர் தெரியவில்லை. அல்ல இணைப்பு கிடைக்கவில்லை. தெரியவில்லை. சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா
2: என்னை தொட்டு அள்ளி கொண்ட மனம் பேருமில்லை அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள்.
2: என்ன பேசுறது கேட்கவையாப்பா? சரியா?
0: இடையிடையே இடையூறாக இருக்கின்றது. என்னை தொட்டு அள்ளி கொண்டு
2: மழை வந்ததால அப்படி ஆயிட்டு நினைக்கிறேன்ப்பா.
0: நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருகின்றார் ஞானசேகரன். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
3: முகத்தில் முகம் பார்க்கலாம்.
0: ஓ வாழ்த்துக்கள். முகத்தில் முகம் பார்க்கலாம் நல்ல பாடல். முகத்தில் முகம் பார்க்கலாம். வாழ்த்துக்கள் மகனே. அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ்
1: போகுதே போகுதேன்னு பயங்கலியா?
0: ஆஹா போகுதேயா? விடாதீங்க விடுங்க விடுங்க எட்டி பிடிங்க விடாதீங்க. போகுதே போகுதே. அடுத்த பாடல் தருவதற்கு யாராக இருக்கலாம் என்ற எண்ணும் வேளையில் சியாமலா வந்துவிட்டார். வணக்கம் சியாமலா.
2: அப்பா, முகம் ஒரு நிலா, வெளியிரு நிலா, கடதா மூன்று நிலா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முகம் ஒரு நிலா, வாழ்த்துக்கள். அடுத்த வாழ் யார் தரப்போகின்றீர்கள்? முன்னில் தமிழ் வானொலியில் நாங்கள் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது அழைப்பவர்களுடைய யாரோ ஒருடைய அழைப்பில் இன்னும் ஒரு ஒலி வந்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நீங்கள் இருக்கும் இடத்தில் வேறு வானொலி வேலை செய்கிறதா, அல்லது வேறு யாருடைய தொலைபேசி அழைப்புகள் எதுவும் நடைபெறுகிறதா கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லது உங்கள் தொலைபேசியில் எங்கே சாம்பிளா வாருங்கள்.
2: அப்பா, வெளியில் விழுந்து இதயம் நுழைந்த அந்த பாட்டுப்பா.
0: ஓ, வெளியில் விழுந்துட்டுதா? சரி, வெளியில் விழுந்து. வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். அடுத்த வாழ்நிலை தருவது யாராக இருக்கலாம்? சந்தன்ராஜ், நீங்கள்.
1: வெளியே கதை எழுதுயா?
0: சந்தன்ராஜ், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: வெளியே கதை எழுது.
0: நல்லது, நல்ல பாடல், நல்ல பாடல். சியாமலா என்ற பாடல், வெளியே கதை எழுது. சிறப்பு. ஞானசேகரன், ஞானசேகரன் பாருங்கள்.
3: உங்களை வணக்கம். அப்பா வணக்கம். அப்பா, நிலா அது வானத்து மேலே.
0: நிலா அது வானத்து மேலே. வாழ்த்துக்கள், நல்ல பாடல்.
3: நிலா,
0: நன்றி. மீண்டும் அடுத்த பாடலை தருவது ஞானம் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடல் சியாமலா தருகின்றார். சியாமலா கொண்டு வாருங்கள்.
2: அப்பா, எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன் அந்த பாட்டுப்பா.
0: ஓ, அப்படியா? நீ எழுதி எழுதி பாடி விட்டீங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எழுதி பாடி வந்தேன், நல்ல பாடல். எழுதி எழுதி பாடி வந்தேன். அடுத்தது வருகிறார் எங்களுடைய சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ், உங்கள் பாடலை.
1: இதயம் ஒரு கோயில்.
0: ஓ, வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். இதயம் ஒரு கோவில். பயணத்தில் இருந்தாலும் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றார். இதயம் ஒரு கோவில் என்ற பாடலை தந்து விட்டு சென்ற வழியில் கிருஷ்ணன் இப்பொழுதுதான் பெறுகிறார். வணக்கம் கிருஷ்ணா, என்ன என்ன நடந்தது உங்களுக்கு? கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள். கிருஷ்ணன், என்ன பாடல்? கிருஷ்ணன், உங்களை இணைத்து விட்டேன், என்ன பாடல்? அடுத்த பாடலை சியாமலா தரப்போகின்றார். எங்கே பார்ப்போம் சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள்.
2: அப்பா, இதயம் இதயம் எழுதியது அது ஒரு புது கவிதை அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடுவாருங்கள். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ். வணக்கம்.
1: பாடி அழைத்தேனியா?
0: ஓ, பாடி அழைக்கிறீங்க. சும்மா அழைக்கவில்லை, பாடி அழைக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாடி அழைத்தேன், உங்கள் பாடல் கிடைக்கட்டும். அங்கே அடுத்த பாடல், கிருஷ்ணனுடைய இணைப்பு பாவம் அவருக்கின்ற அழைப்பு என்னவோ செய்து கொண்டிருக்கின்றது போல் இருக்கின்றது. இப்பொழுது கிருஷ்ணன் வந்துவிட்டார், இல்லை சந்தன்ராஜ் வந்திருக்கார். வணக்கம் சந்தன்ராஜ்.
1: பாடி பறந்த கிளி,
0: பாடி பறந்த கிளி. வாழ்த்துக்கள். பாடி பறந்து விட்டதா அந்த கிளி? ஐயோ, பாடி பறந்துவிடாத, இங்கே வெட்டி பிடிங்கள். பாடி பறந்த கிளி. அடுத்த பாடல் கிருஷ்ணன், கிருஷ்ணன் உங்களை இணைக்கின்றேன். வரவில்லை, வருங்கள் கிருஷ்ணன். என்ன பாடல்?
4: வெளியே வெளியே உனக்கு என்ன வேலை?
0: ஓ, அப்படியா? சென்று வாருங்கள் மீண்டும், அதுக்கு வேலை இல்லை இங்கே. வெளியே வெளியே உனக்கு என்ன வேலை? வெளியே வெளியே. அடுத்த பாடல் ஷியாமா சந்தன்ராஜ், நீங்க தருகின்றீர்கள்.
1: ஆமா, தென்றலா தீயா வேண்டியது யாரோ.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தென்றலோ தீயோ தீண்டியது யாரோ? இந்த கேள்வியை கேட்டவுடன் மீண்டும் சந்தன்ராஜ், உங்களுக்கு தான் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம். பாருங்கள், தாருங்கள் சந்தன்ராஜ். இணைந்து விட்டேன் ஐயா சந்தன்ராஜ்.
1: பாட்டு பாடவா? பாடம் சொல்லவா?
0: அது வந்து விட்டது.
1: சொல்லவா, சொல்லவா? ஒரு பாடம்
0: சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சொல்லுங்கள், சொல்லவா, சொல்லவா? வாழ்த்துக்கள். அந்த கதையை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். சியாமலா தாருங்கள்.
2: அப்பா, வேலை இல்லாத வேண்டாம், வேலை தெரிஞ்ச வேண்டாம்.
0: அப்படியா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வேலை இல்லாத வேண்டா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போறீர்கள்? வெளியே வெளியே உனக்கு இந்த வேலை என்றவுடன் வேலை இல்லாத வேண்டான்னு பாடிவிட்டார் சியாமலா. சியாமலா வர வேண்டும், அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ். கிருஷ்ணன், உங்களுடைய பாடல் தாருங்கள்.
4: காலை கதிரி,
0: காலை கதிரி. என்ன பாடல்? வாழ்த்துக்கள். காலை பாட வேண்டாம் ஐயா, காலை கதிரை சொல்லிவிட்டால் போதும். முதலே உங்களுக்கு ஆரம்பத்தில் கூறிவிட்டேன். காலை கதிரை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். அதான் இந்த இணைப்பை துண்டிக்க வேண்டும் உடனே நீங்கள் திருப்பி பதில் சொல்லிக் கொண்டிருப்பதால் எல்லாம் பிரச்சனையாக இருக்கின்றது ஐயா. அங்கே அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? எல்லாம் புலம்பிவிட்டது. இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம், இணைத்து விட்டேன் உங்களை. உங்கள் இணைப்பு பிழைத்து விட்டதா? மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருகின்றார். அன்புடனே அடுத்த உறவு யார் என்று பார்க்க வேண்டும். ஒழித்து கொண்டிருக்க வந்துவிட்டு தந்துவிட்டு உடனடியாக துண்டித்து விடுங்கள் இணைப்பை. கிருஷ்ணன் நீங்கள் தான் பெறுகின்றீர்கள், வாருங்கள்.
4: விழியலை மேலே விண்மின் போல்.
0: விழியலை மேலே விண்மின் போல். வாழ்த்துக்கள், மீண்டும் வாருங்கள். அடுத்த அழைப்பு சந்தன்ராஜ் உங்களுடையதாக இருக்கின்றது. வாருங்கள் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் உங்களை இணைத்து விட்டேன், உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ். சந்தன்ராஜின் இணைப்பு தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களை இணைத்து விட்டேன், உங்களுடைய ஒலி எனக்கு வரவில்லை. நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள் சந்தன்ராஜ். அடுத்த உறவு சியாமலா, வாருங்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
2: அப்பா விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலை.
0: அப்படியா, விண்ணோடும் முகிலோடும் விளையாடுதா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் விண்ணோடும் முகிலோடும். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
4: பாட்டும் நானே பாவமும் நானே.
0: அப்படியா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். பாட்டும் பாரு பாட்டும் நானே, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தரப்போகிறீர்கள், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். உங்களை நான் மூன்றாவது தடவை, நான்காவது தடவை உங்கள் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது ஐயா. என்ன காரணம்? சரியானது, நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது உங்களுடைய வரி எனக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்க. என்ன ஐயா?
4: பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடுவதை கேட்ட கேளாயோ.
0: பாட்டுக்கு பாட்டு எடுத்து, பாட்டுக்கு பாட படகோட்டி. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போறீர்கள்? அடுத்த பாடலை சியாமலா நீங்கள் தருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா நானே நானா யாரோ தானே அந்த பாட்டு?
0: நீங்க தான், நீங்க தான் பெரிய யாரும் இல்லை, நீங்க தான். நானே நானா, வாழ்த்துக்கள். நானே நானா யாரோ தானா. கிருஷ்ணன் உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள்.
4: பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன்.
0: வாழ்த்துக்கள் சென்று வாருங்கள். பாட்டு ஒன்று கேட்டேனா, வாழ்த்துக்கள். அடுத்தது சியாமலா உங்கள் பாடல் கொண்டு வாருங்கள். சியாமலா உங்கள் பாடல்.
2: கிருஷ்ணய்யா பாட்டுக்குப்பா, நான் பாடிக்கொண்டே இருப்பேன் அந்த பாட்டு.
0: நீங்க பாடிக்கொண்டே இருப்பீங்களா? மற்றவங்க கேட்க வேண்டாமா? நீங்க மட்டும் பாடினா போதுமா? நான் பாடிக்கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருந்தால் மகிழ்ச்சி தானே. மான் பாடிக்கொண்டே இருங்கள். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
4: பாட்டு எச பாட்டு ஐயா.
0: பாட்டு எச பாட்டா?
4: ஆமாம் ஐயா.
0: அப்படி ஒரு பாடல் இருக்கா?
4: பாட்டு
0: மீண்டும் பாருங்கள். பாட்டு இசை பாட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கலாம்? அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று எண்ணும் வேளையில் அந்த பாடல் யாரும் தரவில்லை இன்னும்.

0: அழைக்கின்றீர்கள், உங்கள் அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. என்ன காரணம்? யாரோ ஒருவருடைய அழைப்பு தாமதித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது போல் தெரிகின்றது. இப்பொழுது சந்தன்ராஜ் மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம் சந்தன்ராஜ்.
1: நான் ஒரு கோயில், நீ ஒரு தெய்வம்.
0: வாழ்த்துக்கள். நான் ஒரு கோவில், நீ ஒரு தெய்வம். உங்கள் அழைப்பு எனக்கு பல தடவை தடைப்பட்டு விட்டது. நன்றி. இருப்பினும் வந்துவிட்டீர்கள் மீண்டும் வருகின்றீர்கள். நீங்கள் தான் கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: ஒரு பெண் புறா.
0: ஓ ஓ, பெண் புறா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவதற்கு முயற்சிக்கின்றார் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன்.
2: நேரம் நல்ல நேரம்.
0: அது வந்துவிட்டது,
2: நெருங்கி பார்க்க
0: அது வந்துவிட்டது. அந்த பாடல் ஒரு பாடல் தாருங்கள்.
2: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி.
0: நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. நீங்களும் நல்ல பிள்ளை சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி. அடுத்த பாடல் சியாமலா, நீங்கள் தருகிறீர்கள்.
3: அப்பா ஒரு தெய்வம் தந்த பூவே, அந்த பாட்டுப்பா.
0: ஓ,
3: சந்தன்ராஜ் பாட்டு.
0: ஓ ஆமா, ஒரு தெய்வம் தந்த வீடு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் பாடல் வர வேண்டும். அடுத்த பாடலை கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
2: நல்லதோர் வீணை செய்து.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் வாருங்கள். நல்லதோர் வீணை செய்து. நல்லதோர் வீணை செய்து. அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தரும் பாடல்.
1: தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்.
0: ஓ, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். வாழ்த்துக்கள். இந்த வழியில் சாமலா நீங்கள் இல்லை, மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் அழைக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள்.
1: தெய்வமே,
0: தெய்வமே, தெய்வமே. தெய்வம் திரைப்படம், நல்ல பாடல். தெய்வமே, கடைசியில தெய்வத்திற்கு தானே போவோம். தெய்வமே, தெய்வமே என்ற பாடல். இனிமே இந்த வழியிலே அடுத்த பாடலை தருவதற்காக எங்களுடைய சாம்லா அழைத்து விட்டார். சாம்லா கொண்டு வாருங்கள்.
3: அப்பா வீணை கொடியுடைய வேந்தனே.
0: வாழ்த்துக்கள். வீணை கொடியுடைய வேந்தனே. வாழ்த்துக்கள். வீணை கொடியுடைய வேந்தனே. அடுத்த பாடல் கிருஷ்ணன், உங்களோட பாடலாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா.
2: நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் ஐயா.
0: சிறப்பு பொன்னூஞ்சல் சென்று வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். நல்ல காரியம் சீக்கிரம். வாழ்த்துக்கள். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், வச்சிருக்க கூடாது. சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. வாழ்த்துக்கள். பூவே முதல் பூவே, பூவே முதல் பூவே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போறீர்கள்? அடுத்த பாடலை தருவது சியாமலா, உங்கள் பாடல்.
3: அப்பா நன்றி சொல்லி பாடுவேன், நாயகி நானாவே.
0: அப்படியா, நன்றி சொல்லி பாடுவேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ், நீங்கள்.
1: கொடியிலே மல்லிகைப்பூ. மணக்குதா,
0: மணக்குதா. கொடியிலே மல்லிகைப்பூ. வாழ்த்துக்கள். கொடியிலே மல்லிகைப்பூ. கிருஷ்ணன் தாருங்கள்.
2: வீணை பேசும் அதை.
0: வீணை பேசும் அதை மீட்டும் மிருகங்களுக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் வீணை பேசும். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தரும் பாடல். கொண்டு வாருங்கள். ஓ, கல்யாணம் வந்துருச்சா? அழைப்பு வந்துருச்சா? கல்யாணத்துக்கு மல்லிகைப்பூ கல்யாணம். வாழ்த்துக்கள். அநேகமா இந்த பாடலை அவர் தருவார். சிறப்பு. சியாமலா தாருங்கள்.
3: அப்பா பூ பூவா பூச்சிருக்கு பூமியிலே ஆயிரம் பூ.
0: அந்த திக்கு தெரியாத காட்டுக்கு போயிட்டீர்கள். பூ பூவாய் பூத்திருக்கும், பூ பூவாய் பூத்திருக்கும். இது வந்து தாமரை நெஞ்சுமே நம்ம பாடல். பூ பூவாய் பூத்திருக்கும், பூவிலே ஆயிரம் பூ. அடுத்த பாடல் சந்தன்ராஜ், உங்கள் பாடல். சந்தன்ராஜ், உங்களுடைய இணைப்பு இணைத்து விட்டேன். எங்கே காணவில்லை உங்களை. உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் உங்களுக்கு நின்று விட்டது. அடுத்தது சியாமலா, நீங்கள் தரும் பாடல். கொண்டு வாருங்கள்.
3: அப்பா பேசியது நான் இல்லை கண்டுதானே.
0: அப்போ வேற அறிஞ்சு உங்களோட நம்பர்லாம் தருவது விளம்பரம். பேசியது நான் இல்லை என்று. பேசியது நான் இல்லை கண்கள் தானே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ். இல்லை கொடுங்கள்.
1: பூவே முதல் பூவே.
0: எனக்கு அப்படித்தான் கேட்டது. உங்களோட ஒளி சரியா போயும். கிருஷ்ணன் தர வேண்டும்.
2: கொடி அசைந்ததும் காற்று வந்ததா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கொடி அசைந்ததும் காற்று வந்ததா. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். இப்பொழுது சந்தன்ராஜ் உங்களுடைய இணைப்பு கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
1: பூங்காற்றே பூங்காற்றே
0: பூங்காற்றே பூங்காற்றே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள்.
3: அப்பா பூவே நீ ஆடவா அந்த பாட்டுப்பா.
0: ஓ அப்படி ஒரு பாடல் இருக்கோ. ஓ
3: கல்கி கல்கி படத்துல பூவே நீ ஆடவா புது பல்லவி நான்
0: வாழ்த்துக்கள் சிறப்பு மாடு உடனே பாருங்க. சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள். சந்தனராஜ் உங்களுடைய இணைப்பு இன்றைக்கு சரியான போரா இருக்கு. சந்தன்ராஜ் என்னையா
1: அசைந்தாடும் தென்றலே.
0: ஓ அசைந்தாடும் தென்றலே தூது சொல்லாயோ. வாழ்த்துக்கள் அசைந்தாடும் தென்றலே. சரியான இக்கட்டான இடத்துல இருந்தோண்டு அழைக்கின்றது உங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன் உங்கள் பாடலை.
2: பூங்காற்றே அந்த பொண்ணுகிட்ட ஒண்ணு சொல்லிவா.
0: எந்த பொண்ணுட்டே ஐயா வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். செய்தி அனுப்புறீர்கள் என்ன நல்ல பூங்காற்றே அந்த பொண்ணுகிட்ட வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக சந்தன்ராஜ் மீண்டும் அழைக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ். சந்தனராஜ் உங்களை இணைத்து விட்டேன் பாருங்கள்.
1: முதல் முதலாக காதல் பாட வந்தேன்.
0: ஓ நிறமாறாத பூக்கள் முதல் முதலாக வாழ்த்துக்கள். முதல் முதலாக காதல் டூயட் சியாமலா தாருங்கள். போட்டி பலமாக இருக்கின்றது. கொண்டு
3: வாருங்கள்
0: அந்த பாடல் வந்து விட்டது. போற பாடல் தாருங்கள்.
3: தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு?
0: அதுக்கு தெரியும் தெரியும் தென்றலுக்கு தெரியும் நல்ல பாடல். தென்றலுக்கு தெரியுமா அதுக்கெல்லாம் தெரியும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தான் தருகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: முதல் வணக்கம் எங்கள்
0: முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு வாழ்த்துக்கள். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு. சியாமலா நீங்கள் தாருங்கள்.
3: அப்பா காதல் சிறகை காட்டினீர்கள் அந்த பாட்டு
0: அடி சக்கேட நல்ல பாடல். காதல்
3: இல்ல
0: வாழ்த்துக்கள். காதல் சிறகை காற்றில் வித்தியே வசம் பழம் பழமும் படம். கிருஷ்ணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: தென்றல் வந்து அந்த தேரடியில்.
0: என்னப்போ
2: தென்றல் வந்து அந்த தேரடியில் மலேசியா வாசவன் பாடின பாடல்.
0: ஆமாம் அந்த பதிய பாடங்கள். தென்றல் வந்து
2: அது தென்றல் வந்து அந்த செய்தி
0: சரியா சொல்லுங்க. பாடல்
3: வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே அந்த பாட்டு.
0: நாங்களும் சொல்லிவிட்டோம் வணக்கம் வணக்கம் பலமுறை சொன்னேன். வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடல் சந்தனராஜ் உங்களுடைய பாடல் ஐயா.
1: தெரியும் தெரியும் விஷயம் தெரியுங்க.
0: ஆமாமா தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் எங்களுக்கு.
1: தெரியும்
0: தெரியும் எல்லாம் தெரியும் தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் நல்ல பாடல். வாழ்த்துக்கள் ஞானசேகரன் நீண்ட நேரம். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
4: வணக்கம் அப்பா. அசைந்தாடும் காற்றுக்கு.
0: அசைந்தாடும் காற்றுக்கும் வாழ்த்துக்கள். அசைந்தாடும் காற்றுக்கும் அழுந்தாடும். ஆமாம் நல்ல பாடல். அசைந்தாடும் காற்றுக்கும் அடுத்த பாடல். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் இணைப்பு கிடைச்சு விட்டதா?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் கொண்டு வாருங்கள்.
1: சீன திரைப்படத்தில் வந்து அதேதான் வணக்கம் வணக்கம் வணக்கம் தான் பாட்டு.
0: அப்படியா? நாங்கள் நீங்கள் மீண்டும் வணக்கம் கூறுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் அந்த பாடல் அந்த பாடல் சீன திரைப்படம். வாழ்த்துக்கள் மகனே சிறப்பு சந்தன்ராஜ். தெளிவான கருத்து. எங்க ஞானசேகரன் தாருங்கள்.
4: கொண்டு வாங்க.
0: அதுதானே
4: காற்றுக்கு
0: என்ன வேலி? அது உண்மையான கேள்வி. காற்றுக்கு என்ன வேலி? வாழ்த்துக்கள் ஞானசேகரன். ஞானசேகரன் துடிப்போடு வருகின்றார். ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். உங்கள் பாடல் ஐயா கொண்டு
2: வாருங்களேன். தென்றலே தூது சொல்ல
0: அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு பாடல் தாருங்கள்.
2: தூது சொல்ல ஒரு தோழி இல்லை.
0: ஓ வாழ்த்துக்கள். தூது சொல்ல ஒரு தோழி இல்லை என்று துயர் கொண்டாடுவது நல்ல பாடல். அடுத்த பாடலுக்கு ஓடி வாருங்கள். எங்கே அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தரப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா
3: அப்பா கடல் அலை கால்களை அந்த பாட்டுப்பா. கடல் அலை கால்களை அந்த பாட்டுப்பா.
0: ஜெயச்சந்திரன் ஐயா அந்த பாடல் நல்ல
3: பாடல்.
0: ஆமா நல்ல சிறப்பான ஒரு பாடல். கடல் அலை கால்களை. ஆனா இறுதி வரைக்கும் காட்சியில காலை காட்ட மாட்டாங்க. அங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் பாடலை.
1: காற்றுக்கு தூது விட்டியா கவிதைகள்
0: விட்டுட்டீங்களா நீங்கள? அவங்க வேலி என்னன்னு உடனே தூது விட்டுட்டீங்களா? காற்றுக்கு தூது விட்டு வாழைக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், காற்றுக்கு தூது விட்டு என்று பாடலை தருகின்றீர்கள். அடுத்த பாடல் மீண்டும் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடலாக தான் இருக்கின்றது, வாருங்கள்.
1: தூது சொல்வாயா ஒரு தோழியா,
0: தூது சொல்வாயா ஒரு தோழியா,
1: தோழி
0: ஓ தூது செல்வாயா தோழியா, தூது செல்வாயா தோழி. அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தர வேண்டும், கொண்டு வாருங்கள் சியாமலா.
3: அப்பா தூது போ செல்ல கீழியே அந்த பாட்டுப்பா,
0: சும்மா சொல்லிவிட்டார் கிருஷ்ணன் தூதுண்டு எல்லாரும் தூதுல வருகின்றீங்களா கட்டிக்கார்கள். தூது போ செல்ல கிளியே, ஓ தூது போ செல்ல கிளியே, செல்ல கிளியன்னா போகும் தானே. சந்தன்ராஜ் இப்பொழுது நீங்கள் என்ன பாடல்?
1: தோழியா என் காதலியா,
0: தோழியா என் காதலியா, வணக்கம் மீண்டும் பாருங்கள், தோழியா என் காதலியா. அடுத்த பாடல யார் தர போன்றீர்கள்? அடுத்த பாடல் மீண்டும் சந்தன்ராஜ் நீங்கள் தான் தருகின்றீர்கள், கொண்டு வாருங்கள். வணக்கம்.
1: பூ போல் மனசு இருக்கியா?
0: அப்படியா, ஓ வாழ்த்துக்கள், சிறப்பு, எல்லோரும் அப்படி இருந்தால் நல்லம், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார், கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: செல்ல கிளியே மெல்ல பேசு,
0: வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள், செல்ல கிளியே மெல்ல பேசு, நல்ல பாடல், செல்ல கிளியே மெல்ல பேசுங்கள். அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தரும் பாடலா இருக்கின்றது, கொண்டு வாருங்கள்.
3: செல்ல கிளிகளாம் பள்ளியில அந்த பாட்டுப்பா,
0: அப்படியா, செல்ல கிளிகளாம் பள்ளியில வந்து விட்டீங்களா, வாழ்த்துக்கள், செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, நல்லது நல்லது. அடுத்த பாடல என்ன பாடல வரும் என்று பார்ப்போம். ஞானசேகரன் கொண்டு வருகின்றார், இல்லை சந்தன்ராஜ் வருகின்றார், பாருங்கள் சந்தன்ராஜ். அந்த பாடல் வந்து விட்டது மகனே, வேற ஒரு பாடல் தாருங்களேன் ஞானசேகரன்.
3: கிருஷ்ணா கொண்டு வாருங்கள். பள்ளிக்கூடம் போகலாமா,
0: வாழ்த்துக்கள், போய் வாருங்கள் மீண்டும், பள்ளிக்கூடம் போய் வரலாமா, பள்ளிக்கூடம் போகலாமா, பள்ளிக்கூடம் போகலாமா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய குரல் தான், ஓடி வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: பள்ளிக்கூடம் போகலாமா,
0: அதைத்தான் இப்பொழுது கிருஷ்ணன் கேட்கிறார், யார் போக போறீர்கள் பள்ளிக்கூடம், வேற இடத்துக்கு போங்க, வேற பாடல். அடுத்த பாடல், அடுத்த பாடல், அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? முன்னியல் தமிழ் வானொலி ஞானசேகரன், நீங்கள் ரெண்டு பாடல் கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும், முதல் பாடலையும் தந்து இதையும் தந்தால் இன்னும் உங்களுக்கு பதிவு அதிகமாகும், அதை தரலாம், உங்களுக்கு அங்கே பதியப்படவில்லை முதல் பாடல், இப்பொழுது யாருடைய

0: உண்மையான இந்த பாடலுக்கு தான் முதல் வரியை கொண்டு தொடுத்து கொண்டு வந்தீர்கள். இப்போது ஓடி வருகின்றார் கிருஷ்ணன் தன்னுடைய பாடலை தொடர்வார். கிருஷ்ணா பண்ணு பாருங்க.
1: போகாதே போகாதே என் கனவா.
0: வாழ்த்துக்கள் வீரபாண்டிய கண்டபொம்மன், மீண்டும் பாருங்கள். போகாதே போகாதே என் கனவா, போகாதே போகாதே. எத்தனை தடவை சென்றாலும் கேட்பாங்களா இவங்கள். எங்கே சியாமலா தரங்களே உங்கள் பாடலை?
2: அப்பா பூங்குயில் ராகமே புதுமலர் இது
0: வந்துவிட்டது. அந்த பாடல் வந்துவிட்டது. ஆரம்பத்திலேயே ஒரு பாடல் தாருங்கள்.
3: வாழ்த்துக்கள்.
0: எனக்கு மட்டுமல்ல அடுத்தவருக்கும் விளங்கப்படும் அல்லவா, நல்ல எல்லோருக்கும். மீண்டும் சந்தன் ராஜ், நீங்கள் தான் பெறுகின்றீர்கள், கொண்டு வாருங்கள். மீண்டும் சந்தன்
3: ராஜ்,
0: காசி காசி என்மனவானில் வாழ்த்துக்கள். என்மனவானில் சிறக ஒடிக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது சியாமலா, உங்கள் பாடலாக இருக்கின்றது. மகளே கொண்டு வாங்க, கொண்டு வாங்கோ.
2: வெள்ளி நிலா வானத்திலே வந்து போகுது.
0: கட்டிக்காரே கட்டிக்காரே, வெள்ளி நிலா வானத்திலே, வெள்ளி நிலா வானத்திலே கொண்டு வந்து விட்டீர்கள். அடுத்த பாடலில் யார் தருவது? அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது சந்தன் ராஜ், நீங்கள் வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்கள். சந்தன் ராஜ்,
3: ஒரு ராகம் தராத கண்ணியா?
0: என்னையா
3: ஒரு ராகம் தராத
0: கண்ணியா? ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ஒரு ராகம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போவீர்கள்? அடுத்த பாடலை தருவது சியாமலா. சியாமலா, நூறாவது பாடலை
2: கண்டுபிடிப்போம்.
0: ஓ வாழ்த்துக்கள், நூறாவது பாடலை கண்டுபிட்டோம். மனமே நூறாவது பாடலை சியாமலா தந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். மனமே முருகனின் மயில் வாகனம், இனிமையான பாடல். எங்கே அடுத்த பாடல்? கிருஷ்ணன், உங்களுடைய பாடல்.
1: என் மனச பறி கொடுத்து உள் மனதில் இடம் பிடித்து.
0: கொடுத்துட்டீங்களா? என் மனசை பறி கொடுத்துட்டீங்களா? மீண்டும் பாருங்க, கொடுத்தா என்ன செய்யறது? எங்கே சியாமலா, நீங்க தாருங்க.
2: அப்பா ராக தீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ அந்த பாட்டு.
0: பயணங்கள் முடிவதே அப்படித்தானமா வரும். ராக தீபம் ஏற்றும் வேளை, புயல் மழையோ. எங்கே சந்தன் ராஜ், நீங்கள் தாருங்களேன் உங்கள் பாடலை.
3: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு
0: அதிகமா தார வாட்டு. நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, வாழ்த்துக்கள். தினமும் நான் கேட்டு சியாமலா தர வேண்டும்.
2: அப்பா என்னடி மயக்கமா சொல்லடி அந்த பாட்டு.
0: ஒரு மயக்கம் இல்லை, எல்லாரும் நல்ல நிதானமா இருக்க.
2: என்னடி
0: மயக்கமா, அற்புதம், நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடல் தருவதற்காக இப்பொழுது அடுத்த உறவை அழைக்க இருக்கின்றேன். அவர் வந்து ஒரு யாரும் இல்லை, சந்தன் ராஜ், நீங்கள் தான் பெறுகின்றீர்கள், கொண்டு வாருங்கள். சந்தன் ராஜ், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது மீண்டும் கிருஷ்ணன். கிருஷ்ணன் கொண்டு பாருங்க உங்கள் பாடலை.
1: ஜென்மனவாணி சிறகை விரித்து
0: வண்ண பறவைகளை, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், ஜென்மனவாணில் சிறகை விரித்து. அடுத்த பாடலை தருவது என்னுடைய ஞானசேகரன், கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
4: சொன்னது நீதானா சொல் சொல்.
0: ஓ ஓ நெஞ்சம் மறப்பதில்லை. சொன்னது நீதானா சொல் சொல். சொன்னதும் நீதானா சொல் சொல் சொல் என் உயிரே, வாழ்த்துக்கள். நல்ல பாடல். அடுத்த பாடல் சியாமலா, உங்கள் பாடலா இருக்கின்றது, கொண்டு வாருங்கள்.
2: அப்பா நிலவு ஒரு பெண்ணாகி பாடுப்பா.
0: ஓ அப்படி ஒரு பாடல் இருக்கு அல்லவா, மறந்து போனா. நிலவு ஒரு பெண்ணாகி, வாழ்த்துக்கள். இனிமை இனிமை இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு ஒரு இசையை கேட்க இருக்கின்றோம். அந்த இசை இதுதான் ஆரம்பம். இடைவெளியை கண்ணுடன் பாடல் ஓடுகின்றது. சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள். சந்தன்ராஜ், உங்களை இணைத்து விட்டேன் இணைத்து விட்டேன். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ், ஆமாம், நீங்கள் நீங்கள் தான் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் நீங்கள் தான் நீ தானா நீ தானா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரனுடைய பாடல். ஞானசேகரன் தாருங்களையா, ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் மகனே. ஞானசேகரன் உங்களை இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் அழைக்க வேண்டும். இப்பொழுது சந்தன்ராஜ் வந்து விட்டார், கொண்டு வருங்கள் சந்தன்ராஜ். சந்தனராஜ்
3: வணக்கம். என் வானிலை வரும் அன்பே வாவும்.
0: ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என் வானிலை வரும் வாழ்த்துக்கள். சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா உங்களை இணைத்து விட்டேன். சியாமலா வர வேண்டும்.
2: அப்பா நீதானா நிசந்தானா அந்த பாட்டு.
0: நீதானா நீதானா வந்து நீங்க நீதானா நிசந்தானாக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. நீதானா நிசந்தானா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல அரசுறப்போர்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள். கொண்டு வாங்க
3: சந்தன்ராஜ்.
0: நீங்க நீதானா நீதானா நெஞ்சே நீதானாக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். நீதானா நீதானா நெஞ்சில் நீதானா நீதானா வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் எங்கே ஞான சார் உங்களுடைய பாடல் ஒன்று துண்டி குறைபாடாக இருக்கின்றது. இது கிருஷ்ணன் உங்களுடைய பாடல்.
1: நீதானா என்னை அழைத்தது.
0: ஓ அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், நாங்கள் தான் அழைத்தோம் உங்களை. நீதானா என்னை அழைத்தது என்ற பாடல். என்னை அழைத்தது அலிபாபா. எங்கே ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஞானசேகரன் இணைந்து கொண்டீர்கள்.
3: நெஞ்சில் மாமலையா பாட்டு.
0: நெஞ்சில் மாமலை ஞான இது சந்தன்ராஜ் தந்தவர். சந்தன்ராஜ் நெஞ்சில் மாமலை தலைவருடைய பாடல். கெட்டிக்காரன் நெஞ்சில் மாமலை. அவர் வராத விட்டாலும் அவர் பாடல் வந்து கொண்டிருக்கிறது. இவர் ஞானசேகரன் உங்களோட இணைப்புத்தான் இருக்கின்றது. பாருங்கள் ஞானசேகரன்
4: நீ வர வேண்டும் என்று பார்த்தேன்.
0: ரெண்டு பாடல் இருக்கிறோம் உங்களுக்கு. இன்னொரு பாடல் தரவன். முதல் பாடல் கிடைக்கவில்லை அல்லவா. நீ வர வேண்டும் என்ற பாடல் நிரப்பி விட்டேன்.
4: எங்கே என் நினைவுகளும் அங்கே.
0: சிறப்பு சிறப்பு ஞானசேகரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
4: நன்றி அப்பா நன்றி.
0: நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல்.
3: எங்கே தேடுவேனியா,
0: தினமும்
3: தேடுகிறீர்கள்.
0: பையில தேடப்போனா
3: அவ்வளவுதான்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. அவர் வளமையாக அங்காடியில் இருக்கும்போது கல்லாப்பட்டிக்கு தேடலாம். இப்பொழுது பயணம் புரியும் போது பக்கத்தில் இருக்கிறோட மாதிரிட முடியும். ஞானசேகரன் தரவண்டன். ஞானசேகரன்
4: வணக்கம் பாப்பா. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி.
0: அதண்டா உண்மைதானே, இவங்க எங்கே பணத்தை தேடுறாங்க, நீங்க நிம்மதியை தேடுறீங்க. வாழ்த்துக்கள் மீண்டும்
4: நன்றியப்பா.
0: மன்னிக்க வேண்டும். எங்க அடுத்த பாடம் சியாமலா நீங்கள் தரும் பாடலா இருக்கும்.
2: அப்பா தேடினே வந்தது அந்த பாட்டுப்பா.
0: அநேகமா ரெண்டு பேரும் இதைத்தான் சொல்றீங்களா. அவர் தேடுவார், நீங்க தேடுனே வந்தேன்னு சொல்லிவிட்டீர்கள். தேடினேன் வந்தது அநேகமா அப்படி வரும் இந்த பாடல் ரெண்டும். தேடினேன் வந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது என்னுடைய சந்தன்ராஜ் தான் மீண்டும் வருகின்றார். கொண்டு வருங்கள் சந்தன்ராஜ்.
3: எங்கே எனது கவிதையா.
0: அதை பணத்தை தேடுறீங்களா. எங்கே எனது கவிதை வாழ்த்துக்கள். எங்கே எனது கவிதை வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணன் உங்களுடைய பாடல். கிருஷ்ணன் உங்களுடைய பாடல்.
1: தேடுகின்ற கண்களுக்கு ஓடி வரும் சாமி.
0: ஐயப்ப சாமியா. தேடுகின்ற கண்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். தேடுகின்ற கண்களுக்கு. அடுத்த பாடல் தருவது யார் எங்களுடைய சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ்.
3: எங்கேயோ ஏதோ பாட்டு ஒன்று கேட்டியா.
0: ஓ எங்கேயோ ஏதோ ஒரு பாட்டு கேட்டீங்களோ. இங்கே தான் வேறு எங்க கேட்கறது. எங்கேயோ ஏதோ எங்கேயோ ஏதோ பாட்டு நேற்று கேட்டிருந்த ஏதோ ஒரு பாட்டு என் காதல் கேட்டு எங்கே சியாமலா வாருங்கள் கொண்டு வாருங்க.
2: எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு அந்த பாட்டு.
0: அந்த பாடல் வந்து விட்டது. வேற ஒரு பாடல்.
2: கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது.
0: அப்படியா சொல்லுங்கள். எத்தனை கவிதை கூறுங்கள் கேட்போம். கவிதை சொல்லுங்கள் கவிதை சொல்லுங்கள். கவியில் பிறந்தது பாரு. எங்கே சந்தன்ராஜ் நீங்கள் தாருங்கள்.
3: பாட்டு ஒன்று கேட்டேன் பரவசமான.
0: அது வந்து விட்டது. அந்த பாடல் வேறு பாடல் தாருங்கள்.
3: ஜெயா சரி பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன்.
0: அதுவும் வந்து விட்டது. கிருஷ்ணன் தந்து விட்டார். ரெண்டும் கிருஷ்ணன் தான் தந்தார்.
3: தீண்டியது யாரோ,
0: அதையும் வந்து விட்டது பேரு. மூன்றாவது சந்தர்ப்பம்
3: நீதானே
0: எனக்கு மனவாட்டி, அந்த பாடலை
3: போடுவோம்.
0: நீதானே எனக்கு மனவாட்டி, எத்தனை முயற்சிகள் கட்டிக்காரன், நீதானே எனக்கு மனது எனது மனவாட்டி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது கிருஷ்ணனுக்கு. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன், உங்கள் பாடலை.
1: பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும்.
0: வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். பாட்டு வரும் உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல், கொண்டு
3: வாருங்கள்.
0: ஓ, அது இருக்கா உங்களோட மனதில் இப்பொழுதும்? நீங்காத எண்ணம் சிறப்பு சிறப்பு இருக்க வேண்டும் அந்த எண்ணம், நீங்காத எண்ணம் ஒன்று. இப்பொழுது சியாமலா உங்கள் பாடல். ஞானசேகரன் துடிக்கின்றார் வருவதற்கு.
2: தானே தனக்குள் ரசிக்கின்றாள்.
0: அப்படியா, அப்படி ஒரு சந்தர்ப்பமா? தானே தனக்குள் ரசிக்கின்ற, தானே தனக்குள்ளே ரசிப்பாவா? தானே தனக்குள் ரசிக்கின்றாள். ஞானசேகரன் உங்கள் பாடலை எதிர்பார்க்கும், கொண்டு வாருங்கள். ஞானா உங்களை இணைத்து விட்டேன் மகனே.
4: வணக்கம் பாபா. கண்கள் இரண்டால்.
0: ஓ, கண்கள் இரண்டால், என் கண்கள் இரண்டால். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சுப்பிரமணியபுரம். கண்கள் இரண்டால். அடுத்த கட்டி எடுத்தாங்க. சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ் பூத்திருச்சா? பார்த்து பார்த்து அது வாகனம் அப்படித்தான். பார்த்து பார்த்து கவனமா பாருங்கள். பார்த்து இரவு நேரம் பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன். வாழ்த்துக்கள், நீ வருவாய்.
2: ஒன்று
0: சேர்ந்த அன்பு மாறுமா? கெட்டிக்கார எங்க வருதுன்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டாள் மகள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா? எங்க இது வாழ்த்துக்கள். கண்கள் இரண்டு மண்டோடு இரண்டு மன்ற ஒன்று சேர்ந்ததான். வாழ்த்துக்கள் கிருஷ்ணன், உங்கள் பாடல்.
1: ஒன்று எங்கள் ஜாதி.
0: வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள். ஒன்று எங்கள் ஜாதியே, ஆனந்த ஜோதி. ஒன்று எங்கள் ஜாதியே. அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ், நீங்கள் தான்.
3: இரண்டு மனம் வேண்டும்.
0: வாழ்த்துக்கள்.
3: இரண்டு மனம் வேண்டும்.
0: முதல் மனம் வாழ்த்துக்கள். இரண்டு மனம் வேண்டும், இரண்டு மனம் வேண்டும். அடுத்த பாடல், அடுத்த பாடல் ஞானசேகரனுடைய பாடல். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் அப்பா. காற்று கண்கள் நீயே காற்றும் நீயே.
0: ஓ, கண்கள் நீயே காற்றும் நீயே. கண்கள் நீயே. வாழ்த்துக்கள், நன்றி மகனே. நேரம் 12:28 காட்டுகின்றது. இப்பொழுது சியாமலாவின் பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து எங்களுடைய சந்தனராஜனுடைய பாடல். சந்தனராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. சந்தனராஜ் உங்களை இணைத்து விட்டேன், இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ் உங்களை. இப்பொழுது யார் இணைப்பில் இருக்கின்றார்? இன்னொருவர் யாரா இருக்கலாம்?
4: வணக்கம் அப்பா. சந்தனராஜ் பாட்டுக்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு.
0: வாழ்த்துக்கள். மனம் படைத்தேன்.
4: நன்றி அப்பா.
0: வாழ்த்துக்கள். மனம் படைத்தேன் சொல்லி பாடல்கள் தருகின்றார் எங்களுடைய. அடுத்த பாடலை தருவது யாராக இருக்கும்? அவர் வேறு யாரும் கிருஷ்ணன் அவர்கள் தான். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள்.
1: கிண்ணத்தில் தேன் வடித்து.
0: ஓ, நன்றி, நன்றி. மீண்டும் பாருங்கள். கிண்ணத்தில் தேன் வடித்து. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தனராஜ் உங்களுடைய பாடல், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். சொல்லுங்கள்.
2: கிருஷ்ணன்
0: ஆகிருக்கின்றது, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
1: கன்னத்தில் என்னடி காயம்,
0: அது நீங்க கடத்து அது நீங்க கொடுத்ததுதான். கன்னத்தில் என்னடி காயம், கன்னத்து வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள் ஐயா, பேசிக்கொண்டு இருக்க கூடாது, அது தந்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல தருவது ஞானசேகரன், நீங்கள் தான் பாருங்கள் ஞானசேகரன்.
2: என்ன உண்டு கண்கள் தான் அறியும்.
0: அடுத்த பாடல் கிருஷ்ணன், உங்களுக்கு தான் சந்தர்ப்பம், கொண்டு வாருங்கள்.
1: கண்ணே உன்னை உன்னை கவலை கொஞ்சமா, அதை கண்டு இருக்க உனக்கு
0: முதல் வரியை சரியா சொல்லுங்கள், முதல் வரியை சரியா சொல்லுங்கள்.
1: கண்ணே கண்ணே கண்ணே நான் அடையும் கவலை கொஞ்சமா,
0: கண்ணே உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா என்ன பார்த்து பாடுகிறார் மதுரத்தை பாட்டு. வாழ்த்துக்கள், நல்ல பாடல், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தரும் பாடலாக இருக்கின்றது, கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: கண்ணிலே இருப்பது என்ன அந்த பாட்டு,
0: நல்ல பாடல் அந்த பாடல், கண்ணிலே இருப்பது என்ன பார்வதி அம்மான் பாட்டு தானே, கண்ணிலே இருப்பது என்ன கண்ணிலமானே, காவியமோ ஓவியமோ. சந்தன்ராஜ் சாருங்கள், உங்களுக்காக வெயிட் பண்ணுகிறோம், சம்மதிக்கின்றோம்,
3: காத்திருக்கிறோம்.
0: கிருஷ்ணா நீங்கள் தான்,
1: கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம்,
0: வாழ்த்துக்கள். கண்ணிலே அன்பிருந்தால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம். அடுத்த பாடல் ஞானசேகரன் காத்துக் கொண்டிருக்கின்றார், நினைத்து விட்டு ஞானசேகரன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது,
0: ஓ நல்ல பாடல், சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது வாழ்த்துகள், நல்ல பாடல் நல்ல பாடல். இனிமே அடுத்த பாடல் சியாமலா, நீங்கள் தரும் பாடல், கொண்டு வாருங்கள் சியாமலா.
2: அப்பா கண்ணோடு காண்பது எல்லாம் வந்து பாட்டுப்பா,
0: ஓ ஜீன்ஸுக்கு போயிட்டீர்கள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கண்ணோடு காண்பதெல்லாம் எல்லாம் பொய்யன்று சொல்லுது, வாழ்த்துக்கள். கண்களுக்கு சொந்தமும் இல்லாமல் போய்விடுது. எங்கே அடுத்த பாடல் தருவதற்கு மூவர் போட்டியிடுகின்றார்கள், முதலில் கிருஷ்ணன் வருகின்றார் போல் தெரிகின்றது, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை.
1: சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து,
0: ஓ பிராப்தத்துக்கு போயிட்டீர்களோ, சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து, மீண்டும் பாருங்கள் ஓடி பாருங்கள் மீண்டும் சந்தனத்தில். சியாமலா உங்கள் பாடல் ஆயத்தத்தோடு,
2: கற்பூர பொம்மை ஒன்றுப்பா,
0: ஓ கற்பூர பொம்மை ஒன்று, நல்ல பாடல், கற்பூர பொம்மை ஒன்று என்ற பாடல். அந்த பாடலை கேட்கும் பொழுது சிறப்பாக அந்த பாடல் தெரிகின்றது, அதற்காக சந்தன்ராஜ் தருகின்றார் இன்னொரு பாடலை. சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: கன்னித்தமிழோ,
0: ஓ கன்னித்தமிழோ என்ற பாடல், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், எங்கெங்கெல்லாம் சென்று வருகின்றார் கன்னி தமிழோ, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் தரப்போ என்று தெரியவில்லை, ஞானசேகரன் போல் தெரிகின்றது. ஞானசேகரன் பாருங்கள் உங்களை இணைத்து விட்டேன், ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் மகனே, ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன் ஐயா, ஞானசேகரன் உங்களை இணைத்து விட்டேன், ஞானசேகரன் பாருங்கள்.
4: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே,
0: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, அரசடி குப்பமும் தலை நேட்டுகின்றார், பார்ப்போம் கிடைக்கிறார்.
2: அமுது என்று பெயர் அந்த பாட்டு,
0: இனிமையான தமிழ் என்ற உடனே ஒலிக்கின்றது பாடல், தமிழுக்கும் அமுது என்ற பெயர், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு சரவணன், யார் வரப்பு ஒன்றீர்கள், சரவணன் வருகின்றார். வணக்கம் வணக்கம் யாம் இருக்க பயமேன், வணக்கம்.
1: சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே,
0: அடே அப்பா சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே, நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல். எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா, வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். அதுக்கெல்லாம் நேரமில்லை பேசுறதுக்கு, கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
1: என்ன என்ன வார்த்தைகளோ.
0: ஓ, என்ன என்ன வார்த்தைகளோ, வாழ்த்துக்கள். என்ன மணிமேரர்கள், என்ன என்ன வார்த்தைகளோ. சரி, அடுத்த பாடம் சந்தன் ராஜ், நீங்கள் தாருங்கள்.
3: தமிழோ கம்பன் கவியோ?
0: ஓ,
3: நன்றி, வணக்கம்.
0: தமிழோ கம்பன், தமிழோ தமிழோ என்று போட்டி பலமாக தான் இருக்கின்றது. கிருஷ்ணன், உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணன், நினைத்து விட்டேன்.
1: வார்த்தை தவறி விட்டால் கண்ணம்மா.
0: எப்ப ஐயா வார்த்தை தவறி விட்டால் கண்ணம்மா? வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். வார்த்தை தவறி விட்டால் என்ன செய்யறது, பொறுத்து கொள்ளுங்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ், நீங்கள் தான் திறப்புகின்றீர்கள்.
1: எனக்குதா
0: வாழ்த்துக்கள், அற்புதம், அத்துவம். கண்ணம்மா கனவில்லை, வாழ்த்துக்கள், நல்ல பாடல். எங்கே சந்தனராஜ் சரகண்டர், அடுத்த பாடலே.
3: உன்னைத்தானே தஞ்சம் என்றியா?
0: உன்னைத்தானே தஞ்சம் என்று வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. அங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள்.
1: என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, நெஞ்சம் மறப்பதில்லை. அடுத்த பாடல் ஞானசேகரன் தரப்போன்ற, ஞானசேகரன் தாருங்கள் உங்கள் பாடலை.
4: என்னதான் ரகசியமோ இதயத்திலே.
0: அதானே, அது இதயத்துல தானே ரகசியம். என்னதான் ரகசியமோ எங்களுக்கும் தெரியாத, எங்களுக்கும் தெரியாத ரகசியம்.
4: நன்றி அப்பா.
0: வாழ்த்துக்கள். என்னதான் ரகசியமோ இதயத்திலே, போட்டு உடைக்க வேண்டியதானே ரகசியம். ஷியாமலா வாருங்கள், தாருங்கள்.
2: அப்பா, கனவுகளே கனவுகளே, காலம் எல்லாம்
0: மாறிடும். வாழ்த்துக்கள். கனவுகளே கனவுகளே, கனவுகளே கனவுகளே, காலம் எல்லாம் மாறாய். காலம் எல்லாம் கனவா இருந்தா நினைப்பு என்ன செய்ய. சரவணன் பாருங்கள்.
1: உன்னை கண் தேடுது,
0: அந்த விக்கலை காணும் இல்லையா, உன்னை கண் தேடுதே விக்கல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கணவனே கண் கண்ட தெய்வம், உன்னை கண் தேடுதே. அடுத்த பாடல் யார் பாடல்? சந்தன் ராஜ், உங்கள் பாடல். சந்தனராஜ்,
3: நினைத்து நினைத்து பார்த்தேனியா?
0: கனவு
1: கண்டேன், கனவு கண்டேன் ஐயா.
0: கனவு கண்டேன், கனவு கண்டேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். சந்தன்ராஜ், உங்கள் கனவு என்ன? சந்தன்ராஜ் வாருங்கள், நினைத்து
3: விட்டேன்.
0: அதெண்டா உண்மை, கண் போன போக்கில கால் போகலாமா? போக கூடாது, போக்கில. அதையெல்லாம் அப்படித்தானே போடுகிறார்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சரவணனுக்கு உரிய பாடல், சரவணன் கொண்டு வாருங்கள்.
1: நினைத்தேன் வந்தாய் நூறு வயது.
0: வந்து விட்ட, நானும் நினைச்சேனையா, நீங்க வந்து விட்டீர்கள். பார்த்தீர்களா சரவணன், நினைத்தேன் வந்தாய் நூறு வயது. வாழ்த்துக்கள், இனிமையான பாடல். அடுத்த பாடலை தருவதற்காக நான் கிருஷ்ணனை அழைக்க இருக்கின்றேன். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன்,
1: கனவு காணும் வாழ்க்கையாவும்.
0: ஆஹா, நீங்கள் கேட்டவையோ, கனவு காணும் வாழ்க்கையாவும். கனவு காணும் வாழ்க்கை, நல்லது மட்டும் பாருங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும். அடுத்தது சந்தன்ராஜ், நீங்கள் இந்த பாடல்.
3: கண் மலர்களின் அழைப்புகள்.
0: ஓ, அப்படியா.
3: நன்றி,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அழைப்புகள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தான் திறப்புகின்றீர்கள். அடுத்த பாடலையும் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
3: மலர்களிலே ஆராதனையா?
0: ஓ, மலர்களிலே ஆராதனை செய்து தருகின்ற. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மலர்களிலே ஆராதனை, இனிமையான பாடல். அடுத்து ஷியாமலா, நீங்கள் தரும் பாடல் கொண்டு
2: வாங்க.
0: ஓ, வாழ்க்கையே வேஷம். ஆறுல இருந்து அறுபது வரையும் கண்டதான வாழ்க்கையே வேஷம் என்று கண்டு விட்டார்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவது யார்? ஞானசேகரன் தரப்போன்றார். கொண்டு வரணும் ஞானசேகரன் உங்கள் பாடலை.
4: வணக்கம் பாப்பா.
0: வணக்கம்.
4: வாழ்க்கை என்ன ஓடம்?
0: ஓ, வாழ்க்கை என்ன ஓடம்?
4: வாழ்க்கை என்ன ஓடம்?
0: பூம்புகார், வாழ்க்கை என்ன ஓடம்? வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அடுத்த பாடலை யார் தரப்போன்றீர்கள்? அடுத்த பாடலை சந்தன்ராஜ், நீங்கள் தான் தரப்போன்றீர்கள். சந்தன்ராஜ் தர வேண்டும். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
3: வாழ்க்கை ஒரு கண்ணாமூச்சியா?
0: அப்படியா? இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க, வாழ்க்கை ஒரு கண்ணாம்பூச்சி தான் ஐயா, ஒரு கண்ணாம்பூச்சியும் வாழ்க்கை ஒரு கண்ணாம்பூச்சியா போய்விட்டு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், அது வந்து சியாமலாதரம் பாடலாக இருக்கின்றது. எங்க நின்ற நேரம் சியாமலாவோட வேற
2: மலர்களிலே பல நிறம் கண்டேன்.
0: ஓ, அப்படியா? திருமால் பெருமை, மலர்களிலே பல நிறம் கண்டேன். நல்ல பாடல். மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமால். அங்கே கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணன் கொண்டு வாருங்கள்.
1: மலர்களிலே பல நிறம் கண்டேன்.
0: அதைத்தான் இப்பொழுது சியாமலாவும் தந்துட்டு போகிறார். நீங்கள் வேறு ஒரு மலர் தாருங்களேன். வேற ஏதாவது ஒரு
1: மலர்களை போல் தங்கை உறங்குகிறார்.
0: சந்தோஷம், சந்தோஷம் உறங்காட்டு முறங்கள், தூக்கத்தை கிடைக்காதீர்கள். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், பாச மலர். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
3: கண்ணாமூச்சி என்னடா என் கண்ணாயா?
0: ஓ, அதை கொண்டு வந்து விட்டேன் உடனே. கண்ணாமூச்சி கொண்டு வந்து.
3: கண்ணாமூச்சி
0: கண்ணாம்பூச்சி ஏ நடா. வாழ்த்துக்கள். அடுத்தது ஞானசேகரன் தரப்புகின்றார் தன்னுடைய பாடலை. இல்லை, அரசடி குப்பம் காத்து கொண்டிருக்கின்றார். யாரை இணைப்பது? அரசடி குப்பத்துக்கு தான் கிடைத்திருக்கிறது. அரச சரவணன்
1: தாரே குறிஞ்சி மலரே.
0: ஓ, மலரே குறிஞ்சி மலரே, நல்ல பாடல். வாழ்த்துக்கள். மலரே குறிஞ்சி மலரே, மலரே குறிஞ்சி மலரே, வாழ்த்துக்கள். அடுத்தது ஞானசேகரன் உங்களுடைய பாடல். நீங்களா நடத்த விடவாக நிற்கிறீர்கள். கொண்டு வரணும் ஞானசேகரன். ஞானா
4: ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே.
0: ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் நல்ல நல்ல பாடம். ஓடம் நதியினிலே, ஆனா ஒருத்தி வந்து கரையில வந்து விட்டாள். சந்தன்ராஜ் நீங்கள் என்ன பாடலுக்கு திறப்பவர்கள்?
3: தங்கச்சி, தங்கச்சி காலுக்கு ஒரு கல், தங்க கொலுசு.
0: அப்படி போட்டீங்களா? சரி சரி.

0: உனக்கு நினைத்து விட்டேன் கிருஷ்ணா.
1: தங்கச்சிக்கு சீமந்தான், தவிக்குது என்மன்.
0: வாழ்த்துக்கள் மட்டும் பாருங்கள், தங்கச்சிக்கு சீமந்தம் ஒன்று தவிக்குது கூட மாதிரி, தங்கச்சிக்கு சீமந்தம் வாழ்த்துக்கள். சரவணன் தரவேண்டும் உங்கள் பாடலை. சரவணா,
2: ஓடத்துல தண்ணீர் பெண்ணுரத்தி கண்ணீர்,
0: சிறப்பு சிறப்பான பாடல். ஓடத்திலே கண்ணீர், ஓடத்தில் தண்ணீர், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சியாமலா தரப்போகின்றார். சியாமலா தாருங்கள்.
3: அப்பா கொலுசே கொலுசே எஸ் பாடு கொலுசே.
0: அப்படியா? ஆண்டே அப்பா, சியாமலாவுக்கு கொலுசே கொலுசே சத்தம் கேட்டு விட்டது. கொலுசே கொலுசே. அடுத்த பாடல் யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
4: வணக்கம் அப்பா. தங்கத்தில் முகம் எடுத்து.
0: வாழ்த்துக்கள். தங்கத்தில் முகம் எடுத்து. சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. சிறிது நேரத்தில் எல்லோரும் இணைந்து சிறப்பாக தெரிந்து நாங்கள் இன்று வெற்றியாக நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முந்தி 200 பாடலை காணப்போகின்றோம். கிருஷ்ணா கொண்டு வாருங்க உங்கள் பாடலை. கிருஷ்ணன்.
1: தங்கச்சி சிரித்தாலே செவிதல் விரித்தாலே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தங்கச்சி சிரிச்சிட்டாள், ரெண்டா கொலுசு வாங்கி போட்டாச்சு. தங்கச்சி சிரிச்சாலே வாழ்த்துக்கள். அவர் தங்கத்திலே கொலுசு போட்டவர் இல்லவா? எங்கே சந்தனராஜ், நீங்கள் தான்.
5: ஓடம் அது கடலோடு ஓடும்.
0: ஓ, ஓடம் அதுடும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சியாமலா உங்களுடைய பாடல். சியாமலா கொண்டு வாருங்க.
3: அப்பா ஓடம் நதியிலே ஒருத்தி மட்டும் கரையிலே. அந்த
0: பாடல் அதுவும் அப்படியா? ஓடம் அது வந்துட்டு அந்த பாடல். உங்கள் பாடலாக இருக்கின்றது, தாருங்கள்.
5: கடலில் எழும்புற அலைகளை கேளடியா.
0: வாழ்த்துக்கள். செம்பருத்தி கிருஷ்ணன் நீங்க தாருங்கள்.
1: கடலிலே எழும்புற அலைகளுக்கு நதி ஓமானே.
0: அதைத்தான் இப்பொழுது சந்தன சந்தர் விரைவில் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. கொண்டு ஓடுவாருங்கள், அவசரம் வாருங்கள். யார் வருகின்றோ முந்திக் கொள்ளுங்கள். யார் வரப்போகின்றீர்கள் அடுத்த பாடலை கொண்டு?
1: நீ ஒரு காதல் சங்கீதம்.
0: நீ ஒரு காதல் சங்கீதம். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. நீ ஒரு காதல் சங்கீதம். ஒரு பாடல், அடுத்த பாடல், அடுத்த பாடல் சந்தன்ராஜ் உங்களுடைய பாடல். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். அப்படியா? வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அடுத்த பாடல். இன்னும் ஒரு பாடல் கிடம் இருக்கின்றது. இரண்டு பாடல் கொடுவேன்.
3: கடலில் அலைகள் பொங்கும் ஆனால் கரையை தாண்டுவோம். அந்த பாடுபா.
0: கடலில் அலைகள் பொங்கும் ஆனால் கரையை தாண்டாது. கடலில் அலைகள் பொங்கும். வாழ்த்துக்கள். அந்த பாடல் சியாமலா. அந்த பாடல் ஒரு பாடல் எனக்கு தேவை. 200 பாடலை நெருங்கி விட்டோம். சரவணனுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. சரவணன் கொண்டு வாருங்கள்.
2: நதி எங்கே போகிறது கடலை தேடி.
0: வாழ்த்துக்கள். 200 பாடலை அடைந்து விட்டோம். நேரம் சரியாக 12:45 நிமிடத்தை காட்டுகிறது. 15 நிமிடங்கள் முந்தி அடைந்து விட்டோம் இல்லையே. வாழ்த்துக்களோடு பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். சந்திப்போம் சந்திப்போம். நான் இப்பொழுது எண்ணிக்கையில் செல்ல இருக்கின்றேன். உங்கள் பாடலை நீங்கள் இப்பொழுது தொடர்ந்து வரும் பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். எண்ணிக்கையை நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எண்ணிக்கை நடந்தவுடன் உங்களை அழைப்போம் மீண்டும்.

0: பொருள்.
1: என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை பாடும் பாட்டுக்கு பதில் பாட்டு இனிதாக நிறைவுக்கு வந்திருக்கின்றது. நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பு 15 நிமிடங்களுக்கு முன்பே 200 பாடல்களை குவித்து விட்டோம். கிட்டிக்காரர்கள் என்று வந்து இணைந்த உறவுகள் சிறப்பாக இணைந்து தெளிவாக தந்திருந்தார்கள். ஒருத்தருடைய ஒலி அழைப்புகள் துல்லியம் இல்லாதவிட்டால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் சிறப்பாக. இப்போ தொடர்ந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். எண்ணிக்கை நடந்து எண்ணிக்கை முடிந்தவுடன் யார் யார் என்னென்ன பாடல் என்ற விவரங்கள் அறிவிக்கப்படும்.

நானே பேசிக் கொண்டிருந்திருக்கேன், உங்களுக்கு கேட்கவில்லை. சிறப்பாக ஐந்து உறவுகள் வந்து இயங்கினீர்கள். இணைந்து சிறப்பித்தவர்கள் கிருஷ்ணன், ஷியாமலா, சந்தன்ராஜ், ஞானசேகரன், சரவணன் ஆகியோர். இவர்கள் ஐவரும் சிறப்பாக இயங்கியிருக்கின்றீர்கள். நீங்கள் இதில் யாரையும் தவறப்படவில்லை என்று எண்ணுகிறேன். இவர்கள் தான் வந்து இணங்கியவர்கள். அந்த வகையில் அவர்கள் தந்த புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்க பெற்று அவர்களுடைய புள்ளிகளை இங்கே நாங்கள் கணக்கிட்டு வைத்து கிடைத்திருக்கின்றது. சிறப்பாக எல்லோரும் விளையாடிய வேளையில் வலைத்தளங்கள் எல்லோருக்கும் சிறப்பென்றும் கூறலாம், ஒரு சிலருக்கு தடையாக இருந்தது. அதில் தொடருந்திலே பயணம் செய்து கொண்டிருந்த சந்தன்ராஜ் அவர்கள் எப்படித்தான் விரைவாக தொடருந்தை விட வேகமாக எங்களோட இயங்கினாரோ தெரியாது. அவருடைய இணைப்புகள் பல துல்லியம் இல்லை, இருப்பினும் விடாமுயற்சியோடு அவர் தொடர்ந்து இருந்தாலும் எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்பாக விளையாடி இருக்கின்றார். அவரை தொடர்ந்து கிருஷ்ணா, அவருக்கு சில வேளைகளிலே வலைத்தளம் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தடை இருந்திருக்கின்றது, அதன் பின்னர் தான் அவரும் வந்து இயங்கினார். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஷியாமலா, சந்தன்ராஜ் இருவரும் போட்டி போட்டிருந்தார்கள். இடையிலே கிருஷ்ணா ஒரு தடையை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்து போட்டி போட்டார். பின்னேரத்தில் வந்தாலும் ஞானசேகரன், சரவணன் தங்கள் பங்கினை சரியாக ஆற்றியிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் எண்ணிக்கைக்கு வருவோம். எண்ணிக்கைக்கு வரக்கு முன்பு நீங்கள் பாடல்களை கேட்க விரும்புபவர்கள் வந்து பாடல்களை கேட்டுக்கொள்ளலாம். வந்து இணைந்தவர்களுள் சரவணன் அவர்கள் 8 பாடலையும், ஞானசேகரன் அவர்கள் 16 பாடல்களையும், எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் 38 பாடலை தந்து 3வது இடத்திலும், 57 பாடல்களை தந்து 2வது இடத்தில் ஷியாமலா அவர்களும், விட்டதை பிடிப்பவர் போல் என்று சிறப்பாக அவர் இயங்கி 81 பாடல்களை தந்து 1வது இடத்தை சந்தன்ராஜும் பெற்றிருக்கின்றார். 1வது இடம் சந்தன்ராஜ், 2வது இடம் ஷியாமலா, 3வது இடம் கிருஷ்ணன். அடுத்தவர்களும் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்களும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். தொடர்ந்து இறுதி வரை சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். ஒரு பாடலை விட்டவுடன் உடனே தொடங்கி விடுவீர்கள், கெட்டிக்காரர் எல்லோரும். இந்த பாடல்களை எங்களுக்கு நேரம் இருக்கின்றது. இப்பொழுது நான் நீங்கள் வந்து இணைந்த ஐவருக்கும் பாடலை தந்து ஒளிபரப்ப இருக்கின்றேன். ஓடி வாருங்கள், உங்களுக்கு இந்த கருத்தையும் கூறி உங்களுக்கு விருப்பமான பாடலையும் தெரிவித்துக் கொண்டு செல்லுங்கள். தாமதிக்க வேண்டாம். எங்கே பார்ப்போம், யார் பெறப்போகின்றீர்கள்?

0: வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு முதலாவது நேயராக வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? அங்கே ஒலி எழுப்பிக்கொண்டு தான் இருக்கின்றது. நீங்கள் செல்லும்போது வெற்றி ஒலி எழுப்பி கொண்டிருக்கிறது புகையை வண்டி. வாழ்த்துக்கள், சிறப்பு. இத்தனை இப்படித்தான் கிருஷ்ணன் முன்பு இடையூறுக்குள்ளே இருப்பார். சிறப்புகள், பயணம் சிறக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு முதலாவது நேராக வந்த வாழ்த்து, எப்படி இருந்தது நிகழ்ச்சி கேட்பதற்கு? புகையிரதத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறீர்கள், எப்படி இருந்தது பங்கு பெற்றும் போது? சிறப்பா இருந்தது. அப்படி இந்த முன்பத்திற பாடலை தந்து, சரி, உங்களுக்காக விருப்பமான பாடல் என்ன பாடல் வேண்டும்?
1: ஆகாய கங்கை.
0: அதுல இருந்து என்ன பாடல்?
1: பொங்கும் ஆகாய கங்கை.
0: பொங்கும் ஆகாய கங்கை என்று பாடலா? பொங்கும் ஆகாய கங்கை. மலை பிரதேசத்தில் பயணம் செய்கிறீர்களா?
1: இல்ல இல்லங்க, திருச்செந்தூர் போயிட்டு.
0: ஓ, திருச்செந்தூர் போகும்போது இடையிடையே ஒலி எழுப்பி கொண்டு செல்கிறார்கள். வளைவுகள், நெளிவுகள், குகைகள், சுரங்கங்கள் இருக்கோ? உங்களுக்கு தான் பொங்கும் ஆகாய கங்கை என்ற பாடல் ஆகாய கங்கை திரைப்படத்தில் இருந்து, அப்படித்தானே? நன்றி சந்தனா. ஏன் கூற விரும்பினா கூறுங்கள். நன்றி நன்றி சந்தன்ராஜ். இந்த இக்கட்டிலும் இணைந்து சிறப்பித்து எங்களுக்கு வாழ்த்து தந்தமை எண்ணி மகள் என்றார்கள் எல்லோரும். உங்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். முதலாவது இடத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டீர்கள். உங்கள் பயணம் சிறக்கட்டும், ஆரோக்கியமாக பாதுகாப்பாக சென்று பாருங்கள். நான் சந்திப்போம் மீண்டும். அடுத்த உறவு யார் பெறப்போகின்றீர்கள்? அடுத்த உறவு வர வேண்டும். எங்கே அடுத்த உறவு அழைக்க வேண்டும்? உங்கள் பாடல் வராதவர்களுக்கு இந்த பாடல் கிடையாது. அதெல்லாம் ஓடி வந்து பாடல் தாருங்கள். வழக்கமாக நானே தெரிவு செய்து தருவேன். இன்று வராதவர்களுக்கு பாடல்கள் கிடைக்காது என்ற ஒரு நல்ல செய்தியையும் தருகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையம் வந்துவிட்டார், கிருஷ்ணன் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணா. வழக்கமாக கிருஷ்ணன் தானே பாடல் கேட்பதில் அலாதி ஆனந்தம் உள்ளவர். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா, பாருங்கள் எப்படி இருக்கின்றீர்கள். கிருஷ்ணன்
2: நலமா இருக்கு.
0: நலமா? என்ன நடந்த உங்களுடைய தொலைபேசிக்கு என்று?
2: இல்லையா, வெளியில போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு.
0: நீங்கள் இப்பொழுது அடிக்கடி வெளியே தான் சென்று வருகிறீர்கள். நேரமின்மைக்கா, பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, பேசுவதற்கு, வானொலி கேட்பதற்கு எல்லாம் நேரம் இல்லை. இப்பொழுது தர்ம இங்கே கிருஷ்ணகிரியா இங்கே
2: திருப்பூரம்
0: வந்து விட்டீர்கள். தனியா?
2: இல்லை, அனுஷாவோட தான்.
0: அனுஷா வந்து விட்டால் இப்பொழுது உங்களுக்கு பணி குறைந்திருக்கும் போட்டு பணிகள் எல்லாம் பார்த்து என்ன பாடலை தருவோம்?
2: படம் வந்து தங்கப்பதுமை.
0: ஆமா, அதுல என்ன பாடல்?
2: ஈடற்ற பத்தினி இன்பத்தை கொண்டவன்.
0: அது தொடர்பாக வரும் பாடலா இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம், நான் பார்த்து தருகிறேன். ஈடற்ற பத்தினி இன்பத்தை என்ன பாடல் அந்த? அது ஈடற்ற பத்தினி விருத்தம். அது என்ன பாடலா இருக்கும்? கொடுத்தவனே பறித்து கொண்டாங்க.
2: கொடுத்தவனே பறித்து கொண்டாங்க.
0: அந்த பாடல் உங்களுக்கு குறிப்பாக கொடுத்தவனே பறித்து கொண்டாங்க.
2: ஆமாங்க,
0: கொடுத்தவனே பறித்து கொண்டான். இந்த நேர் நிறம் பகுதியில் சோக பாடல்களை தொடர்ந்து கேட்டு உங்களுக்கு சோகமயமா இருக்கின்றீர்களோ?
2: இன்று வரவில்லை, சோக பாடல் கேட்டிருந்தேன்.
0: நான் கேட்டதை ஹலோ, நான் இப்ப கேட்டது என்னவென்றால் சோக பாடலா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்கே குறையன்றுதான் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அது வந்தா தான் நேற்று முன்னே ஒலிபரப்புக்கே நாங்கள் கடினமாக இருந்தோம் தெரியுமா? உங்களுக்கு வளமையாக ஒலி கேட்கவில்லையா, ஒரு பாடல் தான் ஒலிக்கின்றன்னு எழுதி கொண்டிருப்பீர்கள். நேற்று எழுதவும் இல்லை நீங்கள், அதெல்லாம் நீங்கள் கேட்கவில்லை என்று எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன புரியும்? சரி, ஒரே சோக பாடலாக இரண்டு பாடலை கேட்பீர்கள். முதல் ஒரு நல்ல இனி சந்தோஷம், எந்த ஒரு சோகம் என்ன உங்கள் வாழ்க்கையில சோகம் நிறைந்து விட்டதோ?
2: இல்லையா, கேட்கும் போது ஒரே மாதிரியே கேட்கலாம்னு சில சமயத்துல
0: உங்களுக்கு ரசனையா, உங்களுக்கு ரசனையா இருக்கும் என்று கேட்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு சிலர் எழுதும் போது எங்களுக்கும் ரசனை, கேட்பவர்களுக்கும் ரசனையா இருக்கும் என்றுவார்கள். நல்லது, உங்கள் பாடல் கிடைக்கும். இப்பொழுது கொடுத்தவனை பறித்து கொண்டாண்டி என்று கேட்கிறீர்கள். வாழ்த்துக்கள் பறித்து கொண்டாண்டி, இனிமையான பாடல். விருப்பமான அடுத்த உறவு யாராக இருக்கலாம் ஓடி வாருங்கள். வராதவர்களுக்கு பாடல் கிடைப்பது கடினம், நானாகத்தான் தெரிந்து தர வேண்டி இருக்கும். ஓடி வாருங்கள். அடுத்த பாடல யார் தரப்போ கொண்டீர்கள்? அடுத்த பாடல் அன்பு மகள் சியாமலா வருகின்ற இரண்டாவது இடத்தை பெற்றவர். வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா. வணக்கம் வணக்கம் சியாமலா, வணக்கம். களைத்து விட்டீர்களா? களைப்பு தெளிந்து விட்டதா? இவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்கீங்களப்பா கெட்டிக்காரி. 57 பாடல். கெட்டிக்காரி ஆரம்பத்தில்
2: என்ன அளவுக்கு சோதிச்சிட்டு பண்ணி
0: ஆரம்பத்தில் பார்த்தால் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு அழைப்பானா, முதல் அழைப்பு வருகிறது என்னுடைய போனுக்கு வருகிறது. என்னடா இது என்னுடைய போனுக்கு
2: தொலைபேசியை
0: கொண்டு வந்து பேச வேண்டும் போல் இருக்கேன் உடனே உடனே அதனால்தான் கூறேன். எப்படி இருக்கு மழை பெய்ததாங்க?
2: மழை பெய்ஞ்சதுப்பா மைதான், அதனாலதான்ப்பா அவ்வளவு சோதனை எனக்கு.
0: ஒரே சந்தோஷமா இருந்திருக்கு.
2: இப்போ மழை வர மாதிரியே இருக்குப்பா, அதனாலதான் சுத்தமா எப்படி என்ன ரேடியோவே எடுக்கலப்பா.
0: உங்க பிறந்த நாளை ஒட்டி எல்லாம் மழையெல்லாம் பொழிகின்றது மகளே, சந்தோஷமா வானம் பொழிந்து மகிழ்வாக வைத்திருக்கு.
2: நன்றி.
0: சிறப்பா
2: அதெல்லாம் மொட்டை மாடிக்கு வந்துட்டப்பா. அப்ப பக்கத்துல பார்த்தா ரயில் போற சத்தமா தொந்தர பக்கம்
0: தொந்தரப்பா. இருப்பினும் எவ்வளவு தொந்தரவு வந்தாலும் எவ்வளவு தொந்தரவு வந்தாலும் பாடலை கேட்டு விட வேண்டும் என்று ஓடி வந்து விட்டீர்கள். சரி, என்ன
2: பாடலை சொல்றப்பா? அதாவது ஒரு ஒரு பாட்டு பாடுற வந்த எனக்கே இவ்வளவு மூச்சு வாங்குதுன்னா, அத்தனை பேரும் பாட்டு எழுதிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு எப்படி மூச்சு போட்டி போகும்?
0: எழுதுறதுல பாடின பாட்டு திரும்பி பாடுறாங்களே, அதையும் கண்டுபிடிக்க வேணும்.
2: ஆமாப்பா,
0: வரிகளை மாத்தி கொண்டு போறாங்க, அது அடுத்த பிரச்சனையா இருக்கு. சுவாரஸ்யமாக சென்றது என்று நீங்கள் ஐவர்
2: நல்லது.
0: இரண்டாவது இடத்தை பெற்றவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு சிறப்பாக,
2: நன்றி.
0: 4 ஆண்களோட போட்டி போட்டு ஒரு பொண்ணு பிள்ளை, நீங்க
2: உங்களோட வாழ்த்துப்பா.
0: நன்றி மகளே, வாழ்த்து.
2: என்ன பொறுத்தவரைக்கும் உங்களோட வாழ்த்து எனக்கு பழிக்கும்பா.
0: அப்படியா, அப்பாவும் வாழ்த்து இல்லவா? சரி, என்ன பாடல்?
2: என்ன
0: பாடல்? கிருஷ்ணன் கேட்டிருந்தார் இந்த பாடல். இது குங்குமப்பூவே அந்த பாடல் நேர்வில் பத்திர. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே மரகதம் திரைப்படுத்த பாடல் உங்களுக்காக அளிக்கின்றேன். கெட்டிக்காரை போட்டியோட உற்சாகமா இருந்து வளர்த்தாலும் அந்த பிள்ளைத்தானே, என்ன வந்தாலும் வெல்ல வேணும் என்று ஓடி வந்து போட்டியாக இணைந்து பாடல்களை குவித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி மகளே.
2: நன்றிப்பா.
0: நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் பெற வேண்டும்? இப்பொழுது சந்தன்ராஜ் வந்து விட்டார், சியாமலா வந்து விட்டா, எங்கள் சார எங்கள் கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணனும் வந்து இன்று வளமை விட குறைவு தான் கிருஷ்ணனுக்கு பாடலைன்னா, அவருக்கு வலைத்தளம் சற்று தடையிருந்திருந்ததை நான் கவனித்தேன். இருப்பினும் அவர் 38 பாடலை குவிச்சு 3வது இடத்தை பெற்றிருக்கார் அல்லவா. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தவர்கள் வர வேண்டும், அதற்கு முன்பு பாடலையும் நாங்கள் கவனிப்போம். ஒரு தடவை பாடலுக்கு செல்வோம், பாடல்களை ஒலிபரப்பி பார்ப்போம். 1வது பாடல் வருகின்றது யாருக்கு என்று பார்க்கும் வேளையிலே அது யாராக இருக்கலாம்? யாரோ ஒருவர் அழைக்கின்றார். அவர் யாராக இருக்கும்? அவர் வேறு யாரும் இல்லை, ஞானசேகரன். வணக்கம் வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்.
0: கெட்டிக்காரன் ஞானசேகரன் இறுதி நேரத்தில் அது வந்து இந்த பாடல்களை இடையிடையே உங்களுக்கு வலைத்தளம் இணைப்பு அநேகமாக கிடைக்கவில்லை என்று எண்ணுகிறேன். 16 பாடல்களை குவித்திருக்கிறீர்கள் கெட்டிக்காரன் ஞானசேகரன். பணி முடிந்து ஓடி வந்து இணைந்து எங்களோடு தான் நானும் இணைய வேண்டும் நல்ல சிறந்த பாடல்களையும் தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். என்ன பாடலை என்று கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
3: படம் வந்து நிலவே நீ சாட்சி, பொன்னென்றும் பூவென்றும்.
0: பொன்னென்றும் பூ, நல்ல பாடல். பொன்னென்றும் பூவென்றும் சொல்வேனா, இனிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும் கேட்டு மகளும். இணையும் பொழுது அப்படி இருந்தது, உங்களுக்கு தடைகள் பல இருந்தது அல்லவா?
3: ஆமாப்பா, தடைகள் நிறைய இருந்துச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் இணைப்பு நிறைய கிடைச்சிச்சு, அப்புறம் நேராக தடைகள் அதிகமாயிடுச்சு.
0: என்ன போட்டி வளர்ந்து கொண்டு வருமா? போட்டி ஒவ்வொருத்தரும் வருவா. சிறப்பு, நன்றாயிருந்தா நீங்கள் இணைந்து சிறப்பித்து அவர்கள் வெல்வதற்கு நீங்கள் தான் விலை கூட்டி இருக்கின்றீர்கள். உற்சாகத்தை கூட்டுவது நீங்கள் தான். சிறப்பு சிறப்பு மானே, உங்கள் பாடல் காட்டிலே தருகின்றேன் கேட்டு மகிழ்வோம். அடுத்து சரவணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் மாறுங்கள். நன்றி மானே. அடுத்து சரவணன், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் என்று அழைக்க அழையுங்கள், கூறுங்கள், உங்கள் பாடல் கிடைக்கும். முன்னியல் தமிழ் வானொலியில் நாங்கள் இணைந்து இன்று எங்களுடைய நேரத்துக்கு முன்பே 200 பாடலை கண்ட மகிழ்ச்சியிலே இருக்கின்றோம். அந்த வகையிலே பயணத்தில் இருந்தாலும் பணியில் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் விடாமல் எங்களுடைய உறவுகள் இணைந்து விடுவார்கள். இணைந்து தங்கள் மனதிலே படுகின்ற பாடலை தருவார்கள். அந்த வகையிலே ஒரு பாடல் இன்னொருவர் தந்து விட்டார் என்றால் போதும், உடனே அடுத்த பாடலுக்கு துணிந்து விடுவார்கள். அடுத்த பாடலுக்கு துணிந்து விடுவார்கள். அது அவருடைய அடுத்த கெட்டித்தனம் என்றுதான் கூற வேண்டும். இப்பொழுது சரவணனுடைய அழைப்பை எதிர்பார்க்கின்றேன். அவரும் வந்தால் அவருடைய பாடலை நான் தொடுத்து தருவதற்கு இணைவு சிறப்பாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு சந்தன்ராஜ் உங்களுக்கான பாடலை தேடுவோம். அவர் பயணத்தில் இருக்கின்றார். பாடலை கேட்டுக்கொண்டு போட்டியில் இருந்த சந்தோஷமாக இருக்கும் பயண களைப்பு தெரியாமல் இருப்பார் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது இந்த பாடலை நன்றாக கேட்க முடியும் அவரால் என்று ஆகாய கங்கை என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருந்தீர்கள் சந்தன்ராஜ். உங்களுக்கான பாடலை இப்பொழுது ஒலிபரப்ப இருக்கின்றோம். தொடர்ந்து மற்றவருடைய பாடலை தர முதலாவது இடத்தை பெற்று பயணத்திலிருந்து திருச்செந்தூர் சென்று கொண்டிருப்பவர் இந்த பாடலை கேட்டுக்கொண்டு செல்ல வேண்டும். ஒன்றியல் தமிழ் வானொலியை கூட்டிக் கொண்டு செல்கின்றார் தன்னோடு.

பொங்கும் ஆகாய கங்கை என்ற பாடலை சந்தன்ராஜ் அவர்களும் கேட்டு நன்றி கூறி எழுதியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து செல்லும் பொழுது இந்த பாடல் துல்லியமாக கிடைக்குமோ என்ற ஒரு எண்ணம் இருந்தது. பாடலை கேட்கின்றேன் என்று நன்றியோடு எழுதியமைக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு தொடர இருக்கின்றேன். இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் 57 பாடல்களோடு எங்களுடைய ஷியாமலா. வாழ்த்துக்கள் ஷியாமலா. உங்களுக்கு கூறிக்கொண்டு நீங்கள் கேட்ட பாடல் மரகதம் திரைப்படத்திலிருந்து. இந்தோ அந்த பாடல்.

ஏளனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்ன பண்ணுதடி. தொங்கும தொங்கும தொங்கும தொங்கும தொங்கும பூதே, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்.

0: தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும். தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும்.
1: இனிமையான அந்த பாடல் மரகதம் திரைப்படத்திலிருந்து ஷியாமளா உங்களுக்காக நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிக்கின்ற பாடல்கள் இன்றைய பாடுவோர் பாடலாம் பாட்டுக்கு பதில் பாடு நிகழ்வு வந்து பங்கு பெற்று சிறப்பித்து தங்களுக்கு ஏற்ற புள்ளிகளை பெற்றுக்கொண்டு சென்றவர்கள் கேட்ட பாடல்களாக ஒலிக்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் அன்புடனே கேட்டிருந்தார் எங்களுடைய கிருஷ்ணன். எப்பொழுதும் அவர்கள் சோக பாடல்கள்னா மிகவும் விருப்பமானது தனக்கு என்றும் நான் விருப்பம் கேட்க நல்லா இருக்கும்னு கூறுவார். இது நல்லா இருக்கும், பாடல் நல்லா இருக்கின்றதா, இசை நல்லா இருக்கின்றதா, குரல் நல்லா இருக்கின்றதா, இல்லை அதில் வரும் பொருள் நல்லா இருக்கின்றதா என்றோ தெரியவில்லை, எதுவும் நல்லா இருக்குமென்று கூறுவார். நாங்களும் கேட்கும் பொழுது அது நல்லா தான் இருக்கும். அந்த பாடல் வரும் பாடல்கள் எல்லாவற்றையும் கேட்பார். அப்போது ஒரு பாடல் வரவில்லை ஒன்று கேட்கவே இல்லை என்று குறையாக கூற பார்ப்பார். அது எங்களுக்கு தெரியும். நேற்று எதுனா உங்களுக்கு வானொலியே எங்களுக்கு இயங்க முடியாமல் இருந்த நிலை. இருப்பினும் இப்பொழுது முடிந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட பாடலை தருகின்றோம் கிருஷ்ணா. ஆரம்பம் ஆபதம் பெண்ணுக்குள்ளே என்று அந்த பாடல் ஆரம்பிக்கின்றது போல் இருக்கு. நீங்கள் கூறின பாடல் அந்த பாடல் தங்க பதுமை திரைப்படத்திலிருந்து. இதோ கிருஷ்ணா உங்களுக்காக 38 பாடலை தந்து மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் இந்த பாடலை கேட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நீங்கள் இணைந்து சிறப்பித்தமைக்கு.
2: கொன்றவண்ணான் அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவண்ணான் வாழ தகுந்தவளை வாழாமல் வைத்து விட்டு பாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவண்ணான் அந்த கொலைகளுக்கே ஆளாகி இருந்து விட்டேன். இனி எந்த கொலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே என்னடி என் ஞான பெண்ணே என்னடி என் ஞான பெண்ணே. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்கு

0: அவனாடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பு இருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள். யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தா.
0: அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நட

0: அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே.
1: அத்தா, உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்?
0: தவறுக்கும் தவறான தவறை புரிந்துவிட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே.

0: உங்கள் கண்கள் எங்கே தான், உங்கள் கண்கள் எங்கே தான், உங்கள் கண்கள் எங்கே
1: இளவரசி. நான் திரும்பும் வரை என் கணவனுக்கு எந்தவித ஆபத்தும் நேராது என்று வாக்களித்தீர்களே, எங்கே என் கணவனின் கண்கள்? அவர் கண்களை பறித்தது யார்?
0: நீங்களாவது சொல்லுங்கள் அத்தா, உங்கள் கண்களை பறித்தது யார் சொல்லுங்கள். நீதி கேட்கிறேன், குடும்பத்தை தீர்க்கிறேன்.
2: கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி, கண்ணை கொடுத்தவன்

0: கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி.
1: கருணையே வடிவமான தெய்வமா உங்கள் கண்களை பறித்தது?
0: எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எங்கிரு

0: நீதி நிலை பெற, என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா?
1: சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏது கடி, தங்கமும் சம்சாரம்.

தங்கப்பதுமை திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் சிறப்பான கருத்துக்களோடு வந்ததை அறியும் வேளை கிருஷ்ணா உங்கள் பாடலை கேட்டு மகிழ்ந்தபைக்கு நாங்களும் மகிழ்ந்தோம். நன்றி. இந்த வேளையிலே தான் அடுத்து வரும் பாடல் மிகவும் இனிமையான ஒரு அற்புதமான வர்ணனையோடு வரும் ஊடக பாடலாக அன்பு ஞானசேகரன் நீங்கள் தந்திருக்கிற மிகவும் ரசனையான ஒரு பாடல், எல்லோரும் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இருக்கின்றது. அந்த பாடல் என்ன திரைப்படத்தில் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? நிலவே நீ சாட்சி என்ற திரைப்படம் என்று கூறியவர்கள் அதிலிருந்து தருகின்ற இந்த பாடல் நாங்களும் கேட்கின்றோம். இனிமையான அந்த பாடல் பொன்னென்றும் பூவென்றும் தென்றும் தேன் என்றும் சொல்வேனோ அடையப்பா, அப்படியான வர்ணனையான பாடல் கேட்போமா அந்த பாடலை?

0: நேரம்.
1: சிறப்பான அந்த பாடல், இனிமையான ஒரு ஊடல் பாடல். இறுதியாக வந்த நாகரிகமான ஊடல் அந்த இறுதி சரணத்திலே காண கிடைக்கும் அருமையான பாடலை ஞானசேகரன் மகிழ்வாக எல்லோரும் கேட்டு மகிழும் வண்ணம் நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறிக்கொண்டு அந்த பாடல் சிறப்பான பாடல் என்று அன்பு மகள் பதிலும் போட்டுவிட்டார். கேட்டவர்கள் போட்டிருக்கின்றார்கள் சிறப்பு. இறுதியாக ஒரு பாடல் வர இருக்கின்றது. வராதவர்களுக்கும் பாடல் இல்லை என்று கூறினேன். வராமல் விடுவதற்கு காரணங்கள் பல உண்டு. அந்த வகையில் அன்பு சரவணன் இறுதி நேரத்தில் மிகவும் சிறப்பாக விளையாடி இன்றைய நிகழ்ச்சிக்கு சாரம் சேர்த்து அழகாக கொண்டு வந்தார். அந்த நிகழ்ச்சியை நிறைவு வரும் வேளையிலும் துரிதமாக பல தளம் கிடைத்தவுடன் ஓடி வந்து விட்டார். அந்த வகையிலே அவருக்கும் ஒரு பாடல் இருக்கின்றது. நான்கு பாடலை கேட்ட எங்களுக்கு ஐந்தாவது பாடலாக ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடல். அந்த பாடல் அவர் இறுதியாக தந்து 200வது பாடலை தந்து இன்று நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரும் வேளையில் மொத்தம் 8 பாடல்களை தந்திருந்தார். ரசமான பாடல் தான் அவர் தந்திருந்தார். சரவணா, உங்களுக்கு வாழ்த்தும் கூறிக்கொண்டு வர முடியவில்லை என்று வருந்து வேண்டாம். பாடலையாவது கேட்க முடியும் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடல் தருகின்றேன். இனிமையான அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்ற ஒரு பாடல் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே வருகின்றது. இசை அரசர் இசை அரசியும் பாடிய அந்த பாடல், அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா? அது என்ன பாடலாக இருக்கும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தந்த பாடல், இறுதியாக தந்த பாடல் ஞாபகம் இருக்கின்றதா? இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான பாடல்.

இனிமையான ஒரு ஊடல் பாடல். இதுக்கு கருத்தை நாங்கள் கூறப்போனால் நிறைய கூறிக்கொண்டு வரலாம். வரிக்கு வரி, எழுத்துக்கு எழுத்து, இரண்டு கருத்துக்களை புதைந்து எழுதிவிட்ட பாடல் கண்ணதாசன் ஐயா அவர்களினால் இப்படியான பாடல்கள் இனிமேலும் வருமோ என்று என்ன தோன்றுகின்றது என்பது உறவுகளே. பாடல்களை நாங்கள் ரசிக்கும் பொழுது பாடலின் வரிகள், அதில் வருகின்ற கருத்துக்கள், அது எவ்வளவு தூரம் சமுதாயத்தோடு ஒட்டி செல்கின்றது என்பதையும், அந்த பாடலை இசையமைத்த வண்ணம், அந்த திரைப்படத்துக்கு ஏற்றவாறு அந்த பாடலினுடைய கருத்துக்கள் மக்கள் உள்ளத்திலே செல்கின்றதா, எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று எண்ணி சீர்தூக்கி பார்த்து இசையமைப்பார்கள். அந்த பாடலை யார் பாட வேண்டும் என்று எண்ணுவார்கள். இந்த கருத்து பாடலை யார் பாடினால் நன்றாக இருக்கும் என்று குரலை தேடி சென்று குரலாளர்களை அமைப்பார்கள். இந்த இவ்வளவு தூரம் கற்பனை பண்ணி பாடல்களை குவித்து அதற்கு புனைந்து அதற்கு இசையை கொடுத்து அதற்கு பாடவும் வைத்து உள்ளது வல்லவர்களை வைக்கும் பொழுது அதற்கேற்ற நடிகர்கள் இருந்தால்தான், நடிகைகள் இருந்தால்தான் அந்த பாடல் உயிர் பெற்று வந்து உள்ளத்திலே தங்கும். காட்சியும் ஒலியும் சேர்ந்து, பார்வைக்கு ஒலியும் ஒளியும் சேர்ந்து மக்களின் இதயத்தை எப்படி மாற்றுகின்றது, தேற்றுகின்றது என்பதை நாங்கள் உணர வேண்டும். அது மட்டுமில்லாமல் எழுதும் வரிகள் இத்தனை கருத்துக்களை உள்வாங்கி வந்ததுன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் அது சிறப்பான கருத்தாக இருக்கக்கூடியதாகவும், இலக்கண இலக்கிய பிறழ்வு இன்றியும் மொழிபெற்றோடும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த பாடல்கள் சமுதாய ரீதியிலே மக்கள் மத்தியிலே எப்படி ஆட்சி பெறுகின்றது, எதை கொண்டு வருகின்றது, என்ன மாற்றத்தை கொடுக்கின்றது, இந்த பாடலால் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகின்றது பார்ப்போம். ஒரு திரைப்படத்துக்கு உயிர் நாடியாக இருப்பது பாடல்கள். அந்த பாடல்கள் திரைப்படத்தை தயாரிக்கும் பொழுது அந்த படத்தில் நடித்து எல்லாம் காட்சிகளை அமைக்கிறதை விட இந்த பாடலுக்கு காட்சிகளை அமைத்து பொருத்தி கொண்டு வருவதெல்லாம் அதிக செலவு செல்லும். ஒரு பாடலுக்குன்னா இவ்வளவு செலவழிப்பார்கள். அவ்வளவு செலவுகளை பணவரியம் செய்து கொண்டு வரும் பாடல் மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொருத்தரும் கேட்கும் பொழுது அவரோட உள்ளங்கள் எங்களுக்கு தெரிகின்றது. ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் வந்து கேட்கும் பொழுதும் அப்படியான மனப்பக்குவத்தில் இருக்கின்றீர்கள் என்பதையும் ஒவ்வொருத்தரும் உணர்வார்கள். ஒவ்வொரு இந்த பாடலை கேட்கின்றாரே, இவருக்கு இப்படியோ அப்படியோ என்றெல்லாம் எண்ணக்கூடியதாக இருக்கும். எத்தனை பேர் செய்திகளை பரிமாறுவதாக பாடலை தருவார்கள். தன்னுடைய மனநிலையை எண்ணி இன்னொருவருக்கு தெரிய வைப்பதற்காகவும் இந்த பாடலை ஒலிபரப்ப சொல்லி கேட்பார்கள். அப்போ அதெல்லாம் அந்த பாடல் எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் இடம்பெற்று மக்கள் மனதை ஆற்றுகிறது, தேற்றுகிறது என்றும், அதை கேட்டு எத்தனை பேர் போற்றுகிறார்கள், தூற்றுகிறார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். நல்லது உறவுகளை இன்று வந்து இணைந்து குறைந்த உறவுகளினாலும் நிறைவாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கும், பாடலை விரைவாக முடித்து தந்து ஐவருடைய பாடலையும் நான் ஒலிபரப்பும் சந்தர்ப்பத்தையும் எனக்கு கொடுத்தமைக்கும் சிறிது நிமிடங்களை கூடி தந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி, ஐவரும் வந்து சிறப்பாக இணைந்தார்கள். முதலாவது இடத்தை பெற்ற சந்தனராஜ், இரண்டாவது இடத்தை பெற்ற அன்பு மகளே சியாமலா, மூன்றாவது இடத்தை பெற்ற கிருஷ்ணா, நான்காவது ஐந்தாவது என்ற இடங்களை பெற்று எங்களோடு இணைந்து நிகழ்ச்சியை முழுமை பெற வைத்த ஞானசேகரன் சரவணன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனன் இருகரம் குப்பி உங்களோடு நான் இணைந்து அறம் மனித நேயம் ஜீவகாரணியம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று உறுதி பூண்டு, எல்லாம் வல்ல இறைவா நாட்டில் அமைதியும் சாந்தமும் நிலவ வேண்டும் என்று கூறும் இந்த வேளையிலே உலகத்தில் நோய் நொடியின்றி மக்கள் அனைவரும் சிறப்பிற வாழ வேண்டும், எங்களுக்கு இந்த அவல நிலைகள் வேண்டாம், சமாதானம்தான் வேண்டும் என்று கேட்டு உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்குரியவன் அந்த எம்பெருமானிடம் நாங்கள் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், வாழ்வு எப்படி செல்கின்றதோ, அது எப்படி செல்ல வேண்டுமோ, அது எப்படி முடிய வேண்டுமோ, அதை நல்லபடி அமைத்து கொடுத்து எங்களுக்கு இந்த வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும், அதற்கு வழிகாட்ட வேண்டும் இறைவா என்று கேட்டுக்கொண்டு, 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 12வது நாள் சனிக்கிழமை காரைக்கிழமை வளமை போல இன்றும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு சிறப்பாக நிகழ்ந்தது. இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வை சிறப்பிப்பதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பாடுபடுவீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். எத்தனை எவ்வளவு துன்பங்கள் தொல்லைகள் இருந்தாலும் ஓடி வந்து இணைந்து விடுவோம். ஒரு பாடலை கொடுத்தாவது இந்த நானும் இணைந்து விட்டேன், இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்கு நானும் உறுதுணையாக இருக்கின்றேன் என்ற திருப்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். வார வாரம் நடைபெறும் நிகழ்ச்சிகள், சில சமயம் இது இணையதளத்தில் ஒலிபரப்பாகப்படுகின்ற ஒரு வானொலி, வானொலிக்கு சில தடைகள், அதாவது வந்து அலைவரிசையில் தடைகள் ஏற்படுவது வழக்கம். அதை பொறுமையோடு நீங்கள் காத்து கொண்டிருந்து பல நிகழ்ச்சிகள் வராது விட்டாலும் எங்களுக்கு வரும் என்ற அந்த நம்பிக்கையோடும் வர வந்த
வரும்பொழுதே உங்கள் நிகழ்ச்சிகள் குறைவில்லாமல் தருவார்கள் என்ற பூரண நம்பிக்கையும் இருக்கின்றது. அதற்காக நன்றி பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி பகர தேவையில்லை. இது உங்கள் வானொலி, இது உங்களுடைய நிகழ்ச்சிகள், உங்களுடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை, அன்னை தமிழுக்கு செய்யும் தொண்டு என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் இனிது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த சந்தனராஜ், ஷியாமலா, கிருஷ்ணன், ஞானசேகரன், சரவணன் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். இந்த நிகழ்ச்சியில் இருந்து நிறைவு பெறுகிறது இன்றைய நாள் பாட

0: ராகவன் அப்படிதான், கிருட்டி கிருஷ்ணன் அப்படியா?
1: அதே
0: அப்ப இன்று உங்களுக்கு பிறந்த நாளா? அவருடைய பிறந்த நாள் எண்ணி விட்டேன் பாத்தீங்களா, நான் தவறாக எண்ணி விட்டேன். அவருடைய பெயரை அந்த அந்த ஞாபகமாக உங்களுக்கு அவருடைய பெயரை உங்களுக்கு விஜய ராகவன் என்று பெயரை வைத்திருந்தார், வெற்றியை கொண்டாடக்கூடிய ராகவன். வாழ்த்துக்கள் விஜய ராகவன். சரி, எப்படி கொண்டாடினீர்கள் நீங்கள் இன்று அந்த விஜயதசமி, அதாவது கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடினீர்கள்? வீட்டிலே என்ன செய்தீர்கள்?
1: வீட்டில் பூஜைகள்லாம் செய்து விட்டு சென்று போயிட்டு வந்துட்டேன். எனக்கு இரவு நான் அங்கே தங்கி வர முடியாது, அவ்வளவு தூரம், ரொம்ப தூரம் அது. காரு எங்கள் காரைக்கலுக்கும் அந்த ஆடுதுறை கும்பகோணத்துக்கு அருகில்
0: பாதுகாப்பை கருதி நீங்கள் முன்னேறி வந்து அப்ப அங்கே தொடர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்களா? விடிய விடிய கொண்டாடுவார்களா? இரவிரவாக கொண்டாடுவார்களா?
1: என்ன
0: பாடலை கேட்டு மகள போகிறீர்கள்?
1: அந்த ஆயப்பாடி மாளிகையில் அந்த பாடலை
0: ஒளிபரப்புங்க. ஆயர்பாடி மாளிகையில் இதை நேற்று எங்களுடைய விஜய எங்களுடைய ஞானசேகரன் அவர் கேட்டு ஒளிபரப்பப்பட்டது, உங்களுக்கு ஒளிபரப்பலாம். ஆயர்பாடி மாளிகையில் என்று வருகின்றது. இவர் எங்கே பிறந்தார்? கிருஷ்ணர்.
1: கிருஷ்ணர் வந்து உத்தரப்பிரதேசத்துல மதுரா என்ற இடத்துல.
0: மதுரா என்ற இடத்துல அவர் ஆயர்பாடியிலே தான் பிறந்தாரா? இல்லை,
1: ஆயர்பாடியில வந்து வளர்ந்தாருன்னு சொல்றாங்க.
0: அது கண்ணன்.
1: கண்ணன்.
0: ஆனால் இந்த பாடல் அவரை கருதித்தான் வருகின்ற சிறப்பான ஒரு பாடலை தந்திருக்கிறீர்கள். முதல் பாடல் பக்தியோடு பக்தி வேளையிலே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறீர்கள். நல்ல நல்ல பாடல்களை தளத்திலேயும் எழுதுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி. நன்றி
0: விஜயராகவன் அவர்களே, இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக ஆயத்தமாக இருக்கின்றார் எங்களுடைய அன்பு மகள் கஸ்தூரி, லண்டன்லே இருந்ததாக முதல்ல வந்துவிட்டார், இணைப்பு கிடைத்து விட்டது. வாழ்த்துக்கள். வணக்கம் கஸ்தூரி.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.
0: இந்த கிருஷ்ண பிறந்த நாளிலே உங்களுக்கு இணைப்பு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி, பெரும் பரம் என்றுதான் கூற வேண்டும் இல்லையா? இல்லையண்டா அழைத்து அழைத்து கலைத்து
2: அவர் என்ன, அவர் என்ன கைவிட மாட்டார். நல்லவர்.
0: அவர் நல்லவரா?
2: ரொம்ப நல்லவர்.
0: அப்ப அவர் தீயவர்களுக்கு கெட்டவர்களுக்கு கவனிக்க மாட்டார்.
2: அவரெல்லாம் கிடைக்க மாட்டார்.
0: அவர் அவரை பிடித்தானே சொல்றாரு, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக பிறந்தவர். அப்ப நல்லவருக்கு வழிகாட்டும் வேளையில் தீயவர்களை அழித்து விடுவார் தானே?
2: ஆமா ஆமா, தீயவர்களையும் அழிக்கிறதண்டி இல்ல, அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனைய கொடுத்து, சரி உனக்கு நான் இந்த தண்டனை வந்ததுடன் நீ இன்ன வழியில சரியா நடந்துக்கோ, இதுல இருந்து புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லுவார்.
0: ஓ, ஆட்கொண்டு அவருக்கு புத்திமதி கொள்ள அவரை மாற்றி அவரை மாற்றி விடுவார். ஓ, இவர் தானே கூறு, இவர் தானே வளர்ந்த பின்பு கூறினார், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும் என்று நடக்கும் என்று கூறியிருக்கார். இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த வருங்காலத்தை பற்றி கூறியிருக்கார். அவர் தான் என்ன கிருஷ்ணா உபதேசம், அதுதான் கீதோபசாரம். வாழ்த்துக்கள். சரி, இன்று அவருடைய பிறந்த நாளை நீங்கள் எப்படி கொண்டாடினீர்கள் கஸ்தூரி?
2: நான் இன்னும் ஒன்றும் கொண்டாடலையா, ஆனா இனிதான் நான் ஏதோ கேசரி ஹிந்தி சாமிய கும்பிட வேணும். ஆனா எங்களுக்கு 6 மணிக்கு வள்ளி, நான் பொதுவாவே வள்ளிக்கிழமையில 5:30 இருந்து

0: ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கிறேன் நார்மலாவே. சாதாரண நாள்லயே வெள்ளிக்கிழமையில பால் காட்சி வைப்பேன், அப்படி இல்ல அவர் கலந்து வைப்பேன், ஏதாவது ஒன்று செஞ்சுறது. சுண்டைக்கு அவருக்கு பிறந்த நாளோடய கேசரி மட்டும் குண்டி போட்டு வைக்கிறது.
1: அவருக்கு கேசரியில் மிகப்பிரியமும்
0: அவருக்கு சந்தோஷம்.
1: அது கண்ணன் பிறப்பிலே தான் அப்படி செய்தவர் என்று நான் அறிந்தேன். ஆனால் உணவு வந்து வெண்ணெய் அவருக்கு பிடிக்கும், அவருக்கு நிவேத்தியங்களுக்கு நெய்யை சேர்த்துக் கொள்வார்கள். கண்ண அவதாரத்திலே தான் ஆடை பாலாடையை திருடுவார், வெண்ணெய் திருடுவார், உருளோடு கட்டுப்படுவார், அடி வாங்குவார் என்றெல்லாம் புராணங்கள்
0: கூறுகின்றனர். கண்ணன்
1: அல்ல அல்ல
0: கிருஷ்ணன் அவதாரமும் கண்ணன் அவதாரமும் ஒன்றுதானே?
1: அப்படி என்ன கூறுங்கள், கூறுங்கள் கேட்போம்.
0: இல்ல வா, அதாவது தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்து கோகுலத்தில் வளர்ந்தவர் கண்ணன்.
1: ஆமாம்.
0: பிறகு வளர்ந்து துவாரகையை ஆட்சி செய்ய மன்னனா வந்தவர் கிருஷ்ணர் என்ற பெயரில் கூப்பிடுவினார்.
1: ஓ அப்படியா சங்க. அப்ப அப்ப அப்ப இன்று பிறந்தது, அப்ப இன்று பிறந்தது கண்ணனா கிருஷ்ணனா? ஆமா
0: கண்ணன் தான்.
1: அப்ப இன்று பிறந்தது கண்ணன் தானா? கிருஷ்ண ஜெயந்தி என்று கூறுகிறார்களே,
0: அது கண்ணனுக்கு இன்னொரு பேர் கிருஷ்ணனும் எனக்கு அவருக்கு 1000 பேர் இருக்கு.
1: அப்ப கண்ண ஜெயந்தி என்று கூறலாம் தானோ?
0: சொல்லிடாதான் பாட்டு படிக்கிறோம் நாங்கள் ஐயா, ஒரு தாலாட்டு பாட்டு ஒண்ணு கிருஷ்ணருக்கு. அங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி அங்க ஒரு இந்தியாவில் ஒரு இது இருக்குது. அதுல வந்து என்ன செய்யறது, மலர் தொட்டில் போட்டு அவரே அவரை போட்டு தாலாட்டு பாடுறது.
1: ஹரே கிருஷ்ணனையா கண்ணனையா
0: பாட்டு வர பாடுற நாங்கள்.
1: ஹரே கிருஷ்ணனையா கண்ணனையா?
0: கண்ணனா
1: கண்ணனையா? சரி சரி. ஏன்னா கிருஷ்ணன் தொட்டிலுக்கு கிடக்குறா கொஞ்சம் கிருஷ்ணர் தொட்டிலுக்குள்ள கிடக்குறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கண்ணன் கிடப்பேறான். கண்ணன் என்ன பாடல் அந்த பாடல்?
0: அது நான் பாடி காட்டுறேன்.
1: எங்க பாடுங்க.

இடை கண்ணால் என்னை பார்,

0: நன்றி ஐயா.
1: தூங்கி விட்டாரா? நான் தூங்க பார்த்து விட்டேன். நான் தூங்கி இருப்பேன், நான் கண்ணன் இல்லை, அதனால் தான் தூங்கவில்லை. கேட்டுக்கொண்டு நன்றாக இருந்தது மகளே. சிறப்பான ஒரு விடயத்தை அழகாக இன்றைய பக்தி வேளை நாளையிலே வந்து கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு மேலும் தெளிவாக, கொஞ்சம் தெளிவாக இருந்தவளை மேலும் தெளிவாக்கி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். கண்ணன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் கண்ணன். குழந்தை பருவத்தில் கண்ணனாகவே இருந்து மாய விளையாட்டுகளையும் சித்து விளையாட்டுகளையும் செய்தது மட்டுமல்லாமல் அங்கே அப்பொழுதிருந்தே அவரை தீமைகளை அளிக்கின்ற சக்தியை நாங்கள் உணரக்கூடிய வகையில் மாயமாக மாயத்தனமாக எல்லாம் செய்திருக்கின்றார். அதுல
0: அதாவது சக்கரங்கள் வில்லனா சக்கரத்தில் அவங்க சக்கரமா வந்த அசுரனை அழித்தது.
1: அது பிற்பகுதியிலே அம்மா, ஆரம்ப காலத்திலே அவர் பூதகியை கொன்றார். அவரை நீரிலே தீர்த்தமாடும் பொழுது அதனுடைய மல்லர்களை அனுப்பி ஹம்சராசன் அவரை கொல்ல வைக்க பார்த்தபோது அவர்களே தண்ணீருக்குள்ளே அமுக்கி தாண்டு தாண்டு எழும்பி மாய விளையாட்டுகள் காட்டி அவர்களை அழித்தார். அப்படி சின்ன வயதிலே பல விடயத்தை செய்தவர். மலர்ந்த பின்பு திருநடனம் புரிந்தவர், திருநடனம் புரிந்து அந்த பாம்பு. அப்படி சிறு வயதிலேயே பல சிறப்புகளை தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மங்களை அழித்த வண்ணம் அந்த பிறவி எடுத்து வந்தார். அடுத்து வளர்ந்த பின்பு கிருஷ்ணனாக வந்துதான் பாரத போரியை மூட்டி அந்த அதர்மங்களை அழிப்பதற்கு அத்தனையும் செய்தார். சிறப்பு அந்த நிகழ்ச்சியை இன்று பக்தி வழியிலே கலந்துரவாதற்கு அது வெள்ளிக்கிழமை கிடைத்த நல்ல நாளிலே விஜயராகவன் அவரும் நீங்களும் இணைந்து சிறப்பித்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய என்ன பாடு என்று நீங்கள் கேட்க போ. நேற்றைய பாடல் உங்களோட பாடல் ஒளிபரப்புக்கு முன்பே குருணை இப்படி கஸ்தூரி உங்களுக்காக பாடல் கேட்டார் மகளே. என்னோட சந்தோஷப்பட்டா, மகிழ்ச்சி
0: இருந்தது. இன்னைக்கு எனக்கு பாடல் திருமால் பெருமதுரை படத்துல பாடலும் அதே ஐயா.
1: திருமால்
0: பெருமைக்கு நிகரேது.
1: ஆமா, இனிமையான பாடல் திருமால் பெருமைக்கு நிகரேது. அதுல எல்லா அவதாரங்களும் வருகின்றது இல்லையா?
0: அதுல எனக்கு அந்த அவர் படிப்பார் ரெண்டா, நான் பேர் ஞாபகம் இல்ல, விஷ்ணு சித்தர் என்று சொல்லி அந்த இது படிப்பார், பச்சை மாமலை விடகம்.
1: ஆமா,
0: அழகா இருக்கும் கேக்குறதுக்கு.

கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும்

0: சிறப்பு
1: அது
0: சிறப்பு
1: ரொம்ப
0: உங்களின்
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா.
0: குரலோடு
1: அதோட நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏனண்டா இந்த நான் படிச்ச பாடல் நான் நினைக்கிறேன் 14 வயசுல முதல் வயசுக்கு வந்து நான் தாவடி பாவோட போட்டு முதல் போய் கிருஷ்ணனுக்கு தாராட்டு பாடின பாடல் இது.
0: சிறப்பு இன்று அதை பாடியிருக்கேன். வாழ்த்துக்கள் மகளே. நல்ல பக்தி வேளையில வந்து பக்திமயமான விடயங்களை பகிர்ந்து எங்களை பக்தி வண்ணமாக்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்கு என்னுடைய நன்றிகள் வாழ்த்துகள். கிருஷ்ணா அஷ்டமியில் என்று கிருஷ்ண பிறந்த நாளிலே உங்களுக்கு எல்லா நன்மும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அடுத்த உறவாக இன்னொரு நேரம் காத்து கொண்டிருக்கின்றார் வலையிலே என்னுடைய அன்பு உறவு. எங்கே மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். நீண்ட நேரமாக ஒரு நேரத்தில் இருந்திருக்கின்றார். இப்பொழுது போட்டிகள் துவங்கிவிட்டது. அழைப்பிலே போட்டி யாருடைய அழைப்பு கிடைக்க போன்றது. அவர் அழைப்பிலே இருந்தவர் தான் பெறுகின்றார். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் ஏஆர் நாகப்பன் அவர்கள். தானாக வந்த சந்திரமாக இப்பொழுது வந்து வாசனை வீசிக் கொண்டிருக்கின்றீர்கள். கோவை மாநகரில் இருந்து நலமாக இருக்கின்றீர்களா நாகப்பன்?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர் வணக்கம். நான் நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கிறேன்.
0: அதுதானே பாத்து அப்படியெல்லாம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பகல் வணக்கம் தந்தவரை உங்களுக்கு இரவு வணக்கம் தந்து இணைந்து கொள்வோம். ஐக்கியமாகிவிட்டோம் ஒன்றியல் தமிழ் வானொலியிலே பக்தி வேளையிலே. சரி, அங்கு காலநிலை சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீங்கள் எல்லாம் நலமாக வளமாக நல்லவனாக வல்லவனாக இருக்கும் இந்த வேளையில் இன்று கிருஷ்ண ஜெயந்தி என்று ஏதோ கூறுகிறார்கள். நீங்கள் அதை பற்றி என்ன கேள்விப்பட்டீர்கள்? உங்களோட ஊர்ல எப்படி இருக்கின்றது?
2: இஸ்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஐயா, அந்த அரே ரமா அரே கிருஷ்ணா
0: மாதிரி
2: இஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடியே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ணிடுவாங்க.
0: ஒரு அமைப்பு
2: அது. ஆமா அமைப்பு. அதுல இந்த இப்ப இதுக்கு முன்னாடி பேசினாங்களே சகோதரி அந்த
0: கஸ்தூரியில
2: போட்டு அந்த மாதிரியான பண்றாங்க, நிறைய பண்றாங்க. மூணு நாள் தொடர்ந்து பண்றாங்க, இன்னைக்கு நாளைக்கும் இருக்கும். அது நாம போற வழியில அப்பப்ப போய் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரத்தான் முடியுமே தவிர முழுசா அங்க இருக்க முடியாது.
0: இருக்க முடியாது, அதான் தெரிந்த முடியும். என்ன மூன்று நாளும் தொடர்ந்து இருக்க முடியாது இல்ல? அங்க பக்தர் கூட்டம் அப்படி இருக்கின்றது, அங்க பக்தர் கூட்டங்கள் அப்படி இருக்கின்றது.
2: அதுக்குன்னு ஒரு அமைப்பே இருக்குது ஐயா, சரியான கூட்டம் இருக்கும் ஐயா. அங்க அந்த குடிசியா ஹாலில் அதுக்கு பக்கத்துல அவங்களுக்கான இடம்லாம் வாங்கி வச்சிருக்காங்க.
0: குறிப்பாக உங்களோட கணக்கின்படி மதிப்பீட்டின்படி சுமார் எத்தனை பக்தர்கள் கூடி இருந்திருப்பார்கள் அந்த இடத்த நீங்கள் போன வேளையிலே?
2: ஒரு 3000 பேர் இருப்பாங்க.
0: ஓ, 3000 பேர் இருக்கின்றார்கள். பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகள் எல்லாம் அப்படி இருந்தது.
2: அது அவங்க எல்லாம் பாத்துக்க, அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்க பிராமணர் ஆள்களாவும் இருப்பாங்க. எல்லாம் நாமம் போட்டவங்களா இருக்கிறாங்க. அது வேற மாதிரி, அது ஒரு அமைப்பு.
0: நாமம் தான் அவர்களுடைய பொட்டு. நாங்கள் பொட்டு என்று குங்குமம் சந்தனம் வைப்பவர்கள் அவர்கள் நாமத்தை நாமமாக நீட்டு இழுத்து விடுவார்கள்.
2: பூசக்கூடிய ஆட்கள்
0: அது சிவசின்னங்கள் எங்களுடையது, அவர்கள் வைஷ்ணவ. ஆனால் அவரும் வந்து கிருஷ்ணர் வந்து பாரபட்சமற்றவர். ஆனால் அதை கொண்டாடுகிற நாங்கள் தான் கொஞ்சம் மமதுடிஞ்ச நாங்கள் வைஷ்ணவர்கள் நீங்கள் சைவர்கள் என்று பேதம் பார்க்கின்றோம். அப்படி அல்ல, அவர்கள் அருகர நம அரகர சிவ நம பார்வதி என்றெல்லாம் கூறும் பொழுது மகாதேவாவே அதுக்குள்ளே பூஜை தான் சொல்லுகிறார். ரெண்டும் ஒன்று தான். அவர் தான் இவற்றை எல்லாம் ஆக்குதல் ஆக்கிவிட்டார் என்று கூறுவார்கள். இவர் அதான் அந்த அகத்தியர் திரைப்படத்தில் இல்லை, அகத்தியர்களே தானே சிவாய நம என சொல்வோமே என்றவுடன் நம நாராயண நம ஓம் சிவாய நம என்றார். சரி, அங்கே எல்லோரும் சைவ அதாவது இந்து மக்கள் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு கடவுள் அவர் என்று அவருடைய இறைவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை, ஆனால் தோன்றிய அவதாரம் எடுத்து தோன்றிய நாள்.
2: என்ன பண்ணுவாங்க
0: இருப்பார்கள் இன்றைக்கு பிறந்தவர்களாயும் இருப்பார். விஜயராகவன் சென்றால் இல்லை, அவர் தான் என்று பிறக்கவில்லை, தனக்கு அவற்றை பெயர் என்று கூறாது. அவர்களுடைய நம்பிக்கை இறை பெயரை சூட்டும் பொழுது அதை சுருக்கி நீட்டி முடக்கி. ஆனால் அந்த கிருஷ்ணன் போல் வாழுகின்றார்களா அந்த பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டிய பின்பு அந்த பிள்ளைகள் கிருஷ்ணன் போல் வாழுகின்றார்களான்னு பார்க்க வேண்டும் இல்லையா?
2: அது அவங்க அந்த பெயர் வைக்கிற போது அதே அமைப்புல கொண்டு வருவாங்க இல்லையா வளர்த்து?
0: அவர்கள் கொண்டு வந்து வளர்ந்த பின்பு என்ன செய்வார்கள்? எத்தனை கிருஷ்ணன்கள் திருவிளையாடுகளை செய்கிறார்கள்? வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, அப்ப இந்த புண்ணிய நாளையில என்ன பாடலை நல்ல சம்பவத்தை நல்லொரு விடயத்தை வந்து கூறினீர்கள். அங்கே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற அந்த அமைப்பு இங்கு கனடாவிலும் பெரியதா இருக்கிறது, அமெரிக்காவிலும் பெரியதாக இருக்கின்றது.
2: இந்த இஸ்கான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கனடாவில இருக்கா?
0: இஸ்தான் என்றது என்ன மொழி?
2: இல்ல, இஸ்கான் அந்த அமைப்பினுடைய பேர் இஸ்கான்.
0: அது அவர்கள் வைத்திருவாங்க. இஸ்தானுடைய கிளையாகிறது. ஆனா சரியான அது அவர்கள் அது அது ஒண்ணு அது அவர்கள மொழியில கூறுகிறார். அதை இது அந்த அமைப்புக்கு பெரும்பாலாக ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று உலக நாடு முழுக்க இருக்கின்றது கிளைகள். உலக நாடு முழு கனடாவிலே பல இடங்களில் அந்த கிளை இருக்கின்றது. அதே பெயரில் அமெரிக்காவிலும் இருக்கின்றது, இலங்கையிலே இருக்கின்றது, இந்தியாவிலே இருக்கின்றது, எல்லா இடமும் இருக்கின்றது ஐயா. இங்கிலாந்திலே எல்லா நாடுகளிலும் அந்த அமைப்பு இருக்கின்றது. அது ஒரு பெரிய அமைப்பு. கிறிஸ்து அவர்கள் கிருஷ்ணரை மூலக்கடவுளாக வச்சு வணங்குவார்கள். நல்லபடியங்கள்லாம் அங்கே செய்யப்படும் அநேகமாக. அன்பு கருணை சாந்தம் அவர்தான் அது.
2: முக்கியமா இந்த கிருஷ்ண ஜெயந்தியை இப்ப நல்ல விமர்சையா கொண்டாடுவாங்க.
0: ஏனென்றால் அவருடைய ஜெயந்தி நல்லவருக்கும் தெரிந்த ஜெயந்தி. அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளும் தோன்றி அவதாரங்கள் தோன்றிய நாளே அப்படி சொல்லுவார்கள் இவர்கள். அவங்களோட மொழியிலே கிருஷ்ணா கிருஷ்ணாஷ்டமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி என்றெல்லாம் கூறுகிறார். கிருஷ்ண அட்டமி அட்டமி அட்டமி திதியிலே அவர் பிறந்தவர். இந்த நவ கிரகம் எங்களுடைய நவ திதி இருக்குல்ல அட்டமி நவ ஏகாதசி.
2: இருங்கள்
0: ஏகாதசியில் ஆரம்பித்து 15 நாட்களுக்கு பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற திதியிலே 8வது நாள் அட்டமி என்று கூறுவது. இந்த அட்டமியிலே நாங்கள் நல்ல விடயங்களை செய்ய மாட்டோம் இந்த நல்ல விஷயங்களை. ஆனால் அட்டமியிலே அன்றுதான் அவர் பிறந்தவர். அட்டமி நேரத்தில் பிறந்தவனே அப்பாவி பாம்பை கொன்றவனே என்று பாரதத்திலே துரியோதனாக்கள் இவரை கிண்டல் அடிப்பார்கள். இவர் வந்துவிட்டார். இவர் அட்டவியில பிறந்தவர், சும்மா அப்பாவி பாம்பை தான் கொன்றவர் என்றெல்லாம் அவர் செய்த கிருதி அந்த கிருத்துவங்கள் அதெல்லாம் அவர் செய்த தர்மத்தை நிலைநாட்டு அதர்மங்களை அழித்த அற்புதங்களே அதுவும் உண்டு. அதை இவர்கள் கிண்டலாக பேசுவார்கள். இப்பொழுது தெரியும் தானே நல்லதுக்கு பொல்லாதது சொல்லி கொண்டு போறேன். அட்டமி என்பது அது. நாங்களும் அட்டமியில அதிகமாக நல்லபடியங்கள் திருமணங்கள் போன்ற மங்களமான காரியங்கள் ஒரு நாளுக்கு முன்னும் எந்த முதல் ஒரு எந்த பதவி ஒரு பணியை செய்யறிருந்தால் அட்டமியிலே துவங்க மாட்டோம். ஆனால் அந்த அட்டமையிலே தான் அவர் பிறந்தவர். அது அந்த வைஷ்ணவ மதத்தில் உள்ளவர்களுக்கு அதை பெருமையாக கொண்டாடுகிறார்.
2: இன்றைய தினத்துக்கு அது பொருந்தாது இல்லையா அந்த அஷ்டமி இதுங்கிறது? இன்னைக்கு என்ன வேணா செய்யலாம்.
0: அப்படி என்றால்
2: அதாவது நீங்க சொன்ன அதே கருத்து தான். பொதுவா வந்து எந்த ஒரு செயலையும்
0: தொடங்க
2: மாட்டோம் அஷ்டமியில. ஆனா இந்த அஷ்டமிக்கு அது பொருந்தாது.
0: அதே நேரம் ஐயா நீங்கள் சொன்னது சரி, அதை இன்று செய்யலாம் தான் என்று. இப்ப உதாரணத்துக்கு நெல் விதைக்க போகின்றீர்கள், அட்டமையில செய்ய மாட்டார்கள். ஆனால் நேற்று விதைத்தாலும் முளைக்கும், இன்று விதைத்தாலும் அது முளைக்கும். தண்ணீர் காற்று மழை வெயில் இருந்தால் முளைக்கும்.
2: ஒரு நம்பிக்கை
0: அவ்வளவு நம்பிக்கை அதுதான். இவர்கள் அதை
2: செய்வார்கள்.
0: எப்படி சொல்வார்கள் அந்த மொழி என்றால் அட்டமி நாளில் தொட்டது நாசம் என்று கூறுவார்கள். அவர் வந்து அதர்மத்தை நாசம் பண்ண பிறந்தவர் அட்டமி தினத்திலே. அவர் வந்த அவதாரங்களும் ஒரு அவதாரத்தையும் குறிக்கின்றது. சிறப்பு
2: இன்றைய அஷ்டமி தினம் சிறப்பானதுதான். சரிங்க.
0: ஆமாம், அது அவருடைய பிறந்த நாள் என்றபடியால். ஆனால் பாடி இருக்கின்றார்கள் அடியவங்கள் ஆழ்வார்கள், நாளும் கோளும் நன்மை தரும். நாள் என்ன கோள் என்ன எல்லாம் ஒன்றுதான் இல்லையா?
2: பாக்குறாங்களே பெரும்பாலும் பாக்குறாங்களே
0: எல்லோரும் பார்ப்பது. அவசரத்துக்கு பார்க்க மாட்டாங்களே ஐயா, அவசரமா செய்ய பார்க்க மாட்டாங்க. இந்த நாள் திருமணம் செய்ய வேண்டும், கணவனுக்கு ஒரு ஒரு ஆணம் பெண்ணும் தெரியாதனமா காதலிச்சு விட்டார்கள், தெரியாதனமா நடந்து கொண்டார்கள், நாம் விட்டா பிழைச்சு விடும் இன்றைக்கு எப்படியும் செய்துவிட வேணும். இப்ப விரைவில் செய்ய வேணும்னா ஒரு
2: சனிக்கிழமை
0: ஒரு சனி அல்ல ஞாயிற்றுக்கு செய்ய வேணும். சனி ஞாயிறு அட்டை வினாமி என்றால் இவர்கள் செய்பவர்கள் அந்த ஐயரை பிடிச்சோ அல்ல அந்த அந்த அந்த வைத்தியரை பிடிச்சி அதுக்கு ரெண்டு மந்திரத்தை சொல்லி அதை செய்து செய்து விடப்பாகலையான சொல்லுவார்கள். அவரும் அதுக்கு என்ன நன்னா பண்ணிடுவோம், அதனால என்ன நன்னா பண்ணிடுவோம் பண்ணி விட்டுருவாரு. இதெல்லாம் மாரி ஆனால் அவர்கள் சிறப்பாகவும் வாழ்கிறார்கள். இந்த திதி நாள் பார்த்து
2: இல்ல
0: திதி நாள் பார்த்து செய்தவர்கள் பலதாகியும் போயிருக்கார். இதெல்லாம் நம்பிக்கைகள் சந்தர்ப்பங்கள். அதனால் நாங்கள் அதுக்கு மாறுபாடு
2: அதை தெளிவா சொல்லணும்னா செல்வம் படம் பார்க்கணும்.
0: ஆமா ஆமாம் ஆமாம் அற்புதம், சரியான கருத்தை கொண்டு வந்தது. அதையெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு முன்னோர்கள் நம் முன் முன்பு தென்னகத்து திரைப்படம் தான் நான் அடிக்கடி சொல்வேன். சமுதாயத்திலே என்னென்ன இருக்கின்றதோ சமுதாய விழிப்புணர்வுகள் சீர்கேடுகளை திருப்துவதற்கு வந்த படங்கள் அன்று இன்று அல்ல. ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த மதத்தவர் ஆனாலும் ஐதீகத்தை நம்பி அந்த மத கோட்பாடுகளை நம்பி நல்லபடி வாழத்தான் அது சொல்லுகிறது. நாங்கள் தான் எங்களுடைய வசதிக்கேற்ப மாற்றிவிட்டோம். புரிகிறதா ஐயா? நாங்கள் எங்கள் வசதிக்கேற்ப மாறிவிட்டோம், அவ்வளவுதான். நன்றி. இந்த என்ன பாடலை கேட்போம் நாகப்பன்? பக்தி பாடல். பக்தி பாடல் அப்படி சாமி பாட்டு புதுசு இல்லையா? நல்ல அது என்ன உற்சாக உற்சாக கானம், உற்சாக பானம் பண்றவங்களுக்கு உற்சாக கானம்.
2: நேத்து நல்லா இருந்தது இல்லையா அந்த பாட்டு?
0: உங்களுக்கு சிறப்பா
2: இருக்கு. நல்லா இருக்கு.
0: நாங்களும் அந்த பாடலை கேட்டா தூங்க மாட்டோம். நீங்க நல்லா தூங்குறீர்கள் சொல்றீங்க. அதான் நான் கூறியிருந்தேனே, தூக்கம் வரவில்லையாண்டு உற்சாக பானம் அருந்துவார்கள். எங்கள் நாகப்பன் தூக்கம் வர வேணும் என்றால் உற்சாக கானம் கேட்க வேணும். இன்று என்ன துள்ளல்லே என்ன பக்தி வருகின்ற இருக்கின்றது?
2: நீங்க சாமி பாட்டு சாமி பாட்டு சாமிங்கிற படத்துல இருந்து பாட்டு கேட்கலாமான்னு
0: நினைச்சேன். உங்களோட விருப்பம், உங்களுக்கு எது விருப்பமோ அதுதான் ஐயா எங்க திருப்தி. எது திருப்தி
2: தருங்க தவிர அந்த பாட்டு நல்ல பாட்டு இல்லையா? அதனால கேட்க முடியல.
0: அப்ப போற பாட்டுகள் இருக்குது ஐயாப்பா. பக்தியோடு வர்ற பாடல் பலது இருக்கின்றது. என்ன பாடல் வேண்டும்?
2: அது ஒரு பக்கம் கடைசியா தானே வரப்போதையா, அதனால அது கவலை இல்ல.
0: அது அது போடலாம் கடைசியா கேட்டு. அந்த நீங்கள் உங்களுக்கு வந்து எதுவும் சொல்லுவார்கள் மற்றவர்கள் கூறும். என்ன பாடல்
2: இருக்கலாம் ஐயா? இன்னைக்கு வந்து படம் வந்து ஒரு கொடியில் இரு மலர்கள்.
0: ஆஹா, சிறப்பான பாடம் படமா இருக்கு. ஒரு கொடியில் இருமகள் என்ன பாடல்?
2: கண்ணனின் சன்னதியில் எந்த கண்மணி புன்னகை.
0: சிறப்பான பாடல் கண்ணனின் சன்னதி.
2: நம்மளும் ஊரோட ஒத்து போயிடுவோம்.
0: அதனால தானே நம் முன்னோர்கள் சொன்ன சாரை தென்னி ஊருக்கு போனால் நடுமுறை நமக்கு கண்டிருக்கணுமா. இந்த பாம்பு தின்ற ஊருக்கு போனால் அதை பொறுப்படையாமல் அவரது அந்த நடுமுண்டை எனக்கு போடப்பா அப்படின்னு முந்தி கேட்கணுமாம். அப்ப அவங்க நினைப்பாங்க, அடே இவங்களுக்கு நம்ம ஆழ்த்தாருன்னு எல்லாம் நல்லா செய்வாங்களாம். ஒத்து போதல் சாரை தண்ணி ஊருக்கு போனால் நடுமுறை நமக்கு என்று இருக்க வேண்டும்.
2: கண்ணனின்
0: கண்ணனின் சந்நிதியில் விபூதியும் பட்டியும் ஒரு சாட்சியத்தையும் போட்டு வேண்டும். என்ன பண்ண பண்ணாலும் செய்யலாம் தானே ஐயா? வாழ்த்துக்கள். உங்கள் கண்ணனின் சந்நிதியில் ஒளிபரப்பாகும் கேட்டு மகிழ்வோம். இணைந்து மகிழ்வாக சிறப்பித்ததுக்கு நன்றி. நன்றி.
2: இன்றைய தினங்கள் கிடைக்குமா இல்ல நாளை தினம் சேர்த்து?
0: அது வருகிற தொகையை பொறுத்தது. ஐந்து ஆறு பேருன்னா இன்றைக்கே கொடுத்து விடுவேன். அதுக்கு மேலே
2: அப்படின்னா
0: தூங்குங்கள். நீங்கள் நீங்க தூங்க மாட்டீங்களே. என்ன என்னை முடிவடைய போகும் மட்டும் என்னோடய இருப்பீர்கள் அல்லவா? நன்றி.
2: இன்றைய தினம் பகல் வேலையில கேட்டேன் அந்த பாட்டு நேரம் நேர பாட்டு
0: நல்லது. ஆமா ஆமா.
2: அந்த என்னை விட்டு ஓடி போக முடியுமா பாடல் கேட்டு முடிச்சது.
0: அது
2: கேட்டோம்.
0: எப்படி இருந்தது பாட்டு?
2: படத்தின் பெயர் குமுதம், ஆனா நீங்க குங்குமம் சொல்லிட்டீங்க.
0: அப்படியா? ஓஹோ,
2: முதல்ல அது அது பரவாயில்ல. இருந்தாலும் குமுதம்னு தெரியுமே எல்லாருக்கும் இந்த பாட்டை கேட்டா.
0: ஆஹா, சரி, நான் கவனித்துக் கொள்ளுகிறேன். நன்றி, நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி ஐயா, நன்றி,
0: நன்றி. அடுத்த உறவு வருகின்றார். எங்களுடைய யார் இருவர் இருக்கின்றீர்கள்? யார் முதலில் வரப்போகின்றீர்கள்? வாருங்கள் பார்ப்போம். யார் முதலில் வரப்போகின்றீர்கள்? வாருங்கள் பார்ப்போம். வருகின்றார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் மகாலிங்கம்.
3: வணக்கம்யா. வணக்கம்யா.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கையா? நான் வள மகிழ்ச்சியா இருக்கையா.
0: சிறப்பு. அந்த ஆயர் பாடி மாளிகையில் பாடல் கேட்டீர்களா?
3: கேட்டேன்யா, கேட்டேன்யா. அருமையா இருந்தது.
0: அந்த ஞாபகம் எப்படி இருந்தது உங்களுக்கு?
3: நன்றாக
0: மீட்டிக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். இன்று கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் பிறந்த நாள். என்ன செய்தீர்கள்? எங்கு சென்றீர்கள்? எப்படி கொண்டாடினீர்கள்?
3: இன்று கிருஷ்ணன் ஜெயந்திக்கு சும்மா சாதாரணமாக கோயிலுக்கு தான் போனோம். ஆனால் எங்கள் பகுதியில் இல்லை, வீர விஜயராகவன் சொன்ன மாதிரி பாண்டரங்கன் கோயில் ஆடுதுறை பக அருகில் இருக்குது. கிட்டத்தட்ட 15 மைல் தூரம் இருக்குயா. அங்கே போக முடியல. இங்கே உள்ளூரிலே நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன்யா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அஷ்டமி, கோகுல அஷ்டமின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ண ஜெயந்தி. இந்த அஷ்டமி பற்றி கூட நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. அஷ்டமியில் வந்து என்னுடைய காரியங்கள் பூராமே அந்த அஷ்டமியில் தான் நடைபெறும். அந்த தெரியாமையே நடக்கும், ஆனால் அது நல்லதாகவே எனக்கு நடக்கும்யா. அந்த மாரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. வயலில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விதைக்கும் போது மற்றவங்கள்லாம் வந்து எனக்கு ஆள் வரும் அன்னைக்கு. ஏன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிற நிலம் இருக்கிறதுனால எனக்கு அன்னைக்கு வரும். காரணம் என்னென்னா, அஷ்டமின்னு யாரும் விதைக்க மாட்டாங்க, ஆனால் நான் விதைப்பேன். ஆள் கிடைச்சதுன்னு அப்போ செய்யும்போது எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமியில் செஞ்சேன். ஆனால் கொஞ்சம் இழுபறியா இருக்குமே ஒழிஞ்சு, ஆனால் நல்ல விளைச்சலாக இருக்குங்க.
0: அப்போ என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதை சிறப்புன்னு கூறுகிறீர்களா?
3: அஷ்டமியில செய்த காரியம் நன்றாகவே இருக்கும். நலம் நலம் பாயிக்குங்க.
0: ஏனென்றால் உங்களோட மனம், உங்களோட மனம் இன்னைக்கு இன்றைய போட்டால் நல்லது நினைக்கிறீர்கள், நல்லது வருது. ஐயோ, நம்ம பிள்ளையாக இருக்கும்போது பிள்ளையாகத்தான் போகும். மனம்தான் காரணம், மனம்தான் காரணம். அட்டமி என்றுதான் அதை கூறுவார்கள். அஷ்டமி என்ற அந்த இஷ் வந்து அது எங்களுடைய மொழியில இல்லை. அட்டமி, நவமி,
3: அட்டங்கிறது எட்டு.
0: அதைத்தான்
3: பொருந்தாது
0: ஐயா. என்ன நீங்கள் மாறி மாறி கேட்கிற? அட்டமி என்பது 8வது நாள் வார திதி தானே அட்டமி. அதை அவர்கள் அஷ்டமி என்று கூறுகிறார்கள். அவர்களோட மொழியிலே அஷ்டம் என்றது அற்று போறது, அட்டம் என்பது 8வது. எங்களுக்கு அதில் ஒரு பிழையும் இல்லை, அதில் ஒரு பிழையும் இல்லை. அட்டமி என்பது எங்களோட மொழி. சரி, இப்பொழுது அங்கே போ. நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஆலயத்துக்கு தான் போக வேணும்ன்ற. எந்த ஆலயத்துக்கு போனாலும் தெய்வத்தை வழிபடுவதுதான், வீட்டில் இருந்து கொண்டாடுவதுனால் தெய்வத்தை வழிபடுவதுதான், மனந்தானே காரணம். அதனால் அஷ்டமியிலே இப்போ நாகப்பன் நானும் பேசும்போது அவசரத்துக்கு தேவைக்கு செய்கிறார்கள். துப்புரவாக கழித்து விடலை அன்று போட வேணும். நீங்களும் வந்து அந்த அன்றைய தினம் வேறு ஆட்கள், வேறு நாட்களிலே ஆட்களை பிடிப்பது கடினம். அன்றென்றால் ஆட்களை பிடிக்கலாம் என்ற வசதிக்காக செய்கிறீர்கள். புரிகிறதா?
3: இன்று கால, ஆமாயா, காலபைரவர் கும்பிடுறது நல்லது. அஷ்டமியில
0: அஷ்டமி நாளையிலே காலபைரவரை தரிசிப்பது நல்லதா? குருங்கள் என்ன காரணம்?
3: கோயிலுக்கு தான், அந்த கோயிலுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன்.
0: என்ன காரணம், என்ன காரணம் நல்லது? அதிலே அஷ்டமி நாளிலே காலபைரவரை எதற்காக வணங்க வேண்டும்?
3: அந்த காலபைரவுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க.
0: அது காலபைரவருக்கு உகந்த நாள் அஷ்டமியாம். அஷ்டமி காலபைரவருக்கு உகந்த நாளோ?
3: ஆமாயா.
0: தெரிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆதலால் நாளும் கோளும் நமக்காக அமைக்கப்பட்டது. நாளும் கோளும் நமக்கு நன்மையே செய்யும் என்று ஐதீகத்திலே கூறப்படுகின்றது. ஆதலால் நாளும் கோளும் சரிவரும் பொழுது நீங்கள் எப்படித்தான் தவிர்த்தாலும் நிமிர்ந்தாலும் அது நடப்பது நடந்தே ஆகும். உங்களுக்கு இந்த நாளையில் தான் நடக்க வேண்டாம், நடந்தே ஆகும் ஐயா. அதை தடுக்க யாராலும் முடியாது. அதனால் நீங்கள் அங்கு சென்று பைரவரையும் வணங்கும் வேளை அஷ்டமியோடு வழங்குவதா? அது அங்கே அவைகளே கனெக்ஷன் இருக்கு ஐயா, அவைகளை தொடர்புகள் இருக்கும் ஐயா. பைரவர் அங்கே அந்த அருள் பாலிக்க செய்வார் உங்களுக்கு. சரி, உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் யாராவது கண்ணன் பேடம் அடி இட்டு வந்தார்களா, பார்த்தீர்களா?
3: நேற்று கூட சொன்ன பேரை வந்து
0: இன்று வந்தார்கள், இன்று வந்தார்களா?
3: இன்று எனக்கு மகள் வழி, மகள் வழி எங்க அண்ணியோடைய தங்கை, தங்கையோட பேரன் வந்து இன்னைக்கு செஞ்சு இந்த போட்டோவெல்லாம்
0: அனுப்பிச்சிருக்காங்க. இங்க நானும் பார்த்தேன், எல்லோரும் பகிர்ந்திருக்கின்றார்கள். பாலர்களை எல்லாம் கண்ணன் போன்று சோடித்து அவர்களை கண்ணனாக வந்து வீட்டிலே அந்த பாதங்கள் எல்லாம் வைத்து கொண்டாடுவார்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்போம் இன்று? என்ன பாடலை கேட்போம் மகாலிங்கம்?
3: கமலஹாசன் நடிச்ச
0: முகுந்தா முகுந்தா பாடலா, தசாவதாரத்திலே முகுந்தா முகுந்தாவா? சிறப்பு சிறப்பு, முகுந்தா முகுந்தா என்று மகாலிங்கம் அவர்களுக்காக ஒலிக்க வைத்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். பக்தி வேலையை அலங்கரித்து பதில் பகிர்ந்து எங்களுடைய சில சில வினாக்களுக்கு நல்ல விடை தந்து முழுமையாக்கி சென்றவங்களுக்கு என்னுடைய நன்றி. அந்த நாங்கள் பேசியதிலே இதை கண்டுபிடித்து எல்லா நாளும் கோளும் சிறந்ததுதான் என்றதை நிறைவேற்றி செல்கின்றார் மகாலிங்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து அவரோடு போட்டி போட்டு அழைத்து கொண்டிருந்த இன்னொருவர் அவரை அழைக்கப் போகின்றேன். நன்றி மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம். எங்கே அடுத்த உறவு விட்டு விட விட்டு வருகின்றார், வருகின்றார், வந்து விட்டார், வந்து விட்டார், பார்த்து கொண்டு வந்து பக்கத்திலிருந்து வந்துட்டு. வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்.
0: அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன் நெய்வேலியில் இருந்து வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் இருக்கின்றோம். எனக்கு முன்னாடி மகாலிங்கம் அவருக்கு வந்துட்டாங்க.
0: இருவரும் அழைத்தீர்கள். அவருடைய அழைப்பு, அவர் முதல்ல அழைத்தார், அதை தொடர்ந்து நீங்களும் அழைத்தீர்கள். அவருடைய அழைப்பு முதல் வந்துவிட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இன்று உங்கள் வீட்டிலே காக்கை தரிசித்ததா உங்கள் இல்லத்தை? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, கிருஷ்ண ஜெயந்தி அன்று இவர்கள் எல்லாம் வந்து வந்து கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசடி குப்பத்திலே பிறந்த நாள் எப்படி போகின்றது? கிருஷ்ணனுடைய பிறந்த நாள்,
4: இந்த கிருஷ்ண ஜெயந்திங்கிறது எங்களுக்கு இப்படி என்ன இங்க பிரபலமாலாம் இருக்காது, எங்க கிராமத்திலாம் இருக்கிறபடி இல்ல. இந்த கிருஷ்ண ஜெயந்தி விடுமுறை, அது மூலம் மட்டும்தான் சாதாரணமான நாள் மாதிரியே தான் போயிட்டு
0: தான் கொண்டாடுகிற. வாழ்த்துக்கள் சிறப்புகள். இந்த அதுலேயும் இந்த கிருஷ்ணர் என்று எங்களுடைய மொழியிலே வராது, கிட்டுனர் என்றுதான் வரும். அவருக்கு பேர் கிட்டுனர், கிட்டுனர். அவர் எங்களோடு வந்து எங்களுக்கு அருள் புரிவதற்காக கிட்டி எங்களுக்கு கிட்ட வந்தவர் அவர், கிட்டுனர். அதுதான் அவருக்கு. அது இவர்கள் விடமொழியிலே வரும் பொழுது கிருஷ்ணர் அட்டமி அஷ்டமி என்று கூறுகிறார்கள். அதனால் நாங்கள் கிட்டுனர் என்று தான் அழைப்போம். அதை கொஞ்சம் நாங்கள் பின்பற்றிகள் தானே. அதனால் இப்போ என்னுடைய பெயர் கூட செல்வராசா என்று தான் என்னுடைய தாய் தந்தை பாட்டி எனக்கு சூட்டிய பெயர் செல்வராசா. நான் ஐந்தாவது குழந்தை செல்வமாக இருந்த செல்வராசா. செல்லராசா என்று தான் அவர்கள் வைத்த பெயர். அது பதிவிலே கொண்டு பதிவேடு செய்யும் பொழுது செல்வராஜா என்று பதிந்து விட்டார்கள். உண்மையிலே என்ன பேர் செல்ல ராசா. எவ்வளவு அற்புதமான என்னை அப்படித்தான் அழைப்பார் என்னுடைய பாட்டி, செல்ல ராசா. செல்லம் செல்ல குழந்தை, ராசா என்றால் தங்களுக்கு அந்த அந்த அன்பிலே நாங்கள் கூப்பிடுவதானே. கன்னத்தை தடவி கொண்டு தங்களோட கன்னத்தில் கையை சொடுக்கு போடுவார்கள். அது மருவி மருவி செல்வராஜா என்று வந்துவிட்டது. என்னோட திரைப்படத்தில் கூட என்ற பெயர் அப்படி எழுதாதேங்க, செல்வராசா என்று எழுதும் போனால் அவர்கள் முடியாது, நாகரிகம் இல்லை, செல்வராஜா என்று தான் போடணும்னு செல்வராஜ் என்று போட்டு விட்டார்கள். அது உச்சரிப்புக்காக அப்படி போட்டார்கள். அது எனக்கு நான் அது குழந்தை இல்லை, எனக்கு விருப்பம் இல்லையாது. ஆனால் தமிழிலே அழகாக நான் கையெழுத்து வைப்பது, கையொப்பம் விடுவது செல்வராசா என்று தான். ஏனென்றால் என்னுடைய பதிவு சான்றிதழிலே செல்வராசா என்று செல்ல ராசா ஒன்று இல்லை, செல்வராசா என்று தான் இருக்கின்றது. அதனால் கிருஷ்ணன் என்றுதான் பெருமை தவிர கிருஷ்ணன் என்று பதிய மாட்டார்கள் எங்கள் நாட்டிலே. அது வடகிழக்கு என்று நாங்கள் அதை நாங்கள் கையாள்வதில்லை. கிருஷ்ணர் ஆலயம், ஆழ்வார் ஆலயம் என்றுதான் கூறுவோம். கிருஷ்ணர் அது கௌரவமா கிருஷ்ணர் என்று, நன் என்றால் ஒருமையிலே வருகிறது, கிருஷ்ணன் என்றால் சின்னவராயிருக்கு, கிருஷ்ணர் என்றால் பெரியவர் என்ற மரியாதைக்குரிய பதமாக கிருஷ்ணர் என்று அழைப்பார்கள். இப்போ ஒருவருக்கு கிட்டுனன் என்று பெயர் இருக்கும், நாங்கள் இளையவர்கள் அவரை அழைக்கும் போது கிட்டுனன் என்று கூற மாட்டோம். கிட்டுனர் அவரை சந்தித்தோம். அவர் அங்கே இருக்க அந்த சந்தியில வந்து அவர் கிருட்டிணர் வந்தார் என்று கூறுவோமே தவிர அந்த சந்தியில கிருட்டிணன் வந்தார் என்று கூற மாட்டோம். அது சரியா நல்ல தமிழ் கிருட்டிணர் என்பதுதான். ஆனால் பேச்சு வழக்கிலே பல மொழிகள், அதனால் தான் இந்த பொக்கிஷம் புதையல் என்று வருகின்றது. பல சொற்கள் பேச்சு வழக்கிலே மாறி வந்து விட்டது, மாறிவிட்டது. அதைத்தான் சொன்னேன், சகோதர மொழிகள் வந்து எங்கள் மொழியை எங்கள் நாவில் இருந்து தள்ளிவிட்டு உட்கார்ந்து விட்டது என்று சொல்லுகிறேன். அதுதான் சரி. அப்ப அங்கே பெரிதா எங்கள் நாட்டிலும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை பெரிதாக கொண்டாடுவது இல்லை. கொண்டாடுகிறோம், ஆனால் பெரிதாக கொண்டாடு அந்த ஆலயத்துக்கு உரிமையானவர்கள் சொந்தக்காரர் அதை சேர்ந்தவர்கள் தான் அதை கொண்டாடுவார்கள். நாங்கள் சிவ ஆலயத்தை வணங்கி கொண்டிருக்கின்ற சைவர்கள் பொறுப்பு அல்ல, பொறுப்பு அல்ல. சிவாலயத்தில் உள்ளவ அதற்கு அதற்கும் மதிப்பு, ஏன்னா சிவாலயத்துக்குள்ள கிருஷ்ணருடைய தெய்வம் இருக்கிறார் தானே. அதனால் அந்த இந்த சொற்கள் உச்சரிப்புகளே கருத்துக்களோடு பெற வேண்டும். அன்று அங்கே நெய்வேலியிலே கிருஷ்ணருக்கு ஆலயம் இல்லையா? உங்கள் பகுதியிலே அப்ப ஆலயம் இல்லை இல்லையா?
4: பெருமாள் கோயில்
0: பெருமாள் அவருக்குரியதான், பெருமாள் அந்த அவதாரத்திலே பெருமாளாக
4: இங்க பிரபலமான பெருமாள் கோயில் பாத்தீங்கன்னா பந்துட்டுல பெருமாள் கோயில், பெரிய பெருமாள் கோயில் இருக்கு. அப்புறம் உலகளந்த பெருமாள் இங்க அவங்க இருக்காங்க. இங்க இந்த ஊர் இங்க திருவந்திபுரத்துல பெரிய திருப்பதிக்கு நிகரான ஒரு ஆலயம் இருக்கு. நாங்க அடிக்கடி இருக்க அந்த கடலூர் போனோம்னா அந்த
0: விழா போய் ஆகணும்.
4: அந்த ஆமா, ஓ நல்லது நல்லது
0: நல்லது நல்லது சரவணன். அப்ப அங்கே உங்களுக்கு கொண்டாடப்படவில்லை இன்றைய நாள். இந்த நாளில என்ன பாடலை கேட்கலாம் நினைக்கின்றீர்கள்?
4: இந்த பாடலை கேட்பது முன்பு நாங்க பேசவே இல்லை, நீ தான் பேசிட்டே இருந்தீங்க.
0: பேசுங்கள், பேச வந்தது பேசுங்கள்.
4: இவ்வளவு நேரம் நல்ல நல்ல தமிழ் சொற்களே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திய வந்து ஒரு பிரபலமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் கடவுள் முருகன் பிறந்த நாள் இங்க தமிழகத்துல கொண்டாடுவதே இல்லை.
0: எப்ப பிறந்தார் முருகன்?
4: அதுதான் தெரியல,
0: தெரியாமல் எப்படி கொண்டாடுவது?
4: தமிழ் கடவுள் முருக கடவுள், அவர் முருக கடவுளுக்கு ஒரு ஜெயந்தி.
0: ஜெயந்தி என்பது, ஜெயந்தி என்பதே அந்நிய மொழி. ஜெயந்தி பிறந்தது, பிறப்பு தான் சரியானது. கூறுங்கள், முருகனுக்கு இப்பொழுது பிறந்த நாள் இருக்கின்றதா?
4: அது கார்த்திகை மாசம், இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லுவாங்க.
0: இப்ப அண்மையில கொண்டாடினார்களா இல்லையா?
4: கொண்டாடவில்லை. அன்றைதான் முருகன் பிறந்ததாக கார்த்திகை பெண்களிடம் இருந்து தோன்றியவராக சொல்லுவாங்க.
0: அப்படியா? அப்ப அதே உங்களோட முருகன் ஆலயம் இருக்கின்றது உங்கள் அயல் இல்லையா? அங்கே அது விழாவாக செய்வார்களா? அந்த பூஜையை செய்வார்களா?
4: அது செய்வாங்க, செய்வார்கள் நினைக்கிறேன். ஆனா அங்க சென்றது இல்லை, செய்வாங்க. அந்த நேரத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வந்தத நாளில அப்புறம் நீங்கள் உங்கள் உரையாடலில் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, மகாலிங்கம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த நாளும் கோலும் அப்படின்னு சொல்லிட்டு
0: இருந்தீங்க.
4: அதான் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்றன் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும், சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு சொல்லிட்டு.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். அவரை வணங்கினாலும் இந்த நாள் கோல் ஒன்றும் செய்யாது. ஒவ்வொரு விடியாலும் அப்படித்தான் கூறப்படுகிறது. ஒவ்வொரு விடங்களுக்கு அதுதான் கிருஷ்ணர் அவதாரத்திலே அட்டமி நாளில் பிறந்தாலும் அதை பெரிதாக மகிழ்வாக வீடுகளில் கொண்டாடும் பொழுது அட்டமியில் கொண்டாடக்கூடாது என்று மூட நம்பிக்கையோடு கூறுபவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இது ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாகின்றது. நம்பிக்கை தான் காரணம். அதே போன்று விநாயகருக்கு செய்கிறார்கள் சதுர்த்தி, பெரிய சதுர்த்தி எல்லாம் செய்கிறார்கள் விநாயகருக்கு. இவர்கள் எல்லாம் ஒரு ஒரு அது ஒரு பிறந்த நாள் அல்ல, அன்று அவர்கள் தோன்றிய சில அற்புதங்களுக்காக காட்டப்படுகின்றது. இறைவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவருடைய அவதாரங்கள் தான். ஏகனான இறைவன் அநேகனாக வரும் பொழுது அந்தந்த அவதாரங்கள் எடுத்த திதிகள் நாளிகைகள் தான் பார்க்கின்றார்கள். விஷ்ணு பகவான் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்த நாள் தான் உண்டு. கிருட்டிண அவதாரம், கண் அவதாரம் எடுத்தவர், கண் அவதாரம் எடுக்கைகளில் அதை எடுத்த நாளை தான் இவர்கள் அவர் பிறந்த நாள் என்று கூறுகின்றார்கள். அன்று வழிபாடு எல்லா தெய்வத்துக்கும் இருக்கு. எல்லா தெய்வத்தையும் வழிபடும் பொழுது நீங்கள் கூறிய நாள் என் செய்யும் கோள் என் செய்யும் என்று நீங்கள் முருகரை கும்பிடும் பொழுது கேட்கிறீர்கள். அதே பாடலுமே விநாயகர் என்று போட்டு கேட்டாலும் விநாயகரும் அதை தான் செய்கிறார், கிருஷ்ணரும் அதை தான் செய்கிறார், பைரவரும் அதை தான் செய்கிறார், அம்பாலும் அதை தான் செய்கின்றார்கள். இந்த தெய்வங்கள் எல்லாம் நாள் கோள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு நாள் கோள் எல்லாம் நமக்காக உள்ளது என்றுதான் அந்தந்த நாளிலே வருகின்ற சில சில வினைகளை அவர்கள் தடுத்து விடுவார்கள். அடியார்களுக்கு, தங்களை நம்பினோர்களுக்கு, தங்களை வழிபடுபவர்களுக்கு. இப்போ பாருங்கள், எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு இன்னும் ஒரு இடம் இந்த முழக்கம், இடி முழக்கம் அதிகமாக ஏற்படும் போது எல்லோரும் ஒரு வார்த்தையை உச்சரிப்பார்கள், உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லுவார் என்று? அர்ச்சுனருக்கு அபயம். அர்ச்சுனருக்கு ஏன்? அவன் வீரன் ஐயா, இத இடி இடிக்கு அவன் பயப்பட மாட்டான், எங்களை காத்துக்கொள்வான். அவருக்கு அவர் அந்த அந்த அந்த விடயத்தில் அவர் அவரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். காலிலே கல் அடி விழு அடித்து நடந்து போது காலிலே அடி விழுந்த உடனே அம்மா என்று அழுவோம், இல்லை என்றால் பக்கத்தில் நாங்கள் அன்றாடம் தொழும் கடவுளை கேட்டுக்கொள்வோம். அந்த நேரத்தில் டாக்கு தெரியோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவரையோ கூப்பிட மாட்டோம், அம்மா என்று அழுவோம், அல்லது முருகா என்று கூப்பிடுவோம். நீங்கள் என்ன முருகா என்று சொல்லலாம். இன்னொருத்தர் கிருஷ்ணா நாமா என்று நமோ என்று கூறுவார்கள். இங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் தனக்கு இந்த ஏவரைகள் கொட்டாவிகள் இருமல்கள் வந்தால் உடனே கிருஷ்ணார்ப்பணம் என்று கூறுவார், அவருக்கு விருப்பம். தெய்வங்களின் பெயரை சொல்வதனால்தான் எங்களுக்கு தலையோடு வருவது தலை பாகையோடு போகும் என்று கூறுவது போன்று வருகின்ற துன்பம் கொஞ்சம் வர்ற துன்பம் வந்தே ஆகும், கொஞ்சம் விலகி செல்லும், கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஒரு மரத்திலிருந்து ஒரு தேங்காய் விழப்போகின்றது, நேரடியாக தலையிலே விழாமல் ஒரு பக்கமாக விழுந்து போகும் அல்லவா? அப்படி நாங்கள் ஓடும் பொழுது ஒரு தடியில் தடக்கப்படும் பொழுது அந்த தடி முறிந்து அந்த வேகம் குறைந்து செல்லும். இது எங்களுடைய பண்பாடுகளுக்கும் அறத்தின் பால் பின் நடப்பவர்களுக்கும் ஏற்படுவது. துன்பம் வந்தே ஆகும், வராமல் போவதில்லை. துன்பப்படாத எந்த ஆன்மாக்களும் எந்த உயிரும் இல்லை இந்த உலகத்திலே. துன்பம் என்பது பெற்றாமல் எந்த உயிரும் இல்லை. ஆனால் பெற்றும் துன்பம் சற்று சுலபமாக இருக்க வேண்டும் என்று தெய்வத்தை நம்புகிறோம். புரிகிறதா? அதனால் முருகனுக்கு பிறந்த நாள் முருகனுக்கும் அது ஒரு நாள் மட்டும்தான், கார்த்திகை நாள் மட்டுமல்ல, எத்தனை நாட்கள் முருகனுக்காக கொண்டாடப்படும். ஒவ்வொரு கடவுளுக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இருக்கின்றது. ஒவ்வொரு திதியிலேயும் நாங்கள் அந்தந்த திதியிலே ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கான விழாக்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 365 நாட்களும் எங்களுக்கு தெய்வத்துக்குரிய நாட்கள் தான். ஏனென்றால் தெய்வம் தானே எங்களை காத்துக்கொள்வது, எங்களுக்கு அருள் தருவது, எங்களில் இருக்க மமதைகளை ஆணவங்களை அழித்துக் கொள்வது, இறுதியிலே எங்களை தங்களோடு ஏற்றுக்கொள்வதும் அவர்கள் தானே ஐயா. சிறப்பு. என்ன பாடலை கேட்போம் சரவணன் என்று?
4: சுப்ரபாதம் திரைப்படத்தில் இருந்து கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும்.
0: இப்ப நாங்க முருகனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் பாடலாம் தானே இல்லையா? நினைத்தால் முருகா முருகா என்றது முருகாதாமனம் என்றெல்லாம் படம், முருகா உன்னை அழைத்த போது வர வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்றோம். அந்த ஒவ்வொரு அவதாரத்திலே நாங்கள் அவர் பால் அன்பு வைத்து ஊன்று விட்டால் அந்த அவதாரம் தான் கடவுள். கண்ணன் மட்டும் நினைச்சா தான் துன்பம் போகும், முருகன் நினைச்சா போகாதோண்டு அப்படி இல்லை. சரியா? நாங்கள் சொல்லிவிட்டால் அது பலிக்கும் என்று உண்மை உண்மை உண்மை. ஒவ்வொரு அவதாரத்திலும் இவர்கள் மக்களுடைய அடியவர்களுடைய துயர் தீக்கத்தான் தங்களுடைய கிருத்திரங்களை செய்தார்கள். சரியா? ஓம் நம சிவாய, ஓம் மகாதேவா, சம்பவ மகாதேவா, ஓம் சரவண பவா, கிருஷ்ண அர்ப்பணம் என்ற கிருஷ்ண ஜெயந்தி உங்களுக்கு நல்ல ஜெயமாக அமையட்டும். ஜெயம் என்று கூறுவதே எங்களுடைய மொழியை அல்லாத வெற்றி என்றது ஜெயம். நன்றி சரவணா, வாழ்த்துக்கள்.
4: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். இது முன்னேற தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பக்தி வேளை. பக்தி வேளை அலங்கரிக்க வந்து சிறப்பித்துக் கொண்டு செல்பவர்கள் அடுத்த ஒருவர் இருக்கின்றார், அழைத்து விட்டு சென்று விட்டார், மீண்டும் அழைப்பார் எண்ணுகின்றோம் என்று எண்ணுகின்றேன்.
5: மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருங்கி நின்று பக்தி பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர்த்த

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே. வணக்கம். எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன்பா.
0: நல்லா இருக்கும். இந்த நாளையிலே பேட்டியார் கண்ணனோட வீடு வந்தார் போல் தெரிகின்றது. அங்க பணம் அதிலும் சன்கிளாஸ் போட்டு வந்த கண்ணனை கண்டோம் என்று நாங்கள் இல்லையா? சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சி தானேம்மா. கண்ணன் குழந்தை பிறந்த இப்பொழுது இது நவநாகரிக கண்ணன், கலியுக கண்ணன். இப்பொழுது சென்று வந்து அவட தானே சென்று பார்த்து விட்டு வந்தீர்கள்.
1: என்ன
0: நல்லா இருக்கு, அழகா இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி எங்களுடைய ஜே ஜெயா என்ன குண்டு பேத்தி, அவரும் அவர் வந்திருந்தார். தரணீஸ்வரர், தரணீஸ்வரர் அவர் மூத்த சுந்தரேஸ்வரர், இவர் தரணீஸ்வரர். ஈஸ்வரர் எல்லாம் பிள்ளையாக பெற்று வச்சிருக்கார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்படியெல்லாம் வாழ்த்துக்களை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளதிட்டு மகிழ்வாக இருந்தது. இன்று நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் ஷியாமலா? நீங்கள் ஆஸ்பத்திரி?
1: வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். சாமி கும்பிடத்தாய் வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: எப்படி இருக்கிறார் அவர்?
1: அவளும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு
0: வீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த உண்டுகோளோட தான் வராரா? அதனால்தான் வைத்தியசாலையிலே வைத்து கண்காணிப்பார்கள். உங்களை வீடுக்கு அனுப்பிவிட்டாலும் மிகவும் கவனமா இருக்கணும். மருந்துகள் எடுப்பார், எல்லாம் செய்வார். அந்த காலை ஆட்டி அமர்த்தி அதுக்கு தைரியத்துல நின்று பார்க்க ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாம் செய்யக்கூடாதம்மா. விரைவில் குணமடைய வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி வந்து அவரும் ஒரு குழந்தை மாதிரி வீட்டுக்கு வந்து
1: விட்டார்.
0: நல்லது. அங்கே அப்ப இனிமேல் தான் நீங்க சாமி கும்பிடணுமா?
1: கரண்ட் போச்சு, ஓடியாது வாசல்ல
0: பாத்தீரா? கரண்ட் போயிட்டு விட்டார் கடவுள். உங்களுக்கு மட்டும்
1: கிருஷ்ணனை கூப்பிடும் போது கரண்ட் இல்லாம பவர் இல்ல, இது இல்லாம இருந்துச்சு. மின்சாரம் தடைபட்டு இருந்துச்சு. அப்புறம் கிருஷ்ணா வாவான்னே கரண்ட் சேர்ந்து வந்துருச்சு.
0: அவர் கரண்ட் தானே வந்தா கரண்ட் அடித்தவரு அடித்து விடுவார்.
1: வந்து முடிச்சு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சோட
0: போயிட்டாரு. அவர் வேண்டிய நேரத்துக்கு வந்து
1: அவர் வேலை முடிஞ்சோட, அவர் வேலை முடிஞ்சோட போயிட்டாரு.
0: அவர் வேண்டிய நேரம் வந்து உங்கள் வினய தீர்த்து விட்டு அவர் போயிட்டு போய்விட்டார். இனிமேல் நீங்கள் இருக்கலாம். நல்லது. அந்த அந்த சின்ன கண்ணன் கண்ணாடி போட்ட கண்ணனை பார்க்க சிரித்து கொண்டே சொன்னாடே கலியுக கண்ணன் கண்ணாடி ஓட்டணும் விட்டார். அங்க அவர் முடியெல்லாம் சேர்ந்த தரணீஸ்வரர் அது இன்னும் அவர் நின்று நிக்கிறார்.
1: ரொம்ப நிறைய முடிப்பா பாப்பாக்கும்.
0: சிறப்பா
1: பிறந்து 10 மாசம் ஆகுது, 5 தடவை முடி வெட்டியாச்சு.
0: ஓ, பட்டு பட்டுதான் தலைக்கும் கூடுதலாகும்.
1: ஆமா, வளர்ந்துகிட்டே இருக்குது. அவளுக்கு முகத்துல வந்து விழுதுனால வெட்டிக்கிட்டே இருக்காங்க.
0: பெண் குழந்தை இல்லவா, முடி வேண்டும் தானே.
1: அது இன்னும் கொஞ்ச நாள் போகணும். இப்ப முடி ரொம்ப கஷ்டப்படுற வேண்டிய வெயில் அவளுக்கு.
0: வியர்வையோட கஷ்டமாக தான் இருக்கும். சிறப்பு குழந்தைகளை பார்த்து அவர் குழந்தையாக வந்து எல்லாருடைய உள்ளத்திலையும் இடம் பிடித்து கொண்டு அவர்களுக்கு எல்லாம் வினைகளை தீர்ப்பதற்காக கிருஷ்ணன் என்ற உருவத்திலே வந்து தர்மத்தை நிலைநாட்டு அதர்மத்தை எத்தனை வழிகளால் எந்தெந்த வகைகளை கையாள முடியும் அதையெல்லாம் செய்து அந்த தர்மத்தை நிலைநாட்டியவர். நல்லது. என்ன பாடலை கேட்போம் ஷியாமலா?
1: கிருஷ்ணகானம் சொல்றதுக்கு பாடல் தனிப்பாடல் தான். எம் எஸ் சுசிலா இசையமைச்ச பாட்டு, சுசிலாமா பாடினது. கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தால் அந்த பாட்டுப்பா.
0: இனிமை இனிமை. கோகுலத்தில் ஒரு நாள் ராதை, இது சுசிலாவா பாடியது?
1: ஆமாப்பா, சுசிலாமா பாடினதாப்பா.
0: ஆல்பத்தில் இருக்கும் நினைக்கிறேன்.
1: ஆமா, அதுல எல்லாரும் பாட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டு இருக்கும், டிஎம்எஸ் ஐயா பாடினது ஒண்ணு, எஸ்பிபி ஐயா பாடினது ஒண்ணு, எல்லாரீஸ்வரி, ஞானியம்மா,
0: கோகுலத்தில் ஒரு
1: நாள் எல்லாரும் பாடிப்பாங்க.
0: நல்ல ஒரு பாடல் இந்த பாடல். கோகுலத்தில் ஒரு நாள் சரித்திரம் மாதிரி, கதை மாதிரி குறிக்கொண்டு போகும் அந்த பாடல். நல்ல பாடல்.
1: ஆமாப்பா, ஆமாப்பா.
0: சிறப்பு மகளே, இணைந்தவைக்கு நன்றி. வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நன்றி சந்திப்போம். இந்த கிருஷ்ணாஷ்டமி பக்தி நாளுக்கு, பக்தி வேளையிலே, பக்தி வேளை நிகழ்ச்சி நாளையிலே வந்தது சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? தூரத்திலிருந்து அழைக்கின்றார். இவர் யாராக இருக்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வந்து இந்தியாவிலிருந்து பேசுறேன் சார்.
0: இந்தியாவிலிருந்து பேசுகிறீர்கள், எந்த இடத்திலிருந்து பேசுகிறீர்கள்?
2: தமிழ்நாடு. தமிழ்நாடு சார், தமிழ்நாடு.
0: அதான் தமிழ்நாட்டில எந்த பகுதியில் இருக்கின்றீர்கள்?
2: கடலூருக்கும் பக்கத்துல சிதம்பரம் என்ற ஒரு கிராமத்தில இருந்து பேசுறேங்க சார்.
0: சிதம்பரம் என்ற சிதம்பரம் என்ற கிராமத்திலிருந்து பேசுகிறீர்கள். என்ன பெயர் ஐயா உங்களுக்கு?
2: எனது பெயர் வந்து பரஞ்சோதிங்க ஐயா.
0: பரஞ்சோதி, சிறப்பான பேர், இறைவனுடைய பெயர் பரஞ்சோதி. பரஞ்சோதி அவர்களே, நீங்கள் என்ன படிக்கிறீர்களா, பணிபுரிகிறீர்களா, எப்படி இருக்கிறீர்கள்?
2: எனக்கு வந்து கண் பார்வை தெரியாது, நான் வந்து ஊதுபத்தி வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறேங்க ஐயா.
0: அப்படியா, வல்லுநர் தான் நீங்கள். நீங்கள் பெரிய திறனாளி, கண் பார்வை, பார்வை குறைவாக இல்லாத விட்டாலும் நீங்கள் ஊதுபத்தி வியாபாரம் செய்கிறீர்கள் என்று எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. அந்த ஊதுபத்தி பக்திக்குரிய ஒரு சாத பொருள், அதை நீங்கள் உங்களுக்கு தொழிலாக எடுத்துக்கணும். அப்படி ஒரே இடத்தில் கடை வைத்திருக்கிறீர்களா, இல்லை கொண்டு சென்று வியாபாரம் செய்வீர்களா?
2: கொண்டு சென்று வீடு வீடாக அலுவலகங்களுக்கும் போய் நான் மக்களிடத்தில் கொண்டு இருக்கிறேன் ஐயா.
0: அப்படி உதவியாளர் இல்லாமல் உங்களால் சென்று வர முடியுமா பரமசோதி அவர்களே?
2: கண்டிப்பா உதவியாளர் இல்லாம ஒரு ஸ்டிக்கு துணை கொண்டு போய் கொண்டு வருகிறேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள் ஐயா, இறைவன் உங்களோடு தான் இருக்கிறார் ஐயா. நீங்கள் எல்லாம் வல்லமை வல்லவர்கள் என்று கூறுபவர்கள் நீங்கள் தான். எல்லாம் இருந்தும் முடியாதவர் இருந்தவர்கள், நீங்கள் இல்லாதிருந்தும் ஒரு வல்லவராக இருக்கின்றீர்கள். அந்த பணங்களை எல்லாம் நீங்கள் தரும் பொழுது சரியாக எண்ணி எல்லாம் பார்ப்பீர்கள். முடியாதக்கெல்லாம் நீங்கள் அறிவு அந்த வழிகளை வைத்திருக்கிறீர்கள் இல்லையா?
2: கண்டிப்பாக தொடு உணர்வோடு நான் இந்த அளவு வைத்து நாங்கள் வந்து பணம் பரிமாற்றத்தை பண்ணி கொண்டிருக்கிறோங்க ஐயா.
0: நல்ல தமிழ், தொடு உணர்வோடு அளவீடுகளை வைத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள், உங்களிடம் வில்லங்கமாக நடக்க மாட்டார். என்ன, இறைவன் உங்களோடு இருக்கின்றார் இல்லையா?
2: ஆமாங்க ஐயா.
0: எவ்வளவு காலமாக இந்த பணியை நீங்கள் ஆற்றி கொண்டிருக்கின்றீர்கள் ஐயா?
2: இது வந்து ஒரு 10 வருட காலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றன.
0: சிறப்பு, மேலும் பல வருடங்கள் நீங்கள் சிறப்படைய சிறப்பாக பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த உங்களோட நான் கூறுவதை விட்டு தவறாக எண்ண வேண்டாம். இந்த பார்வை குறைபாட்டுக்கு ஏதாவது நீங்கள் வைத்தியத்தை அணுகினீர்களா, வைத்தியரை?
2: வைத்தியரை வந்து பார்த்து கொண்டுதான் ஐயா இருக்கிறேன்.
0: அவர் என்ன கூறுகிறார்கள், நம்பிக்கை வைக்க வச்சிருக்கின்றார்களா?
2: கடவுள் மேல நம்பிக்கை வைத்துதான் மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வருகின்றாங்க ஐயா.
0: அவர் தான் ஐயா எங்களுக்கு உதவி, வேறு யாரும் இல்ல.
2: எனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதெல்லாம் அவருடைய கடாட்சம் ஐயா. இறை அருள் இல்லாமல் இவை ஒன்றும் கைகூட மாட்டாது. உங்களுடைய இறை நம்பிக்கை மேலும் வளரட்டும், மேலும் சிறப்படைவீர்கள் நீங்கள். இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள்?
2: சிதம்பரத்தில் உள்ள சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தான் இந்த நம்பரை அறிமுகப்படுத்தினார்கள் ஐயா.
0: சிறப்பு, அவர் பலரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், உங்களையும் அறிமுகப்படுத்தியவிட்டு நாங்கள் பெருமைப்பட்டு அவருக்கு நன்றி கூறிக்கொள்ளுகின்றோம். அவர் பலருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். எங்கள் முன்னேற்ற வானொலி அவர் ஒரு முதுகெலும்பாக இருக்கின்றார். அவர் வழிகாட்டினபடியால் நீங்கள் இங்கு வந்து அவர் நல்ல வழியை தான் உங்களுக்கு காட்டியிருக்க நல்ல. இதற்கு முன்பு வேறு வானொலிகளோடு இணைந்திருக்கின்றீர்களா?
2: காரைக்கால் எஃப்எம்ல இருந்திருக்கிறேன்.
0: இது உங்களுக்கு பிறந்த காலத்து பிறப்பில் இருந்து இந்த பார்வை குறைபாடு இருக்கிறதா, இடையிலே ஏற்பட்டதா?
2: இடையில 2009 இந்த பாதிப்பு எனக்கு வந்து தலையில கட்டி வந்தது. அதன் மூலமா ஆபரேஷன் பண்ணி பார்வை வந்து இல்லாம கொஞ்சம் இப்படி இருக்கிறேங்க ஐயா.
0: பரஞ்சோதி, நீங்கள் அப்பெரும்பெரும் பெரம்பொருளுடைய பெயரையே சூட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அவர் சிதம்பரத்திலே இருக்கின்றார், சிதம்பரத்திலே இருக்கும் சிதம்பரம் எங்களுடைய சந்தனராஜ் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் பிறந்து தொடு உணர்வை கொண்டுதான் இந்த இலக்கங்களை அழுத்தி எங்களோடு இணைகின்றீர்கள், அப்படித்தானே?
2: ஆமாங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. எத்தனை குழந்தைகள்?
2: 2 குழந்தைகள் ஐயா.
0: ஆண் குழந்தைகளா?
2: பெண் குழந்தை ஒன்று, ஆண் குழந்தை ஒன்று.
0: ஓ, ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. மேலும் நீங்கள் சிறப்படைய வேணும், உங்கள் ஃபேமிலி சிறந்து வாழ வேணும், உங்களுக்கு விரைவில் உங்களுடைய அந்த புலன் கட்புலன் சிறப்பாக வர வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் இறைவனிடம். முன்னியல் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் இறைவனை வேண்டுகின்றோம். என்ற கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் பிறந்த நாளிலே வந்திருக்கின்றீர்கள், அவருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாவது கைவிடும். முயற்சியை கைவிடாதீர்கள் ஐயா, முயற்சியை கைவிடாதீர்கள். சிறப்பு
2: நன்றிங்க
0: பரஞ்சோதி அவர்களே. ஆலயங்கள் செல்வதுண்டு, அருகிலே ஆலயங்கள் இருக்கின்றதா?
2: ஆலயங்கள் இருக்குதுங்க, இருக்குதுங்க ஐயா.
0: நீங்கள் சென்று வருவீர்கள் என்ன?
2: ஆ, சென்று வருவோம்.
0: நன்றாக முறையிடுங்கள், நன்றாக முறையிடுங்கள், நிச்சயம் பலிக்கும், நிச்சயம் பலிக்கும். இங்கே உங்களுடைய சரவணன் வந்து கூறினார் தானே, கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் என்று. அது நிச்சயமாக பலிக்கும் ஐயா. என்னுடைய ஆசைகள் உங்களுக்கு, உங்களை விட மூத்தவன் நான், நல்லா எங்களுடைய ஆசைகள் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சது அன்பாக ஆதரவாக. சரி, இன்று இதற்கு முன்பு இந்த வானொலியை கேட்டிருக்கின்றீர்களா? இன்றுதான் கேட்க
2: போகிறேன்.
0: வாழ்த்துக்கள். இது கனடாவிலே அமைந்த ஒரு வானொலி, 36 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இது அநேகமாக தமிழ் வானொலி தான். அந்நிய அந்த சகோதர மொழிகளை வெறுப்பவர்கள் அல்ல, ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ். அந்த தமிழை நாங்கள் தமிழுக்கு செய்கிற தொண்டாக செய்கின்றோம். நீங்கள் எந்த நேரமும் இந்த இப்போ நீங்கள் பேசுகின்ற நேரங்களிலே ஒவ்வொரு நாளும் தினமும் இந்த நிகழ்ச்சி இருக்கும். ஏனைய நிகழ்ச்சிகள் வந்து ஒருவேறப்பி கொண்டு போகணும். என்னோடு உள்ள இந்த நேரொலி நிகழ்ச்சி, இந்த நேரத்தில் நிகழ்வு நீங்கள் வந்து பங்கு பற்றி கொள்ளலாம். இன்று இந்த நேரத்தில் நீங்கள் வருவதற்கு உங்களை சார், நீங்கள் வெளியே செல்ல மாட்டீர்களானே, வீட்டில் இருப்பீர்கள், முடிந்த அளவு இருக்கலாம். 24 மணித்தாலும் உங்கள் வானொலியில் நிகழ்ச்சிகள் உண்டு.

0: பதிவிடுங்க ஐயா.
1: அற்புதமான பாடல் உங்களுக்காக பதிவிடும். உங்களுக்கு பாடும் திறமைகள் நல்ல சாரீரம். இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த நேரத்தில் பாடுவோர் பாடலாம் என்று உலகளாக இருந்து வந்து பாடுவார்கள். சொந்த குரலே வாத்தியங்களுடன் தேவை. நீங்களே தொலைபேசியிலே எங்களோடு பாடி காட்டலாம். நாளை மறுநாள் இந்த நிகழ்ச்சி இங்கே இருக்கும். நாளை மறுநாள் நீங்கள் வரலாம், அழைத்து உங்களுக்கு இணைப்பு தருவோம். நீங்கள் பாடலாம், உங்களுக்கு விருப்பமான பாடலை தயார் பண்ணி எந்த பாடலும் பாடலாம். பக்தி பாடல் தான் பாட வேண்டும் என்றால் அல்ல. வாழ்த்துக்கள் பரம்சோதி, மிக எங்கள் உள்ளத்தை தொட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அன்பு ஒரு உறவாக எங்கள் குடும்பத்தோடு இணைந்து மொன்றியல் தமிழ் வானொலியின் ஒரு உறவாக உங்களை நாங்கள் இணைத்து கொண்டு வருக வருக என்று வரவேற்று நீங்கள் கேட்ட பாடலை ஒலிபரப்பி மகிழ்ந்து கொள்வோம். இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு.
0: நன்றிங்க ஐயா.
1: நன்றி பரம்சோதி அவர்களே, வாழ்த்துக்கள்.
0: சரிங்க ஐயா,
1: நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். பக்தி வேளையிலே இறையருளால் என்று எங்களுக்கு ஒரு அன்பு உறவு கிடைத்திருக்கின்றார். அவரும் எங்களுடைய குடும்பத்திலே இணைந்து விட்டார் என்று தான் கூற வேண்டும். அழகாக பாடி தன் குரல் பதிவையும் தன்னுடைய நிலையையும் எடுத்து சிறப்பாக தமிழிலே உரையாடி சென்றிருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் அவருக்கு நல்ல சுபிக்ஷம் கிடைக்க வேண்டும் என்று, அவருடைய வாழ்க்கையை நல்ல ஒளி வீச வேண்டும் என்று இறைவனிடம் நாங்கள் மன்றாடி கொள்வோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக யார் பிறப்புகின்றீர்கள்? இங்கே காத்து கொண்டிருக்கிறார் என்புடன் ஓம் நம சிவாய. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா.
1: ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தோடு வந்து இணைந்து எங்களை மகிழ வைக்கும் ஆர் தேவா அவர்களே, நச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம், சிறப்பாக உங்களை வரவேற்கணும். நலமாக இருக்கின்றீர்களா?
2: இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் போய்கிட்டு இருக்கிற இந்த எம்டிஆர் வானொலிக்கும் நன்றி தெரிவித்து, நல்லா இருக்கியா இன்னைக்கு ஜெயந்தி? நல்லா இருக்க, நல்லா இதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே
1: இருந்தேன்.
2: அமைதியா
1: இன்று பிறந்த நாள், கிருஷ்ணனுடைய பிறந்த நாள்ல எங்கள் வானொலிக்கு பிறந்திருக்கின்றார் பரம்சோதி என்றவர்.
2: ஆமா,
1: பரம்சோதி என்ற ஒரு உறவு எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு எங்க மொன்றியல் தமிழ் வானொலிக்கு அவர் பிறந்திருக்கின்றார் என்று இல்லையா?
2: லண்டன் சகோதரி பாடின பாட்டும் நல்ல அருமையா பாடினாங்க. பேச்ச கேட்க கேட்க எனக்கு
1: தூங்க வைத்து விட்டாங்க.
2: அப்படி எல்லாம்
1: மகள் வந்து பாடும்போது நான் தூக்கத்துக்கு போற மாதிரி அப்படி ஒரு தாளட கிருஷ்ணனுக்கு சிறப்பா இருந்தார். தந்தையாருடைய அவருடைய கணவருடைய சைவ பணி மிக பிரபல்யமானது, மிகவும் போற்றக்கூடியது, வேண்டக்கூடியது. வாழ்த்துக்கள். சரி தேவா, அங்கே உங்களுடைய அயல் எப்படி இருக்கின்றது இன்றைய கிருஷ்ண ஜெயந்தியிலே, கிருஷ்ண பிறந்த நாளிலே, கிருஷ்ணர் பிறந்த நாளிலே?
2: அதாவது 7 வயசுக்கு கீழே உள்ளது எல்லாம் கண்ணனும் பொம்பளை பிள்ளைகள்லாம் ராதையுமாவே
1: வந்துச்சு.
2: அம்மாவுக்கு இன்னைக்கு குதூகலமா இருக்கும். அம்மாவுக்கு இன்னைக்கு குதூகலம் தான்.
1: ஆமா, அவ ஒரே மகிழ்ச்சியா தளங்களை பார்ப்பதும், இங்க படங்கள் இந்த குழந்தை பிள்ளைகளை பார்ப்பதும், கண்ணாடி போட்ட கண்ணன் கூட வந்து விட்டாரு என்று தெரியுமா? அழகாக இருக்கின்றது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: இந்த இது இன்னொன்னே நான் எனக்கு ஞாபகம் வந்தது மீராமாவை தான்.
1: அவரு
2: மீராமா இன்னைக்கு ஜம ஜாலியா இருக்கும். உண்மையிலேயே அப்படியே அட்டகாசமா ட்ரெஸ் பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி கூட்டம் தான்.
1: அவைக்கு ஒரு ஆனந்தம், அவைக்கு என்னன்னு தெரியாது, அவைக்கு சந்தோஷமா
2: இருக்கும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லாம் விளையாண்டு விளையாண்டுகிட்டு போட்டோ
1: பிடிச்சுக்கிட்டு பல அம்சங்களிலே இறைவன் பல உருவங்களை கொண்டு வந்து மக்களை மகிழ வைக்கத்தான் இருக்கின்றார். ஒருபோதும் துன்பப்பட வைப்பது குழந்தை உள்ளத்தோடு, குழந்தை பிள்ளையாக கூட குமரன் வருகின்றார், கண்ணன் வருகின்றார், அம்பாள் வருகின்றார், குழந்தையாக எல்லோரும் குழந்தை வடிவங்களில் வந்து எங்களை மகிழ வைக்கின்றார்கள். குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் வந்து எங்களை மகிழ்விக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு. அவர்களெல்லாம் தெய்வீக அனுக்கிரகம் பெறுவதற்காகத்தான் இந்த காட்சிகளை, இந்த சம்பவங்களை, இந்த நாள் நட்சத்திரங்கள். அதனால தான் நாளென் செய்யும் கோளென் செய்யும் என்று இப்படி சரவணன் கூறினார். நாளும் கோளும் நமக்கே என்று கூறியிருக்கின்றார்கள்.
2: ஆமாயா, நாளும் கோளும் நம்மள ஒண்ணும் செய்யாது. அது உண்மைதான். அது இந்த இதெல்லாம் நாலு கோலு இதை பாக்குறது நம்மளுடைய நம்பிக்கைக்காக தைரியத்துக்காக தான் பாக்குற மாதிரி அது ஒண்ணும் நம்மள ஒண்ணும் பண்ணாது.
1: அந்த நம்பிக்கை எப்படி

0: தீரும்.
1: நம்பிக்கை எப்படி வருதுன்னா, எங்களுக்கு கைகூடக்கூடிய விஷயங்கள் வருவதே நல்லதாகவும், எங்களுக்கு உள்ளுக்கு தெரிஞ்சு நிலவராது என்றதை கூடாததை வாங்கி விடுவார். எங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொண்டோம். மறுபடி வருகின்ற நாள் போலெல்லாம் நமக்கு நன்மையைத்தான் செய்கின்றது, நன்மையைத்தான் செய்கின்றது.
0: எந்த ஆமா, நெல்லு விளைச்சா நெல்லு விளை விளையாம இருக்காது. அது நமக்கு அவங்களுக்கு நம்பிக்கை.
1: சரி, என்ன பாடல் பக்தி பாடலாக என்று நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
0: இந்த கோகுலத்து ஒரு மொழி அந்த பாட்டு இல்லன்னா புல்லாங்குழல்
1: கோகுலத்து பசுக்கள் எல்லாம், கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் பெயரை கேட்டால் நாலு வடி பால் கிடக்குது. அதுதான் அந்த பாட்டு தானே?
0: அந்த பாட்டு தான்
1: சிறப்பா. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் வந்து வரும் அந்த பாடல, கோகுலத்து பசுக்கள்.
0: அதே மாதிரியா இந்த கோயில் எல்லாம் பார்த்தேன், இந்த வயசானவங்க எல்லாம் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு அந்த வீட்டு கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு கேளுங்கய்யா, அந்த பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு ராதா கண்ணா கிருஷ்ணா அப்படி இந்த வயசானவங்க எல்லாம்
1: உட்கார்ந்துட்டு அதுல இந்த
0: கை தட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஆட விடுதுவோம். ஆனா எல்லாம் எல்லா பிள்ளைகளும் ஆடுது,
1: தொட்டு பார்ப்பார்கள், முத்தம் கொடுப்பார்கள், அணைப்பார்கள்.
0: அது ஒரு நிம்மதி, அவங்க நிம்மதி. வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு, அது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்.
1: அதனால தானே
0: வயசானவங்களுக்கு எல்லாம்
1: கூறப்பட்டிருக்கு, யாழ் இனிது குழல் இனிது என்பது
0: இனிது. ஆமா,
1: தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள். யாழ் நல்ல இனிமை, குழல் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் கூறுவார். இது வெற்றி எல்லாம் விட மேலானது சிறப்பானது குழந்தையினுடைய மழலை. அது மட்டுமில்லாமல் குழந்தையினுடைய திருவிளையாடல், அது சிரிக்கும் போது, அது காலாடு ஆட்டும் போது, நடக்கும் போது, கண்ணால பார்க்கும் போது, திரு திருவண்டெல்லாம்
0: ஓடிக்கொண்டிருக்கும்
1: தீர்ந்துவிடும்.
0: எந்த உலக பெரிய துன்பமா இருந்தாலும் குழந்தைகளை பார்த்தோம்னா போயிடும்.
1: குழந்தையை பார்த்து மகள் வராது. நாங்கள் குழந்தை உள்ளத்தில் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஒரு பெரியவர் வந்து கண்ணன் பழுதம் போட்டு வந்தால் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஒரு குழந்தை சும்மா வந்தாலே கண்ணா வாடா என்று தான் கூப்பிடுகிறோம். சும்மா அந்த உடுப்பு இல்லாமல் வந்தால் கூட கண்ணன் என்றுதான் நாங்கள் அழைக்கிறோம்.
0: கண்ணா, ஆமா, தானாவே வந்துடுறிய கண்ணா அப்படியேப்பா அப்படிங்கிறதா.
1: பெண் குழந்தைகளோட
0: கண்ணான்னு தான் கூப்பிடுவோம்.
1: பெண் குழந்தைகளோட கண்ணா அழைப்பார். இப்ப என்னுடைய கடைசி மகள், அவ இப்ப திருமணமாயி பெரியவள், வைத்தியத்துறையில இருக்கின்றார். ஆனா இப்பொழுது நான் கண்ணா என்றுதான் அழைப்பேன் அவரை. கண்ணாண்டா அவங்க பெரிய ஆனந்தம். அப்பா தாரி என்ன, அப்பா என்ன, கண்ணாண்டு தான் அழைப்பாரு. அவருக்கு அது ஒரு பெருமை, எனக்கும் அது ஒரு பெருமை. கண்ணாண்டு கூறுவதில் எனக்கு அவருக்கு வேறு பெயர் தம்பாளுடைய பெயர், ஆனா கண்ணாண்டு அழைப்பேன் அவர். அந்த ஆண் குழந்தை என்ன பெண் குழந்தையும் நாங்கள் சின்ன படா கண்ணா அப்படின்னு அழைப்போம். வா கண்ணா வா, அது ஆணவ பெண்ணும்
0: வா கண்ணா வா. ஆமையா, ஆமையா.
1: அப்படியா,
0: இன்னைக்கு நானே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சியா. எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு பிள்ளைகள், இங்கடா இருந்துச்சு இவ்வளவு பிள்ளைகள்ட்டு, என்னடா எல்லாம் அவ்வளவு வந்துருக்கு அப்படின்ட்டு எல்லாம் வேதம் போட்டுக்கிட்டு ரொம்ப மன நிம்மதியா இருந்துச்சு.
1: கவலைப்படாதீர்கள், வருத்தப்படுது. அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களிடம் ஒரு கண்ணன் வருவார் தானே?
0: வாழ்க்கை வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றியா, நன்றியா, நன்றியா, நன்றியா, நன்றி, நன்றி.
1: நிறைவாக நிறைவாக
0: அடுத்த வருஷம் பாத்துருவோம்.
1: அடுத்த வருஷம் உங்களுக்கு இவர்களை போல உடுப்பு போட்டு படத்தை போட்டு வாழ்த்துக்களை. நாங்கள் நினைப்பதெல்லாம் நடப்பதற்கு ஆண்டவனுடைய துணை வேண்டும். அவருடைய துணையின்றி எதுவுமே நடவாது. ஆதலால் ஆன்மீகம் நாங்கள் பேசிக்கொள்ள, ஆன்மீகம் ஆண்டவன், ஆண்டவனை நம்புங்கள். அதனால் தானே இன்னும் ஒரு பாடல் எங்களுடைய இஸ்லாமிய பாடல் ஐயம் ஹனீபா ஐயா தந்தாரே ஒரு பாடல், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை.
0: இல்லை என்று சொல்லுது கண்டிப்பாயா. உங்க வாக்கு பலிக்கியா எனக்கு, உங்க உங்களை தான் நம்புவேன். உங்க உங்க ஆசீர்வாதம் தான்,
1: வாழ்த்துக்கள்,
0: ஆசீர்வாதம் தான் எனக்கு.
1: இன்று ஒரு நல்ல ஒரு அன்பர் வந்து இணைந்திருக்கின்றார் எங்களுக்கு, பரம் சு.
0: ஆமாயா, ஆமாயா.
1: அவர் எல்லோரையும் விட வல்லவர் ஐயா, வல்லவனாக நல்லவனாக கூறுவதில் எங்களை விட வல்லவர் ஐயா. எங்களால் முடியாத ஒன்றை அவர் நிகழ்த்தி சாதனை காட்டுகிறார் பார்க்கவில்லையா?
0: இல்லையா, அது சரி பண்ணிடுவாங்க. இப்பதான் கண் தான் கொடுக்குறாங்க,
1: செய்து விடுவார்கள் இறைவன்றியார்களால. இல்லை, ஆனால் துணிந்ததை அந்த கர்மத்தை செய்கின்றாரே அவர். யோசித்து வாருங்க, நாங்கள்
0: கண்ணு வந்துருங்க. நிறைய கண்ணு இப்ப இறந்தவங்க கண்ணெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. கண்ணு கிடைச்சிடும், அவருக்கு கண்ணு வந்துடும்,
1: அவருக்கு கிடைக்கும்.
0: அவருக்கு
1: இறைவன், இறைவன் தொண்டுதான் அவர் செய்வது என்றால், இறைவனுக்கு தூபம் பத்தி குச்சி, அதுக்கு பேரே பத்தி குச்சி என்று கூறுவோம். ஊது பத்தி என்று சொல்றதை ஊது பத்தி பத்தி குச்சி என்று கூறுகின்றோம். அந்த பக்தியிலே ஈடுபட்டு அந்த பக்தியாக இறைவனுக்கு அதை கொடுக்கும்போது அவர் கொடுக்கின்ற ஊதுபத்தியினால் இறைவனுக்கு தீபம் காட்டப்படுகின்றது இல்லையா. அந்த இறைவன் கருணை அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவர் பேருமே பரம் சோதி. வாழ்த்துக்கள்.
0: ஆமாயா,
1: நல்லது தேவா, இணைந்து மகிழ்ந்தோம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. மீராமாவுக்கு இன்னைக்கு குதூகலமா இருக்காங்க, நல்லா இருக்கட்டும்.
1: கொஞ்சம் வைத்தியவர சோதனையோடு இன்று காலை எம் வைத்தியரோட அழைப்போடு தான் இருக்கின்றார். இருக்கின்றார், விரைவில் வந்து விடுவார். அவரை கண்ணன் விட
0: மாட்டார். பொறுமையா வட்டியா, நல்லா இருக்கும்.
1: வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்குதான் உங்களுக்குதான் பாரமா இருக்கு என்று சொன்ன.
1: இல்லை இல்லை, ஒரு பாரம் இல்லை. நன்றி நன்றி தேவா, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் பெயரைச்சுனா ஓம் நாலு படி பால் வரக்கு.
0: நன்றி நன்றி.
1: சுரக்கம், அருள் சுரக்கன்று. சிறப்பான இந்த வேளையிலே அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு நான் இருக்கும் வேளையில வருகின்றார் எங்களுடைய ஆன்மீக தொண்டு புரியும் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம் அப்பா.
1: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த மகனே, உங்களுக்கு நல்ல முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? ஆன்மா ஆன்மீகம் முடிவிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
2: அனைத்து இல்லங்களிலும் சிறு குழந்தைகள் உள்ள இல்லங்கள் அனைத்திலுமே அது எந்த மதமா இருந்தாலும் சரி, அந்த கிருஷ்ணர் மாத்தி குழந்தைங்களை கிருஷ்ணர் எல்லாம் அழகு
1: ஐயா, அவர்கள் வீடுகள் வணிக இல்லையா, வலைத்தளம் எல்லாம் அவர்கள் தான் ஆட்சி ஏற்று விட்டார்கள் என்று.
2: வலைத்தளம்
1: அவர்கள்
2: உறவினர்கள் மதத்துக்கு அப்பாற்பட்டு
1: சிறப்பு.
2: ஐயோ அவ்வளவு சந்தோஷம் ஐயா, அந்த குழந்தைங்களை பார்க்கும் போது நமக்கு குழந்தையும் தெய்வம் ஒன்றுங்கிறது இவங்களை பார்க்க அந்த வேஷம் பண்ணும் போது பாக்கிறது தான் நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
1: சிறப்பு, மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் சில குறும்புகள் அதுகளெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அழகாக இருக்கும். இது வந்து வலைத்தளத்தை பார்க்கும்போது யாரடா எத்தனை கண்ணனை பார்ப்பது ஐயா, ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே என்றதுக்கு இதுதான் காரணம். இதையெல்லாம் பார்க்கற ஆயிரங்கண் போதாது, எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான கண்ணன் எங்க பார்த்தாலும் கண்ணன் தானே, எங்க பார்த்தாலும் கண்ணன்
2: தானே. ஆண்பால் பெண்பால் கிடையாது, எல்லாருமே கண்ணனா வந்துடுறாங்க.
1: நாங்கள் கண்ணாண்டுதான் அழைத்துக் கொள்வோம். கண்ணா
2: இன்னொரு இன்னொரு ஆண்பால் பெண்பால் இருந்து அவங்க வந்து ஆய மாறி. ஆமா,
1: சிறப்பு. பார்க்கும்போது வலத்தளத்தை திறந்தால் கண்ணன் தான், எங்க பார்த்தாலும் கண்ணன், எங்க பார்த்தாலும் கண்ணன்.
2: ஆமா ஆமா,
1: சிறப்பு சிறப்பு.
2: ரொம்ப மகிழ்வாக சந்தோஷமா இருந்துச்சு அந்த அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது.
1: வீடு வந்து விட்டீர்கள் என்று கண்ணன்
2: இந்த வந்துட்டாங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது.
1: மின்சாரம் உங்களுக்கும் துண்டிக்கப்பட்டது?
2: இருந்தார்
1: அங்க இஞ்சி குடியிலே மின் துண்டிக்கப்பட்டு. ஆனா சுவாமி பூஜை செய்யும் போது மின் வந்தது, மின் மின் நின்று விட்டது என்று கூறினார். உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கா, மின் இருக்கின்றதா இல்லையா? மின்
2: இன்னும் வரவில்லைப்பா. இப்ப நான் நடையும் போதே மின்சாரம் இல்ல.
1: என்ன காரணம்? மின்சாரம் மழையா அல்லது மழையே வந்ததா அல்லது
2: இல்ல? மழை என்ன, மழைக்கான வாய்ப்பு எங்க டெல்டா மாவட்டத்துல இல்லன்னா
1: திருத்த வேலைகள், பணி வேலைகள் நடக்கின்றது, புனரமைப்பு செய்கிறார்களோ?
2: ஆமா ஆமா, இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கும். வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால மின்சார உபயோகம் அதிகமாப்படுத்த உங்களுக்கு அதனால பாதிப்பு அதிகமா
1: இருக்கலாம் இருக்கலாம். அநேகமான இடத்தில் கணனிகளும் பலதாகி இருக்கின்றன, செயலிழந்து விட்டது. எனக்கு எங்களுக்கு தான்
2: நடைபெற்றது.
1: சாதாரண வெப்பம் என்பது சாதாரணமா. சிறப்பு. இன்றைய நாள் இந்த வேலையில என்ன பாடலை கேட்போம்?
2: அம்மா கே பி சுந்தரமா பாடின பாட்டு தான்ப்பா. என்ன புளிஞ்சி ஒரு பாட்டு பாங்கல, நான் பழத்தை புளிஞ்சு அந்த பாட்டுப்பா.
1: அத சுட்ட பழம் கேட்ட படம் தானே? என்ன சுட்ட பழம் கேட்டு சுட்ட பழம் கேட்டு சுட்ட பழம் கேட்டு என்னை சோதித்த குமரா, ஞான பழத்தை பிழிந்து பரமையான பழத்தை பிழிந்து முருகா நீ ஏறிப்படி கோணத்துடன் ஆண்டியானாய். அற்புதம். இன்னும் அந்த பாடல எத்தனையோ பேர் பாடிக்கொண்டிருக்கீங்க, அவதந்த ரசனை இன்னும் வரவில்லை ஐயா எனக்கு.
2: ஆமா ஆமா ஆமா, அவங்க மட்டும்தான், அவங்களுக்கே அது பொருந்தது, வேற யாருக்கும் அது பொருந்தல.
1: அண்ண குரல் ஐயா, ஞான பழத்தை பிழிந்து. அது எங்க உள்ள
2: அதை கேட்கும் போது எனக்கே இது தமிழ வந்து பாடம் கற்று கொடுத்துட்டே முருகா அப்படின்னு ஒரு அவங்களோட ஆதங்கத்தை நல்லா வெளிப்படுத்திருப்பாங்க. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, நமக்கு அந்த அப்ப தெரியல சுட்ட பழம் சுடாதன்னு. இந்த மண்ணை ஊதும் போதுதான் தெரியுது, ஆகா சுடுது அதான் ஊதுறாங்க அப்படின்னு. அப்பதான்
1: கேக்குறாரு,
2: அப்பவே அப்பவே முருகன் எந்த அளவுக்கு யோசிச்சு பேசிருக்காரு.
1: தமிழ்லயே அவ்வளவு ஆர்வம், அதிலும் அவ்வையின்
2: ஆமா தமிழ் கடவுள்
1: பேரு, அதுவும் அவ்வையின் தமிழ் கேட்கவருக்கு பேரு. அவர் மாம்பழம் கிடைக்கவில்லை என்று அந்த கதையின்படி மாம்பழம் கிடைக்கவில்லை என்று எல்லாத்தையும் விட்டு அறிந்து விட்டு வந்து மலையில இருக்கின்ற கோபத்துல தாய் எவ்வளவெல்லாம் பெற்ற தாய் சக்தி எவ்வளவு கூறி பார்த்தா. ஆனால் தமிழ் தாய் வந்தவுடன் எனக்கு அதிக உரிமை உண்டு உன்ன கேக்குறது பா, இவன் கேக்குறான் அந்த பாடலன்னு. தமிழுக்கு உரிமை உண்டு என்று சொல்ற, அவனை அழைத்து போவதற்கு உன் தத்துவம் பிழை என்று சொல்லவும் தமிழுக்கு உரிமை உண்டு என்று கூறுகிறான். அடித்து கூறு அவரோட விளையாட வேணும்னு நாவல் மரத்திலே வந்து இடையன் போல இருந்தோண்டு இப்ப வந்து வெயில்ல இருக்க பசி அண்ணாந்து பார்த்து விட்டு பசிக்கிறது பழம் போடுறோன்னு அவர் உடனே இவர் சுட்ட பழம் வேணுமா சுடாத
2: சுடாத பழம் வேணுமா.
1: அவர் இந்த போட்டவுடன் இவ எடுத்து அதுல மண் ஒட்டி விட்டது ஊதி பார்க்கும் போது அவர் கேட்கிறார், நன்றாக சுடுகிறதா, நன்றாக ஊதுங்கள்
2: உடனே
1: நினைக்கிறார் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற போது அவருக்கு புரியவில்லை.
2: இவ்வளவு அறிஞர்
1: இப்ப நாங்க சுட்டதுன்னா என்ன என்னை சோதித்த குமரா அப்பா, அப்பதான் புரிந்தது முதுமை அடைந்து விட்டேன் நான் என்பதை சுட்டி காட்டுகிறார் என்று. ஞானப்பழத்தை பிழிந்து அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடல். ஆனால் அந்த பாடல் ராகத்தை கனவே எடுத்து பாடுகிறார்கள். ஆனால் அந்த அவனுடைய அந்த சாரீரம் இவர் யாருக்கும் இல்லை. அதே போன்று
2: நிச்சயமா நிச்சயமா
1: அதே போன்று
2: அவங்களுக்கு மட்டும்தான்ப்பா, அவங்களுக்கே உரித்தான கிடைக்காது. யாரு போனாலும் முழுமை அடையாது.
1: காரணம் இறைவன் மீது உள்ள பக்தியும் தமிழ் மீது உள்ள பற்றும்தான் அவவுக்கு.
2: இயற்கையாவே அவங்க வந்து அந்த பக்தியில ஈடுபாடு அதிகம். அதுவும் சினிமாங்கிற நடிப்புங்கிறது வந்து நமக்கு தான் நடிப்பாருன்னு நினைக்கிறோம். அவங்க வந்து அதுலயே வந்து மூழ்கிட்டாங்க. அவங்க நினைக்கல, அவங்க வாழ்ந்து காட்டிட்டு
1: போயிட்டாங்க. சங்கீதத்தை அவ நன்றாக கற்றுணர்ந்தவர். அவ சாரீரம் அதற்கேற்றது போல் வந்தது. ஆனா நடித்த பாத்திரங்கள் அத்தனையும் பக்தியோடு தான் அவர் வந்து பக்திக்கு ஆன்மீகத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவர். ஒரு சாதனையை படைத்துவிட்டு சென்று விட்டார். இப்பொழுது அற்புதமாக வந்து அன்பு உறவுகள் வந்து ஆன்மீகத்திலே கலந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி தெரிந்தவரை பேசி அறியாதவற்றை நாங்கள் அறிந்து அவர்கள் தெரியாதவற்றை அவர்களும் பெற்று இதில் பொது அறிவுகளை நாங்கள் பெற்று
2: முத்தாய்ப்பா நீங்க அவருக்கு அவங்களுக்கு பேரன் அடுத்த வருஷம் கிடைக்கணும்னு சொன்னது அவரு வந்து அவரு அந்த அடைஞ்ச ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது. அவரு சொல்ல சொல்ல உங்க அப்பா வாயால வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதே மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு அவரு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இல்ல இல்ல அதான் சொல்றேன் நானு, அது ரொம்ப இயல்பா அந்த வார்த்தை வந்து விழுது பாருங்க. அது அது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு. உங்களுக்கும் அது வந்து அது மாதிரி பேச போறேன்னு தெரியாது. அவருக்கும் இந்த வாசகம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், இந்த வார்த்தை கிடைக்கும் அடுத்த ஆண்டு அப்படிங்கறது வந்து எதிர்பார்க்காம அவரு சாதாரண நிகழ்ச்சியை பத்தி பேசுறதுக்கு தான் வந்தாரு அவரு. ஆனா அவருக்கு வந்து இவ்வளவு சந்தோஷம் வந்து நீங்க கொடுத்துட்டீங்க. அவரு அவருக்கு கிடைத்த இன்பத்தை தாண்டி இப்ப நாங்களும் அந்த இன்பத்தோட நாங்க வந்து ரொம்ப மூழ்கி போயிட்டோம்ப்பா.
1: ஒவ்வொருத்தரோடும் நான் பழகிறது ஐயா உள்ளன்போடு தான். அதனால தான் அடிக்கடி கூறுவேன், உற்றார் உறவினர் யாருமில்லாத ஒரு அகதிகளாகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம்.
2: எல்லா சுதந்திரங்களும்
1: இங்கே இருக்கின்றது. எம்மவர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் பேசும் பொழுதெல்லாம் ஒருவரும் ஆனந்தத்தோட பழக முடியாத ஒரு ரணமங்கள் உள்ளத்துக்களே இருக்கின்றது, உபரிதர் உள்ளத்துக்களே. யாரும் இங்கே நன்றாக இருந்துவிட்டு இங்கே வரவில்லை, இவ்வளவு ரணங்களோடு நாங்கள் இங்கே வந்தோம். வந்த இடத்தில் எங்கள் வானொலியில வந்து எம்மவர்கள் பேசும் பொழுதும் இந்த நிலை மனதுக்குள்ளே இருந்தோண்டு அதைத்தான் உறுத்திக்கொண்டு அந்த வழிக்குத்தான் எங்களை பேச வைக்கும். ஆனால் என் தொப்புள் கொடி உறவுகள் என்று அன்று கூறி தந்தார்கள், அந்த உறவுகளாக நீங்கள் அனைவரும் வரும்பொழுது இவற்றையெல்லாம் மறந்து உண்மை அன்போடு தான் நான் என் உண்மையான உறவுகள் என்றுதான் என்னுடைய எண்ணம். இந்த வானொலியில என்ன செய்தாலும் எனக்கு இது வானொலி, அதுக்கு என் மகளுக்கு தான் நன்றி கூற வேண்டும். அவர் 30 வருடம் 30வது வருடம் 20 எத்தனையாவது வருடம் 30வது வருடத்தை தொடப்போகின்றோம். அதுவரைக்கும் ஆண்டு கொண்டிருந்த வழியில் என்னை இப்போ 20 வருடங்களுக்கு கிட்ட என்னை எங்கெல்லாம் சொன்ன என்னென்னான் பல்கலை வித்தராயிருந்து ஆசிரியராயிருந்து லோவெல்லாம் செய்த வழியில் என்னை கொண்டு வந்து அமர்த்தி இதில் இருத்து விட்டார். இது என்னை பற்றி கொண்டது. இப்பொழுது நீங்கள் எல்லோரும் என்ன உள்ளத்தை பற்றி கொண்டு விட்டீர்கள், விட்டு விலக முடியாமல் இருக்கின்றேன். எனக்காக பூசைகள் செய்து என்னுடைய நட்சத்திரங்களை எல்லாம் கேட்டு அங்கே அபிஷேகங்களை செய்து ஆண்ட கடவுளபடி அந்த பிரசாதங்களை எல்லாம் அது நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புலனத்தில் அனுப்பினாலும் எனக்கு நேரடி கிடைத்தது போன்ற அந்த உணர்வு எனக்கு இருந்தது.
2: இல்லப்பா, நான் ஒரு தடவை உங்களுக்கு அனுப்பணும் சொல்லாம செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கான சூழ்நிலைகளுக்கு என்ன வரல,
1: முகவரியெல்லாம்
2: வாங்கி வச்சிருக்கேன்.
1: அது தேவையில்லையா?
2: உங்க கைக்கு கிடைச்சுன்னா ரொம்ப
1: அதை படிக்கும்
2: சந்தோஷமா இருக்கு. எனக்கு
1: அதை படிக்கும் போது இவ்வளவு தெம்பாக இருந்தது ஐயா. எல்லோருக்கும் நான் அடைமொழி வைத்து பெயர் குறிப்பெயர்கள் வைத்து செல்லமாகத்தான் அவர்களை அழைத்துக் கொள்வேன். தானாக வந்த சந்தோஷம் இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேரை சொல்லிக்கொள்வது இதனால்
2: மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம்
1: மகிழ்ச்சிக்குரிய மனதிலே படுகிறது. அப்படித்தான் உள்ளார்ந்து நான் உணர்ந்து என்னுடைய உறவுகளாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். 1 வருஷம் 2 வருஷமா நீங்கள் எல்லாம் எத்தனை வருஷம் என்னோட பழகி கொண்டிருக்கின்றீர்கள்.
2: இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான்ப்பா கொரோனா காலத்துல
1: வந்து விட்டீர்கள். கொரோனா காலம் நீங்கள் தானே ஐயா முகவங்கி எல்லாம் செய்து மருத்துவம் உள்ள முகவங்கி எல்லாம் விநியோகம் செய்து
2: முகக்கவசம்
1: கொரோனாவுக்கு முன்பே வந்து விட்டீர்கள் நீங்கள். கொரோனா
2: காலத்தில் இருந்தது உங்களோட நாங்க
1: கொரோனா காலத்தில் முக கவசம் நீங்கள் விநியோகம் செய்தீர்கள். மூலிகை முகக்கவசம் அப்படி குழந்தைகளை நான் பத்மினி சித்தார்த்தன் பேர குழந்தைகளாக தான் நினைத்து பழகி கொண்டிருக்கின்றோம்.
2: அவர்களும் அவங்களுக்கு தாத்தா ஸ்தானத்துல இருக்கீங்க.
1: சிறப்பு இதெல்லாம் இறைவன் கொடு. எத்தனையா உலகத்திலே நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், வேறு சம்பாத்தியம் தேவையில்லை. மாட மாளிகைகள், ஆடை ஆபரணங்கள், அணிகலங்கள், வாகனங்கள், பணங்கள், அது ஒன்றுமே இல்லை. உறவு பந்தம் அது கூடி பிறந்து இரத்த உறவிலே தான் இருக்க வேண்டும் என்று அல்ல. மனித இனம் எங்கிருக்கின்றதோ அங்கு அன்பு பாலிக்க வேண்டும், எல்லோருடன் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும். அது கிடைப்பது அரிது ஐயா, உண்மை அன்பு கிடைப்பது அரிது. உண்மை அன்பு கிடைப்பது அரிது. நன்றி மகனே.
2: மேலும்
1: இது இறைவனுடைய கொடை. இன்றைய பிரபு கிருஷ்ணருடைய பிறந்த நாள் இதை பேசி மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள் என்றும் மகளுடன்.
2: அப்ப இன்னைக்கு வந்து இன்னொரு இதுப்பா, கிருஷ்ணருக்கு பிறந்த நாள் இருந்து நமக்கு வந்து எப்போதும் போல இந்த தேய்பிர அஷ்டமி பைரவருக்கு அபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் எல்லாம் நடந்துச்சுப்பா இன்னைக்கு. அதெல்லாம் நான் வந்து அந்த இது எடுத்து காணொலி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் இது டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இரவு இல்லைன்னா காலையில அனுப்பி வைக்கிறேன்.
1: இந்த வேலையில மாலிங்கம் அதை குறிப்பிட்டிருந்தார், அங்க போகாலும் பைரவரிடம் போறது சிறப்பு என்று சொன்னார். இந்த அட்டமி நாள்
2: ஆமா தேய்பிர அஷ்டமி தான் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு கண்ணனோட பர்த்டேவும் சேர்ந்ததுனால ரொம்ப ரெண்டு விதமான சிறப்பா போயிட்டு
1: நல்லது. ஞானசேகரம் பகிர்ந்து கொண்டோம் நல்ல பக்தியுடையதே உண்மை அன்புகளை.
2: நன்றி,
1: மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் ஒளிபரப்புகள் அடுத்த உறவிடம் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி அப்பா, நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும்
1: சந்திப்போம். அடுத்த உறவாக அன்பு மகள் ரேவதி, நீங்கள் வருகின்றீர்கள், வர வேண்டும். மகளே ரேவதி வணக்கம்.
3: அப்பா வணக்கம். அப்பா
1: வணக்கம். மகளே வாய்நாளே அப்பா அப்பா என்று அழைப்பதில் நீங்கள் வல்லவர். எத்தனை பெண் குழந்தைகள் பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள். சிறப்பு ரேவதி. நலமா இருக்கின்றீர்களா? நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றீர்கள் என்று கிருட்டிண பிறந்த நாள் எப்படி, கிருட்டிணருடைய பிறந்த நாள் எப்படி இருக்கின்றது? குழந்தைகளுடைய படங்கள் எல்லாம் இப்ப நாங்கள் வெளியே சென்று பார்க்க தேவையில்லை, உள்ளே இருந்தபடியே கிருட்டிணர் எங்களுக்கு கண்ண அவதாரம் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் புலனங்களிலே, பார்த்தீர்கள் ஆனே? அதனால்தான் அந்த
3: பாடல்கள்
1: அதனால்தான் ஆயிரம் கண் போதாது என்று ஒரு பாடல் இருக்குது அல்லவா, இதைத்தான் கூற இத்தனை ஆயிரம் கண்ணனை பார்க்க வேண்டியா இருக்கு, வருகிற படங்கள் எல்லாம் கண்ணனா தான் இருக்கு, வெளியே சென்று பார்த்தாலும் உங்களுக்கு இங்கே இல்லை, அங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் கண்ணனுடைய வேஷத்தோடு தெரிவார்கள் எல்லோரும் ஆலயங்களில் சின்னாக்கள் எல்லாரும். அது ஒரு ஆனந்தம், ஆனந்தமானது. இதில் வந்து இன்று அட்டமை தினம், அதுவும் தேய்பறை அமரபக்க அட்டமி, அந்த அட்டமி நாளிலே அதை நாங்கள் நல்ல கர்மங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த நாளையில் பிறந்துதான் அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்ற கிருஷ்ண அவதாரம் தோன்றியது. அதுதான் அந்த அமரபக்க அட்டமி தினத்திலே அவர் பிறந்திருக்கு. அஷ்டமி என்பது எங்கட மொழி தமிழில் வரா தமிழ் வார்த்தை அல்ல, அதில் ஈஸ்வரன்றபடியால் அது வந்து வட எழுத்துக்களே சம்மந்தப்படுகிறது, அவர்களுக்கும் கிட்டிருக்கிறார்கள். உண்மையாக கிருஷ்ணர் என்பதற்கும் இஸ்வந்து எங்களுடைய இதில் பெறாது, கிட்டுனர் என்பதுதான் நாங்கள் தமிழிலே பேசிக்கொள்ள வார்த்தை. கிட்டுனருடைய பிறந்த நாள் ஜெயந்தி என்பதும் தமிழ் வார்த்தை அல்ல, ஜனனம் என்பதும் அல்ல, பிறந்த நாள் தான். அவருடைய அகவை என்று கூறலாம் தமிழில், அகவை இதெல்லாம் உங்களுக்கு இப்படி பேசுவது ஏனென்றால் பொக்கிஷத்துக்கு உதவும் உங்களுக்கு எல்லாம். சரி, அவ கிருட்டிணர் அகதை அகவை என்று எல்லோரும் மகிழ்வாக கொண்டாடி கொண்டு தர்மம் நிலைக்க வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும் என்று குழந்தையாக பிறந்ததிலிருந்தே அந்த கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். அவர் பிரிந்து வளர்ந்து மகாபாரதம் என்ற இதிகாசத்தை உருவாக்குற அளவுக்கு தர்மத்தை வெல்ல வைக்க எத்தனையோ தந்திர உபாயங்களை கற்பித்து மாய வித்தைகளை செய்து மாயவன் என்ற பேரும் அவருக்கு இருக்கிற பேர் மாயக்கண்ணன் என்று, அவர் தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவர். அந்த தெய்வம், அந்த தெய்வத்தை நாங்கள் வணங்குவதற்காக இன்றைய நாளை கொண்டாடுவோம். இரண்டாவது, அந்த குழந்தையை குழந்தை உருவத்திலே வைத்து கொண்டாடுவதனாலே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. குழந்தை இதோ இந்த தெய்வம் முன்னாலே அது இந்த குழந்தையின் வடிவத்திலே இருக்கின்றது. அந்த குழந்தை பருவத்தை அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் அணைக்கின்றோம். எல்லோரும் எந்த குழந்தையா இருந்தாலும் உடனே அதை பார்த்து நாங்கள் லயிக்கின்றோம், ரசிக்கின்றோம். அந்த வகையில் கண்ணனும் குழந்தை அவதாரமாக வந்து எங்கள் உள்ளத்திலே புகுந்து விட்டார். அவர் வளர்ந்து வந்து எங்களுக்கு நன்மையை செய்வார். கண்ணனிடம் சொன்னால் எல்லாம் பலிக்கும், கண்ணன் நினைத்தாலே நன்மை பயக்கும். அந்த தலையோடு வருவது தலை பாகையோடு போகும், கடவுளை நினைந்தால் என்று கூறுவோம். அது பாரதத்திலே அழகாக காட்டப்பட்டிருக்கின்றது, கர்ணன் திரைப்படத்திலே காட்டப்படுகின்றது தானே அம்மா. கர்ணனுக்கு அர்ஜுனால் பட்டுவிட்ட நாக அஸ்திரம், அந்த அஸ்திரம் போனால் தலையெடுக்காமல் திரும்பாத ஏதோ ஒன்றை தட்டி கொண்டுதான் வரும். அதனால் கிருஷ்ணர் தன்னுடைய பெருவிரலால் மெதுவாக அந்த தேரனை அழுத்தினவுடன், அவர் பலம் வாய்ந்த கடவுள், அழுத்தினவுடன் அவருடைய உருவம் கொஞ்சம் பதிந்தது, நேராக வந்த அம்பு தலை பாகையை தட்டிவிட்டு போய்விட்டது. அதைத்தான் நாங்கள் கடவுளை நம்பும் பொழுது தலை பாகையோடு போனோம். ஆனால் துன்பம் வந்தே ஆகும், அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும், அதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அதற்காகத்தான் ஆன்மீகத்தை நாங்கள் நாடுகின்றோம். அதிலே எங்களுடைய மதமான இந்து மதம் சைவ மதத்திலே குடும்பமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது தெய்வீக அவதாரங்களை. அப்பா அம்மா மாமன் மச்சான் அண்ணா தங்கை என்றெல்லாம் அங்கே உறவு முறைகள் இருக்கின்றன. வாழ்க்கையில் நாங்களும் உறவுகளோடு தானே வாழுகின்றோம். அதுதான் அந்த ஒரு சிலர் கேட்பார், கடவுள் ஒருவன் தானே, கடவுள் ஒருவன் தானே, என்ன இப்படி கணக்க வச்சிருக்கீங்க? அதெல்லாம் அவதாரங்கள். ஒரு நன்மைகள் செய்யும் பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் எடுக்கின்ற அவதாரங்கள், அந்த நேரத்தில் அந்த அவதாரத்தை எடுக்க வேண்டும். இரணியனை வதம் செய்யவன் இரணியன் என்ற கொடியவன், இரணியன் என்பது ஆணவம், அங்கே நரசிம்மர் என்பது விஷ்ணுவுடைய ஒரு அவதாரம், நரசிம்மர் வந்து அவர் கேட்ட வரங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து விடுவார் சிவபெருமான். அந்த வரங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் தப்பாக நடக்கின்ற, இங்கும் அப்படித்தான் நடைபெறணும், இல்லை பாவம் பார்த்து இரக்கம் பார்த்து ஒன்றை செய்ய போனால் பழி செய்வார்கள். அவர் செய்யும் பொழுது அவரை அழிப்பதற்கு உபாயங்களை தேடி கொண்டு போகின்றார். ஒரு வகையில் இறுதியாக நகத்தினாலே அவரை கொல்ல முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் மண்ணிலோ விண்ணிலோ வந்து யாரும் என்னை தாக்க முடியாத மண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே தூக்கி காலிலே வைத்து கொண்டு அந்தரமான இடத்திலே அவற்றை கால் நிலத்தில் முட்டவில்லை, மேலே வைத்து கொண்டு இரண்டு நகங்களால் தடியால கத்தியால வாழால ஒன்றாலேயும் கொல்ல முடியாத வரம் இருக்கு அவருக்கு. நகம் அவர் கேட்க மறந்தவர். நகத்தாலே நர சிம்மராக வந்து சிம்மனுடைய நர நகத்தினாலே அவர் உடலை கழித்து வதம் செய்கின்றார். இது அந்த அவதாரத்தை ஏன் எடுத்தார்? கடவுள் பிடிச்சி ஆக கொள்ளலாமா? இல்லை, அதர்மத்தை அழிப்பதற்காக அந்த அவதாரம் எடுக்க வேண்டும் என்று எடுத்தது. அது இறைவனால் தான் முடியும் அந்த அவதாரத்தை எடுக்க. ஆதலால் தான் இறைவன் ஏகன், அந்த ஏகன் அநேகனாக இருக்கின்றார். சிறப்பு நீங்கள் கூறுங்கள் என்று உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ண அவதாரத்தை பற்றி.
4: அப்ப நீங்க சொன்னது நானும் சொல்கிறேன் அப்பா, அவர் நிறைய அளவுல தான் நீங்க சொல்ற மாதிரி நமக்கு மகிழ்ச்சி ஊட்டும் அளவுல எல்லா அவதார நிகழ்ச்சிகளையும் செய்திருக்கிறார் அப்பா. நீங்க சொன்னதை வச்சு ஒரு திருப்புகளை எடுத்திருக்கப்பா. நான்
1: சிறப்பு அதைத்தான் எதிர்பார்த்தேன், கொண்டு வாருங்கள் அந்த சிறப்புகளை. பொழிப்புரையை தருவீர்கள் தானே? பொழிப்புரை
4: அதற்காக இப்ப நீங்க சொன்னீங்கல்லப்பா நரசிம்ம அவதாரம், அதற்கான பொழிப்புரை உரிய தவ நெறியில் நமோ நாராயணா என்று அதற்கு பொழிப்புரை தான். ஒரே நிமிடம் அப்பா, பொருள் பொருள் தான், ஏற்கனவே ஒண்ணு எடுத்து வச்சிருந்தேன், சரி அதற்குள்ள இத எடுத்துட்டேன், சரி இந்த பாடல் வந்து அப்பா சொல்றது கேத்த மாதிரி இருக்குமே அப்படின்னு பாடல் தெரியுது. தயாரித்து வந்ததே கூட கிடைத்து விட்டது அப்பா, கிடைத்து
1: விட்டது.
4: சரி அப்பா, உரிய தவ நெறியில் பாடலாம்னு நினைச்சப்பா அதுக்கு எனக்கு பொருள் தெரியாதனால நான் இந்த திருப்புகையே
1: பாடுறேன்.
4: திருமாலின் மருமகனே போற்றி என்றும், முடிவு என்பது அற்றவனே போற்றி, ஆறுமுக கடவுளே போற்றி, உனது பாதத்தில் பாவம் தீர்க்கும் சிவன் மகனே போற்றி, தேவர்களின் செல்வமே போற்றி, தென்னுரத்து சொரூபனே போற்றி என்று பலவிதமாக உன்னை துதித்து வணங்க எனக்கு ஆசை இருக்கிறது. வெற்றி சிலம்பு அணிந்த பாதனே, தேவேந்திரன் பெற்ற மகள் தேவயானையின் நாதனே, பாம்பின் வகையான மயிலையும் வேலாயுதத்தையும் கொண்ட ஆடம்பர கோலாகலனே, ஒரு நாளேனும் நினைத்து சொல்லாத உன் திருவடிகளை பற்றி சிறிதழிவு கூட ஏதும் அறியாத ஏழை நான், உன் திருவாயால் அதி பசு பாசம் ஆகியவற்றை பற்றிய உபதேசம் பெற வேண்டும். கையிலே சூலாயுதத்தை ஏந்தியவனே, முன்னொரு நாள் கடல் போல பேர் ஒளியும் கொடிய கடலை குடித்தலும் உடைய துர்க்கை ஆடவும் யானையை ஐராவதம் வாகனமாக கொண்ட இந்திரனும் ஜெய ஜெய சேனாபதியே என்று ஆரவாரம் செய்யவும் போர்க்களத்தின் மேல் நீ புகுந்ததனால் பயந்து நடுங்கிய சூரன் கூக்குரல் இடவும் நாயும் பேயும் பூதங்களும் கழுகுகளும் நரிகளும் காகங்களும் அவனது குடலை கீறி தின்னவும் சண்டை செய்த பல தோள்களை உடையவனே, மேற்கு திசையில் பெரிய சமுத்திரம் போன்று பரவி வரும் காவேரி ஆறு சூழ்ந்த குளிர்ந்த வயலூரில் உள்ளம் நிறைந்து வீற்றிருக்கும் பெருமாளே. இப்பொழுது பாடல் அப்பா
1: சிறப்பு கொண்டு வரங்கள்.
4: அறிமருகோனே நமோ என்று, அறுதியில்லானே நமோ என்று,

இமையவர் வாழ்வே நமோ என்று அருணஸ்வரூபா நமோ என்று உளதாசை பரிபுரபாத சுரேசன் அருமகநாத அரவராவின் பகைமயில் வேலாயுதாடும் ஆடம்பரனாலும்

0: தளபதி போலார ஆரம் கடின சுராபால காமுண்டியும் ஆட கரிபரி மேலேறுவானும் ஜய ஜய சேனாபதி என்று கலமிசை தானேறியே அஞ்சிய சூரன் குரல் விட நாய் பேகல் பூதம் கழுகுதல் கோமாயும் காகம் குடல் கொலவே பூசலாடும் பலதோள குடதிசை வாராணி போலும் அடர் நதி காவேரி சூழும் குளிர் வயலூராரமேவும் பெருமாளே பதிபசு பாசோபதேசம் பெறவேணும். சிரிச்சிற்றம்பலம்,
1: சிரிச்சிற்றம்பலம் முடிவடைந்து விட்டது. சிரிச்சிற்றம்பலம் சிறப்பாக நீங்கள், நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தியில் அன்று கிருஷ்ணரைத்தான் பற்றி பேசிக்கொண்டிருந்த வேளையிலே முருகனும் அதற்குள்ளே வர வேண்டும் என்று ஒரு பலன் என்ன, நீங்கள் முருகனை இன்று பக்தி பாடலுக்கு முருகனை பற்றி பேசும் பொழிப்பிரியோடு ஆயத்தமாக வரும்பொழுது அந்த பாடல்லேயே அரியையும் சேர்த்து விட்டீர்கள். இதுதான் இறை இறை கடாட்சம் என்பது இதுதான். அம்மா ஒன்று விட்டு ஒன்று போகாது, நீங்கள் ஏதோ அது நான் எங்களை அறியாமலே அது வந்து சேரும், வந்ததுக்குள்ளே புகுந்துவிடும். சிறப்பாக இருந்தது, நல்ல பொழிப்புரையை தந்துவிட்டு நீங்கள் பாடலை தரும்பொழுது முற்றாக எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு என்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும்?
0: எனக்கு வந்து கிருஷ்ணர் பாடலே பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் லக்ஷ்மி கல்யாணம் படம்
1: ஞானசேகரனோடு பேசும்பொழுது கந்தன் கருணை வரலாறு பாடல் திருவிளையாடல் என்றெல்லாம் நாங்கள் பேசி இருந்தோம் என்றதை கலந்து மகள் குறிப்பிட்டிருந்தார் ஷியாமலா. வாழ்த்துக்கள் ஷியாமலா உங்களுக்கு. எங்களுக்கு தெரியும், நாங்கள் பேச்சில் பேசும்பொழுது இந்த விடயங்களை சம்பாஷித்து கொண்டிருந்தோம். இருப்பினும் உங்களுடைய குறிப்பிட்டுக்கு நன்றி. இது பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் என்று கிருஷ்ணருடைய பிருந்தாவனம் இல்லையா? ஆனால் கிருஷ்ணருக்குரியது துவாரகையா பிருந்தாவனமா? துவாரகா எது, பிருந்தாவனம் எது?
0: துவாரகா வந்து அவர் அரசாட்சி செய்த இடம்.
1: நீங்கள் பார்த்த இடம் போயிருக்கிறீர்கள் அல்லவா? சுற்றுப்பயணம், நீங்களுடைய ஆன்மீக சுற்றுப்பயணத்திலே சென்று நீங்கள் சென்று வந்தீர்களா? அந்த
0: கூறினீர்கள்,
1: இல்ல நீ தான் குறவன், நீங்கள் அதனிடம் சென்று வந்தீர்கள். அதெல்லாம் பலம், இதெல்லாம் அவருடைய கடாட்சம்.
0: நான் கிருஷ்ணர் பிறந்தது மதுராயிலப்பா. மதுராவில் வந்து ஒரு இப்பொழுதும் அதை வந்து அந்த இடத்தை அழகா பாதுகாத்து சிறைச்சாலை மாதிரி இருட்ட அறையில அவர் பிறந்த இடம் அப்பா. அந்த இடத்துல பிறந்தார். அவர் வளர்ந்தது வந்து பிருந்தாவனம். அந்த அந்த யசோதையிடம் நடு இரவிலேவே வந்து அவரு கம்சன் மாமன் கொன்னிடுவாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே வந்து கொண்டு தலை மேல யமுனை யாத்திரையில அவ்வளோ கடல் புரண்டு வெள்ளம் போறது. இருந்தாலும் வசுதே இவர் போகும்போது தேவகி வசுதேவர் வசுதேவர் போகும்போது இடம் தருதப்பா, அது அழகாக வழி விட்டு அவர் கொண்டு போய் யசோதை விட்டுடுறாரு. குழந்தைய விட்டுட்டு அங்க இருக்கிற மாயை மாயையே வந்து மாயான்றது பராசக்தி, அவளை கூட்டின்னு வந்து இங்க வந்து விட்டுடுறாரு. மறுநாள் வந்து கம்சன் வந்து குழந்தை பிறந்துட்டு பண்ணும்போது காவலர்கள்லாம் தூக்கிடுறாங்க இவரோட ஒரு அற்புத மாயில்ல. இத கொண்டு போய் வெட்டும் போது அது ஆகாசத்துல பறந்து உன்னை கொல்றதுக்கு தயாரா இருக்காங்க, நான் இல்ல உன்னை கொல்றவன், நான் இல்ல இந்த இடத்துல வளர்றாங்கன்னு சொல்லிட்டு அது பறந்து போயிருது ஆகாசத்துல. அது அது இதுதான் அப்பா கண்ணனும் அவருடைய சகோதரி மா பராசக்தி பார்வதி மா அந்த அந்த வரலாறு, கண்ணனும் அவங்களும் சகோதரியும்
2: தெய்வீக குடும்பம்.
0: ஆமா, அப்புறம் அங்கு நல்லா வளர்றாரு. நாங்க வந்து கோவர்த்தன மழை வந்து இந்திரன் தான் பெய்யறாங்கன்ட்டு எல்லாரும் அவருக்கு பொங்கல் வைக்கும் போது கண்ணன் சொல்றாரு, எனக்கு எனக்கு என்ன ஏதாவது இவங்களெல்லாம் நான் காப்பாத்துறேன் பொங்கல் வந்தது துதிக்க வேணாம்னு சொல்லும் போது இந்திரன் கோபத்துல ஒரே மழையா வரும்போது மழையா கொட்டி இது பண்றாரு. இவர் வந்து விரல் நுனியில அந்த மலையை தாங்கி கோவர்தனகிரி மலையை தாங்கி எல்லோரையும் காப்பாத்துறார். அப்புறமா இந்திரன் வந்து தன்னோட கர்ப்பத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறார். கம்சனும் இவரை கொல்றதுக்கு பல விதத்திலையும் முயற்சி பண்றார். எப்படியிலும் எதுலயும் இவரை சாகடிக்க முடியல. பூதகியை கூப்பிட்டு பால் கொடுக்க சொல்றாரு, விஷப்பால. அவளுக்கு வந்து சாப விமோச்சனம் ஆயிடுது. கண்ணனோட கையால இறந்து அவ மோட்சத்தை பெற்றா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சக்கராயுதன்ற ஒரு அசுரன், அப்புறம் அந்த கொக்கு வர உருமா வராரு, முராரையின் முராரிய கொள்றாரு, முரளிதரன் ஆறாரு முரா. இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரங்களையும் பண்ணி கடைசியில கம்சனை அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு அம்மா அப்பா எல்லா நாடு நகரங்களோட. அப்பா இந்த துவாரகா கேட்டீங்களா, அதனோட சிறப்பு சொல்றேன். அப்பா துவாரகால நல்லா ஆட்சி புரியிறாரப்பா. துவாரகா வந்து ஐந்து இடங்கள் இருக்கிறப்பா, பஞ்ச துவாரகான்னு சொல்லுவாங்க. துவாரகா பேட்டு துவாரகா ஒரு ஐந்து இடங்கள். அந்த சோன போன நேரம் நான் நல்லா ஞாபகம்
2: வச்சிருந்தேன்.
0: ஐந்து இடங்களையும் பார்த்தப்பா, இது குஜராத்ல இருக்குப்பா, ராஜஸ்தான் ஒரு பகுதியிலயும் குஜராத்லயும் இந்த ஐந்து. கடல்ல வந்து நல்லா ஆட்சி பண்றாரு. கடல்ல இருக்குதாப்பா என்ன பேடு துவாரகா, பேடு பேடு துவாரகாப்பா. இது என்ன ஆகுதுன்னா, அந்த கிருஷ்ணரோட குலத்துல ஒருத்தர் அவரோட பேரன் சும்மா இல்லாம வந்து வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு முனிவரை கேலி பண்ற மாதிரி கேக்குறாரு. நான் பிரெக்னண்டா, நான் வந்து கர்ப்பமா இருக்கேன், என் வயிற்றுல என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு முனிவரை கேலி பண்ணும்போது அந்த முனிவர் வந்து உலக்க பிறக்கும் உனக்கு, அந்த உலக்கை வந்து உங்க கிருஷ்ண இத இத உங்களோட குடும்ப குலத்தையே அழிச்சிடும், உங்க குலத்தையே அழிச்சிடும். அது மாதிரியே நடக்கிறதப்பா. அப்படி இருக்கும்போது அந்த துவாரகை வந்து தண்ணியில மூழ்கி போயிடுறதப்பா. அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, தன்னோட உருவத்தை அப்படியே வந்து தண்ணியில வரும்போது இங்க இருக்கிற கேரளால இங்க தமிழ்நாட்டுக்கு அண்டை நாடான கேரளால வரும்போது அங்க வந்து குருவும் வாயு பகவானும் குரு பகவானும் அந்த சுவாமிய அந்த உருவத்தை எடுத்து வச்சு அந்த குருவாயூர் கோயிலாக எல்லாரும் வணங்கும்படியாக குழந்தை கிருஷ்ணன் அப்பா அவரு அவரை வந்து இன்றும் எல்லோரும் வணங்குற மாதிரி அந்த இடத்துல அந்த கிருஷ்ணர் இங்க இருக்காரப்பா.
2: அந்த ஆலயத்து குருவாயூர் அப்பருக்கு என் மகள் சென்ற போது என்னுடைய ரதீஷ் அவருடைய வழிகாட்டலோடு அங்கெல்லாம் சென்றிருக்கின்றார். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது அவரை வணங்கி, அவரை உண்மையிலே நீங்கள் அவரை ஒருவரை ஒரு ஒரு உரை அவதாரத்தை நாங்கள் மனதாரணிந்து உண்மையோட விசுவாசத்தோடு இருந்தால் அது இந்த வகையிலாவது ஒரு காட்சி கிடைக்கும் அம்மா. அந்த பலன் எல்லோருக்கும் அந்த பலன் கிடைக்காது, புரியுங்களா? தெய்வீகம் என்பது அதுதான். அடுத்தது நாங்கள் குடும்பமாக வாழும் பொழுது அந்த குடும்ப உறவுகளோடு தான் எங்களோட உறவுகள் இருக்கு. கண்ணதாசன் ஐயாவுடைய அர்த்தமுள்ள இந்துவத்தை எடுத்து பார்த்தால் புரியும் அழகாக. லௌகீக குடும்பம் என்று எழுதியிருக்கிறார் அவர்கள். அன்பு பாசம் பரிவுகளோடு சொந்த பந்தங்களோடு எப்படி வாழ்வது என்பதை காட்டப்படும். அடுத்தது தெய்வீக அவதாரங்கள் வந்து தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிக்கும் பொழுது அதை வந்து போர் என்றோ அல்லது வேறு வார்த்தைகள் பாவிக்கால் திருவிளையாடல்கள் என்று கூறுவார்கள். இதையெல்லாம் எல்லாம் அவர்களுடைய திருவிளையாடல்கள் மேன்மதங்கிய ஆட்சி அது அவை அந்த விளையாட்டாகவே இதை செய்து கொண்டு போகிறார்கள். சிறப்பு, நல்ல நேரத்தை பகிர்ந்து கொண்டோம். உங்களுக்கான பாடல் பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் என்று நாங்களும் போய் பார்க்கலாம் தான், அதுக்கு அவருடைய அருள் வேண்டும் வேண்டிக் கொள்வோம். சிறப்பாக இருந்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு உறவு அழைக்கின்றார், அவரிடம் செல்ல இருக்கின்ற மகளே. முடிவுரை இப்ப நல்ல அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். நேரம் இருந்தால் முடிவுரையில் வந்து சொல்லலாம், அல்லது நானே முடித்து வைக்கலாம், பார்ப்போம். வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன், திருபுவனம் பாருங்கள்.
3: வணக்கம்
2: இன்றுதான் பிறந்தீர்கள், பிறந்த உடனே இங்க ஓடி மறைந்த எல்லோரும் கிருஷ்ணா கிருஷ்ணா தானே கேட்கின்றார்கள். இங்க
3: நேற்றும்
2: வந்தது. சரி, இன்று கிருஷ்ணாஷ்டமி என்று கூறுகிறார்கள். கண்ணன் பிறந்த நாள், கிருஷ்ணருடைய கிருட்டிணருடைய பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாள். இந்த உங்களோட பெயருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடிய அங்க விஜயராகவன் அவர்கள் கூறினார், எனக்கு கிருஷ்ணன் பிறந்த போது அவற்றை ஞாபகம் வச்சதுன்னு ஒரே ஆக்கள் சொன்னார். உங்களுக்கும் அப்படியா?
3: ஆமா ஐயா, கிருஷ்ணன் இப்ப நண்டன் கஸ்தூரி சொன்னதும் கண்ணன் கிருஷ்ணன் எல்லாம் ஒண்ணுதானே.
2: இல்ல, உங்களுடைய பெயரை உங்களுக்கு கிருஷ்ணன் என்று சூட வைத்தார்கள். அப்ப உங்களுக்கு குடும்பத்தவர்கள் கிருஷ்ணரை வாலாயமாக இருந்தார்களா?
3: இல்லையா, பெயர் சூட்டினது வேறு, இடையில் கூப்பிட்ட பெயர் தான் இது கிருஷ்ணன்.
2: ஓ, அப்ப உங்களுக்கு புனை பெயர் இடையிலே கிடைத்த? என்ன சாதனை செய்து, என்ன சாதனை செய்து இந்த பெயரை உங்களுக்கு சூட்டினார்கள்? நேற்று நீங்கள் அந்த பாட்டு கேட்டதுல இருந்து செட்டு எனக்கும் அப்படி இருந்த ஒரு சந்தேகம் இருந்ததுதான். மாய கிட்டினர், சரி அது அப்படியே இருக்கட்டும். சிறப்பு. இன்று எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்? அருகில கிருஷ்ண ஆலயம் இருக்குன்றதா? அங்கிருந்தாலும் கிருஷ்ணனுடைய ஆட்சி, கிருஷ்ணனுடைய பரிபாலனம் உங்களுக்கு கிடைக்கும், கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். நீங்களும் கிருஷ்ணா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். பாதுகாப்பு அணி தலைவராக இருக்கணும். நீங்கள் பதவி உயர்வு தருகிறேன் உங்களுக்கு, சரியா? சரி, நல்லது கிருஷ்ணா. நேரத்தை கருதி என்ன பாடலை கேட்போம் என்று?
3: படம் வந்து வா கண்ணா வா.
2: வா கண்ணா வா, அதுல என்ன பாடல்?
3: ஆமாம், எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு தான்.
2: அப்படியா? புறமாடு பாட மாட்டீங்களா? புறமாட்டு பாட மாட்டீங்களா? எத்தனையோ பாடலாம் கேட்கறீங்களா ஐயா இந்த நாளும்? சரி, எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு தான் பாடம் உங்களுக்கு வேண்டும். சரி, சிறிது கண்ணனை பற்றி அல்ல கிருஷ்ணனை பற்றி ஏதாவது என்ன அவதாரத்தில் என்ன செய்தார் என் திருவிளையாடல் கூற முடியுமா?
3: திருவிளையாடல் நிறைய இருக்கு,
2: சாட்சி சம்பந்தங்களுக்கு போக வேண்டி வந்துவிடும், அதனால் அடக்கி வாசிப்போம். நேரம் அதர்மத்தை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்ததிலே அதிசிறந்த பக்குவம், அதிசிறந்த கட்டம் மகாபாரதம். பாரதத்து கண்ணன் என்றே பெயர் எடுத்தார் இல்லையா? பாரதத்துக்கு கீத உபசாரத்தை, உபதேசத்தை தந்துவிட்டு சென்றார். நடந்தது நன்றாகவே நடந்திருக்கின்றது, இப்பொழுது நடக்கின்றது நல்லாவே நடக்கும், இனி நடக்க வேண்டியதும் சரியாகவே நல்லாவே நடக்கும் என்ற சாரத்தை தந்து அதன்படிதான் உலகம் போய்கொண்டிருக்கின்றது. அவர் கிருஷ்ண அவதாரம் முடிந்து எடுக்க வேண்டிய ஒரு அவதாரம் இருக்கின்றது, அதுதான் 10வது அவதாரமான கல்கி. அந்த அவதாரத்தை அவர் எடுக்கும் பொழுது ஊழி இந்த உலகம் அழிந்து மூடப்பட்டு மறுமுறை தோன்றும் போது இப்ப இருக்கிற வரைபடம் மாதிரிதான் உலகப்படம் இருக்குமோ தெரியாது, யாராலும் கூற
3: முடியாது.
2: ஒரே நாளில் நடவாமல், ஒரே மாதத்தில் நடவாமல், ஒரு வருஷத்துக்குள்ள வர, 10 வருஷத்துக்கு முடிவதில்லை,
1: இன்னும் பல ஆண்டுகள் இருக்கின்றன. பல ஆண்டுகள் வரும் இத்தனை கொடூரங்களும் நடந்து கொண்டிருக்கும், அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருக்கும், அநியாயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். தட்டி கேட்க முடியாத நிலை வரும். வாழ்க்கையும் சுருங்கி கொண்டு சென்று 20 வயது வாழ்விய ஆயுள் வருகின்ற ஒரு புறவி வரும். நாங்கள் இப்போ நாங்களெல்லாம் இப்போ 75-80 வந்து விட்டோம். 120 இருந்தது குறைந்து குறைந்து குறைந்து 30, 60, 50, 40, 30 20 வயது எல்ல வரை ஒரு 2 அடி உயர மக்கள் வரை வருவார்கள். பிறப்பு 2 அடி உயர இன்னும் குறுகி கொண்டு போய் முற்று அகழிந்து விடும். அப்பொழுது கல்கை பிறந்திருப்பார். அப்பொழுது அந்த கல்கையை நாங்கள் அறிய முடியும். அதனால் கிருஷ்ணன் அட்டமி தினம் என்று அமரபக்க அட்டமியாக அமரபக்கத்திலே வருகின்ற அட்டமி நாள் 8வது நாள் இன்றுதான் அவர் பிறந்தார் என்று அறியப்பட்டு குழந்தைகளுக்கெல்லாம் அவரை கண்ணன் போன்று சின்ன பாலகண்ணன் போன்று ஆடைகளை உடுத்தி மக்கள் மகிழ்வித்துக் கொண்டு என்ன கண்ணன் என்ற பிறப்பும் மகிழ்வான பிறப்பும் மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் மகள வைத்து பின்பு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவர். நன்றி கிருஷ்ணா. உங்களோடு கிருஷ்ணன் வந்துதான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நியதி. ஆரம்பத்திலே கிருஷ்ணன் வராமல் முடிவிலே கிருஷ்ணன் வந்துதான் அந்த நிகழ்ச்சியை நிறைவு
3: இருக்க முடியாது.
1: என்னையா
3: எனது நாள் நான் வராமல் இருக்க முடியாது.
1: அதான் எப்படி எப்படி வராமல் எல்லாத்தையும் விட்டு பார்த்து கொண்டு வந்து ஆட விட்டு வேடிக்கை பார்த்து இறுதியாக ஒரு ஆட்டத்தை ஆடிவிட்டீர்கள். சிறப்பு
3: எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
1: சிறப்பு கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இன்றைய நாளிலே அந்த வளமை போல வெள்ளிக்கிழமைகளில் பக்தி வேலை என்று ஒன்றை உருவாக்கி நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது பக்தியோடு எங்களுடைய சம்பாஷணைகள் போகும், பாடல்கள் போகும், ஒவ்வொரு அவதாரங்களை பற்றி எல்லாம் பேசுவோம். ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள், உகந்த நாள், கிருஷ்ண பகவானை வழிபடுவதற்கு. அவர் பிறந்த நாள் என்று கிருஷ்ண ஜனன நாள் நாங்கள் பிறந்த நாள் என்று சொல்லும் வழியில் கிருஷ்ணாஷ்டமி என்றெல்லாம் வடமொழியிலே கூறுகின்றதைத்தான் அதிகமாக அது ஆட்சி பெற்றிருக்கிறது அந்த பதம். அவர் பிறந்ததும் வந்து இந்த நாளிலே என்றபடியால் நாங்கள் எல்லோருக்கும் பொதுவான கடவுள் தான் அவர். எங்களுடைய சைவ ஆலயங்களிலே அவருடைய உருவம் திருவுருவம் இருக்கும். அவருடைய ஆலயத்திலே எங்களுடைய உருவ திருவுருவம் எங்கள் தெய்வங்களோட திருவுருவங்கள் இருக்கும். அதனால் இவர்கள் வேறு யாரும் இல்லை, ஒரே குடும்பத்தை எங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் எல்லோரும். இந்து மதம் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. சைவம், சாக்தம், வைஷ்ணவம், வைரு, சோமாரம் என்றெல்லாம் ஒவ்வொரு மூலக்கடவுளை வைத்து கூட ஒரு மூல கடவுள் இவர் தான். ஆனால் எல்லாம் ஒன்று தான், ஒன்றிலிருந்து தான் இவை எல்லாம் பிரிந்தது. ஏகனாக இருந்து அநேகனாக மாறி எங்களுக்கு அவதாரங்களை எடுத்து எங்களுக்கு அற்புதத்தை செய்து எங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டி செல்கின்றார்கள் அவ்வப்போது. அதனால் சாதாரணமாக இருந்தால் வருவதில்லை. தர்மத்தையே செய்து கொண்டிருப்பார். அவரையே நம்பி நாங்கள் நல்லவனாக அறம், மனிதநேயம், ஜீவகாரண்யத்தோடு நடந்தால் அந்த பஞ்சமா பாதகங்களை புரியக்கூடிய இந்த பஞ்ச புலன்களுக்கு அடிமைப்பட்டு ஆசைக்கு ஆளாகி நாங்கள் இந்த பஞ்சமா பாதகங்களை புரியும் பொழுதுதான் பார்க்கும் வரை பார்த்து இறுதியிலே முற்றாக அழித்து விடுவார். இதுதான் தெய்வீகம். அதனால் அதர்மங்களை அழித்து தர்மங்களை நிலைநாட்ட கொண்டு வந்த தெய்வீக பிறவிகளை நாங்கள் கொண்டாடும் வேளையிலே நாங்களும் அதர்மங்களை செய்யாமல் தர்ம வழியை நாட வேண்டும் என்ற ஒரு கருத்தை இதிலே நிலைநாட்டி கொள்ளலாம். வந்து பேசியவர்களும் அதுதான், எல்லா தங்களுடைய அனுபவங்களை வந்து பேச அந்த வகையிலே தான் இறைவனங்களிடம் ஒன்றிய தமிழ் வானொலிக்கு ஒரு பேர் கிடைத்திருக்கின்றது, ஒரு புதிய உறவு. அதுவும் சாதாரணமான வல்லவருக்கு வல்லவராக ஒருவர் திரு பரம் சோதி அவர்கள் எம்பெருமான்குடி ஒன்றில் சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கின்றார். அதை அறிமுகப்படுத்தியிருக்கார் எங்களுடைய சந்தனராஜ் அவர்கள். அவருக்கு நன்றி கூறி வந்தவரை நாங்கள் எல்லோரும் மீண்டும் வரவேற்று எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளுக்கு அது எங்களுடைய பரம் சோதியாக நாங்கள் எண்ணிக்கொண்டு நாங்கள் அவரையும் ஏற்று எங்கள் குடும்பத்தில் இணைத்து மொன்றியல் தமிழ் வானொலியை வழி நடத்தி கொண்டு செல்ல எல்லாம் வல்ல இறைவனிடம் மீண்டும் வேளையில் இன்றைய நாள் கிருஷ்ண அவதாரம் எடுத்து வந்த கிருஷ்ணரிடமும் இதை வேண்டி தீமைகள் வேண்டாம், நன்மைகள் தான் வேண்டும், அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வோம். இன்று வந்து இணைந்து சிறப்பித்த டிஜே ராகவன், கஸ்தூரி, நாகப்பன், மகாலிங்கம், சரவணன், சியாமலா,
2: அன்புடன் பரம் சோதி அவர்கள், தேவா, ஞானசேகரன், ரேவதி இவர்களெல்லாம் வரும்வரை காத்து கொண்டிருந்து நடந்ததெல்லாம் சிறப்பாக நடந்தது, இப்பொழுது நடக்கின்றது நல்லாவே நடக்கின்றது, நான் வந்தால் நன்றாகவே நடக்கும் என்று முடிவுரையை முடிவை தந்து விட்டார் கிருஷ்ணன். பாருங்கள், அந்த பெயரோடு அவர் வந்து நிகழ்த்தி விட்டு விட்டார். ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார், என்னுடைய நாள் இன்றைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா? முடியாது. இறைவனை நாங்கள் வேண்டும் பொழுது, அவரை பெண் துதிக்கும் போது இறைவன் நிச்சயமாக எங்களுக்கு கருணை புரிந்து எங்களுடைய துன்பங்களை களைவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய பக்தி வேலையை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நேரம் 1:36 தான் காட்டுகின்றது. அதனால் அதிக நிமிடங்கள் நாங்கள் எடுக்காமல் கேட்டுவிட்டோம். கிட்டத்தட்ட 11 உறவுகள் வந்து இணைந்தபடியால் 11 பாடல்களை இப்பொழுது தந்தால் உங்கள் தூக்கமெல்லாம் கலைந்து தூங்க, உங்களோடு வீட்டில் தூங்க இருப்பவர்களுக்கெல்லாம் இடையூறாக அமைந்துவிடும். அதனால் பகல் வேளை நேர் நேரத்துடன் இது கிடைக்கும் என்றும் கூறிக்கொண்டு, சம்போ மகாதேவா என்று இறை துதியை நாங்கள் கூறி, ஓம் நமசிவாய என்றும் கூறி, நாராயண நம என்றும் கூறி துதித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என் அன்பு உறவுகளே, நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம், ஒரு குடையின்கள் இருந்து இப்படியொரு பிரார்த்தனையை, இப்படியொரு இறை சிந்தனையை செய்வதற்கு கூட ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு அமைத்து கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் இறை கருணைக்கும் நன்றி கூறிக்கொண்டு, என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி, அவர்கள் அனைவருடைய தாழ்பணியின் அன்னை தந்தை ஆசான் இவற்றையெல்லாம் நானே அறிய வைத்த அன்பு தமிழ், அதற்கு மேலாக எல்லாம் வல்ல இறைவன் இவர்கள் தாழ்பணிந்து நன்றி கூறி வணங்கி, என் முகந்தெறிந்த தெரியாத உறவுகளே, இத்தனை நேரம் என்னோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்து கலந்து கொண்ட உறவுகளுக்கும், இங்கே பதில்களை எல்லாம் பல இடங்களிலிருந்தும் அளித்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 4வது நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அறம் கொண்டு, மனித நேயம் கண்டு, ஜீவகாருண்யம் கண்டு வாழ்வோம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நிறைவு பெறுகின்றது பக்தி வேளை.

0: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி உண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி உண்டாடுவோம்.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: எம்டிஆர் எஃப்எம்
3: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொள்கின்றேன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளை 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 5வது நாள் காரி கிழமை. நேரம் 11:33 கனடாவில் முற்பகலாக காட்டுகின்றது. இன்றைய நாளில் ஏழுமணி திருநாட்டிலும் உங்கள் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 9:03 இரவு நேரம் முன் இரவு என்று இந்த திகதியில் காட்டிக்கொள்கின்றது. வளமை போல என்றும் நான் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்து கொள்ள வந்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் உமக்களித்து ஆளும் எல்லாம் வல்ல ஈசன் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத இனிய உறவுகளே உலகளாக இருக்கும் உங்கள் அனைவரையும் முன்னிகள் தமிழ் வானொலியில் இன்றைய கதம்பத்துக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன்.

கிட்டத்தட்ட நாங்கள் இப்பொழுது குளிர்காலத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். முழுமையான குளிர்காலம் வரவில்லை, இப்பொழுது மழை காலம். சிறிது வாரங்களுக்கு மழை காலமாக இருந்து பின்பு அவை இலை உதிர் காலமாகி அதன் பின்பு பனிகாலமாக மாறும் காலநிலைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் வேளையில் இன்று எங்களுக்கு 20 பாகை வெப்பநிலை என்று கூறினாலும் அதை நாங்கள் வெளியே செல்லும் பொழுது உணர்வதாக இருந்தாலும் 20 பாகை போன்று இருக்கும். ஆனால் கருமக கூட்டங்கள் காட்சி அளிக்கின்ற மழை குணமாக இருந்தாலும் மழை வருவதற்கான சான்று இல்லை, முகில்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன, இடையிடையே கருமுகில்கள். இது அப்படியே இருந்து ஒரு 21 பாகை மட்டும் தொட்டுவிட்டு மீண்டும் இறங்கி 12 பாகை வரை தனியே இருக்கின்றது. வெப்பமும் தணிந்து குளிர்கள் குளிர் வீசிக்கொண்டிருக்கும். ஆனால் சாதாரண உடையுடன் நாங்கள் வெளியே செல்லக்கூடிய ஒரு மிகவும் சிறப்பான காலமாக இந்த பகல் காலம் இப்பொழுது படிப்படியாக குறைந்து 15 மணித்தியாலத்துக்கு மேல் பகலை கண்ட எங்களுக்கு இப்பொழுது 13 மணித்தியாலம் 3 நிமிடங்கள் தான் இன்று எங்களுக்கு பகல் வேளையாக இருக்கும் என்று இங்கே பதிவிலே காட்டுகின்றார்கள். இனிமையான இந்த காலநிலை அதற்கிடையிலே பொழுது வந்துவிட்டதா மடிந்து விட்டதா இருண்டு விட்டதா என்று எண்ணுகின்ற காலம் வரப்போகிறது. ஏனென்றால் குறைந்து குறைந்து குறைந்து 8 மணி நேர பகலைத்தான் நாங்கள் காணும் ஒரு காலம் வர இருக்கின்றது. அதிகமாக இல்லை, இன்னும் சில மாதங்களுக்குள்ளே, இன்னும் ஒரு மாதத்தில் நாங்கள் எங்கள் நேரத்தை மாற்றிக்கொள்ள இருக்கின்றார்கள் எங்கள் அரசியல் கர்மங்களுக்கும். அதனால் உங்கள் நேரமோ எந்த நேரமும் மாறுவதற்கு நாங்கள் எங்களுடைய கடிகாரத்தில் மணியை முந்தி பிந்தி வைப்பது தான் இந்த நேர மாற்றம். காரணம் எங்களுக்கு பகல் குறைவாகின்றபடியால் இரவு நீண்டு கொண்டு போகின்றபடியால் பணிகளை செய்வதற்கெல்லாம் அவர்கள் இந்த நேர அட்டவணைகளை மாற்றுவதற்காக தருகின்றார். அந்த வகையில் இந்த விவரத்தை தந்த உங்களுக்கு இன்று நான் வேறு என்ன கூறலாம் என்றால், உலகளாக இருக்கும் உயிர்கள் அத்தனை பேரும் எழுந்து நடந்து தங்கள் கடமைகளை செய்து தங்களை தாங்கள் பரிகரித்து கொள்வதற்கு ஒரு சிறிய அறிவு தேவை, புத்தி என்றது ஒன்று தேவை. ஒன்று ஓர் அறிவிலிருந்து ஆறறிவு படைத்த மாந்தர் வரைக்கும் அவர்களுக்கு அறிவு என்று ஒன்றை சிறிது சிறிதாக கொடுத்து கொண்டு வந்து மனிதனுக்கு 7வது அறிவு 6வது அறிவை கொடுத்தார். இப்பொழுது அவன் 7வது அறிவை தொட்டு பார்க்கும் அளவுக்கெல்லாம் அறிவியல் வளர்ந்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் அதை தெரிந்து கற்பிப்பவர்கள் தான். குரு இல்லாத வித்தை பாழ் என்று கூறுவார்கள். அதுக்கு உதாரணம் பாரத காலத்திலிருந்து புராண காலத்திலிருந்து இருக்கின்றது. எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று கூறுகின்றார். இன்று ஒரு பதவியிலே ஒருவர் போட்டதை அனுப்பியதை பார்த்திருந்தேன். நோயுற்றவரை குணமாக்குவதற்கு வைத்தியர் தேவை. ஒரு குற்றங்களை கண்டித்து தண்டனை வழங்குவதற்கு நீதிபதி தேவை. இப்படியான அறிவுகளையெல்லாம் பெறுவதற்கு எங்களுக்கு சரியான நீதி, சரியான மருந்து என்று நோயை தீர்ப்பதற்கு வைத்தியர்கள் தேவை. இவர்களையெல்லாம் ஆக்குவதற்கு அறிவு வேண்டும், அறிவுள்ள ஆசிரியர் வேண்டும். இவற்றை விட மேலானவர் ஆசிரியர் தான் என்ற கருத்துப்பட ஒரு பதிவை பார்த்திருந்தேன், சிறப்பாக இருந்தது. இன்று உலகில் ஆசிரியர் தினம் என்ற ஒரு தினத்தை கொடுத்து நாங்கள் கற்றறிந்த மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு அமைய அந்த குரு என்ற ஸ்தானத்தில் தான் இந்த உலகையும் அன்னை தந்தையையும் ஆண்டவனையும் அறிய வைக்கும் அறிவை கொடுப்பது குரு தான். அதனால் தான் எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று கூறுகின்றார்கள். அற்புதமாக நீங்கள் எல்லோரும் இன்றைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை அளித்திருந்தீர்கள். என்னையும் குறிப்பிட்டு எனக்கும் இந்த வாழ்த்தை தந்திருக்கிறீர்கள். அந்த பலாபலன் எனக்கும் கிடைப்பதற்கு இல்லாமல் இறைவன், என் அன்னை தந்தை, என் குருநாதர் இவர்கள் என்னை வழிகாட்டி இருந்திருக்கின்றார்கள். அங்கே நான் அழகாக பதவியிலே தந்திருந்தேன். படித்துவிட்டு நீங்கள் ஆசி கேட்கின்ற என்னுடைய ஆசீர்வாதம் உலகளாக இருக்கும் என் அன்பு நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் என்றும் உண்டு. அந்த அன்பை விதைத்தது இந்த அறிவு தான். இந்த அறிவை பெறுவதற்கு ஒரு ஆசிரியர் வழிகாட்டியாக இருக்கின்றார் அல்லவா, அந்த வழிகாட்டி தான் தேவை. அன்னையும் தந்தையும் சொன்னது அத்தனையும் நாங்கள் உண்மை என்று அறிவதற்கு ஆசிரியர் அதை விவரமாக குறித்திருக்கின்றார். அதனால் உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் ஒரு ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் என்று தனியாக ஆசிரியர் பட்டம் பெற்று பதவி பெற்று இருந்தவர் மட்டுமில்லை, அன்னை தந்தை முதல் ஆசிரியர்கள் எங்களை. அதான் அது சுருக்கமாக குறிப்பிட்டார்கள், மாதா பிதா குரு தெய்வம் இவர்களெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டிகள்.
அதனால் இன்றைய ஆசிரிய தினத்திலே நாங்கள் இன்றைய நாள் நிகழ்வு என்னவென்றதை தெரிந்து கொள்ளும். ஆசிரிய தினத்தை பற்றி பேசும் நாள் அல்ல, இன்றைய நாளில் என்ன நிகழ்வு வரப்போகின்றது என்றே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்வு வேறு எதுவும் அல்ல, இதுதான் என்று நாங்கள் உணர்ந்து கொள்வோம்.

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடல் வந்தவுடன் என் கேள்விக்கு என்ன பதில் என்று கூறுவதற்கு பாடல்களை கொண்டு வந்து குவிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு என்பதை எண்ணிக்கொள்வோம். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 5வது நாள் காரிக்கிழமை என்றும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ இருக்கின்றது. நீங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு அளிக்க வருவது 6478746415 என்ற பழமையான எண்கள் தான். இங்கே அழகான படம் வரைந்து எல்லோரை இணைந்திடுவோம் என்று நானும் இணைந்திருக்கின்றேன் பாருங்கள் என்று அறைகூவி இருக்கின்றார் எங்களுடைய ஜெகவர் சாதிக் அவர்கள். அவரை தொடர்ந்து KS கிருஷ்ண அவர்கள் தயாராகத்தான் இருக்கின்றார் பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்கென்று. ஞானசேகரனும் வருக வருக என்று வரவேற்றிருக்கின்றீர்கள். வரவேற்ற உங்களை நானும் வரவேற்று வணக்கம் கூறிக்கொண்டு, அங்கே பல இடங்களில் மழை பொழிந்ததாக இங்கே பதில் ஆனந்தமாக எழுதியிருக்கின்றீர்கள். ஆனந்தம் மழை வருவது என்றதை உடனே ஆனந்தமாக எனக்கு இருக்கின்றது. அங்கே இடையிலே ஒரு எண்ணப்பாடு தோன்றுகின்றது என்றால், சில இடங்களில் மழை பொழிந்தால் வலைத்தளம் தொல்லை பேசியாகிவிடும். பார்ப்போம் யாருக்கு தொல்லை கொடுக்கின்றது யாருக்கு அல்லல் இல்லாமல் இருக்கின்றது என்று வந்து இணைந்து எத்தனை பாடல்களை குவிக்கப் போகின்றோம், எத்தனை பேர் வரப்போகின்றீர்கள் என்று பார்க்க இருக்கின்றோம். இங்கே இப்பொழுது ஆரம்பிப்பதற்கு ஒரு பாடல் வேண்டுமே. என்ன பாடலோடு நாங்கள் ஆரம்பிப்போம்? பழமையாக ஒரு பாடலோடு ஆரம்பிப்போம் தானே. அது என்ன பாடலாக இருக்கும் என்று நான் பாட வைத்தால்தான் உங்களுக்கு தெரியும். அதனால் நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் எல்லோருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும் இந்த வழியில் ஆசிரியராகிய நான் உங்களை விட மூத்தவனாகிய நான் இங்கே ஓரிருவர் என்னுடைய ஆசை கேட்டிருந்தீர்கள். உங்கள் எல்லோருக்கும் மனப்பூர்வமான மகிழ்வான என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் உண்டாகும் என்று கூறிக்கொண்டு, இதோ இன்றைய பாட்டும் பாட்டுக்கு பதில் பாட்டு தருவதற்கான முதல் பாட்டு எதுவாக இருக்கும்? இதுவாக இருக்கும். கேட்போமா பாடலை? மகள் ஷியாமலாவும் வந்து வந்தாச்சு அப்பா என்று சொல்லி குதிக்கின்றார். பார்ப்போம் அவருக்கு மழை பொழிந்து இருக்கின்றார், அவருக்கு வலைத்தளம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். இது வந்த பாடல்.

நீ ஒரு காதல் சங்கீதம். இந்த நான்கு பதத்தை கொண்டு இந்த பாடல் பாட இருக்கின்றது. இந்த நான்கு பதத்தில் ஏதாவது ஒரு பதத்தில் உங்கள் பாடல் ஆரம்பிக்கட்டும். இங்கே வாருங்கள், வளமையான 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு.

0: எங்கள் நாகப்பன் அவர்களும் வருகையை பதிந்து விட்டார். வரவேற்று கொண்டோம் வருக வருக என்னுடைய பாட்டுக்கு பதில் பாட்டை அலங்கரிக்க வாருங்கள். முதல் நேயராக வருகின்றால் அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம் வணக்கம் ஷியாமலா. வணக்கம்
1: வணக்கம்.
0: எப்படி மகிழ்ச்சியா இருக்கின்றீர்களா? மழை பெய்ததா?
1: வாழ்த்துக்கள். மழையில
0: எல்லோரும் நலமாக இருக்கும். இந்த பிள்ளை இந்த மழை பொழிஞ்சிருக்கு. மழைத்தளம் சிறப்பாக இருக்க வேண்டும். முடியும் வரை சரி. எங்க முதல் பாடலை மகிழ்ச்சியோடு கொண்டு வர?
1: நீதானா
0: நெசந்தானா என்ற பாடலை தந்திருக்கிறீர்கள். முதல் பாடலாக ஓடி சென்று அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருவதற்கு அன்புடன் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். ஐக்கியமாகி விட்டோம். நலமாக இருக்கின்றீர்கள் என்று நம்பிக்கொள்ளுகிறேன். என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்
2: ஐயா? சங்கீத ஜாதி முல்லை.
0: அட்ரா சாக்கியம். அது வாசமா இருக்குமா ஐயா அந்த முல்லை? சங்கீத வாசம் இல்லை. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை ஆயத்தமாக இருக்கும் கிருஷ்ணன் கொண்டு ஓடி வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா.
3: நீதானா என்னை அழைத்தது?
0: ஆமா ஆமா, நான் தான். வேறு யாரும் இல்லையா? வாழ்த்துக்கள் வந்து விட்டேன். நன்றி நன்றி. நீதானா என்னை அழைத்தது, இனிமையான பாடல். நீதானா என்னை அழைத்தது. அடுத்த பாடலை வந்து விட்டார் எங்களுடைய அட்டாவதானி சந்தனராஜ். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. இரவு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பாலை நேரம் வணக்கத்தோடு செல்வதை சந்தனராஜ்.
0: இரண்டு நேரம் வணக்கத்தோடு ஐக்கியமாகி விட்டு நிலமாக இருங்கள். நாங்கள் நிலமாக இருக்கின்றோம். இங்கே என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
4: ஜாதி மல்லி பூச்சரமை போட்டோம்.
0: நாகப்பனுடைய பாட்டு ஜாதி மல்லி பூச்சரமை சிறப்பு. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? கொண்டு பாருங்கள் பாடலை. அடுத்த பாடலை தருவது ஷியாமலா வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா. என்ன பாடல்?
1: அப்பா நீதானா என்ன அழைத்து பாடலாப்பா?
0: ஆமா.
1: என்னை தேடும் மேகம் சபை தந்து சேரும் அந்த பாட்டு.
0: ஓ அப்படியா? வாழ்த்துக்கள். என்னை தேடும் மேகம், வாழ்த்துக்கள். நேற்று எங்களுடைய விஜயராணி கேட்ட பாடல் என்னை தேடும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யாத்திரை போகின்றீர்கள்? வந்து விட்டார் யாமிருக்க பயமேன் சரவணன். வணக்கம் சரவணா. வணக்கம்.
5: வணக்கம்
0: பாருங்கள். வணக்கம். நலமாக நலமாக வல்லவனாக நல்லவனாக இருப்பீர்கள். நல்ல மழை பெய்து மழை பொழிந்ததா? இன்னும் வரையில வரும் வரும் தாமதமா எல்லா இடமும் பெய்து போட்டு கொட்ட போகிறவங்க கொட்டோ கொட்டோன்னு கொட்டும். எல்லோரும் குளிரக்கூடிய வகையில் சரி. இன்று என்ன பாடலை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? இப்பொழுது எந்த பாடலுக்கு என்ன பாடல்?
5: சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது வேண்டும்.
0: அட்ரா சாக்கியன்ற உண்மையண்டா உண்மைதான். சும்மா கேள்வி சாகித்யம் மனிதா மருத்துவ இல்லை. சங்கீதம் பாட கேள்வி ஞானம் பண்ணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அடுத்த பாடலை நாகப்பன் கொண்டு வருகின்றார். அவருடைய பாடலை பெற்றுக்கொள்வோம். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. நீயா அழைத்தது என் நெஞ்சில் மின்னல் அடித்தது.
0: நீங்கள் இப்படி வந்து விட்டுருக்கலாம். நீயா அழைத்தது? நீயா அழைத்தது என் மின்னல் அடித்து விடுது. என்ன நெஞ்சில மின்னல் அடித்து விடுது? என்ன வாழ்த்துக்கள் சிறப்புகள். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்காக மீண்டும் வருகின்றார் மகள் ஷியாமலா. கொண்டு பாருங்கள் ஷியாமலா.
1: பாட வந்ததோர் காணும் பாவை கண்ணில் ஒரு நாணம் சரவணன் பாட்டுக்கு பதில் பட்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட வந்ததோர் பாடல் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? நாகப்பன் தரப்போகின்ற. நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. உங்களை நினைத்து விட்டேன் நாகப்பன். ஓ ஓ, குழல் வந்து விட்டதோ. இப்பொழுது யார் வருகிறது? எல்லோரும் அழைத்து கொண்டிருக்கின்ற ஒரே நேரத்தில் வாழ்த்துக்கள் வாழ்த்து. யாருடைய இணைப்பு வரப்போகின்றது? நாகப்பன் உங்களுடைய இணைப்பு தான் இருக்கின்றது போல் தெரிகின்றது. இல்லை அரசாணி கோப்பமா? பார்ப்போம் பார்ப்போம். ஒரே நேரத்தில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆ, வாழ்ந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன். உங்கள் அழைப்பு கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது சரவணன் தெளிவாக வருகின்றார். சரவணன் அவர்கள் வணக்கம். சரவணன் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: மேகமே மேகமே.
0: ஓ வாழ்த்துக்கள் சரவணன் தந்திருக்க. மேகமே மேகமே ஓடி ஓடி சென்று மீண்டும் பாருங்கள். மேகமே மேகமே வாழ்த்துக்கள். இப்பொழுது சந்தன்ராஜ் வந்திருக்கார் போல் தெரிகிறது. இல்லை நாகப்பன் வந்திருக்கார், கொண்டு வருங்க நாகப்பன்.
2: என்னை விட்டு ஓடி போக முடியுமா?
0: அப்படியா? முடியாது இல்லையா? அன்று கேட்ட பாடலோ, என்ன விட்டு ஓடி போக முடியுமா? அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார், அட்டாவதானி. வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, உங்களை இணைத்து விட்டேன். சந்தன்ராஜ்
4: இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய்?
0: ஒன்னும் செய்ய மாட்டோம், பதிஞ்சு பாடல் ஒன்னும் செய்ய மாட்டோம். இன்னும் என்ன என்ன செய்ய போகின்றாய்? சியாமலா உங்கள் பாடலை சாருங்கள் மகளே. சியாமலா உங்கள் பாடல்.
1: பால் வண்ணம் பருவம் கண்டு அந்த பாட்டுப்பா, சரணாலயா பாட்டுப்பா.
0: ஓ ஆட்டு பாட்டுக்கு பால் வண்ணம் பருவம் கண்டு. வாழ்த்துக்கள். பால் வண்ணம் பருவம் கண்டு இனிமையான பாடல். அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் சாருங்கள், உங்கள் பாடலை பதிவோம். கொண்டு பாருங்கள் நாகப்பன். சிறப்பு பந்து விட்டார் மகன் ஞானசேகரன், எங்களுடைய ஆன்மீக தொண்டர். ஆன்மீக தொண்டர் ஞானசேகரன் பிரபண்டம். வணக்கம் மகனே
6: ஞானசேகரன். வணக்கம்
0: இனிய நண்பர்கள், வணக்கத்தை தந்த உங்களுக்கு முற்பகல் உங்கள் முன்னிலவு வணக்கத்தை நான் தருகிறேன். உங்களுடைய படங்கள் எல்லாம் அழகாக ஆச்சாரத்துடன் வந்தது, நானும் வணங்கி மகிழ்ந்தேன். நன்றி நன்றி
6: நன்றி அப்பா.
0: இறைவனுடைய சன்னிதானத்தில் நடக்கும் அபிஷேகத்தை அப்படியே எனக்கும் காட்டுகிறீர்கள், அது இறைவனுடைய கருணை தான். நன்றி மகனே.
6: நன்றி
0: நன்றி. இப்பொழுது நாங்கள் பாடல் போட்டியில் நீங்கள் என்ன பாடலே கொண்டு வந்திருக்கிறீர்கள் பதிவதற்கு?
6: நீ ஒரு மகாராணி.
0: அட சக்கியண்ட, நீ ஒரு மகாராணி. நல்ல பாடல், நல்ல பாடல். மீண்டும் பாருங்கள் இனிமையான பாடல்களோடு. அடுத்த பாடலை சிறப்புகின்ற நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் நாகப்பன். வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். ஓஹோ உங்களை இணைத்து விட்டேன். இனி என்ன செய்ய நான்? நீங்கள் அடுப்பில் இருக்கின்றீர்கள், ஒலியை காணவில்லை. என்ன நடந்தது? என்ன நடந்த? யார் செய்த சதியோ நாகப்பன் உங்களுக்கு மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து. ஓகே அடுத்த பாடலை சரவணன் நீங்கள் தாருங்கள். சரவணன் உங்களை இணைத்து
5: விட்டேன்.
0: நாங்கள் அரசடி குப்பம் சரவணன் நினைக்கின்றோம். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பாக்குற. நல்ல பாடல். அடுத்த பாடல் யார் தருவது? நாகப்பன் தரப்போகின்ற. வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்
2: ஐயா. பால் வண்ணம் பருவம் கண்டு சியாமலாமா பாடாங்க, அதுக்கு பதில் பாடல்.
0: ஆஹா.
2: வெண்ணிலவே நீ வானம் விட்டு வாராய்.
0: ஓ வண்ணம் கொண்டவன், அது வண்ணம் கொண்டது ஐயா, வீடா வராத ஐயா வானத்தை விட்டு. வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் வர வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன். எங்கே வந்து விட்டார். ஓம் நம சிவாய. தேவா வணக்கம. தேவா வணக்கம்.
4: ஓம் நம சிவாயா. ஓம் நீயும் நானுமா கண்ணா நீயும் ஞானதேவர் பாட்டுக்கியா.
0: அற சாக்கியண்டா. நீயும் நானுமா கண்ணா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள்.
2: வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா.
0: மீண்டும் கேக்குறீர்களா? அப்படி வேற வா, வானத்தை விட்டு வா. அது வராதையா. வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டு விட்டு வா. வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பாடன் சரவணன் உங்களுடைய பாடலா இருக்கின்றது, கொண்டு வர வேணும் சரவணன். ஐயா
5: ஒரு நாள் போதுமா?
0: காணாத ஐயா, ஒரு நாள் போதாது, ஒரு பத்து நாள் வேணும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஒரு நாள் போதுமா? வாழ்த்துக்கள். இப்பொழுது நாகப்பன் தான் மீண்டும் பெறுகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்கள்
2: பாடல். வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை பிடிக்கலையா?
0: அட்ரா சாக்கியண்ணா. வெண்ணிலவிலேயே இருக்கின்றீர்கள், இன்னும் வரவில்லையா? வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை பிடிக்கவில்லையா அப்படியும் கேட்டு பாக்குறீர்கள். வெண்ணிலவுக்கு இந்த வானத்தை. சந்தன்ராஜ் தரப்போகின்றார் தன்னுடைய பாடலை.
4: வணக்கம் ஐயா. மேகம் அந்த மேகம் ஐயா.
0: மேகம்
4: நன்றி.
0: மேகம் இனிமையான பாடல். மேகம் அந்த மேகம் இனிமை இனிமை. அடுத்த பாடல் நாகப்பன் நீங்கள் தரப்போகிறீர்கள், கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
2: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினில் ஆட,
0: எழுதிய பாடல்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள ஒருத்தர் எழுதிய பாடல் எங்க சாமலா, கொண்டு வாருங்கள்.
1: அப்பா சரணமையா பாட்டுக்குப்பா, நாலாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கை நங்கைக்கு திருநாளாம் வந்து விட்டு.
0: அந்த பாடல் நல்லவன். நான் முதலில் சொன்னது என்னென்றால்
1: மழை வந்துச்சு கேட்டப்பா கேட்டப்பா.
0: சரி, இப்ப நாலாம் நாள் வாழ்த்துக்கள், நாலாம் நாளாம் திருநாளாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது நாகப்பன் நீங்கள் தரப்போகிறீர்கள் பாடலை, என்ன பாடலை, எந்த பாடலுக்கு?
2: உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு,
0: அது உண்மையான கதையப்பா. வாழ்ந்தவங்க தெரிஞ்சது அதெல்லாம். உன்னோடு வாழாத வாழ்வு வாழ்வு என்ன வாழ்வு, உன்னோடு வாழாத என்ன வாழ. இந்த பாடலை தந்த வழியில தான் அரசாணி குப்பம் திறகின்றார் பாடலை இப்பொழுது சரவணன், கொண்டு
5: வாருங்க. நீதானா என்னை நினைத்தது,
0: அந்த பாடல் வந்து விட்டது மகனே. நீதானா அந்த பாடல் வந்து விட்டது. இன்னொரு பாடல் தாரு மகன். நீதான அந்த படம் நிச்சயம் நிஜந்தானா வந்து விட்டது. நீதானே என் பொன் வசந்தம் பால்ஜிக்கன் அதை போடுவோம் இல்லையா. அதே ஒரு பாடலை கொண்டாருங்க. அடுத்த பாடலை தருவது என்னுடைய எந்த ஞான சேர்ந்த காணவில்லை.
2: நீங்கள்
0: ஒரு பாடலை
1: அப்பா, வாழ்வே மாயம் அந்த வாழ்வே மாயம் அந்த பாட்டு, உன்னோடு வாழாத வாழ்வு அந்த பாட்டு.
0: வாழ்வே மாயம் வாழ்வுன்னு வந்து விட்டால் எத்தனை பேர் வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் வாழ்த்துக்கள். எங்க கிருஷ்ணன் சந்தத்தையே காணவில்லை. எங்க தேவா உங்கள் பாடலை தாருங்கள். தேவா இல்லை இப்பொழுது யார் காற்றலையில், காற்றலையில் தேவா, தேவா கொண்டு வாருங்கள். தேவா உங்கள் பாடல்.
7: ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன?
0: ஓ அப்படியா, அந்த பாட்டு அப்படி நீங்கள் நினைச்சீர்களா? வார்த்தைகள் அது ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் வரும், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால். சரி எடுத்துக்கொள்வோம். அடுத்த வாழை நாகப்பன் தரப்போகின்றார், கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி.
0: அதண்டா உண்மையான கதை கதை ஐயா. வாழ நினைத்தால் வாழலாம், நினைக்காடி வாழலாம். நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சியாமலா. சியாமலா தாருங்க மகளே.
1: அப்பா உன்னை கண் தேடுது அந்த பாட்டுப்பா,
0: பரவாயில்ல பிக்கல் கண்டு தெரிகிறார். உன்னை கண் தேடுது, வாழ்த்துக்கள் மகளே, உன்னை கண் தேடுது. அடுத்த பாடல் நாகப்பன் உங்களுடைய பாடல்.
2: வணக்கம் ஐயா. நினைத்தது யாரும் நீ தானே.
0: அப்ப நீங்க நினைக்கலையா? நான் நினைத்த நான் தான் உங்களை நினைத்திருந்தபடியா தான் வந்திருக்கீங்க. நினைத்தது யாரும் நீதானே. சந்தன்ராஜ் வந்து விட்டார், கொண்டு வர.
4: நினைத்து நினைத்து பார்த்தேன், நினைத்து பார்த்தேன்,
0: நெருங்கி நெருங்கி வந்துட்டீர்கள். நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், இனிமையான பாடல் வாழ்த்துக்கள். எங்க வாய்ப்பும் அடுத்த பாடல் நாகப்பன் தரப்போகின்றார், கொண்டு வாருங்க நாகப்பன்.
2: உன்னை கண் தேடுது அப்படின்னு பாடினாங்க இல்லையா, அதுக்கு பதில் பாடல். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா.
0: அற்புதமான பாடல். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த வாழ யார் தர போறீங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ் அவர்கள் வருகின்றார்கள், கொண்டு வாருங்கள். உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. நாகப்பன் உங்களை இணைத்து விட்டேன் நாகப்பன். வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. சாமலாமா என் தேவி வருகிறாள்னு பண்ணாங்க, அதுக்கு பதில் பாடல். தேவி ஸ்ரீதேவி திருவாய் மலர்
0: ஏன்னா மணியை பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்காரோ. என்ன வரிகள், வாழ்த்துக்கள். சாமலா கொண்டு வாருங்க உங்கள் பாடலை.
1: அப்பா உன்னையே அன்புடனே வாரி அணைத்தன் அந்த பாட்டுப்பா,
0: அப்படி
1: பாட்டுப்பா,
0: அற்புதமான பாடல் அந்த பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு எங்க நான் நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. வாராயோ வண்ணக்கிளி.
0: ஓ அப்படியா, வாராயோ வண்ணக்கிளி. அடே அப்பா, சும்மா கிளி இல்ல வண்ணக்கிளி. வாழ்த்துக்கள் வண்ணக்கிளி, அதை வண்ணம் பூசி இருக்கிறது. வாழ்த்துக்கள் வண்ணக்கிளி. ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன், கொண்டு
6: வரேன்.
0: அதண்டா உண்மைதான் மகனே, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். வாழ்த்துக்கள். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். வாழ்த்துக்கள். ஞாபகம் தாருங்கள் உங்கள் பாடலை.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. அன்பு வந்தது என்னை ஆள வந்தது.
0: ஓ அப்படியா, வந்துட்டுதா இவ்வளவு கத்து கத்துன்னு கத்தி கேட்டு கேட்டு இப்ப வந்துட்டு. அன்பு அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, நல்ல பாடல். எங்கே அடுத்த எல்லாரும் நல்ல பாடலாம் தான். வந்து விட்டார் சரவணன், வாருங்கள் சரவணா.
5: வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை.
0: நீங்கள் திருச்சி லோகநாதன் மந்திரி மாதிரியில வந்து விட்டீர்களா. வாழ்த்துக்கள். வாராய் அப்படித்தான் அந்த பாடல். வாராய் நீ வாராய். அடுத்த பாடல் சாமலா நீங்கள் தரப்போன்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
1: அப்பா கண்ணுக்குள் பத்தி வைத்தேன் சின்ன கண்ணு அந்த பாட்டுப்பா.
0: நீங்க கண்ணுக்குள்ள பொத்தி வச்சுட்டீங்க, அவரும் கண்ணுக்குள்ள வச்சு உண்டு பொத்தி வச்சுட்டீங்களா. திருமணம் என்னும் நீக்கா கண்ணுக்குள் பொத்தி வச்சேன், கண்ணுக்குள் பொத்தி வச்சேன், பொத்தி வச்சுட்டாவோ அவ சும்மா வச்சு பொத்தி வச்சு. வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் உங்கள் பாடல் கருத்தாக தருகின்றீர்கள்.
2: வந்தது வசந்த காலம்.
0: அப்பா அன்பு வந்தது என்றவுடன் வசந்த காலம் வந்து விட்டதா. வந்தது வசந்த காலம், உண்மைகளை சொல்லுகிறீர்கள். வாழ்த்துக்கள். வந்தது வசந்த காலம், நல்லது, நல்ல பாடல், நல்ல பாடல். இப்பொழுது சந்தன்ராஜ் தரப்போகின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: அன்பன் மொழியாக ஐயா, ஆலய மணியாக.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் சியாமலா நீங்கள் தர வேண்டும், உள்வாருங்கள்.
1: அப்பா வாராயோ வாழ மீனே கேளாயோ கெளுத்தி மீனே அந்த பாட்டுப்பா.
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கா ஐயா. அடேங்க அப்பா, வாராயோ
1: கடல் போறான்னு படம் பா. அந்த படம் வெளியே வரலப்பா, பாட்டு பண்ணி வந்துச்சு.
0: ஆமா, வாராயோ கெளுத்தி மீனையோ, வாராயோ வாழை மீனே, கேளாயோ கெளுத்தி மீனே. எங்கே வாருங்கள் சரவணன், உங்கள் பாடலை தாருங்கள்.
5: சின்ன
0: அப்படி அணைக்கிறான், அவன் கவிக்குள்ள இருந்தா, கவிக்குயில இருந்தாலும் அழைப்பான் ஐயா, உங்களுக்கு தெரியுமா. சின்ன கண்ணன் அழைக்கிறான், பெரிய கண்ணாலையும் அழைப்பான் தான் சின்ன. இப்போ அழைத்தானே நேற்று எதுனா எல்லோரையும் சின்ன கண்ணன், பல கண்ணன்கள் வந்திருந்தார்கள். அடுத்தது வருகின்றார் என்னுடைய நாகப்பன் அவர்கள்.
2: என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய்.
0: அப்படித்தான் எங்களுடைய சரவணன் கேட்டார். நான் உடனே நீங்கள் நெய்வேலி மாநிலம் சரவணன் என்று கூறிவிட்டேன், நின்று விட்டேன். நீங்கள் போறவென்று தருங்களேன்.
2: நீ எங்கே என் நினைவுகள் அங்கே.
0: சிறப்பு சரவணா. அப்படி நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் என்ன பாடல் தர போகின்றீர்கள். நாகப்பன் தரப்போகின்றார், உடனே பாடல் தருவார் நாகப்பன். கொண்டு வாருங்க நாகப்பன். நாகப்பன் அணைத்து விட்டேன்.
2: சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ.
0: அதெண்டா உண்மை, குறும்பு புன்னகையா அந்த புன்னகை. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் பின்னையோ. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் பின்னையோ. வாழ்த்துக்கள். இப்பொழுது ஞானசேகரன் தரப்போன்றார் தன்னுடைய பாடலை. ஞானசேகரன் தாருங்கள்.
6: வசந்த கால நதிகளிலே.
0: வாழ்த்துக்கள். மூன்று முடிச்சு. வசந்த கால நதிகளிலே. வசந்த கால நதிகளிலே. வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தருவது சரவணன். சரவணன் விட்டா விடா, அப்படிதான் கெட்டிக்காரன் சரவணன், கொண்டு வாருங்கள். என்ன பாடல்.
5: அங்கு சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரிப்பு.
0: அங்கே சிரிப்பவர்கள் சிரிப்பட்டும் அது ஆன வச்சிரு. பாருங்கள் மீண்டும் பாருங்கள். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆன வச்சிருப்பு. நான் உங்கள் பாடலை தருங்களேன்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. கண்ணன் மனம் என்னவோ கண்டு வா தின்றலே.
0: கொஞ்சம் கஷ்டம்தான் கண்ணன் மனத்துக்கான. அவன் மாய கண்ணன் மாலை மாறி மாறி இருப்பான். இருப்பினும் பார்ப்போம், யாராவது கண்டு வருகிறார்னு பார்ப்போம். அடுத்த பாடல் சரவணனா இல்ல சியாமலாகர். வணக்கம் சியாமலா, கொண்டு வாருங்க.
1: சின்ன கண்ணனி நீ பிள்ளை என நான் அந்த பாட்டு பா.
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. சின்ன கண்ணனி இந்த பாடல். சின்ன கண்ணனி நீ பிள்ளை என்ன நான் என்ன என்ன என்ன சொந்தம் வந்தது நாபன் மரங்கள் நாபன் தாருங்கள்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ.
0: அவர் அங்கே என்றார், இவர் உடனே அங்கே வருவது யாரோ ஒன்று கேட்டு விட்டாரா. அங்கே வருவது வேறு யாரும் இல்லாது சார், இவர் சரவணன் தான் வந்தவர். அடுத்தது நீங்கள். அடுத்தது யாரா இருக்கலாம்? சந்தன் ராஜா இருக்கு, அவர் தான் அங்கே வருவது. கொண்டு வாருங்க.
4: யாரோ யாரோ பின்பாட்டு பாடையா?
0: யாரும் பாடவில்லை, உங்கே தான் பாடுறாரு.
4: வர்றாங்கன்னு சொன்னார்ல,
0: பின்பாட்டு பாடுறதான் கேக்குது. பார்க்கல, அது பின்பாட்டு தான் கேக்குது இல்லையா? யாரோ பின்பாட்டு பாட வாழ்த்துக்கள். அவர் தான் அந்த பாட்டு எடுத்து கொடுத்தார். யாரோ ஒண்ணு எங்க சியாமலா தாருங்கள்.
1: அப்பா வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் அந்த பாட்டு.
0: நல்ல பாடல், வசந்த கால கோல் நல்ல கால, வசந்த கால கோலங்கள். இறுதி சரணம், சரணம் நல்ல சரணம். வசந்த கால கோலங்கள் திரைப்படுத்து. வசந்த கால கோலங்கள் நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: வணக்கம் ஐயா. பாட்டு பாடவா பார்த்து பேசவா.
0: அப்பா மகிழ்ச்சியான ஒரு பாடல் ஐயா. பாட்டு பாடவா, அதைத்தானே நான் அழைக்கின்றேன் பாருங்கள் என்று. சரி, நன்றி நன்றி. அடுத்த பாடலை தருவதற்கு வருகின்றார் எங்களுடைய.
8: வணக்கம். சின்ன சின்ன தூரல் என்ன என்னை கொஞ்சம் சாரல் என்ன. நன்றியா.
0: இங்க பாட சின்ன பாட கொண்டு ஓடி வந்துட்டேன். சின்ன சின்ன தூரல் அங்க சின்ன சின்ன தூரல் இருக்குன்றதா சிறப்பு.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். அன்பு உறவுகளுடன் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறும் இந்த நல்ல வேளையிலே காற்றோடு காற்றாக வந்து இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

காற்றோடு காற்றாக காத்து கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்வுகளை கேட்க வந்து எண்ணும் உங்களுக்கு காத்தலையில் கலந்து வந்த நான் இப்பொழுது முதல் படைக்க இருக்கின்றேன். பாட்டும் பதமும் காற்றலையிலே. வாரம் ஒருமுறை மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது உங்கள் காதோரம் சிந்திக்கும் வண்ணம். 227 வாரங்களை வெகு விமர்சையாக கடந்து வந்த மொன்றியல் தமிழ் வானொலி இன்று 228வது மேடையாக தரும் பாட்டும் பதமும் கேட்க இருக்கின்றீர்கள். இன்றைய பாட்டும் பதமும் 228 அலங்கரிக்கும் இந்த வேளையிலே என்னுடைய தயாரிப்பான 72வது படைப்பு அரங்கேறுகின்றது. வளமையாக வரும் பாட்டும் பதங்களும் சிறப்பான கருத்துக்களையும் சீரான பாடல்களையும் தந்து மகிழ்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அந்த பாடல்கள் அத்தனையும் வாழ்வியல், பொருளியல், அரசியல், நெறிமுறைகள், அறம் என்பவற்றை போதித்துக் கொண்டு வரும் வேளையிலே இன்றும் வாழ்வின் உண்மையான ஒன்று, நிதர்சனமான ஒரு உண்மையை எடுத்து கூற வருகின்றது அன்பு உறவுகளே. இன்றைய அந்த உண்மையான நிதர்சனத்தை நான் 10 பதங்களுக்குள் அடக்கி அதை ஒரு வாக்கியமாக்கி அந்த வாக்கியத்திற்கு முதல் பதங்களாக நல்ல நல்ல திரைப்படத்து பாடல்களை காதுக்கு இனிய கீதங்களும் கருத்துக்கு இனியதுமாக தெரிந்தெடுத்து வந்து காற்றலையில் படைக்க உள்ளேன். நீங்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் 228 10 பதங்களுள் முதல் பதத்தை ஒலிக்க வைக்கின்றேன். ஜெய் பீம் என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல்.

இந்த பொல்லாத உலகத்திலே என்று ஆரம்பித்த அந்த பாடல், இந்த என்ற பதத்தை தந்து செல்லும் வேளையில் அந்த இந்த என்ற பதத்தை எடுத்து சென்று இன்றைய 10 பதங்களின் முதலாவது பதமாக பதிந்து கொள்வோம். பத்து பாடல்களுடன் பயணிக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் 228வது பாட்டும் பதமும் முதலாவது பதத்தை கண்டுவிட்டது. இரண்டாவது பதத்தை நாங்கள் கண்டுகொள்வதற்காக அவர் ஒரு பாடல் தருகின்றார். அந்த பாடல் காஷ்மீர் காதலி என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடலை தெரிவு செய்து இங்கு கொண்டு வந்து பொருத்துகின்றேன். கேட்போமா அந்த பாடலை?

அழகிய செந்நிற வானம் என்று ஆரம்பித்து பாடியது அந்த பாடல். அதிலே அழகிய என்ற பதம் முதல் பதமாக ஒலித்தது. அந்த பதத்தை எடுத்து சென்று நாங்கள் முதலாவது பதத்தோடு சேர்த்துக் கொள்வோம். இந்த அழகிய என்று வந்துவிட்டது. மூன்றாவது பதம் எதுவென்று நாங்கள் தேடும் வேளையிலே அசோக் குமார் என்ற அற்புதமான ஒரு பழைய திரைப்படத்து பாடலின் உண்மை நிதர்சனமான கருத்தோடு வரும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். கேட்போமா அந்த பாடலையும்?

பூமியில் மானிட ஜென்மம் எடுத்தது. பூமியில் மானிட ஜென்மம் எடுத்தது என்று அசோக் குமார் திரைப்படத்தில் எங்களுடைய எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய குரலில் வந்த பாடல். அந்த பாடல் பூமியில் என்ற பதம் தந்து செல்கின்றது. மூன்றாவது பதம் பூமியில் என்ற பதம் வந்துவிட்டது. இந்த அழகிய பூமியில் அப்படி என்றால் நான்காவது பதம், அதற்காக ஒரு பாடல் திருமாங்கல்யம் என்ற திரைப்படத்தில் எனக்கு கிடைத்தது, அது பொருத்தமாக இருக்கின்றது என்று அந்த பாடலை அளிக்கின்றேன் காற்றலையில்.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாட்டும் பதமும் 228 முன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில். நான்காவது பதத்தை நாங்கள் தேடி வரும் வேளையிலே திருமாங்கல்யம் திரைப்படம் பாடி சென்றது. ஜனனம் ஒரு வழி என்று வரியை தாங்கி முழு வரியையும் பாடியது எங்களுக்காக. அதிலே நாங்கள் முதல் பதமான ஜனனம் என்பதை எடுத்து கொண்டு சென்று பொருத்தினால் இந்த அழகிய பூமியில் ஜனனம் என்று வந்துவிட்டது நான்கு பதங்கள். அப்படி என்றால் 228வது பாட்டும் பதத்தின் 5வது பதத்தை தெரிந்து கொள்ள, அண்மையிலே பிரபல்யமாக வந்து கானா பாடல்களை திரைப்படத்திலும் தனிமையிலும் பாடிக்கொண்டிருக்கும் அன்பு பாடகர் கானா பாலா அவர்கள் பாடிய ஆல்பத்திலிருந்து ஒரு பாடலை எனக்கு சரியாக பொருந்தியது. அந்த பாடல் என்ன பாடல் என்று

அந்த பாடலின் முதல் பதம் மரணம் எல்லோருக்கும் என்று ஆரம்பித்த வேளையிலே மரணம் என்ற பதத்தை எடுப்போம். நான்காவது பதம் ஜனனம், அதை பொருத்தி ஐந்தாவது பதம் மரணத்தையும் பொருத்தி படிப்போம் பாதி 228வது பாட்டும் பதத்தை. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் என்று வந்துவிட்டது. ஆமாம், இந்த அழகிய பூமியிலே ஜனனம் மரணம் அனைத்து உயிர்களுக்கும், மானிடருக்கு மட்டும் என்றல்ல, அனைத்து உயிர்களுக்கும் ஜனனம் உண்டு மரணம் உண்டு. எப்படி உண்டு என்பதைத்தான் பின்வரும் அடுத்த ஐந்து பதங்களும் எங்களுக்கு விளக்கி வைக்கப் போகின்றது ஒரு உண்மையான உண்மையை. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் என்று படித்து விட்டோம். அப்படி என்றால் ஆறாவது பதம் ஒரு புதிர் போட்டு விட்டு செல்கின்ற பதங்களாக இருக்கின்ற வேளையில் 228வது பாட்டம் பதத்தின் ஆறாவது பதத்தை கண்டுபிடிக்க இந்த பாடலை கேட்போம். பிச்சை பணக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இரண்டும் ஒன்றோடு என்று வருகின்ற அந்த பதம், அந்த பாடலே இரண்டும் என்ற பதத்தை நாங்கள் எடுப்போம் ஆறாவது பதமாக. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும், ஆமாம் இந்த இரண்டும் முக்கியமான இரண்டு, ஒரு உயிர் பிறக்கவும் அது இறக்கவும், பிறந்து உடன் இறக்கின்றது, வாழ்ந்து முடித்து வயது வந்து முதிர்ந்து இறக்கின்றது, இடையிலேயும் இறக்கின்றது. அதனால் அதில் இரண்டு விதமான உண்மைகளை கூறுகிற, மரணம் என்பது எப்படி உண்மையோ அதுபோன்று ஜனனம் என்பதும் உண்மை என்பதைத்தான் இந்த இன்றைய பாட்டும் பதமும் 228 என்னுடைய படைப்பான 72 கொண்டு வந்து தருகின்றது. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும், அப்படி என்றால் ஏழாவது பதத்துக்கு செல்லத்தான் வேண்டும். ஏழாவது பதம் எது என்று கண்டுபிடிக்கத்தான் வேண்டும். அந்த பதத்தை நாங்கள் கண்டுபிடிப்பதற்காக அப்பா டாட்டா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். கேட்போமா அந்த பாடலை?

இல்லாத பிள்ளைக்கு நான் என்ற பாடல் தான் அந்த பாடல். முதல்லே தொகையாரா வந்தாலும் விருத்தம் வந்தாலும் பாடலாக வருகின்றது இல்லாத பிள்ளைக்கு நான் என்று. அந்த வரியிலே இல்லாத என்ற பதத்தை நாங்கள் எடுப்போம், படிப்போம். இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத, இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத அப்படி என்றால் எட்டாவது பதம் என்ன கூறப்போகின்றது, என்ன கருத்தை தரப்போகின்றது, எப்படி இதை கொண்டு சென்று முடிக்கப் போகின்றது? பணக்கார பெண் என்ற திரைப்படத்து பாடல்தான் எட்டாவது பதத்தை கொண்டு வந்து தருகின்றது. கேட்போம் அந்த பாடலை.

நாள் நல்ல நாள் என்ற இனிமையான அந்த பாடலில் முதல் வரியான முதல் பதமான நாள் என்பதை எடுத்து கொண்டு சென்று எட்டாவது பதமாக பொருத்துவோம். இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள், இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள். அப்படி என்றால் ஒன்பதாவது பதம் எதை கூறப்போகின்றது, எங்கள் கருத்தை எங்கே கொண்டு சென்று தரப்போகின்றது கேட்போமா? கோ என்ற ஒரு புதிய திரைப்படுத்து பாடல், கோ என்ற திரைப்படுத்து பாடலே வருகின்றது, அந்த முதல் வரி அதை கேட்போமா?

இதுவரை இல்லாத என்ற அந்த பாடலே இதுவரை என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு சென்று ஒன்பதாவது பதமாக பொருத்தி படிப்போம். இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள் இதுவரை இதுவரை பத்தாவது பதம் வந்து முழுமையாக்குகின்றது. இன்றைய பாட்டும் பதமும் 228. அதற்காக நாங்கள் பத்தாவது பதத்தை கேட்கத்தான் வேணும். அதற்காக பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரலில் அற்புதமாக வரும் ஒரு பக்தி பாடல் இதற்கு சரியான பதிலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

இல்லை என்பான் யாரடா என்று அழுத்தம் திருத்தமாக அந்த பாடல் கூறும் வேளையிலே இல்லை என்ற பதத்தை நாங்கள் பெற்று சென்று முழுமையாக்குவோம். இன்றைய பாட்டும் பதமும் 228-ன் 72வது படைப்பை எங்கே நீங்களும் படியுங்கள், நானும் படிக்கின்றேன். படித்து பார்ப்போம், உண்மையை அறிவோம். இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள் இதுவரை இல்லை. எவ்வளவு அற்புதமான ஆழமான உண்மை! ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள், ஒவ்வொரு நாளும் தினமும் அனுதினமும் எல்லா வேளைகளிலும் பிறப்பும் நடக்கின்றது, இறப்பும் நடக்கின்றது. அது இல்லாத பிறப்பும் இறப்பும் என்ற அந்த படைப்பு அழிவு என்ற அது இல்லாத நாள் ஒரு நாளும் இல்லை. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள் இதுவரை இல்லை. இதுவரைக்கும் அப்படி ஒரு நாளை நாங்கள் பிறந்தவர் அத்தனை பேரும் இறந்தவர்கள்தான். பிறப்பு ஒவ்வொரு நாளும் பிறப்பு இருக்கின்றது. உலகத்தை எடுத்துக்கொண்டால் உலகத்திலே சகல ஜீவராசிகளிலும் பிறப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அதற்கேற்ப இறப்பும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் தான் இந்த உலகம் உருண்டோடுகின்றது. பிறப்பவர்கள் எல்லோரும் தங்கிவிட்டால் இந்த உலகில் வாழ்க்கைக்கு மற்றவர்கள் வந்து வாழ முடியாது. அதேபோன்று பிறப்பவர்கள் அனைவரும் இறந்து விட்டால் புதிதாக யார் வரப்போகின்றால், அதனால் படைப்பும் அழிப்பும் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஜனனமும் மரணமும் தினமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றதால் அது நடைபெறாத நாளன்று ஒன்று இல்லை என்ற அற்புதமான உண்மையை இன்றைய பாட்டும் பதமும் 228 திட்ட தெளிவாக உங்களுக்கு 10 பதங்களோடு காற்றலையில் எங்கள் காதோரம் தந்து சிந்திக்க வைத்திருக்கின்றது இல்லையா? உண்மையை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்காக நாங்கள் அறவழியில் நடந்து செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பிறப்பும் அந்த ஜனனமும் மரணமும் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும், வாழ்க்கையும் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பவர்களே, இன்றைய பாட்டும் பதமும் 228 அலங்கரிக்க என்னுடைய 72வதை அரங்கேற்ற வழி தந்த முன்னியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி, கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் என் அன்பு நன்றியை வணக்கத்தையும் கூறி, மீண்டும் 229வது பாட்டும் பதத்தில் நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இன்றைய பாட்டும் பதமும் 228 நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு தடவை படிப்போம் இந்த உண்மையை. இந்த அழகிய பூமியில் ஜனனம் மரணம் இரண்டும் இல்லாத நாள் இதுவரை இல்லை. நிறைவான ஒரு வாக்கியம், நிறைவான ஒரு உண்மை, உண்மையான உண்மை நிதர்சனமானது. இதை நாங்கள் உணர்ந்து நடந்து கொள்வோம். இதிலே இன்பமும் துன்பமும் இருக்கின்றது. இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான ஆழமான உண்மையையும் அங்கே பொதிஞ்சிருக்கின்றது. இதுவரை நிலவும் நீங்கள் காது கொடுத்து கேட்டு மகிழ்ந்த பாட்டும் பதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் என்று கூறி நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

காற்றலையில் கலந்து வானலையில் புகுந்து வானொலியில் வந்து உங்களுக்கு வணக்கம் கூறி இணைகின்றேன். சிந்தனை செல்வன். நேர்களை, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாமும் நலம் என்று கூறி இணைத்துக் கொள்கின்றேன் உங்களை மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில்.

காற்றினிலே வரும் கீதம். மொன்றியல் தமிழ் வானொலி தரும் காற்றினிலே வரும் கீதம் மனதுக்கு இதமாகவும் மகிழ்வாகவும் ஓர் புத்துணர்வையும் கொடுக்கும் இதமான நிகழ்வாக அமைகின்றது. வாரம் ஒரு முறை மலரும் காற்றினிலே வரும் கீதம் கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்குது என்று எத்தனையோ உறவுகள் எங்கள் முகநூலில் பதிந்திருக்கின்றார்கள். அன்பு உறவுகளை உங்களுக்காக காற்றலைக்கு கொண்டு வந்து தரும் பாடல்கள் எப்பொழுதும் ரம்மியமானதாக மனதுக்கு இதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய காற்றிலே வரும் கீதம் வருகின்றது. காற்றலையில் முதலாக

கேட்டுக்கொண்டிருப்பது காற்றினிலே வரும் கீதம். தந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவை. காற்றினிலே வரும் கீதம் தரும் கீதங்கள் கேட்பதற்கு ரம்மியமாகவும் உற்சாகமும் பெரும் களிப்பையும் தந்து கொண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறிக்கொண்டு காற்றினிலே வரும் கீதம் ஓடிவரும் வேகத்தில் தந்துவிட்டேன் காற்றலையில் கெட்டிடுவோம் நாம் அனைவரும்.

மொன்றியல் தமிழ் வானொலி தரும் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் காற்றினிலே வரும் கீதம் தொடுத்துவிட்டு அந்த பாடல் மனதிலே இனிக்க இனிக்க வந்து தேறியதை நீங்கள் கேட்டு ரசித்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணும் வேளையில் கூட காற்றினிலே வரும் கீதம் கலந்து விடுகிறது இப்பொழுது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வாரம் தோறும் மலரும் காற்றிலே வரும் கீதம். காற்றிலே வரும் கீதம் தேர்ந்தெடுத்து வந்து தரும் கவிதையோடு சேர்ந்தது. கவிதை இனத்தை சேர்ந்தாலும் அந்த பாடலங்கள் உள்ளத்திற்கு மகிழ்வை கொடுத்து நேரத்தை இன்பமாக கழிக்க காற்றலையில் வந்தங்களோடு கலந்து கொள்கின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றிலே வரும் கீதம் என்பது யாவரும் அறிந்ததே. காற்றிலே வரும் கீதம் வரும் வேளையிலே அமைதியான கீதங்களை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து எங்களை மகிழ அடைய செய்துவிட்டு மறைந்து விடவில்லை. தொடர்ந்தே வந்துவிடும் அந்த கவிதைகளோடு சேர்ந்து அந்த காலங்களும். அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடலும் மொன்றியல் தமிழ் வானொலி தேடி எடுத்து வந்து தருகின்றது காற்றலையில். காற்றிலே வரும் கீதங்களுள் கீதமாக

0: ஆமாம், காற்றினிலே வரும் கீதம் மொன்றியல் தமிழ் வானொலியின் நாதம் என்றும் உங்கள் காதுகளில் ஒலிக்க வாரத்தில் வந்து உங்கள் வீடு தோறும் வாசலில் வந்து இனிக்கின்றது இந்த காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே வரும் கீதம் ஓடி வந்து தருகின்றது இன்னும் ஒரு பாடலை. அந்த பாடல் எதுவென்று கேட்கும் வேளையில் எங்கள் உள்ளம் இனித்திடும் என்றது என் எண்ணம்.
1: முதல் முறை கிள்ளி பார்த்தேன்

திடத்தரும் காற்றினிலே வரும் கீதம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம். வாரத்தில் மலரும் இந்த காற்றினிலே வரும் கீதம் தரும் பாடல் அத்தனை மனதை வருடிச் செல்வதை நீங்கள் காண்கின்றீர்கள் அல்லவா? அந்த வகையில் அடுத்த பாடல் என்ன செய்கின்றது, எதை ஆரம்பித்து வருகின்றது என்று எண்ணும் வேளையில் காற்றினிலே தவழ்ந்து வந்து ரீங்காரமிட்டு எங்களுக்கு நாதகானம் புரிய வருகின்றது அன்பு உறவுகளே.

முதல் முதல் பார்த்தது உண்டு, முதல் முதல் கிள்ளி பார்த்ததும் உண்டு என்று காற்றலையில் இனிமையான பாடல்களை எளிமையான முறையில் இதமாக கேட்டு ரசித்து

காற்றினிலே வரும் கீதம் தரும் நாதம் என்றென்றும் தரும் மோகம். உறவுகளை நீங்கள் மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து காற்றினிலே வரும் கீதம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளை, மயக்கும் கீதங்களை இனிக்கும் இதமான ராகங்களுடன் தகுந்த நேரத்தில் எங்களுக்கு தந்து மனதுக்கு மகிழ்ச்சியை மீட்டிக் கொண்டு காற்றலையில் மீண்டும் வர இருக்கின்றது காற்றினிலே வரும் கீதம் எடுத்து வரும் நாதம்.

காற்றலையில் கலந்து வானலையில் புகுந்து வானொலியில் வந்து எங்கள் வாசலிலே நின்று எங்கள் காதோரம் ஒலித்து செல்லும் காற்றினிலே வரும் கீதம் இது. மொன்றியல் தமிழ் வானொலி தரும் நாதம். மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிடும் காற்றினிலே வரும் கீதம் வந்து காதுகளில் புகுந்து எங்கள் நெஞ்சம் அதில் இன்பமளிக்க வருகின்றது. அடுத்த பாடல்

காற்றிலே வரும் கீதம் காதுக்கு இனிய கீதங்களை கொண்டு வந்து தரும் வேளையில் அது மனதுக்கும் இனியதாக இருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் சிறப்பு. உறவுகளே, உலகமெங்கும் இருந்தும் பல் சுவை நிகழ்வுகளை 24 மணி நேரமும் வானொலி நாகரிகத்துடன் பயிற்றப்பட்ட பண்பட்ட பயிற்சியாளர்களால் தீட்டப்பட்ட அறிவிப்பாளர்களும் கலைஞர்களும் தொடர்ந்து நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கும் வேளை அந்த நிகழ்வுகளை நீங்கள் கேட்பதற்கு செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இந்த எழுத்துக்களை மட்டும் நீங்கள் அழுத்திவிட்டால் இணையதளத்தில் 24 மணி நேரமும் கேட்டு மகிழ்வதோடல்லாமல் இலகுவான முறையில் நீங்கள் கையிலே கொண்டு சென்று செல்லும் இடமெங்களெல்லாம் தூக்கிச் சென்று கேட்கக்கூடிய வகையில் ஒரு இன்டர்நெட் வானொலியை மொன்றியல் தமிழ் வானொலி தருவித்து உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது. தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 5129. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

காற்றினிலே வரும் கீதமங்களில் இதயத்துக்கு இதமான பாடல்களை தந்து மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேளை காற்றலையில் தவழ்ந்து வந்து உங்கள் காதுகளுக்கு இனிமை அளிக்கின்றது அடுத்த பாடல்.

நிறைவு பெற்றது காற்றிலே வரும் கீதம். உறவுகளே, இது மொழிகள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்த காற்றிலே வரும் கீதம் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுவரை நேரமும் காற்றிலே வரும் கீதம் நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு, இனிவரும் நிகழ்வுகளை எடுத்துச் செல்ல வந்திருக்கும் என் சகோதர அறிவிப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் வரவேற்பு கூறி வணக்கத்துடன் உள்வாங்கி, மீண்டும் ஒரு காற்றிலே வரும் கீதங்களுடன் உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு காற்றலையிலிருந்து இப்பொழுது விடைபெறுகின்றேன். அன்பும் நன்றியும் கூறிக்கொண்டு சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

பொங்கும் புது வெள்ளம். பொங்கும் புது வெள்ளம் 43. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று கேட்பதோடு நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையை கேட்டு மகிழ்ந்திடுவோம். பொங்கும் புது வெள்ளத்தில் பாய்ந்து வரும் வெள்ளத்தில் எங்கள் காதூரம் இனித்தோடும் பாடல்களாக புதிய புதிய திரைப்படுத்த பாடல்களை. புதிய திரைப்படங்களாக புதிய தயாரிப்பாளர்கள் கலைஞர்களோடு உருவாகி வரும் பாடல்களுள் இன்று முதலாவது பாடலை தர இருக்கின்றேன். ஏ சக்கரையே சக்கரையே என்ற பாடல் ஹாய் என்ற திரைப்படத்தில் இருந்து.

ஹாய் திரைப்படத்தில் இருந்து சர்க்கரையே சர்க்கரையே என்று கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் எங்கள் தங்கம் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தா தா தையா என்ற வரி எடுத்து பாடி மகள வைக்கின்றது இதோ காற்றலையே.

இன்று ஜனரஞ்சகமாக ஒழித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று அவளோடு எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படுத்து பாடல் ஒன்று இன்றும் ஒழிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பால் மழை என்ற முதல் வரியை கொண்டு இனிமையாக ஒழிக்கின்றது காதோரம் பொங்கும் புது வெள்ளத்திலே.

நிகழ்ச்சிகளில் நாங்கள் கடந்த வாரங்களில் 42 வாரமாக பாடும் பொங்கும் புதுவெள்ளம் கேட்ட எங்களுக்கு இன்று 43வது வாரமாக தரும் பொங்கும் புதுவெள்ளம் மிகவும் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது. 2026 ஆண்டில் வெளிவர இருக்கும் திரைப்படத்து பாடல்களையும் இதில் சேர்ந்து வருகின்றன. கேட்டு மகளும் இந்த வேளையில் அடுத்து ஒரு பாடல் பொங்கும் புதுவெள்ளத்தை அலங்கரித்து ஒலிக்க இருக்கின்றது. மகுடம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் காத்தாக வாழப்போறேன் என்று கூறி பாடுகின்றது.

பலமுறை கேட்டாலும் சிறுவர்களை ஆகஸ்திக்கும் பாடலாக இன்று ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஒரு பாடல், நாங்க நாலு பேரு என்று கூறும் வரி கொண்ட இனிமையான ஒரு பாடல். கருப்பு என்ற திரைப்படத்திலிருந்து இப்போது ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் பொங்கும் புதுவெள்ளம் 43 பாடுகின்றது.

ரசிக உள்ளங்களிலும் காத்து கொண்டிருக்கும் ஒரு திரைப்படம் டாக் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்த பாடல்களுள் ஒரு பாடல் கடந்த வாரமும் கேட்ட வேளையில் இந்த வாரம் ஒரு பாடல் பாட இருக்கின்றது. ஒன் ஸ்டெப் வச்சா என்ற வரியை கொண்டு முழுவதையும் பாடியங்களை மகிழ வைக்கும் கிடுகிடுப்பான ஒரு பாடல் கேட்போமா?

உறவுகளே, பொங்கும் புதுவெள்ளத்தில் அண்மையிலே திரைக்கு வர இருக்கின்ற புதுப்படங்களாக தெரிவு செய்து அந்த திரைப்படங்களின் பாடல்கள் வெளியேறியவுடன் உங்களுக்கு உடனடியாக தந்து கொண்டிருக்கின்றதும் ஒன்றிய தமிழ் வானொலி. அந்த வகையில் இன்றும் பாட்டு பாட நாங்கள் கேட்டு மகள 43வது பொங்கும் புதுவெள்ளம் தரும் அடுத்த பாடலும், இந்த திரைப்படம் வந்துவிட்டதா வரவில்லையா, வர இருக்கின்றதா, அண்மையிலே வந்துவிட்டதா, ஆனால் பாடல்கள் வெளிவந்துவிட்டன, காதல் கதை இசுலவா என்ற திரைப்படம் ஒன்று. அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எங்கு கேட்டு நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தான் என்று எண்ணுகிறேன். இருப்பினும் எங்கள் வானொலியில் இன்று ஒலிக்கின்றது "பிடிக்காது" என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இப்பொழுது ஓடிக்கொண்டிருந்த படங்கள் ஓட இருக்கின்ற படங்களிலே சிறந்த படமாக புள்ளிகளை பெற்றுக் கொண்டு வரும் ஒரு படம் திரைப்படம் ஓம் என்ற திரைப்படம். தனுஷ் மம்முட்டி இவர்கள் இணைந்து நடக்கும் படமாக அறிகின்றோம். அந்த திரைப்படத்தில் வரும் ஒரு பாடலில் வாடியம்மா என்ற வரி எடுத்து ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலையும் இப்பொழுது நாங்கள் பொங்கும் புதுவெள்ளம் 43 கேட்போமே.

புருஷன் திரைப்படத்து பாடலும் உண்டு வெளிவர இருக்கின்றது. அந்த பாடலும் நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்பொழுது இந்த திரை நிகழ்ச்சியிலும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். நடிகர் விஷால் 2 நாட்களுக்கு பின்பு நடித்த திரைப்படங்கள் ஒரு படம் என்று அறிய கிடக்கின்றது. பல விமர்சனங்களை பெற்றிருந்த வேளையிலே வந்த பாடலும் உன்னை முட்டும் என்ற வரி எடுத்து பாட இருக்கின்றது. இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு பொங்கும் புதுவெள்ளத்து 43வது பொங்கும் புதுவெள்ளமாக தரும் பாடல்கள் ஒரு பாடலாக புருஷன் என்ற திரைப்படத்து பாடல். மீண்டும் கூறுகின்றேன், விண்ணை முட்டும் என்ற பாடல்.

இப்பொழுது பேச்சு வழிகளில் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்ற பேச்சுக்கு உரித்தான பாடலாக சர்தார் என்ற திரைப்படம். சர்தார் திரைப்படம் முன்பும் வந்த வேளையில் இப்பொழுது சர்தார் 2 என்ற திரைப்படம் என்று கூறுகின்றார்கள். அப்படி ஒரு திரைப்படம், அதிலே மயில் வீரா என்ற முதல்வர் எடுத்து பாடும் ஒரு பாடல் இறுதி பாடலாக வந்து இன்று பொங்கும் புதுவெள்ளம் 43 நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் புதுவெள்ளம். ஒன்றியல் தமிழ் வானொலி தந்தது. மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில் சந்திப்போம் என்று இன்ற புதிய கலைஞர்களின் பாடல்களாக வெளியே வந்திருக்கின்றன. அந்த திரைப்படங்களை பார்த்து அதில் நல்ல படங்கள், வேண்டிய படங்கள், வேண்டாத படங்கள் என்று நீங்கள் தீர்மானித்தாலும் இவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு கலை உலக வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

மனுஷம் நேயர் விருப்பம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடல்கள். வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM நேயர் நேரம் உங்களோடு நான் என்றும் அன்புடன் சிந்தனை செல்வ. வளமை போல இன்றும் அரங்கறி சென்றது மோன்றியால் தமிழ் வானொலியின் நேரொலியிலே பொக்கிஷம். பொக்கிஷம் நிகழ்வுக்கு இணைந்து பொக்கிஷத்தை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்று வெற்றிகளை பெற்றவர்கள் தங்கள் மன விருப்பத்திற்கேற்ற பாடல்களை அனுப்பி வைத்தவர்களை அவை பொக்கிஷம் நேயர் விருப்பமாக ஒலிபரப்பாக இருக்கின்றது. முதலில் உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இந்த வேளையிலே தான் மோன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம் நிகழ்வில் வந்து இணைந்த உறவினர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் பொக்கிஷம் நேயர் விருப்பமாக ஒலிக்க இருக்கும் வேளையில் முதல் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் லண்டன் இங்கிலாந்து நாட்டிலிருந்து வந்து இணைந்து புள்ளிகளை பெற்று நிகழ்ச்சியை அலங்கரித்த கஸ்தூரி தந்த பாடல். அவருக்கு விருப்பமான பாடல் மறுபிறவி திரைப்படத்திலிருந்து ஏடி பூங்கொடி என்று பாடுகின்றது இப்பொழுது.

அடுத்ததாக வந்து இணைந்த அன்பு உறவு கிருஷ்ணகிரியிலிருந்து என்று வந்திருந்தார் கே எஸ் கிருஷ்ணன். கே எஸ் கிருஷ்ணன், நீங்கள் அழகாக விளையாடி இறுதி வரை நின்று நன்றாக பேசி மகிழ்ந்த வேளையில் உங்களுக்கு ஒரு பாடல் என்று விருப்பமாக கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. ஹரிச்சந்திரா என்ற திரைப்படத்தில் பாடிய யார் பொய் சொல்லுவார் இந்த வேளை என்ற அந்த பாடல்.

இன்று வந்து இணைந்த நேயர்களுள் மிகவும் சிறப்பாக இணைந்தவர் அன்பு தேவா நாச்சியார் கோவிலிருந்து. அவர் வந்து ஒரு பாடல் தந்தார், உயர்ந்த உள்ளம் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் வந்தாள் மகாலட்சுமி என்று பாடுகின்றது. அவருக்காக நாங்கள் முனைந்து கேட்போம்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பொக்கிசம் நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். நேயர் விருப்ப பாடல்களை அனுப்பிவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் இருந்து வந்து இணைந்த அன்பு ஞானசேகரன் ஒரு பாடல் தந்திருந்தார். ஆண்டுகள் பல கடந்து விட்டது, இருப்பினும் பொம்மை என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் பாடிய நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற ஒரு கருத்தாளம் உள்ள ஒரு பாடல்.

நல்லது கண்ணே நன்றி உனக்கு என்ற ஒரு பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படுத்து பாடல். இன்று வந்து அழகாக மகிழ்வாக விளையாடி சென்ற நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்த பாடல் அல்லவா? இதோ அந்த பாடலை உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்கின்றோம். நல்லது கண்ணே.

இவர்களோடுதான் பலமுறை அழைத்தும் இடம் கிடையாமல் இருந்தும் மீண்டும் முயற்சியோடு ஓடி வந்து இணைந்து கொண்டார் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. மகள்வாக பேசி மகிழ்ந்து நிகழ்ச்சியை அலங்கரித்த அவர் பேசியது நான் இல்லை கண்ணன் தானே என்ற பாடலை தருகின்றார். அந்த பாடல் செங்கமல தீவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

நானும் இருக்கின்றேன் உங்களோடு. பொக்கிஷத்தில் கலந்து சிறப்பிக்க வென்று ஓடி வந்தார் தர்மபுரியிலிருந்து அன்பு மகள் சாந்தி. நீங்கள் நீங்களும் வந்து சிறப்பாக விளையாடி பெட்டிகளை திறந்து அழகாக கண்டுபிடித்துவிட்டு பொன்மேனி உருகுது என்ற பாடலை மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள் அல்லவா? இதோ அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

வந்த விளையாடிய அன்பு உறவினர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடி புள்ளிகளை பகிர்ந்தெடுத்த வேளையில் இறுதியாக வந்து இதோ நான் வருகிறேன் என்று வந்து இணைந்து தர்மபுரி ராஜராஜன் அவர்கள் இணைந்து சிறப்பாக விளையாடி வெற்றி புள்ளிகளை பெற்று வெற்றியையும் பெற்றுக்கொண்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் ஆகா கல்யாணம் என்ற திரைப்படத்தில் இருக்கின்றது தாருங்கள் என்றபடியால் மலையின் சாரலில் என்ற பாடலாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவர் தந்திருந்த வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது இறுதி பாடலாக வந்து இன்றைய நிகழ்ச்சியை அழகாக நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

காதுக்கினிய கீதங்களை அழகாக கேட்டு மகிழ்ந்தோம் என்ற பொக்கிஷத்தை அலங்கரித்த இந்த உறவினர்கள் தந்த பாடல்களாக, அவர்கள் தங்கள் விருப்பமாக கேட்டாலும் எங்களுக்கும் விருப்பமாகத்தான் இருந்தது இந்த பாடல், மகிழ்ச்சி அடைந்தோம் என்று கூறி இறுதி பாடலை தந்த நான் மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம் தானே என்று கூறி காற்றறிந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெறுகிறேன் இறைவன் துணையுடன். அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது மூன்றில் தமிழ் வானொலியின் சர்வதேச வானொலியாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வானொலியின் அறிவன் கிழமைகளில் நிகழும் பொக்கிஷம் நிகழ்வை அலங்கரித்த அன்பு உறவினர்கள் மகிழ்வாக தந்த பாடலை அவர்களும் மகிழ்ந்து நாங்களும் கேட்கும் வகையில் ஒலித்து நிறைவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

பழமை பொருள் என்றும் நேர் நிறத்தை அலங்கரிக்கும் முதற் பாடல் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட உயர்ந்தவர்கள் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் நீங்கள் தந்த வேளையிலே உங்களோடு இணைந்து வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சீரலாதன் சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வரசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. அற்புதமான ஒரு பாடல். பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார் வளமை போல என்றும். தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை அவரது உறவுகளாக இன்று மீண்டும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாக, இம்ரான் ஷாகில் இவர்களும் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள்.

என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற ஒரு பாடல் பணத்தோட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது நேயர் நேரத்திலே. அந்த பாடலை வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி எழுதி கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். தன்னோடு ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அன்புடன் கேட்கின்றார். அருணாச்சலம் திரைப்படத்து பாடலாக மாத்தாடு மாத்தாடு மல்லிகை என்று வரி எடுத்து பாடுகின்றது அவருக்கான பாடல்.

0: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி. வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
1: எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். இருங்க விக்குடா.
2: ஆமா
1: இருங்க வரேன். இருங்க இருங்க, முதல்ல தண்ணிய குடிங்க. அதட இங்கேயும் புளியோதரையா? நம்ம வீட்டுலயும் புளியோதரைதான். என்ன ஒத்துவ பாத்தீங்களா? சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. நம்மளுக்கு இந்துங்களா?
2: இல்லீங்க, அசலூர்.
1: கொஞ்சம் பார்த்தா தெரியுது. என்ன வழி வந்தீங்க?
2: சண்டைக்கு ஆடு வாங்கலாம்ட்டு வந்தனுங்க.
1: வந்த வேலை முடிஞ்சதா?
2: ஆ முடிஞ்சதுங்க. இன்னைக்கு காலையில தான் ஆடு ஓட்டிட்டு போகணுங்க.
1: காலை இல்லையா? அது வரைக்கும் இந்த மண்டபத்தை தான் போறீங்க?
2: இல்லீங்க, பக்கத்து ஊர்ல ஒரு வீட்டுல தான் இருக்கணும்.
1: என்னது?
2: இல்லீங்க, பக்கத்து ஊர்ல ஒரு வீட்டுல.
1: அட காலை கிளங்க.
2: நம்பி நம்ம கிட்ட சொல்லாங்களா
1: இந்த விஷயம் எல்லாம்? ஏறதா சொல்லணும்.
2: அந்த ஊர்ல நமக்கு ஒரு செட்டப் இருக்குதுங்க.
1: ஓ செட்டப்பா? எந்த ஊர்லங்க?
2: தாராபுரம்.
1: தாராபுரமா? தாராபுரம்லங்க.
2: பெருமாள் கோயில் வீதி இல்லீங்களோ?
1: பெருமாள் கோயில் வீதியா? வீட்டு நம்பரு
2: 22ங்க.
1: 22ஆ? அந்த பொண்ணு பேர் என்ன?
2: சாவித்ரின்னு ஒரு ரமணிங்க.
1: எங்க அது கல்யாணம் ஆன பொண்ணா ஆகாத பொண்ணா?
2: அட கல்யாணம் ஆன பொண்ணுதாயா?
1: அப்ப புருஷ?
2: அவன் புருஷ ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போறான். அதுவும் இல்லாம ஒரு லூசு.
1: ஐயா புருஷ வந்துட்டான்.
2: யாருகிட்டையும் சொல்ல மாட்டீங்களா? அவங்க வீட்டுல ஒரு பாய் இருக்குதுங்க. திடீர்னு புருஷன் வந்து கதவை தட்டிட்டானா, அந்த பாய்க்குள்ளார போய் ஒளிச்சுக்கணுங்க. ஆமாங்க, நம்மளை பத்தி இவ்வளவு விவரம் கேக்குறீங்க, உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க.
1: நம்மளை பத்தி விவரம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லங்க, நீங்களே போக போக தெரிஞ்சுக்கிறீங்க.
2: சரி, அப்ப நான் போயிட்டு வந்து

0: வாடிட்டு போற.
1: தம்பரவோ இல்ல கனகாம்பரம் ஜகாம்பரம் சிதம்பரவோ இல்ல